0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் அதனுடைய 27 வசனம்.
2: இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
1: இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் என்றால் சர்வத்தையும் செய்ய வல்லவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை நம்புறவங்க மட்டும் சத்தமாமேன் சொல்லுங்க. ஆமென். ஒரு சிலர் எழும்பி விட்டார்கள். அதுக்குதான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சாராள் நகைக்கும் போது கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார், என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். என் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்திலே சொல்லுகிறார் என்றார், அதை எப்படி திட்டம் பண்ணி நிறைவேற்ற வேண்டும் என்பதை நன்றாய் அறிந்து வைத்துதான் அவர் பேசுகிறார். எசையா 46:11 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன்,
2: அதை திட்டம் பண்ணி,
1: அதை திட்டம் பண்ணினேன்,
2: அதை செய்து முடிப்பேன்,
1: அதை செய்து முடிப்பேன். நினைத்ததை நிர்ணயிக்கிறவர், நிர்ணயித்ததை நிறைவேற்றுகிறவர் இவர்தான். நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறவில்லை. என் ஆண்டவர் ஒன்னு செய்யணும் நினைச்சிட்டார்னா அது செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் துன்பத்தில் நடுவில் நடந்த போதிலும் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை என்பது ஒருவேளை துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த போதிலும் இந்த நம்பிக்கை இருந்ததுனால யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என ஆண்டவர் அப்படி நம்புனாங்க, அவர் அப்படி நம்புனாங்க. நம்ம ஆண்டவரை, நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை நமக்கு உணர்த்த பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சா பரிகாரமே அவர் பரீட்சை வைக்கிறார், பரீட்சை வைக்கிறார். உபாகமம் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை சோதிக்கிறது எதற்கு தெரியுமா? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தில் என்ன இருக்கு தெரியுமா? எகிப்து இருக்கிறது. அது இஸ்ரவேலர்கள் வெளியே வந்ததும் இஸ்ரவேலர் நினைச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு, காணான் பாலு தேனு, பாலு தேனு, பாலு தேனு. அதாவது வெளியே வந்தோடனே உங்களுக்கு பாலும் தேனும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. நேரா ஆண்டவர் பார்த்தார், வனாந்திர வழியா நடக்கும் போது எடுத்த உடனே எகிப்தில கல்லறை, எகிப்தில இறைச்சி பாத்திரங்கள் அண்டை, எகிப்தின் தெய்வம், இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஒன்னொன்னா வெளியே வருது. ஆமே. நம்ம இருதயத்தில் என்ன மறைஞ்சிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அதுக்காக சில ட்ராக்ல விடுவார். நமக்கு தெரியாது, சில நேரத்தில் நமக்கு தோணும் உலகத்திலே நம்ம தான் பெரிய பரிசுத்தவான்கள் என்று. அப்படி தோணும் போது ட்ராக் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். ஆமே. சில நேரத்தில் நமக்கு தோணும் நம்ம தான் பெரிய விசுவாச வீரர்கள்னு. லைட்டா ஒரு தலைவலி வந்திருக்கும், ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் அப்படின்ட்டு இருப்போம், சுகம் கிடைச்சிரும். உடனே நம்ம நினைப்போம், சவதியா பத்தியா நான் எப்படி இருந்தேன், என் விசுவாசம் லேஸ்ல. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ட்ராக் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமே. அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஹல்லேலூயா. ஆமே. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாத படிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. நான் உங்களை விட அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன் சொன்னது யார் தெரியுமா? பவுல். ஆண்டவர் இங்க வா, இந்த முள்ளபடி வச்சுக்கோ. ஆண்டவர் என்ன, ஆண்டவர் பார்சல் திறந்து பாரு. குத்துனா பிடுங்கலாம், கொடுத்தா எரிய முடியுமா? கொடுத்தது யாரு? கர்த்தர். நாங்கள்லாம் செவிக்கும் போது, நாங்கள்லாம் முழங்கால நின்று பைபிள திறந்தா எப்ப தூங்குவோன்னு ட்ராக் ரெடி ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் மேல நாம வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கிறோம்? போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை கேட்டோம். நம்ம ஆண்டவரை எவ்வளவுதான் நம்ம அறிந்ததை வைத்து, நாம் கற்றதை வைத்து, நாம் கேட்டதை வைத்து, நாம் படித்ததை வைத்து, நாம் அனுபவித்ததை வைத்து, நாம் அடைந்ததை வைத்து நமக்குன்னு ஒரு வியூ இருக்குல்ல, ஆண்டவர் இப்படின்னு. நம்ம எவ்வளவுதான் அவரை உயர்த்தி பார்த்தாலும் நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? அதுக்கு மேல. ஹல்லேலூயா. அதுக்கும் மேல. யோவான் ஓசன்னா பாடும் போது யோவானும் கூட உண்டு. என்ன சொல்லி பாடுறாங்க தெரியுமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள். அந்த யோவான் பத்மதீவில் இருக்கிறான். பத்மதீவில் இருக்கும் போது அவன் ஆவிக்குள்ளாகி அவனுக்கு தரிசனங்கள் காண்பிக்கப்படுகிறது. அதிலேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம். எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம், செய்தி இல்லை, டச் பண்ணிட்டு செய்தி கொள்ளவார். அங்கேதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கையிலே ஒரு புத்தகம் இருக்கிறது, முத்திரிக்கப்பட்ட புத்தகம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் வலது கரத்தில் இருக்க கண்டே. அப்பொழுது அதை உடைக்க ஒருவனும் இல்லை, இதை உடைக்க பாத்திரவான் யார் என்று ஒரு தூதன் மிகுந்த சத்தமிட்டு சொல்லுகிறார். ஒருவனும் இல்லை என்று அறிந்த போது இந்த யோவான் என்ன பண்றார் தெரியுமா? ஓன் அழுறார். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்கிறார். அப்படி அழுத போது மூப்பர்களில் ஒருவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின். இவர் என்ன பாடுறாரு? தாவீதின் குமார். அவரும் கேட்டுட்டு கழுத மேல இருந்துட்டு கேட்டுட்டு. அதாவது நமக்கு, நம்ம ஒன்னும் இல்லைன்னாலும் நம்மளை குறைச்சி சொன்னாலே நமக்கு வலிக்கும் இல்ல? நம்ம ஒன்னும் இல்லைன்னாலும். ஆமே. என்ன பிரதர் டல்லா இருக்கிறீங்க? அது அது என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க? ஏன் ஃபங்க்ஷன்ல ஏன் பேரை அசிங்கப்படுத்திட்டாங்க? உங்க பேரு போட்டாங்கல்ல? போட்டாங்க, பக்கத்துல டிகிரி போடல. எவ்வளவு பிரதர் டெம்பரேச்சர்? நமக்கு ஒண்ணு இல்லைன்னாலும் நம்மள ஏதாவது பேசுறதுல கொண்டு சார், அவங்க சார்னு சொல்ல விட்டுட்டாங்க. அவங்க உயர் திருன்னு சொல்ல விட்டுட்டாங்க. இனி மறை திரு தான் சொல்லணும். எல்லாம் விட்டுட்டாங்க. அதாவது நம்மளை கொஞ்சம் குறைச்சி ஏதாவது சொன்னாலே நமக்கு. ஆனா அவர் பாருங்க, அவ்வளவு பெரிய தேவன். தாவீதே அவரை ஆண்டவரே என்று சொல்லி இருக்க அவரை கழுது மேல உட்கார வச்சு தாவீதின் குமாரனுக்கு ஓசன் அவரும் கேட்டுட்டு பாடு பாடு பாடு. அப்படி ரசிச்சுட்டு போறாரு. அந்த யோவானை இப்போ பத்மதீவுல கொண்டு விட்டுட்டு யாரு அவர் யார் தெரியுமா? யூதா கோத்திரத்து சிங்கமும். எனக்கு தெரிஞ்சது அவர் ஆட்டுக்குட்டி. ஆமே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை மட்டும்தான் உனக்கு இதுவரை தெரியுது. ஆளுகிற சிங்கம் அவர். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். இவர் தான் நான் ஆராதிக்கிற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்த. சகமல கதரா. இவர் கேட்கிறார், இவர் சொல்லுகிறார், என்னால் செய்ய கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் காலங்களுக்கு உட்பட்டவர் அல்ல, காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். யோசுவாவுக்கு யுத்தம் முடிய டைம் ஆச்சு. ஆண்டவர் என்ன பண்ண? நீ பேசு, சூரியனை பார்த்து. சூரியனை நெல்லுட்டார் நிக்குது. ஆமே ஹல்லேலூயா. நமக்கு சூரியன் ஓடுது. ஏன் தெரியுமா? சூரியன் நிற்கும் போது சும்மா இருந்துட்டு இல்லை, நிற்கும் போது சும்மா இருந்துட்டு. இந்த 3 மணிக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், அந்த முடிஞ்சு கடைசி அந்த 10 நிமிஷம் ஆமாம், அங்கே புறா சிறகடிக்கிற சத்தம் கேட்கும். அவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு இது இந்த புத்தகத்தில் உள்ளது தானா? கடைசியில் டைம் ஆச்சு, மேடம் 5 நிமிஷம் 5 நிமிஷம். உனக்கு சூரியன் நிற்கும், உன் வண்டியில் ஏறி உட்காரும். சூரியன் நிற்கும் போது ஃபுல்லாக சும்மா இருந்து. யோசுவா அப்படி இல்லை, அவன் இரவு முழுவதும் நடந்து வந்தான். ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணல. ஆனால் அவனுக்கு வேலை முடியல. அவனுடைய திராணிக்கு முடிஞ்சது இவ்வளவுதான். அதனால ஆண்டவர் கிரேஸ கூட்டி கொடுக்கிறார். அதுதான் சூரியன். நில்ல சூரியன், அங்க நிக்கவை. உன் திராணி உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதிலிருந்து சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 5வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
2: அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது.
1: இந்த மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 சம்பவங்களுமே ஒருத்தருக்கும் செய்ய முடியாதது. இயேசு செய்த எல்லாமே ஒருத்தருக்கு செய்ய முடியாதுதான். அதே போல 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மருத்துவராலும் அவளை குணமாக்க முடியவில்லை. அப்படியே 12 வயது மகள், யவீருவின் மகள், ஒரு காலம் ஒருவரும் கண்டிராத செயலது. இங்கே 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள்ளே, ஒருவனாலும் அவனை அடக்க கூடாதிருந்தது. அதாவது நல்ல கவனி, நமக்கு ஒண்ணு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம்? ஒன்று நமக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்து முடியலை, என்ன பண்ணுவோம்? கரெக்டு, விட்டுரும். அப்படி விடப்பட்டவன் அதான் ஒருவனாலும். இப்பொழுது தான் இயேசு வர்றார். நமக்காக சிலர் ட்ரை பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவர் சைலண்டாக இருப்பார். சிலர் நம்மளை விட்டுருவாங்க, அந்த தருணத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நல்ல தெரிந்த பகுதி. அதனால் இன்னைக்கு ஆவியானவர் நிறைய காரியங்களை பேசுவார் என நான் நம்புறேன். ஒருவனாலும் அவனுக்கு குடும்பம் உண்டா? கண்டிப்பா உண்டு. சொந்தங்கள் உண்டு, உறவுகள் உண்டு. இவன் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து இரவும் பகலும் கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பிசாசு எங்க இருக்கு? பிசாசுகள் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அப்ப பிசாசு எங்கிருந்து வேலை செய்தவனுக்கு? உள்ள இருந்து. அப்ப அவனுக்கு வலி எங்க மெயினா? உள்ள இருக்கிற வலியை எப்படி போக்கணும்னு தெரியல. ஒருவேளை இவன் அதை அடிக்கிறதுக்கு கல் எடுத்து அடிச்சானான்னு தெரியல. பாதிப்பு ஃபுல்லா யாருக்கு? அவனுக்கு. சில நேரத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் நம்ம ஓங்கி அடிப்போம். பாதிப்பு யாருக்கு? சிலர் கோபத்தில் ஓங்கி ஏதாவது அடிப்பாங்க, பாத்தியா பவரை, ரத்தம் வருது. பாதிப்பு யாருக்கு? சிலர் வந்து அப்படியே வலி, வலியில் என்ன பண்ணும் தெரியல, காயப்படுத்தி கொண்டிருப்பான். இப்பொழுது இயேசு மறுகரையில் இருந்து Mark 4:35 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். அக்கறைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அவர் புறப்பட்டு வரும்போது சமுத்திரம் கொந்தளிக்குது, காற்று பலமாய் வீசுகிறது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதட்டினாராம். 39 அவர் எழுந்து காற்றை அதட்டி, என் ஆண்டவர் எழுந்தருளினாலே போதும் சத்துரு ஆட்டங்காண ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உண்மையில பிரச்சனை இப்ப யாருக்கு சொல்லுங்க? இல்ல உண்மை, இந்த வாலிபனுக்கு இப்ப பிரச்சனை. வாலிபன் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறா? இப்போ நான் சொல்ற விட கரெக்டா கேட்கணும், யார் பாதிக்கப்பட்டிருக்கிறா? ஓகே, இப்போ இந்த கடல்ல தத்தளிக்கிறது எது? படகு. எந்த படகு? இயேசு இருந்த படகு. நீ பிரசனத்தை சுமக்கிறவன், சில தத்தளிப்பு உன் வாழ்க்கையில முகாந்திர இல்லாம வருது எதுக்கு தெரியுமா? பாதிக்கப்பட்ட சிலரை விடுவிக்க கர்த்தர் ஒன்ன நியமித்திருக்கிறார். என்னண்டவர் இயேசு இருக்கிற எல்லாருக்கு அடுத்து போக போக உங்களுக்கு புரியும். யாருக்கோ பிரச்சனைக்கு ஏன் வாழ்க்கையில புயல் அடிக்கணுமா? யாருக்கோ பிரச்சனைக்கு ஏன் படகு தத்தளிக்கணுமா? யாருக்கோ பிரச்சனைக்கு நீ யாருக்கோன்னு பார்க்காத, யாருக்கோன்னு பார்க்காத. உனக்குள்ள இருந்த இயேசு அந்த பிரச்சனையை பார்க்கிறார். உனக்குள்ள இருந்து இயேசு அந்த பிரச்சனையை பார்க்கிறார். ஆண்டவர், எனக்கே 1000 பிரச்சனை ஆண்டவரே. யாருக்கோ பிரச்சனைக்கு ஏன் துக்கம், ஏன் நஷ்டம் ஆகணும்? யாருக்கோ பிரச்சனைக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? யாருக்கோ பிரச்சனைக்கு நான் ஏன் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த புயல் அடிக்கணும்? இந்த கேள்விகளோடு யாராவது இதை கேட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால் உன்னை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? பிரசனத்தை சுமக்கிற வாகனமாக, தேவனுடைய பிரசனத்தை சுமக்கிறவன் நீ, தேவனுடைய பிரசனத்தை சுமக்கிறவள் நீ. Praise God, praise Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்களாம், நாங்க மடிகிறோம். ஏய், நீ மடியல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எது சாக போகுதுன்னு நீ பார்க்க போற. ஆமே, ஆண்டவர் எழும்பி அதட்டுறார். அப்போ மற்றவர்களுக்காக நம்ம செபிக்கும் போது அல்லது கர்த்தருடைய காரியத்துக்காய் நிற்கும் போது, ஆமேன், சில போராட்டங்கள் சில கொந்தளிப்புகள் வரும்போது ஒரு தேவ பிள்ளையின் நாவிலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். மலைகளை பெயர்த்து, இதோ நான் புதியதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன், புதியதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். ஆனா நீ என்ன செஞ்சிருக்கணும்? அதட்டி இருக்கணும். அதட்ட வேண்டிய நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அலறிட்டு இருக்கிற. பேதுருவே, உங்க மாமி வீட்டுக்கா கூட்டிட்டு போற இயேசுவே? இல்ல இல்ல, அப்ப நீ அலறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவர்ல உன்ன கூட்டிட்டு போறாரு, நீயா அலற? நீயா இயேசுவை கூட்டிட்டு போற? இயேசுதான உன்ன கூட்டிட்டு போறாரு. நீ போட்ட டிராக்ல எல்லாம் பயணித்து தளர்ந்து வந்ததுனாலதான் அவர் போட்ட டிராக்ல உன்ன நடத்துறாரு. இந்த கொந்தளிப்பை நீ ஃபேஸ் பண்ணாத அவர் ஃபேஸ் பண்ணுவார். பேதுரு ஃபர்ஸ்ட் மாமி வீட்டு கூட்டிட்டு போனாரு, சுகம் கிடைச்சு. இப்போ இயேசு பேதுரு கூட்டிட்டு போறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி கூட்டிட்டு போறார். ஏன் இந்த கொந்தளிப்பு? ஏன்? அங்க வேற பிரச்சனை. நமக்கு எதுக்கு வம்பு? யாருக்கோ பலவீனத்துக்கு நம்ம ஜோம் பண்ணி ஒருவேளை எனக்குள்ளிருந்து பயணிக்க விரும்புகிறார். I am ready, Father. எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆமே, நல்ல கவனிங்க. இப்படி நம்ம பிரசன்னத்தில் வருகிறது வேற, நாமே அவருடைய பிரசன்னமாய் மாறுவது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இவம் ஆண்டவர் காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. படகு அக்கரையிலே வந்தது. 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே. படகிலிருந்து இறங்கின உடனே, அதன் அர்த்தம் இயேசு அந்த கரையில காலை வச்சதும், இயேசுவின் அந்த அந்த ஒரு விரல் லைட்டா அதுல பட்டதும், கல்லறையில் பிரேத கல்லறைகளில் இருந்து ஒரு மனுஷன் அவருக்கு எதிராக வந்தான். நல்ல கவனிங்க, இதுவரை அவன் எங்க இருந்தான்? கல்லறையில் இருந்தான். கல்லறையில் இருந்தான், இரவும் இருந்தான், பகலும் இருந்தான். அவனை சங்கிலிகளால கட்டி கொண்டு போக பார்த்தாங்க, முடியல. ஆனா ஒரு ஊரே சேர்ந்து இந்த கல்லறையிலிருந்து அவனை வெளியே எடுக்கலான்னு பார்த்தாங்க, முடியல. ஆனா இயேசுவினுடைய பாதத்தினுடைய ஒரு விரல் நுனி அந்த தரையில பட்டதும், ஹல்லேலூயா, வெளியே வந்தான். வெளியே வந்த அந்த பட்டணத்தின் சாபம், அந்த பிசாசு, அந்த பட்டணத்தினுடைய அந்த கெதரேனே பட்டணத்தினுடைய பெரிய சாபம் இந்த பிசாசு. என்ன மத்திய சுவிசேஷத்தில் படிக்கும் போது ரெண்டு வாலிபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒன்னு ரெண்டு பிசாசு அல்ல, 6,000 பிசாசுகள். அவன் முதல்ல பிரச்சனை வெளியே வரணும், பிரச்சனை வெளியே வரணும், அதுக்கப்புறம் தான் சால்வ் ஆகும். தேவ பிரசன்னத்தில் எது ப்ராப்ளம் அது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் 275 பேரோடு கூட கப்பலில் பயணிக்கிறான். திடீரென்று யூரோக்ளித்தன் காற்று அடிக்குது. ஏன் இந்த காற்று அடிக்கணும்? இந்த காற்று அடிப்பதின் நோக்கம் என்ன? நோக்கம் ஒன்றுதான், இந்த பவுலை எப்படியாவது இந்த மெலித்தா தீவில் போடணும், அவ்வளவுதான். அந்த தீவுல ஒரு சாபம் இருக்கிறது, சர்ப்பம். வேற யார் போனாலும் சால்வ் ஆகாது. அந்த தீவுல அந்த சர்ப்பம் இருந்ததுனால அந்த தீவுல இருக்கிற அத்தனை பேரும் வியாதியில இருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க டைம் இல்லை. ஆனா எங்கேயோ பயணித்து கொண்டிருந்த கப்பலை நோக்கி ஒரு காற்று வந்து அடிக்குது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஏற்ற போது தூதனை அனுப்பி சொல்றார், நீ சாட்சியா நிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் விட்டுருக்க வேண்டியதானே, சாட்சியா நிக்கணும், அதுக்கு தானே போயிட்டு இருக்கிறோம். இல்ல, நீ ஒரு தீவுல விழணும், நீ அங்க போகணும்ல. பவுல் எழும்பி சொல்றாரு, ஆனால் ஒரு தீவுல விழ வேண்டியதா இருக்கும், விழ வேண்டியதா இருக்கும். பவுல் கப்பல் போய் சேர்ந்து கப்பல் இருந்து இறங்கி போகல, சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு வந்து பஸ் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்னதும் இறங்கி பாய் சொல்லிட்டு போகல. அவங்க கட்டையில மிதந்தாங்க, பவுல் கட்டையில மிதந்தான். எப்படியாவது கரை சேரணும், நீ விழணும் பவுலே. என்ன பிளான் ஆண்டவர் வச்சிருக்கீங்க நீங்க? நான் விழணும்னு சத்துரு நினைச்சிட்டு இருக்கிறான், நீங்க என்னன்னா, இல்ல இல்ல, நீ ஒரு தீவுல விழணும். அப்போஸ்தலர் 27 அதனுடைய 25-26 சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும். ஏன்னா அங்க ஒரு வல்லமை மறைந்திருக்கிறது. அங்க ஒரு சர்ப்பம் மறைந்திருக்கிறது, அங்க விழ வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி அர்ப்பணித்து பயணிக்கும் உங்க வாழ்க்கையில சில வீழ்ச்சியை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்க, நீ விழுவதன் மூலம் அநேகர் எழும்ப போறாங்க. இருபத்தி எட்டு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள்,
2: நாங்கள் தப்பி கரை சேர்ந்த
1: பின்பு
2: அந்த தீவின் பேர்
1: மெலித்தா என்று அறிந்தோம். அடுத்து
2: அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல,
1: கொஞ்சமல்ல. பவுல் விடல, அந்த வேளையில பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அந்த வேளையிலே பிடித்து, அந்த இடத்துல மட்டும் கர்த்தர் மழையை அனுப்பலன்னா குளிர், ஏன் குளிர் வந்துச்சு? ஒரு புறம் மழை, இன்னொரு புறம் இவங்க கடல்ல. தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொன்றுக்கும் பின்னாக ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கிறது. டிவைன் பர்பஸ மாம்சீகமா உள்வாங்கவே முடியாது. ஆண்டவர் நான் சாட்சியா நிக்கணுங்கிறது உங்க பிளான்னா, இந்த காற்று அடிச்சிருக்க வேண்டாம், இந்த காற்று அடிக்காம இருந்ததா கப்பல் நேர் அங்கதானே போயிருக்கும், நான் போய் சாட்சி அனுப்பேன். இல்ல, நீ விழணும். உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே, நான் விழுறது ஆண்டவரே. இந்த புயல் அடிக்கிறது சில நேரத்துல உன்னை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தை கேரி பண்ணுகிறவனா. அதனாலதான் அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்துக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது பவுல் என்ன செய்கிறார் என்றா, அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிர்க்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அடுத்த வசனம்,
2: பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில்.
1: பவுலுக்கு தெரியுமா இதுக்குள்ள பாம்பு இருக்குன்னு? தெரியாது, ஆனா பவுலுக்கு உள்ள இருக்கிறவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, உள்ள இருக்கிறவருக்கு தெரியும். உள்ள இருக்கிறவருக்கு தெரிஞ்சிட்டுனா அவர் என்ன சொல்லி இருக்கணும், பவுலே அந்த விறக தொடாத, இந்த விறக தொடு சொல்லி இருக்கணுமா? சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒன்ன வச்சு சிலதை சால்வ் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டாருனா, பித்தினியாவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, ஆவியானவர் சொல்ற போகாதேங்கிறார். இங்க எல்லாத்தையும் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த விறகு கடையில பாம்பு இருக்கிறத சொல்லல. இந்த தீவு அத்தனை பேரும் வியாதியில இருக்கிறான். அந்த தீவு தலைவர் வீட்டில இருந்து அவ்வளவு வியாதி, மாறி மாறி வியாதி. இது கடையில ஒண்ணு இருக்கு, தேவனுடைய கிரி அங்க நடக்கணும். அங்க நடக்கணும்னா இதற்கு காரணமா இருக்கிறது அழிக்கப்படணும். அதற்கு காரணமா இருக்கிறது அழிக்கப்படணும்னா அங்க அக்கினி வேணும். அபிஷேகம் பெற்றவன் இருக்கிற இடத்துல அக்கினி எரியும். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில். ஆமே, அக்கினி இருந்தும் பவுல் போட்டாதான் பாம்பு உள்ள உளம். வேற யாரு போட்டாலும் அக்கினி அதுவும் பார்த்து நம்ம இப்படிமோ அது இப்படிங்கும், போயிட்டு வரவா? ஓகே, போயிட்டு வா. அபிஷேகம் பெற்றவன ஆண்டவர் எங்க கை வைக்க வைப்பார்னே தெரியாது. என்னண்டவர், நான் போற இடம்லாம் உலகத்துல சொல்லுவாங்க, பாவி செல்லும் இடமெல்லாம் பாதாளம், பரிசுத்தவான்கள் செல்லும் இடமெல்லாம் போராட்டம், தெரியாது. ஆமே, அவன அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு, அனல் உரைத்து பவுல் அந்த பாம்பு அடிக்கல, தூக்கி போட்டார். அப்போ அந்த பாம்புக்கும் தெரியாது யார் தூக்கி போட்டார். ஆனா அதனுடைய ஃபோக்கஸ் யார் மேல திரும்புது தெரியுமா? பவுல் மேல. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகை. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, பிரசன்னத்தை சுமக்கிற தேவ பிள்ளையே, உன்னை உலகம் பகைக்குதுன்னு அதுக்கு முன்னாடி அவரை பகைக்குது. சத்துரு உனக்கு எதிராக வாரான அதுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. அனல் உரைத்து புறப்பட்டு புறப்பட்டு, அதாவது இது இது எதர்ச்சியா நடந்ததில்ல, போற வழியில காலு பட்டதும், சில கடிக்காத நாய் கூட காலு பட்டா கூட சில நேரத்தில் அது குறைக்க வாய் திறந்துருப்போம், நம்ம பயத்தில் காலை உள்ள விட்டுருப்போம், கெட்ட நாய் கடிச்சிட்டு அந்த நாய் கடிக்கவே செய்யாதே. இது எதர்ச்சையாகவோ தற்செயலாகவோ நடந்ததல்ல. இத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த பட்டணம் முழுவதும் இருக்கிறாங்க, பவுலோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 276 பேர் இருக்கிறாங்க. அது நடுவில் அதனுடைய ஃபோக்கஸ் யார் மேலே தெரியுமா? ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிட்டு, அதுக்கு தெரிஞ்சிட்டு அவனுக்கு கடைசி வந்துட்டுல்ல, நமக்கு கடைசி வந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. 4வது வசனத்தை வாசிங்க.
2: விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை,
1: கையிலே தொங்குகிறதை
2: அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்
1: கொண்டார்கள். இப்போ கூட அவங்களால கிரகிக்க முடியல, நம்ம இவ்வளவு வியாதியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த பொல்லாத சர்ப்பந்தான்னு தெரியல. ஆனாலும் நல்ல புரிஞ்சுக்கோங்க, அந்த டைம் வர்றது வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை குற்றப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் டைம் நெருங்குது. உண்மையில இருக்கிற குற்றச்சாட்டு அதிகரிக்கப்படுகிறது என்றாலே புரிந்து கொள். ஆமே. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும், பவுல் ஒரு தீங்கும் அடையாதிருக்க காரணம் என்ன? தீ. அந்த பாம்பு சாக காரணம் என்ன? தீ. அவருடைய தீ உனக்குள்ள இருந்தா நீ சேஃப் ஆயிருவ, சத்துரு அழிஞ்சிருவான். அவருடைய அக்னி, அவருடைய பிரசனம், பிரசனத்தை கேரி பண்ணு டெய்லி, உன்னுடைய டைரக்ஷனை மாத்துவார். இன்னைக்கு நீ நினைச்ச இடத்துக்கு போற வரேன்னா உன் டைரக்ஷனை மாத்தி பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரை மாத்துறீங்க. அக்கினி ஒரு தீக்கு முன்னாடி மோசையை நிறுத்தி செய்தி மாறுது. நீ எகிப்துக்கு போங்கிறார், அங்க வாங்குறார், மலைக்கு வாங்குறார், டைரக்ஷனை மாத்துறார். அவன் பிரச்சனத்தை கேரி பண்றவன். அவன் போய் நிக்கிற இடத்துல நடக்கும். பவுல் சும்மா என்றானாலே உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்க வந்துட்டான். காலை வச்சதும் ஒரு மனுஷனுக்கு அந்த கல்லறையில் இருந்து அவனை வெளியே கூட எடுக்க முடியல. இவன் எதிர்கொண்டு வருகிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பவுல் பதறவில்லை, கதறவில்லை, உதறினான். ஏனா கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், ஒரு தீவில் விழ வேண்டி இருக்கும். ஆமே. ஹல்லேலூயா. நான் விழுந்ததுனால தான் பார்த்தேன். அதற்கு பின்பு வேதம் சொல்லுகிறது, 9வது வசனம்,
2: இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள்.
1: அதற்கு முன்பதாக 8வது வசனத்திலே, அந்த பிப்பிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் போய் ஜெபம் பண்ணி
2: அவன் மேல் கைகளை வைத்து
1: குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவில் இருந்த
2: மற்ற
1: வியாதிக்காரரும்
2: வந்து,
1: இப்போ ஹீலிங் மினிஸ்ட்ரி தடையில்லாம நடக்குது. இந்த மினிஸ்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க.
2: அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவர்களை ஏற்றினார்கள்.
1: அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல உன்னை கொண்டு போட்டாருன்னா கொத்து வாங்கிட்டு வர்றதற்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா 4 அடி வாங்கிட்டு ஆமே அங்க போய் பரிதாபமா? ஆமே. என்ன இப்படி இருக்கீங்க பவுலே? போனேன் கொத்துக்குங்க பாரு, அவங்க எல்லாரும் என்ன அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, அதனால நான் ஓடி வந்துட்டேன். ஆரம்பம் விழுந்தது. பவுல் அந்த மெலித்தா தீவுக்குள்ள என்றானது எப்படி தெரியுமா? ஒரு பலகையை பிடிச்சு. ஆனா மெலித்தா தீவுல இருந்து வெளியே போனது எப்படி தெரியுமா? கப்பல்ல. ஆமே. பலக கப்பல் இதெல்லாம் மேட்டர். மேட்டர் உனக்குள் இருக்கிற தேவ பிரசனம். கட்டையில போறவனை கப்பல்ல போக வைக்கிறது என் ஆண்டவருக்கு விஷயம் இல்ல. ஆண்டவருக்கு விஷயமே உனக்குள் இருந்து உலகத்தில் இருக்கிறவனை செய்வதுதான். ஹல்லேலூயா. அப்படிதான், அப்படிதான். 3 வருஷம் தேசத்துல மழை இல்ல, மழை இல்ல. பாகாலை வழிபடக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. பாகால் தான் அக்னி, அக்னியின் தெய்வம், மழையின் தெய்வம். ஆண்டவர் எலியாவை கொண்டு சொல்ற, மழையே பெய்யாது பக்ரியா, நான் சொல்லாம மழை பெய்யாது, ஏன்னா நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். ஆண்டவர் கேரி தாட்டண்டையில ஒளித்திருக்க வைக்கிறார். ஒளித்திருக்க வைத்து விட்டு இப்பொழுது சொல்லுகிறார், நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். ஏன் சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்? சீதோன் தான் இயேசபேலுக்கு ஊர். எலியாவை உள்ள கொண்டு போறார். எலியா அங்க போய் பண்ணதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, சாப்பிட்டது. ஆனா பைபிள் சொல்லுகிறது கருத்தாய் ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். வெறும் சாப்பிட வைக்கிறதுக்குன்னா கேரி தாட்டு தண்ணீரை கர்த்தர் வற்றாமல் பார்த்திருக்கலாம். காகத்தை தடையில்லாமல் அனுப்பியிருக்கலாம். ஒரு காகம் போனா இன்னொரு காகம். பிரசனத்தை சுமக்கிறவனுடைய டைரக்ஷன் எப்ப மாறும் தெரியாது, எப்படி மாத்துவார்னு தெரியாது. ஆனா ஒண்ண புரிஞ்சுக்கோங்க, என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறார்னா அங்க என்ன சாப்பிட வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அங்க ஏதோ சிலவற்றை கர்த்தர் நிர்மூலமாக்க. நாளைக்கு கர்மேல் பர்வதத்தில் நீ போய் நிக்கணும், சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி நீ உள்ள என்றாக எலியாவே, உள்ள என்றார். சீதோனுக்கு அடுத்த சாரி பாத்துல எலியா போய் அங்க இருக்கிறார். தெரியாது யாருக்கும். கேட்டா அவர் ஏதோ அப்போ அந்த பணியாரம் தின்னுட்டு இருக்கிறார். போட்டோம் போட்டோம் தின்னுட்டோம்.

0: கூப்பிடுறாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, ஹெவியா என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஏலியா ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை தெரியுமா? 1 Kings 17:27 உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலா இருப்பான். அடுத்த ஒரு வார்த்தை,
1: அல்லது பிரயாணம் போயிருப்பான்,
0: அல்லது
1: தூங்கினாலும் தூங்குவான்,
0: தூங்கினாலும் தூங்குவான்,
1: அவன் எழுப்ப வேண்டியது.
0: அதாவது அவருக்கு என்ன கான்பிடன்ஸ், எப்படி வருவான். ஏ, இன்னைக்கு நான் கர்மேல் பருவத்தில் நிக்கிறத மட்டும்தானே நீ பார்த்த? என் ஆண்டவர் என்ன அங்க கொண்டு போய் அடிக்க வச்சுட்டு வந்தது உனக்கு தெரியாது. நீ அந்த ரங்கத்துல செய்கிற சில யுத்தம், சில போராட்டம், எல்லாரும் தூங்கும் போது உனக்கு தூங்க முடியல, எல்லாரும் சிரிக்கும் போது நீ அழுதுட்டு இருந்த, ஆனா இது எல்லாம் உனக்கு சந்தோஷமாய் நன்மையாய் நாளை மாற போகிறது. நீ போய் நிக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். நீ தேவ பிரசனத்தை சுமக்கிறவன். என்னைய ஆண்டவர் அங்க இருந்து இங்க கொண்டு வந்தீங்க. இந்த புலம்பலோடு சில உள்ளங்கள் தெரியாது, அங்க போய் வேற ஏதாவது நடந்துச்சா? இல்ல, ஒரு அற்புதம் நடந்துச்சு, அது வேற. ஆமே, அந்த அற்புதம் நடந்து இல்லைன்னு அந்த வீட்டுல திருப்பி எலியாவுக்கு சாப்பாடு கிடையாது. ஆனா சம்பவம் வேற, கர்த்தர் செய்கிறது. அதனாலதான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை படகுல புயல் அடிக்கும் போது கலங்க கூடாது. நாம போற பாதையில புயல் அடிச்சா கலங்கணும், ஆனா கர்த்தர் தானே என்னை கொண்டு போறார், நான் கலங்க மாட்டேன்.

0: ஆமென். இப்பொழுது இயேசு கடற்கரையில் இறங்குகிறார். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 5:5-6 வசனங்களை வாசியுங்கள்.
1: அவன் எப்பொழுதும் இரவும் பகலும்
0: மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து
1: கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தார்.
0: அதாவது அந்த வலி தாங்க முடியாம கல்லுனால அடிப்பாரு, அந்த அடிச்சு அழுவாரு. இதுதான் அந்த வாலிபன், அடித்து காயப்படுத்தி. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
1: அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது
0: ஓடி வந்து
1: அவரை பணிந்து கொண்டு.
0: அதாவது அவர் சமீபமாயிருந்தும் நாம் இன்னும் தேட மறுக்கிறோம். இவன் தூரத்தில் கண்டபோதே, ஆமென், இயேசு எவ்வளவு தேவை என்பது அப்பம் சாப்பிட்டவங்களுக்கு இல்ல, அதிகம் காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அப்பம் சாப்பிட்டவங்களுக்கு இல்ல, அதிகமா காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அதிகமாய் கண்ணீர் வடித்த, ஆமென், ஆகாருக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தனிமையை கண்ட யாக்கோபுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தள்ளப்பட்ட தாவீதுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை. அப்படி என்றால் சில கடினமான காயமான பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்த அனுமதித்தது உனக்கு அவர் எவ்வளவு தேவை என்பது நீ அறியணும், நீ புரியணும். எனக்கு இயேசு தேவை. ஏன் எல்லாரும் வீட்டுக்குள்ளே பேதுரு உட்பட இருக்கும்போது மகதலேனா மரியாள் மட்டும் அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்று அழுது கொண்டிருக்க காரணம், அவளுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. இயேசு இருக்கிறது வரைக்கும் தான் அவளுக்கு வேல்யூ. அதனால தான் அவள் போய் சொன்ன செய்தியை எல்லாரும் நம்பல. தெளிவா இதே இது பேதுரு சொல்லியிருந்தா நம்பி இருப்பாங்க, யோவான் சொல்லியிருந்தா நம்பி இருப்பாங்க. அவ போய் அழுதா, அவ தான் அழுதா. இவன் தூரத்திலே கண்ட போது வேதமே சொல்லுகிறது, அவர் சமீபமாக இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள். ஆனால் இப்போ அவர் தூரத்தில் தான் நிற்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி,

0: உன்னை தேடி வந்தவரிடம் நீ ஓடி வா. அவருக்கு மகிமையாய் கர்த்தர் உன்னை தான் நிறுத்துவார். எனக்கு இயேசு எவ்வளவுக்கு தேவை. காயப்படி இரவும் பகலும்னா அவன் எப்ப என்ன தூக்கம் இல்லை, யாரும் சாப்பாடு கொண்டு கொடுப்பா, அவனை தான் விட்டுட்டாங்களே, வஸ்திரம் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை, கல்லறையில் இருக்கிறான். வேணா இடையில இடையில வந்து பார்த்துருப்பாங்க, இருக்கிறானா போயிட்டானா, போயிட்டானா நம்ம கடமைக்கு மண் எடுத்து போட்டுட்டு வந்துடலாம். ஆமே. அவனுக்குள் இருந்த 6000 பிசாசுகள், அதாவது அவன் எந்த அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டிருப்பானா, அந்த பிசாசுகளை பண்டிகளுக்குள்ள அனுப்பும்படி அது கேட்கும். இயேசு அனுமதிப்பார். அது பண்டிகளுக்குள்ள போய் அடுத்த செகண்டே பண்டி வலி தாங்க முடியாம கடல்ல விழுந்து மாண்டு போச்சுன்னா அவன் எவ்வளவு வலிய வாங்கிட்டு இருந்தான். 2000 பண்டிகள், 6000 பிசாசுகள்னா ஒரு பண்டிக்குள்ள 3 வச்சு போயிருக்கும். 3 பிசாசு அதுக்கு நிக்க முடியல, தாங்க முடியல. ஒரே ஒரு நாள் ஒரு வேளை அவரு பண்டிகையால தாங்க முடியாம அதை சூசைட் பண்ணி செத்துட்டு, அப்போ அது எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கிற பை, பெயின் கொடுக்கிற பை, அதுவும் அத்தனையும் சேர்ந்து ஒருவனுக்குள்ள இரவும் பகலும். கல்லறை என்பது நம்பிக்கை இழக்கிற இடம். ஆனா அந்த இடத்திலிருந்தும் தூக்கி விடுறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் முடியும். அவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ அவர் வந்ததும் 7வது வசனத்தை வாசிங்க.
1: இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான்.
0: மிகுந்த சத்தமிட்டு
1: சொன்னான்.
0: உள்ள எத்தனை இருக்கு? எத்தனை வாய்ஸ் கேக்குது? ஒரு வாய்ஸ். அப்ப யாருக்கு வாய்ஸ் இப்ப கேக்குது? அவனுடைய வாய்ஸ் தான் கேக்குது. அதன் அர்த்தம் என்ன? அவன் வாயை யார் யூஸ் பண்றான்? பிசாசு யூஸ் பண்றான். ஆமே. அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார்.
0: ஏனால் இயேசு என்ன சொல்லி இருந்தார்? இவனை விட்டு போ, புறப்பட்டு
1: போ,
0: போ அப்படி சொன்னதும் என்ன வேதனைப்படுத்தாதன்னு சொல்லிட்டு பேசுறார். ஆனா அவர் சொல்லிட்டு அடுத்து புறப்பட்டு போன்னு சொல்லல, அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். சாத்தானை அட்டாக் பண்றதுக்கோ விரட்டுறதுக்கோ ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஆமென். அதாவது அவனுக்குன்னு சில பவர் இருந்துச்சு, அப்பவே அவர் தள்ளி விட்டார். இனி நல்ல கவனிங்க, இந்த 6000 பிசாசு யாருடைய வாயை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க? கத்தர் முதல்ல என்ன பண்ணா தெரியுமா? கல்லறையிலேருந்து வெளியே கொண்டு வந்து அவனுக்குள்ளதான் இப்ப பிசாசு இருக்கு, அவனோடு ஒட்டி இருக்கு, அவனுக்குள்ளேயே ஒரு பிரிவை உண்டாக்குகிறார். நீ அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 12வது வசனம்.
1: அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை
0: நோக்கி, அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி,
1: பண்டிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்.
0: அவரை
1: வேண்டிக் கொண்டன.
0: வேண்டிக் கொண்டான் தானே இருக்கணும். வேண்டிக் கொண்டன. உள்ளேயே கர்த்தர் கட் பண்றார். முதல்ல தெரியாது, சில நேரத்தில் தேவனுடைய செயல் தெரியாது. அவர் வேட அனுப்பிட்டார்னு எங்கள கிரிய உடனே ஆரம்பிச்சிடும். இப்போ உள்ள இருந்துட்டு இதுவரை அவன் வாயை யூஸ் பண்ணுது, இப்போ அவன் வாயை யூஸ் பண்ண முடியல, யூஸ் பண்ண முடியல. உடனே அது சொல்லுது, சரி எங்களை அனுப்பிவிடும், மரியாதை பண்ணி அந்த பண்டிகளுக்குள்ள அனுப்பிவிடும். கட் பண்றார். ஏன்? இந்த வாய் இனி இயேசு யூஸ் பண்ண போறார். ஆமென். அனுப்பிவிடும். இந்த வசனம் உள்ள போயிட்டுன்னு வைங்களேன். எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிற தகவல் இருக்கிறது. உள்ள வசனம் போயிட்டு பட்டயம் ஒன்னு ரெண்டா ஒரே வெட்டுவா. எல்லா கொசுவும் மொத்தமா மாட்டும் போது பேட் யூஸ் பண்றவங்களுக்கு என்ன கொண்டாட்டமா இருக்கும் தெரியுமா? இல்ல சிங்கிள் சிங்கிளா போய் தேடி அடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து கேரல் பாடிட்டு இருக்கும் போது நம்ம போய் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். மொத்த சலனத்துல ஒவ்வொரு பிரச்சனையா வரும்போது அப்படி சைலண்டா இருப்பார். ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைக்கு முன்னாடி வரட்டும், இன்னும் ஆண்டவரே பிரச்சனை போய் சால்வ் ஆகும், இன்னும் மூணு பிரச்சனை இருக்கு, வந்து மொத்தமா சால்வ் பண்ணி தாரேன். இதுவரை 6000 சேர்ந்து வாயை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரே வார்த்தை தான், புறப்பட்டு போ. உள்ள இப்போ யூஸ் பண்ண முடியல. அதனால அவைகள் அந்த பிசாசுகள் எல்லாம் அவைகள் வேண்டி கொண்டன. நல்ல கவனிங்க, சாத்தானுக்கு மூணு விஷயம் நல்லா தெரியும். ஒன்று, அவர் தேவனுடைய குமாரன். படகுல வரும்போது சீஷர்கள் என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? இவர் யாரோ? நீ என்ன யாரோன்னு சொன்னா நான் யாருன்னு கேளுவா. வா சொல்லி கொடுங்கடே யாருன்னு. இயேசுவே உன்னதமான தேவனுடைய பிசாசுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம 6000ல 600,000 பேர் வந்தாலும் இவர் தான் அதிகாரமுடையவர். இந்த வேர்டை கவனிச்சிங்களா? இந்த பிசாசு கூட எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணுகிற அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இல்லைன்னா போனா நான் போறேன், இஷ்டத்துக்கு போறேன், போக முடியுது. அந்த பண்டிகளுக்குள்ள போகிறதுக்கு கூட இந்த பிசாசுகளுக்கு யாருக்கு பெர்மிஷன் வேணும் தெரியுமா? ஜீசஸோட பெர்மிஷன் வேணும். சும்மா சொல்லல, உன்னை தொடுகிறவன். இதே சம்பவம் மத்தையுள்ள சொல்லும் போது இந்த பிசாசு இன்னொரு வேர்டு சொல்லும், காலம் வரும் முன்ன எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே. அவன் பிசாசுக்கு இன்னொன்னு தெரியுது, ஒரு ஹெவியான யுத்தம் பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சிருக்கிறான், கடைசியில் நமக்கு அடி கன்ஃபார்ம். அதான் வேண்டி கொண்டன, அதான் நீங்க போட்டிருக்கீங்கல்ல அந்த யுத்தம் எந்த யுத்தம்னு, அங்க எங்களை அடிங்க. இப்பொழுது இந்த பண்டிக பிசாசுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்களா? பிசாசுக்கு தெரியும் ஏன் பண்டிகளுக்குள்ளே இப்படி டச் பண்ண பைபிள் ஸ்டடி ஆயிரும் டைம் ஆயிட்டு. ஏன் பண்டிகளுக்குள்ளே? அது அன்கிளீன் அனிமல். பிசாசு எதை விரும்புது பாத்தீங்களா? அசுத்தத்தை. இயேசுவும் அனுமதித்தார் அசுத்தத்துக்குள்ளே போக, ஆடுகளுக்குள்ளே போக அனுமதிக்கல. எனவேதான் இயேசு சொன்னார், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல. இந்த பண்டிகளுக்குள்ளே போக உத்தரவிடும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துடக்கூடாது. அதனாலதான் தேவக்குள்ள அனுதினமும்

0: சாத்தா வந்து கேட்பான், இதே போல வேண்டும் ஆண்டவர், அவன் அசுத்தம் இருக்கு நான் போட்டுமா, நான் போட்டுமா, அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறான் போட்டுமா. அந்த பண்டிகளுக்குள்ள போக விட்டான், ஆண்டவர் போக விடல. தேவ பிள்ளையே, ஆண்டவர் அனுமதிக்கிறான், ஏன் அது அசுத்தம் உள்ளது. அந்த பண்டிகளுக்குள்ளே அவைகள் போய் கடலை விழுந்து செத்துட்டு. 5:15 வாசியுங்கள்.
1: இயேசுவினிடத்தில் வந்து
0: 14:15 வாசியுங்கள்.
1: பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன்.
0: சம்பவித்ததை பார்க்கணும்னா எதை எதை பார்க்க வந்தாங்க? வாலிபனை பார்க்கறதுல உங்களுக்கு மேட்டர் கிடையாது. அவங்க வந்ததே பண்டிகளை மேய்த்தவர்கள் போய் சொன்னாங்கன்னு என்ன சொல்லிருப்பாங்க? எங்க பண்டிகள் எல்லாம் போச்சு, இவர் அங்கிருந்து இப்படி இப்படி வச்சாரு, இது மொத்தமா போய் கடல்ல. அப்போ சம்பவித்ததை பார்க்க வந்தா, இயேசு கிட்ட வந்தா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, உங்களை இல்ல, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, எங்கேயோ பார்த்த, ஏய் இது இவன் டிரெஸ் இல்ல, இப்ப எப்படி டிரெஸ் வந்துச்சு, இவன் கல்லறையில் எல்லாம் இருந்தான், இவன் எப்படி இப்ப இயேசு பாதத்தில் இருக்கிறான். திரும்பி பார் சபையே, இன்னைக்கு எது எது இவன்கிட்ட இல்லாதது உனக்கு வந்திருக்கு. நீ எங்கேயோ கல்லறையில இருக்க வேண்டியவன், இன்னைக்கு அவர் பாதத்தில் இருக்கிற, அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. அவன்கிட்ட தான் வஸ்திரம் இல்ல, வஸ்திரம் தரித்துன்னா அவன்கிட்ட வஸ்திரம் இல்லை, ஏன்னா கல்லுகளால கிழிச்சு கிழிச்சு எல்லாம் கிழிஞ்சிட்டு. அப்ப இந்த வஸ்திரம் எங்க இருந்து வந்திருக்கும்? சண்டே கடையும் திறக்காது, அப்பா வந்தா எதுங்க வராது. ஏங்க இப்படி இருந்தா எப்படிங்க? ஹல்லேலூயா! அங்க யாருங்க இருக்கிறா?

0: வெளிப்பட வைக்கிறார், வெளிப்பட வைக்கிறார், பிடியை தளர்த்துகிறார். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயும் சொல்வார். அதுக்கப்புறம் பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இதே போல கண்டு பயந்தார்கள் என்று வேதத்தில் இன்னொருவன் சொல்லியிருக்கிறான். அவன் யார் தெரியுமா? தாவீது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார். அநேகர் கண்டு பயந்து, அதன் அர்த்தம் என்ன? ஆமே, தேவனால் மீட்கப்பட்டவனை கர்த்தர் பாடவும் வைப்பார், பாதத்தில் அமரவும் வைப்பார். அவன் லேகியோன் பிடிச்சப்போ பயப்படலையா? இப்ப பயப்படுறாங்க. மீட்கப்பட்டவனை பார்த்து உலகம் பயப்படும். ஆமே. ஆனா மீட்கப்பட்டவன் பிசாசு பிடிச்சவனை பார்த்து பயப்படுறான். இப்போ ஜனங்கள் எல்லாம் இயேசுட்ட வந்து சொல்றாங்க. 16 வசனம் குயிக்கா வாசிங்க.
1: பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கு பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள்.
0: ரெண்டு பேருக்கு நடந்ததை விவரமா சொன்னாங்க. சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா?
1: அப்பொழுது
0: ஆண்டவரே, இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அப்படி சொல்லி ஃபீல் பண்ணல. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு
1: போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள்.
0: இத செய்ய வச்சது யாரு தெரியுமா? பிசாசு. வேலை நடக்கல, உடனே ஊரே இழக்கி விடுறான். இங்க இனி வரக்கூடாது, இங்க இனி டிராக்ட் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அவர் சும்மா போவாரு? சும்மா போவாரு? அவனை வச்சிட்டு போனார். இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். சும்மா போறாரு? சபைய வச்சிட்டு போயிருக்கிறார், சபைய வச்சிட்டு போயிருக்கிறார். அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். உடனே இயேசு போகும்போது இவன் பிசாசு எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான்? அவர் படகில் ஏறும் போது பிசாசு பிடித்தவன் அவரோட கூட இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்ட பிசாசு கூட்டிட்டு போயிருங்க, கூட்டிட்டு போயிருங்க. அவன் தான் ஆசைப்படுறான்ல, எப்போ வருவீர்? ஆசை, கூட்டிட்டு போயிருங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக அதற்கு உத்தரவு கொடுக்கல. அவர் உத்தரவு கொடுத்தது இந்த பட்டணத்துல இருக்கிற பிசாசு தான் போனோம், நீ போக கூடாது. நீ கதர்னத, நீ கூக்குரலிட்டத இந்த ஜனங்க கேட்டாங்க. இனி நீ கூப்பிட்டு சொல்வத இந்த ஜனங்க கேட்க போறாங்க. ஜீசஸ் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய், அடுத்த வார்த்தை, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. என்ன ஆண்டவர் அவங்கள சொன்னது? நீங்க போறீங்க, வசனம் வெறுமையா திரும்பாது. இயேசு வெறுமையா போக மாட்டார். உங்க வீட விசிட் பண்ணிட்டு உங்களை வச்சுட்டு போயிருக்கிறான். பல மரண கண்ணிகளை தாண்டி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். 3 பிசாசு உள்ள போனாலே பண்டி சுயசைட் பண்ணது. 6000 பிசாசுகளால் அலைக்கழிக்கப்பட்டு அந்த தீபம் அணையாதிருக்க காரணம் அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார். அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார், அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார், அவருக்காக. அதாவது நான் நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, நீ நில்லு. என்ன ஆண்டவரே? ஆமே, நான் நிக்க கூடாதுங்கிற, நீ நில்லு. என்ன ஆண்டவரே? ஒரு தூதனை நிறுத்தினா கூட கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நீ நில்லு, நீ நில்லு. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரித்து அவரோடு இருக்க ஆசை உண்டு, ஆனா நான் இதுல வாசமா இருக்கிறது உங்களுக்கு அவசியம். ஆமே, பல மரண கண்ணிகளை தாண்டி உன்னை வாழ வச்சிருக்கிறார்னா அவருக்கு நீ அவசியம். உன்னை கொண்டு உதிக்கிற உன் வழியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவதை நீ கூக்குரலிட்டதை கேட்ட காதுகள் இனி நீ கூப்பிட்டு சொல்ல போற, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர். அடுத்த வசனம்,
1: அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கி
0: தொடங்கினான். அப்படிதான், அதன் அர்த்தம் என்ன? இனிதான் ஆரம்பம். எல்லாம் முடிஞ்சு நினைச்சு தானே கல்லறையில போய் உக்காந்த, முடிந்தது என்று நினைத்த இடத்துல என் ஆண்டவர் ஒரு துவக்கத்தை தருகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உன்னை விசிட் பண்ணிட்டு உன்னை வச்சுட்டு போயிருக்கிற, கூட்டிட்டு போக வேண்டியதானே. பேதுருவே வா, பிலிப்புவே வா. இவன் வரும்போது இங்க பாரு, நான் ஒன்ன துரத்தில் அதுதான் துரத்தினேன். நீ இருக்கணும், நீ இருக்கணும் இந்த வீட்டில், நீ இருக்கணும் இந்த தேசத்துல, நீ இருக்கணும் இந்த பட்டணத்துல, நீ இருக்கணும். இன்று கூக்குரலா இருக்கலாம், நாளை நீ கூப்பிட்டு சொல்ல போகலாம், என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று.

நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அதிசயமானவைகளை செய்கிற கோடி நன்றி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொண்டு உமக்காய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஒரு ஜெபம் போல அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்ல போகிறோம். உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். இது ஒரு பாடலாய் அல்ல, ஒரு ஜெபம்.

அல்லேலூயா. கர்த்தரை நம்புறவங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படுத்தவே மாட்டார். வெறுமையானதை முன் அறிந்ததால் தேடி வந்து என் படகில், கடற்கரையில் நிறைய படகுகள் இருந்துச்சான், அதில் ஒன்றில் ஏறினார். அது யாருடையதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. அநேக படகுகள் இருந்துச்சு. இந்த உலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அதில் ஒன்றில் ஏறினார். அந்த ஒன்று தான் நம்ம. ஆமென் சொல்ல முடியுமா? அந்த ஒன்று தான் சீமோனுடையதா இருந்தது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை, ஆனால் அந்த படகை கர்த்தர் நிரப்பினாராம். கர்த்தரை நம்பி களத்தில் இறங்குறவங்களை என் ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சொல்ல போகிறோம். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?

ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவன். ஒரு பாடலை கூட பாடி நாம் தேவனை அப்படியே சில நிமிடங்களும் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். தலை சாய்க்கும் கல்நீரையா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.

ஹல்லேலூயா, ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். கர்த்தருடைய வாக்குகள் ஒரு நாளும் மாறி போகாது. தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர், வல்லமையினால் நிரப்புகிறவர்.

ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், வாஞ்சியோடு வந்திருக்கிறோம்ப்பா, தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப போகிறீர், ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறீர். என்னை நிரப்புங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அமைதியின் சத்தம், சோலேஸ் ஆஃப் சைலன்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 42 அத்தியாயம் முதல் 12 வசனங்கள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு மறுமொழியாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுடன் பேசிய பின்பு கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I have waited patiently for the Lord. பொறுமைதான் எதற்கும் ரகசியம். வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகள் செய்ய மருத்துவர்களுக்கு பொறுமை வேண்டும். பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கட்டிட பொறியியலர்களுக்கு பொறுமை வேண்டும். சிறந்தலங்கும் மாணவரை உருவாக்க ஆசிரியர்களுக்கு பொறுமை வேண்டும். பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை எழுப்ப பெற்றோர்களுக்கு பொறுமை வேண்டும். விளங்காத புதிர்களை ஆராய்ந்து பார்க்க விஞ்ஞானிகளுக்கு பொறுமை வேண்டும். சமாதானமுள்ள குடும்பங்களை கட்டி எழுப்ப தம்பதியருக்கு பொறுமை வேண்டும். புனிதமான குணநலன்களை வளர்க்க கிறிஸ்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். பொறுமைதான் எதற்கும் ரகசியம். நமது வாழ்க்கையில் இன்னல்களையும் இழப்புகளையும் நோய்களையும் தோல்விகளையும் நம்மை தண்டித்து திருத்துவதற்கான பிரம்பாக கடவுள் அனுமதித்து வருகிறார். இவ்வித தண்டனைகளெல்லாம் வெறுமனே அவரது கோபத்தின் வெளிப்பாடு என்று நாம் எடுக்கக்கூடாது. நமது முழுமையான மாற்றம் என்ற முடிவையே அவர் மனதில் வைத்து இவ்விதம் நம்மில் செயல்படுகிறார். எடுத்துக்காட்டாக எபிரேயர் 12:10 வசனத்தை வாசிக்கிறேன். தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் கொஞ்ச காலம் நம்மை சிட்சித்தார்கள். ஆண்டவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் எப்பொழுதும் உடனே நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏன் என்று காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாக காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில், தற்காலம் பிற்காலம், அங்குதான் பொறுமை வருகிறது. அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். கடவுளது அமைதி என்னும் குரலை நாம் புறக்கணித்து விட்டு நாம் தவறான திசைகளில் நம்முடைய ஆத்திரத்தினால் நாம் திசை திரும்பி விடுகிறோம். காரியம் என்ன? இன்னும் குழம்பி விடுகிறது. இறைவனது இடைப்பாடுகளில் பிரியமானவர்களை நாம் பொறுமை இழப்பதால் நமது நேரமும் பலமும் தான் வீணாகும். ஒரு சாதாரண சுளுக்கு மோசமாகி முட்டு பிசங்கி போகும். அதைத்தான் வசனம் 13 இந்த எபிரேயர் 12 அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு, அதாவது சுளுக்காயிருக்கிறது பிசகி போகக்கூடாது, உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று திருவசனம் கூறுகிறது. பொறுமையாய் தாங்கிக் கொள்ளுவதோ மன உறுதியை பெருக்கி நற்குணத்தை நம்மிலே உருவாக்கும். ரோமர் 5:3-4 வசனங்களை வாசிக்கிறேன். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கத்தில் நாம் கடவுளின் பரிசுத்தத்தை காதுகளினால் தான் கேட்டோம். ஆனால் பரிசோதிக்கும் நெருப்பின் வழியாக நாம் நடந்து வந்த பின்னரோ அவரது மாட்சிமையை, அவரது பரிசுத்தத்தை நமது கண்களால் நாம் காண்போம். அப்பொழுதுதான் நம்முடைய மனம் திரும்புதல் இன்னும் ஆளப்படும். இனிமேல் பீடத்தண்டை போய் மனம் திரும்புதலின் ஜபம் ஏறெடுப்பது மட்டுமல்ல, குப்பை கிடங்கில் மனம் திரும்புதலின் கண்ணீர் விடும் அனுபவமும் நமதாகும். இதுதான் யோபுவின் அனுபவமாம். என்ன சொன்னான்? இதுவரை நான் உமை காதுகளால் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண்களால் உமை நான் காண்கிறேன், ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னான். இப்படிப்பட்ட யோபுவின் பொறுமையை பின்பற்ற வேண்டுமென்றே நாம் அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு 5:11, காலமெல்லாம் பாடுகளின் பள்ளியிலும் கசக்கும் கல்லூரியிலும் பிரியமானவர்களே நாம் பயின்று கொண்டே இருக்க வேண்டும். ஆல் அவர் லைஃப் வி மஸ்ட் பி லேர்னிங் இன் த ஸ்கூல் ஆஃப் சஃபரிங் அண்ட் த காலேஜ் ஆஃப் சாஸ்டைஸ்மெண்ட். திமிர் பிடித்த அநேகரது வாழ்க்கையை நொறுக்குவதற்காக கடவுள் வியாதிகளை பயன்படுத்தி இருக்கிறார். கொல்லும் நோயொன்றை அனுபவித்த மன்னன் எசேக்கியா என்ன சொன்னான்? என் ஆயுளின் ஆண்டுகளிலெல்லாம் என் ஆன்மாவின் கசப்பை நினைத்து நான் நடந்து கொள்ளுவேன். பொறுமையால் மனம் இனிக்கும், சினம் தணியும், அகம் அடங்கும். தப்ப முடியாத, விளக்க முடியாத சூழல்களில் கடவுளிடம் யோபு சொன்னதையே நாமும் சொல்ல வேண்டும். அழகாக சொன்னான் 40:4, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். மறுபடி வாசிக்கிறேன், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். அதிசீக்கிரம் நீங்கும் உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமை தரும். பலவித இன்னல் கண்டும் சில வேளை சிக்ஷை வந்தும் பதறாமல் பொறுப்பேனையா, கத்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். எங்கள் மகாபெரிய தேவனே, யோபுவின் பொறுமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யோபுவின் பொறுமையை கவனித்து பின்பற்றும்படி புதிய ஏற்பாடு எங்களை அழைக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். காதுகளினால் மட்டும் கேட்ட அனுபவம் எங்களுக்கு போதாது ஆண்டவரே. அகக்கண்களால் நாங்கள் உம்மை கண்டு எங்களை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து நாங்கள் மனஸ்தாபப்பட்டு மனந்திரும்ப அந்த பரிசுத்த கண்ணீர்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவே நீர் சிக்ஷிக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடாதிருக்க நீர் உதவி தாரும். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே முடமாயிருக்கிறது பிசகி போவதற்கு முன்பதாக எங்களுடைய கால்களையும் கரங்களையும் நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரும். பொறுமை மன்னராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் பொறுமையாயிருந்து பொறுமைக்கு தோழராக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுமைதானே பெரிய இடி தாங்கி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆத்திரப்பட்டு நாங்கள் செய்கிற காரியங்களுக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வைத்து விட உதவி தாரும். யோபின் பொறுமையை குறித்து நாங்கள் வாசித்தோம், இன்று நாங்கள் அதை தியானித்தோம். அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் மகுடமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

சிந்திப்போம் செயல்படுவோம். சந்தோஷத்தை நாடி தேடி மனுஷன் ஓடுறான். சந்தோஷத்தை நம்ம எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாதுங்க. நாம வாழும் வாழ்க்கை முறையில தான் சந்தோஷம் இருக்குது. அது என்ன வாழ்க்கை முறைன்னு கேக்குறீங்களா? எப்பவும் எதிர்காலத்தை பற்றியே சிந்திக்காதீங்க. சொத்து தங்கம் பணத்தை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வராதுங்கிறத எப்பவும் நினைவுல வச்சுக்கோங்க. பெண் மண் பணம் பின்னால அலையாம நல்ல மனிதர்களா வாழுங்க. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது வாய்விட்டு சிரிங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்க்கைய கழிக்காதீங்க. பிற்காலத்துல மன நோயாளியாக ஆக நேரிடும். உங்க திறமைகளை அடுத்தவங்களுக்காக பயன்படுத்துங்க. பேங்க்ல பணத்தை சேர்ப்பதை தவிர்த்து முடிஞ்ச அளவு தானம் தர்மம் செய்யுங்க. உடற்பயிற்சி செஞ்சு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற நோக்கத்தை அறிஞ்சு அது நிறைவேற பாடுபடுங்க. நான் பெரிய ஆள், ஏன் கட்டளைக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க துணை, குழந்தைங்க, உறவினர்கள், நண்பர்கள், வேலையாட்கள் எல்லாருமே உங்ககிட்ட போலியாகத்தான் பழகுவாங்க. இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள்ல இந்த பூமியை விட்டு போயிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழுங்க. எல்லாத்துக்கும் மேல கடவுளுக்கு பயந்து அவர் பிரியப்படுற மாதிரி வாழுங்க. உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், மனம் குதூகலமா இருக்கும், முகமும் மலர்ச்சியா இருக்கும். இதத்தான் பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம்.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 40 வருடம் வனாந்திரத்திலே இருந்த மோசே, இப்பொழுது கர்த்தர் முச்செடியிலே எழுந்தருளி மோசேக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த முச்செடியிலே அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்கினியை மோசே எப்படி பார்க்கிறார் என்றால் அற்புதமாக பார்க்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதனால் கர்த்தர் நமக்கு தருகிற நற்செய்தி இதுதான். தேவன் அனுமதிக்கிற அக்கினி நம்மை அழிப்பதற்கானதல்ல, நம்முடைய வாழ்க்கையை அற்புதமானதாய் மாற்றுவதற்கு. இதற்கு முன்னே மோசே கண்டிராத அற்புதங்களை எல்லாம் இந்த அக்கினிக்கு பின்னே கண்டான் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அடுத்த 40 இயர்ஸ், அடுத்த 40 வருடங்கள் மோசேயின் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களுமாய்தான் இருந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தேவன் நம்மை கிருபையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அக்கினி, அக்கினி என்றால் நிச்சயமாக அது சோதனை தான், அது பாடுகள் தான். ஆனால் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட அக்கினியை அனுமதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அது ஏதோ புதுமை என்று அதை குறித்து பயப்படாதீங்க. ஆமேன். அதை பயப்படுத்துவதற்கல்ல தேவன் அனுமதித்தது, நம்மை அவருக்கு உகந்தவர்களாய் மாற்றி பயன்படுத்துவதற்கு. மோசேயின் வாழ்க்கையில் அதன் பிறகு கண்ட அனைத்துமே அற்புதம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகு வாழ்க்கையில் அக்கினி 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டது. அதிலே அவர்கள் எதை கண்டார்கள்? அற்புதத்தை கண்டார்கள், அற்புதரை கண்டார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் நற்செய்தி இதுதான். உங்களை அழிப்பதற்கான அக்கினியாக இருந்திருக்குமானால் இந்த நாளை எப்படி கண்டிருப்பீர்கள்? அழிப்பதற்காக தேவன் அனுமதித்தார் இல்லை? நிச்சயமாக இதுவரை இத்தனை ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரத்தையும் வெறுமையும் மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. தேவன் ஒரு அக்கினி அனுமதித்திருக்கிறார். இது இப்பொழுது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் இனி நீங்கள் காணப்போகிறது அற்புதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மோசே அந்த அக்கினிக்கு முன்னாகவே அற்புதத்தை பார்க்கிறான். அதன் பிறகு அவன் போகிற இடத்தில் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் காண்பிக்கப்பட்டன, செய்யப்பட்டன. மோசேனுடைய வாழ்க்கையே அற்புதமாய் மாறினது. ஆமென். கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார், நேசிக்கிறார், நேசித்து தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பின் சிக்ஷையை தான் அவர் தருகிறார். இது நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு உகந்தவர்களாய் அற்புதமாய் மாற்றும். அக்கினி அழிப்பதற்கல்ல, அக்கினி நம்மை அற்புதமாய் மாற்றுவதற்கு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் அதிலே தீமை இல்லை, நன்மைதான் இருக்கும். காரணம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையையும் அற்புதமாய் மாற்றி உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. நல்ல தகப்பனே, எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, மோசேயின் வாழ்க்கையில் நீர் அனுமதித்த அக்கினி அவன் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றினது. எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அனுமதிக்கிற சில பாடுகளின் பாதைகள் எங்களை பயப்படுத்துவதற்கல்ல, எங்களை பயன்படுத்துவதற்கு, எங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவதற்கென்று இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தில் யார் யார் இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் அற்புதமாய் மாற்றி சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அனுப்பப்பட்டு வந்தேன் என்ற தலைப்பிலே தானியேல் 10:11 பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன் என்ற ஜீவ வார்த்தை கூடாக உங்களை சந்திக்கிறோம். நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்ற வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய கண்கள் நம்மை இடைவிடாமல் கண்டுகொண்டே இருக்கின்றன. நீங்கள் துயரப்படும் போது கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி உங்களை திடப்படுத்துகிறார். அப்படித்தான் கர்த்தரால் அனுப்பப்பட்ட கப்ரியேல் தேவதூதன் வயதான சக்கரியாவிடத்தில் வந்தான் என்று லூக்கா 1:19 கூறுகிறது. ஒரு முறை ஒரு கிராமத்திலே ஒரு சிறிய ஆலயத்தில் பிரதிஷ்டை நடந்தது. அந்த ஆலயத்தின் உட்பக்கத்திலே குறுக்கும் நெடுக்குமாக ஏராளமான மின்சார விளக்குகளை போட்டு அலங்கரித்திருந்தார்கள். பிரதிஷ்டையின் முடிவில் ஜாரோ எதிர்பாராத விதமாக அந்த மின்சார விளக்கின் மேல் கையை வைத்த போது அவருக்கு ஷாக் அடித்தது மட்டுமல்ல, அந்த மின்சார கம்பிகள் கூட்டத்தின் நடுவிலே விழுந்து இமைப்பொழுதில் எல்லோரையும் மின்சாரம் பற்றி பிடித்து கொண்டது. எல்லோரும் மரணத்தோடு கூட போராடினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போது திடீரென ஜாரோ மின்சாரத்தை அணைத்தது போன்று இருந்தது. ஜார் இவ்வளவு தைரியமாக அந்த ஆலயத்திற்குள் வந்து மின்சாரத்தை அணைத்தது என்பது இன்று வரை ஜாருக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது. தேவ தூதனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பது நம்முடைய கருத்தாய் இருக்கிறது. பூலோகத்திலே நீங்கள் கர்த்தருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். பரலோக குடும்பத்தில் தேவ தூதர்கள் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய எப்போதும் ஆவல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பிரச்சனை நேரங்களில் தேவ தூதர்கள் இமைப்பொழுதிலே ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் இதன் நிமித்தம், நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று எபேசியர் 3:14-15 குறிப்பிடுகிறார். பூமியிலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் மகிழ்வதுடன் கர்த்தரும் அவருடைய தூதர்களும் கூட சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தருடைய குடும்பத்திற்குள் அவர்களை வரவேற்கிறார்கள். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் தேவ தூதர் மத்தியில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு கூறினார். லூக்கா 15. கொர்நேலியு ஒரு புறஜாதியானாய் இருந்த போதிலும் கூட கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னுமாய் வளர கர்த்தர் சித்தம் கொண்டார். ஒரு நாள் பகலில் தேவதூதன் கொர்நேலியுவுக்கு வெளிப்படையான தரிசனம் கொடுத்து, உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ ஜோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். இப்படியாக அப்போஸ்தலர் 10:4-6 நாங்கள் காணலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அருமையாய் வழிகாட்ட கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாய் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். உங்கள் நினைவுக்கு, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம ஜெருசலேமினிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12:22-24 காணக்கூடியதாக இருக்கும். இப்படியாக 24 நீங்க தேவனுடைய செய்திகளையும் தேவனுடைய கிருபைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளும் படிக்கும், இன்னும் அதிகமாக உங்களுக்கு மனதுக்கு சமாதானத்தையும் ரம்யத்தையும் கொடுக்கக்கூடிய தேவனுடைய பாடல்களையும், தேவ பிள்ளைகள் தங்களுடைய அனுபவ வாயிலாக பெற்றுக்கொண்ட தேவனுக்குள்ளே உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சிகளையும் சொல்லுவதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளவும், நீங்களும் அதை பகிர்ந்து கொள்ளவும் பயனடையவும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து நிரப்புவாராக. ஆமேன்.

0: சுவிசேஷத்துக்காக நாம் வெட்கம் அடைவதில்லை என்ற தலைப்பில் ஊழியர் சகரியா பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Paul said in Romans chapter 1
2: ரோமர் 1 ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார்,
1: a wonderful word that all of us must also be able to say.
2: நாம் எல்லாரும் கூட சொல்லக்கூடியதான ஒரு நல்ல அற்புதமான வசனம்.
1: He said in verse 16, I am not ashamed of the gospel, for it is the power of God for salvation to everyone who believes.
2: கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று 1:16 ரோமர்லே வாசிக்கிறோம்.
1: We must never be ashamed of our faith.
2: ஒரு காலம் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது.
1: We live in a country where many people profess many different faiths.
2: நாம் வாழுகிற இந்த நாட்டிலே பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான தங்களுடைய மார்க்கங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: We have so many religions in this country.
2: இந்த தேசத்திலே அநேக மதங்களும் மார்க்கங்களும் உண்டு.
1: And there are great forces that are trying to make everybody say all religions are the same.
2: எல்லா மதங்களும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடியதன பல சக்திகள் இந்த தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கின.
1: If we say that, we will become more popular.
2: நாமும் அப்படி சொன்னால் நாமும் அவர்கள் மத்தியிலே புகழ் பெற்றவர்களாய் பிரபலமானவர்களாய் மாற முடியும்.
1: And nobody will trouble us.
2: யாரும் நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார்கள்.
1: But how can I tell a lie?
2: ஆனால் நான் எப்படி ஒரு பொய் சொல்ல முடியும்?
1: I can't tell a lie because all religions are not the same.
2: எல்லா மதங்களும் ஒன்று அல்ல. ஆகவே நான் எப்படி எல்லா மதங்களும் ஒன்று என்று பொய் சொல்ல முடியும்?
1: Who rose up from the dead?
2: மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தது யார்?
1: Who died for my sins?
2: என்னுடைய பாவங்களுக்காக மரித்தது யார்?
1: Only one person.
2: ஒரே ஒரு நபர் தான்.
1: Who came from heaven to tell us the way to heaven?
2: பரலோகத்துக்கு போகிற வழி எது என்று சொல்லுவதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் யார்?
1: My faith is not in a religion. My faith is in a person.
2: என்னுடைய விசுவாசமானது ஒரு மதத்திலே அல்ல, அது ஒரு நபரிலே இருக்கிறது.
1: When I speak the gospel to people, I tell them I'm not trying to convert you to Christianity.
2: நான் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது சொல்வது என்னவென்றால், உங்களை நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்ற முடியாய் முயற்சிக்கவில்லை.
1: I'm not trying to change your name to John or David or something like that.
2: உங்களுடைய பெயரை ஜான் டேவிட் என்று மாற்றுவதற்கு நான் இங்கே இல்லை.
1: I don't want to change name. I'm not trying to lead you to some religion.
2: உங்களை ஒரு மதத்தண்டை நடத்துவதற்கோ உங்களுடைய பெயரை மாற்றுவதற்கோ நான் இங்கே இல்லை.
1: I want to introduce you to a person, Jesus Christ, who changed my life.
2: என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன்.
1: It is like a patient who was terribly sick, who one doctor treated and cured, telling another patient, listen, this doctor can cure you also.
2: கடுமையான நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை ஒரு மருத்துவர் சிகிச்சை கொடுத்து அவருக்கு குணமாகிவிட்டது. அதே போல வியாதியில் இருக்க இன்னொருவருக்கு இந்த மருத்துவரை அறிமுகம் செய்து வைப்பது போலதான்.
1: That is what it means to present the gospel.
2: சுவிசேஷத்தை சொல்லுவது என்பதனுடைய அர்த்தம் இதுதான்.
1: It's not like a fight, your religion versus my religion.
2: உன்னுடைய மதம் பெரிதா என்னுடைய மதம் பெரிதா என்றதான ஒரு சண்டை அல்ல.
1: It's not like a football game where I'm trying to defeat all the other teams.
2: மற்ற எல்லா அணிகளையும் தோற்கடிக்க கூடியதான ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டை போல இது அல்ல.
1: I'm not here to defeat all the other religions to prove that my religion is the greatest.
2: என்னுடைய மதம் தான் பெரிய மதம் என்று நிரூபிக்கும்படியாக மற்ற மதங்களை எல்லாம் வாக்குவாதம் செய்து தோற்கடிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல.
1: But the gospel concerns a person, Jesus Christ.
2: ஆனால் சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தனி நபரை பொறுத்த விஷயம்.
1: Came from heaven.
2: அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தார்.
1: Who is the only one who died for the sins of the world.
2: அவர் ஒருவர் மட்டுமே இந்த உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரித்தவர்.
1: Who is the only one who rose from the dead.
2: அவர் ஒருவர் மட்டுமே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர்.
1: And the message we preach is so different from what many other people speak.
2: அநேக மக்கள் பேசுவதை காட்டிலும் நாம் சொல்லுகிற செய்தி வித்தியாசமானது.
1: Our message is not that you must fast and pray and go through all these religious activities.
2: நீங்கள் உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், மத வாழ்வின் கிரியைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவது நம்முடைய செய்தி அல்ல.
1: Our message is that Jesus Christ can save you from your sins.
2: Now Yesu Kristu nammudaiya paavangalirundhu nammai viduvikka mudiyum endradhaan nammudaiya seidhi.
1: Whatever sin you are a slave to, Jesus can save you from.
2: Evidhamana paavathirkku nee adimaiya irundhalum sari Yesu Kristu adilirundhu unnai vidudhaiyaakka mudiyum.
1: Jesus Christ can come inside you and give you the nature of God.
2: Yesu Kristu ungalkullaga vandu devanudaiya tanmaiya ungalku kodukka mudiyum.
1: Through the Holy Spirit.
2: Parisutha aaviyanavar moolamaga.
1: Very important that is what we preach.
2: இதைத்தான் நாம் பிரசங்கிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
1: That's why I don't argue with anybody about their religion.
2: ஆகவே யாருடைய மதத்தை குறித்தும் நான் யாரோடும் தர்க்கிப்பதில்லை.
1: Even if a person is worshiping idols.
2: ஒரு மனிதன் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்தாலும்
1: I don't first go to him and say all your idols are wrong.
2: முதலாவதாக அவனிடத்திலே போய் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் தவறு என்று நான் சொல்லுவதில்லை.
1: He may be a sincere man.
2: அவர் ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருக்கலாம்.
1: He may not have understanding on some things I have understanding about.
2: நான் சில அறிவுகளை பெற்றிருக்கிறது போல அவருக்கு சில காரியங்களை குறித்து நான் அறிவில்லாமல் இருக்கலாம்.
1: So I'm not here to go and tell him your religion is all wrong. That's not what I tell. அவருடைய
2: மதம் எல்லாம் தவறு என்று சொல்லுவதற்கு நான் இங்கே இல்லை.
1: You know how I approach people with the gospel?
2: சுவிசேஷத்தை நான் எப்படி ஜனங்களிடத்திலே கொண்டு செல்கிறேன் தெரியுமா?
1: I say listen. In God's eyes there are no religions.
2: தேவனுடைய பார்வையிலே மதங்களே இல்லை என்று சொல்கிறேன் முதலாவது.
1: We are all the same.
2: நாம் எல்லாரும் ஒன்றுதான்.
1: Whichever family you are born into, that child gets that religion.
2: எந்த குடும்பத்திலே நீங்கள் பிறக்கிறீர்களோ ஒரு குழந்தை எந்த குடும்பத்திலே பிறக்குதோ அந்த மதத்தை தான் அந்த குழந்தை பின்பற்றுகிறது.
1: That child is born into Hindu family grows up as a Hindu.
2: இந்த குழந்தை இந்து குடும்பத்திலே பிறந்தபடினாலே அது இந்து குழந்தையா வளர்கிறது.
1: Child grows up born in a Muslim family grows up as a Muslim.
2: இந்த குழந்தை முஸ்லிம் குடும்பத்திலே பிறந்தபடினாலே ஒரு முஸ்லிம் குழந்தையா வளர்கிறது.
1: Child grows up in a Christian family grows up as a Christian.
2: இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தபடினாலே கிறிஸ்தவ பையனா வளர்கிறான்.
1: But all and different religions like that.
2: இதுபோல பல மதங்கள் இருக்கிறது.
1: You look at all these babies.
2: இந்த எல்லா குழந்தைகளையும் பாருங்கள்.
1: They look alike.
2: எல்லா குழந்தையும் பார்த்தால் ஒரே மாதிரி தான் இருக்குது.
1: All of them.
2: எல்லா குழந்தைகளும்.
1: And they grow up.
2: அவைகள் வளர்கிறது.
1: They all tell lies.
2: அந்த எல்லா குழந்தைகளுமே பொய் சொல்கிறது.
1: Even the Christian children also tell lies.
2: கிறிஸ்தவ குழந்தைகளும் பொய் சொல்கிறது.
1: They fight.
2: சண்டை போடுகிறார்கள்.
1: Don't Christian children fight?
2: கிறிஸ்தவ பிள்ளைகள் சண்டை போடுவதில்லையா?
1: They are all the same.
2: எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள்.
1: They fight, they quarrel.
2: சண்டை போடுகிறார்கள்.
1: They tell lies.
2: பொய் சொல்கிறார்கள்.
1: When they become teenagers, they lust after women.
2: வாலிப பருவம் அடையும் பொழுது அவர்கள் பெண்களை இச்சையோடு பார்க்கிறார்கள்.
1: Christians do it just like people of every religion.
2: எல்லா மதத்தினரும் செய்வது போலவே கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள்.
1: There is no difference.
2: வித்தியாசமே இல்லை.
1: Proving that our religion makes no difference.
2: அது எதை நிரூபிக்கிறது என்றால் நம்முடைய மதம் என்பது ஒரு வித்தியாசத்தையும் அதே உண்டு.
1: Even your denomination makes no difference.
2: உங்களுடைய சபை பிரிவு கூட உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டாக்குவதில்லை.
1: The teenager in the Catholic Church or the CSI Church, the Pentecostal Church, they all lust after women.
2: கத்தோலிக்க சபையா இருந்தாலும் Protestant சபையா இருந்தாலும் பெந்தகோஸ்த சபையா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வாலிப பையன் கண்ணினால இச்சிக்கிறான்.
1: And everybody loves money.
2: எல்லாரும் பணத்தை நேசிக்கிறார்கள்.
1: Many of you sitting here, don't you love money?
2: இங்கே உட்கார்ந்திருக்கிறவங்களில் அநேகர் பணத்தை நேசிப்பதில்லையா?
1: What is the difference between then your religion and somebody else's religion?
2: உங்களுடைய மதத்திற்கும் மற்ற மக்களுடைய மதத்திற்கும் என்ன வித்தியாசம்?
1: So it is a nature that we have all got.
2: ஆகவே நமக்குள்ளாக ஒரு சுபாவம் இருக்கிறது.
1: So no religion can change that nature.
2: எந்த ஒரு மதமும் இந்த குணாதிசயத்தை மாற்ற முடியாது.
1: It is a person.
2: ஒரு நபர் தான் மாற்ற முடியும்.
1: The living Lord Jesus Christ.
2: உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு
1: கிறிஸ்து. He can come and do a miracle and change my nature.
2: அவர் உள்ளாக வந்து ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய குணத்தை மாற்ற முடியும்.
1: He is the one who can wipe out the guilt of all the sins I committed in my life.
2: என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த எல்லா பாவத்தை குறித்ததான குற்ற உணர்விலிருந்து அவருடைய இரத்தம் மட்டுமே கழுவ முடியும்.
1: So I always try to introduce people to Jesus Christ.
2: ஆகவே நான் எப்பொழுதே ஜனங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே விரும்புகிறேன்.
1: Because Jesus Christ is my friend.
2: ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னுடைய நண்பர்.
1: Supposing you don't know Brother Vincent, I try to introduce you to Brother Vincent and say here is a good man you should meet.
2: வின்சென்ட் என்ற சகோதரனை உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நான் இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் நல்லவரை பாருங்கள்.
1: Exactly like that.
2: இதே போல தான்.
1: Just like I know Brother Vincent, I know Lord Jesus Christ.
2: எப்படி சகோதர வின்சென்ட்டை நான் அறிந்திருக்கிறோம் அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறேன்.
1: And I say Lord Jesus done so much for me.
2: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார்.
1: My sickness was worse than yours, he cured me.
2: உங்களுடைய காட்டிலும் என்னுடைய வியாதியானது கொடூரமாக இருந்தது அதை குணமாக்கி இருக்கிறார்.
1: My spiritual sickness.
2: என்னுடைய ஆவிக்குரிய நோய்.
1: Sin.
2: பாவம் என்கிற நோய்.
1: And if he can heal me, why can't he heal you?
2: அவர் என்னை குணமாக்க முடியும் என்று சொன்னால் ஏன் உங்களை குணமாக்க முடியாது?
1: And it is free. This doctor Jesus, he charges nothing.
2: இந்த டாக்டர் ஜீசஸ் என்கிறவர் அவர் எந்த கட்டணத்தையும் வசூலிப்பதில்லை, இலவசமாக உங்களுக்கு குணமாக்குகிறார்.
1: That is how we must present the gospel.
2: இப்படித்தான் நாம் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
1: And there are certain unique things about the Christian gospel.
2: கிறிஸ்துவ சுவிசேஷத்தை குறித்ததான சில தனித்துவம் வாய்ந்த தன்மைகள் இருக்கிறது.
1: That's why Paul said I am not ashamed to preach this gospel.
2: ஆகவே அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு வெட்கப்படையேன் என்று
1: சொல்கிறார். He's saying I am proud of this gospel.
2: இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் பெருமையுள்ளவனாய் இருக்கிறேன் என்று பவுல்
1: சொல்கிறார்.
2: Why? ஏன்?
1: Because first of all,
2: முதலாவதாக,
1: like we said in the last session,
2: கடந்த கூட்டத்திலே பார்த்தது போல,
1: that our leader is the only one who came out alive from the grave, never to die again.
2: நம்முடைய தலைவர் மட்டுமே கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து மீண்டும் மரிக்காமல் ஜீவனோடு இருக்கிறார்.
1: He has conquered man's greatest problem.
2: மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையை அவர் ஜெயித்தார்.
1: That is death.
2: அதுதான் மரணம்.
1: He conquered death, he is alive.
2: அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறார்.
1: He defeated man's greatest enemy Satan.
2: மனிதனுடைய மிகப்பெரிய சத்துருவாகிய சாத்தானை அவர் ஜெயித்தார்.
1: And therefore Satan has got no power over me anymore.
2: ஆகவே இன்னும் சாத்தானுக்கு என் மீது எந்த ஒரு வல்லமையும் கிடையாது.
1: You know, for example, when we encounter a demon possessed person,
2: ஒரு பிசாசு பிடித்த ஒரு நபரோடு கூட இடைப்படும் பொழுது,
1: I'll tell you my experience.
2: என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன்.
1: Every single time.
2: ஒவ்வொரு முறையும்.
1: Every single time.
2: ஒவ்வொரு முறையும்.
1: If I say in the name of Jesus Christ get out of him.
2: இயேசுவின் நாமத்தினாலே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்கிறேன்.
1: Every time they go.
2: ஒவ்வொரு முறையும் அவைகள் புறப்பட்டு ஓடுகிறது.
1: I have never in my life seen a demon that did not go when commanded in the name of Jesus Christ to go.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்த பிறகும் போகாத ஒரு பிசாசியும் நான் பார்த்ததில்லை.
1: Not because they are afraid of me, because they know Jesus Christ conquered them.
2: என்னை பார்த்து அவைகள் பயப்படுகிறதுனாலே அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து அவைகளை ஜெயித்தார் என்று அவைகள் அறிந்திருக்கின்றன.
1: Any time the devil has resisted me or troubled me,
2: என்னை எப்பொழுதெல்லாம் பிசாசு எதிர்த்திருக்கிறதோ தொந்தரவு செய்திருக்கிறதோ,
1: I say in the name of Jesus Christ,
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்கிறேன், இங்கிருந்து ஓடிப்போ.
1: He goes.
2: அவன் போகிட்டு விடுகிறான்.
1: Are you harassed by bad dreams?
2: கெட்ட சொப்பனங்களினாலே நீங்கள் தொந்தரவுபடுத்தப்படுகிறீர்களா?
1: Fearful dreams.
2: பயமுறுத்துகிற கனவுகள் உங்களுக்கு
1: வருகிறதா? In the name of Jesus Christ, resist the devil.
2: இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை எதிர்த்திருங்கள்.
1: There is a mighty power in the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தினாலே பெரிய வல்லமை உண்டு.
1: Now you try, you don't have to try it, but if anybody tries to cast out that demon with the name of any other god, that demon will not go.
2: வேறு யாராவது வேறு எந்த பெயரிலாவது அந்த பிசாசை விரட்ட முயற்சி செய்தால் அந்த பிசாசு போகாது.
1: They can try any other name.
2: வேறு எந்த பெயரில் வேண்டுமானாலும் ஓட்டி பார்க்கலாம்.
1: All the gods in the world.
2: எல்லா
1: All the gods in the world, they
2: can. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களுடைய பெயர்களையும் சொல்லி விரட்டி பார்க்கலாம்.
1: In the name of so and so, go.
2: இந்த இவருடைய பெயராலே போ என்று சொல்லி பார்க்கலாம்.
1: It won't go.
2: அவைகள் போகாது.
1: Because that those demons know who conquered them.
2: ஆனால் தங்களை ஜெயித்தவர் யார் என்று அந்த பிசாசுகள் அறிந்திருக்கிறது.
1: That is the proof. The demons confess that Jesus has conquered us.
2: இயேசு கிறிஸ்து எங்களை ஜெயித்தார் என்று பிசாசுகள் அறிக்கையிடுகிறது.
1: How do they confess it?
2: அவைகள் எப்படி அறிக்கையிடுகிறது?
1: When they are commanded to go in the Jesus name, they'll go. If they are commanded to go in any other name, they will not go.
2: இயேசுவின் நாமத்திலே போ பிசாசு என்று சொன்னால் அது போய்விடுகிறது. வேறு எந்த பெயரை பயன்படுத்தி போ பிசாசு என்று சொன்னால் அது போகிறது.
1: If I use my name, the demon will say, no, I'm not going.
2: என்னுடைய பெயரை பயன்படுத்தி என்னுடைய நாமத்தினாலே போய் என்று சொன்னால் அது நான் போக மாட்டேன்.
1: So there is something unique about our faith.
2: ஆகவே நம்முடைய மார்க்கத்தை குறித்து ஏதோ ஒரு வித்தியாசமான தனித்தன்மை உண்டு.
1: Our Savior,
2: நம்முடைய ரட்சகர்,
1: rose up from the dead. Solved man's greatest problem of death.
2: மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மரணத்தை தீர்த்து வைத்தார்.
1: Conquered our greatest enemy, the devil.
2: நம்முடைய மிகப்பெரிய சத்துருவாகிய பிசாசை ஜெயித்தார்.
1: And the proof is these demons go in Jesus' name.
2: அவருடைய அத்தாட்சி என்னவென்றால் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பிசாசுகள் புறப்பட்டு ஓடுகிறது.
1: Jesus said that.
2: இயேசு இதை சொன்னார்.
1: He says, if I cast out demons in by the Holy Spirit, then the kingdom of God has come.
2: பரிசுத்த ஆவியானவராலே நான் பிசாசுகளை துரத்துவேன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது.
1: That is one of the proofs that the kingdom of God has come.
2: தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதுனுடைய அடையாளம் இதுதான்.
1: They never did it in the Old Testament.
2: பழைய ஏற்பாட்டிலே அவர்களால் விரட்ட முடியவில்லை.
1: Even Moses never cast out a demon.
2: மோசேயும் கூட பிசாசை துரத்தவில்லை.
1: Elijah never cast out a demon.
2: எலியா பிசாசை துரத்தவில்லை.
1: Jesus was the first person in the Bible who cast out demons.
2: பிசாசை விரட்டுவதற்கு வேதத்திலே முதல் நபர் இயேசு கிறிஸ்து தான்.
1: After that the apostles did it.
2: அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் விரட்டினார்கள்.
1: And now you and I can do it.
2: இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி செய்யலாம்.
1: Because Something happened on Calvary 2000 years ago.
2: 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே ஒன்று நடந்தது.
1: Our enemy was defeated.
2: நம்முடைய சத்துரு தோற்கடிக்கப்பட்டார்.
1: He has no power over us.
2: அவனுக்கு நம்மீது எந்த அதிகாரமும் இல்லை.
1: He trembles at the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தை கேட்கும் பொழுது அவன் நடுங்குகிறான்.
1: So that's the first thing which is very unique about our faith. We have a risen living savior who's conquered everything.
2: ஆகவே நம்முடைய விசுவாசத்தை குறித்ததன முக்கியமான காரியம் என்னவென்றால் நமக்கு உயிர்த்தெழுந்த ஒரு ஜெயாளி இருக்கிறார்.
1: And he hears our prayer.
2: அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார்.
1: And he answers all our prayers.
2: நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
1: Yes or no?
2: கொடுக்கிறாரா இல்லையா?
1: Sometimes the answer is yes.
2: சில சமயத்திலே ஆம் என்ற பதிலை கொடுக்கிறார்.
1: Sometimes the answer is wait.
2: சில சமயத்திலே இன்னும் கொஞ்சம் காத்து என்ற பதிலை கொடுக்கிறார்.
1: And sometimes the answer is no.
2: சில சமயத்திலே இல்லை என்ற பதிலையும் கொடுக்கிறார்.
1: If you go to your father,
2: நீங்கள் உங்களை தாப்பண்டத்திலே போகிறீர்கள்.
1: Ask him for something.
2: அப்பா கிட்ட போய்
1: Sometimes the answer is yes.
2: சில சமயத்திலே இந்த அப்பா வைத்துக் கொள்ள என்று சொல்கிறார்.
1: Sometimes he says wait.
2: சில சமயத்திலே கொஞ்சம் பொறுத்து என்று சொல்கிறார்.
1: Sometimes he says no.
2: சில சமயத்தில் அது உனக்கு கிடையாது என்று சொல்கிறார்.
1: But he always gives an answer, right?
2: ஆனால் எப்பொழுதே ஒரு பதிலை கொடுக்கிறார் அல்லவா?
1: It's like the traffic light.
2: அந்த போக்குவரத்தில் இருக்கக்கூடிய

0: son,
1: மகனே கொஞ்சம் பொறுத்திரு.
0: My daughter,
1: என் மகளே கொஞ்சம் பொறுத்திரு.
0: You're not ready for that yet.
1: இதற்காக இன்னும் நீ ஆயத்தமா இல்லை.
0: I'll give it to you but not today. You have to wait one more year.
1: நான் உனக்கு கொடுப்பேன் ஆனால் இன்றைக்கு அல்ல, இன்னும் ஒரு வருடம் நீ காத்திருக்க வேண்டும்.
0: That is orange light.
1: அதான் ஆரஞ்சு விளக்கு.
0: Sometimes the answer is,
1: சில சமயத்திலே என்ன கலர்?
0: It's like supposing your 1 year old child asks you for a blade.
1: ஒரு வயது குழந்தை வந்து அப்பா எனக்கு ஒரு கூர்மையான பிளேடை தாருங்கள் என்று கேட்டால்,
0: வாட் கலர் யூ ஷோ?
1: நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன கலர் கொடுப்ப காண்பிப்பீர்கள்?
0: ரெட்,
1: சிவப்பு.
0: வை?
1: ஏன்?
0: பிகாஸ் யூ லவ் யுவர் சைல்ட்.
1: உங்களுடைய பிள்ளையை நீங்கள் நேசிக்கிறீர்கள்.
0: சோ God also shows us red sometimes because he loves us. He says that's not good for you.
1: ஆகவே தேவனும் சில சமயத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு சிவப்பு கலரை காண்பிக்கிறார். என்னென்ன நம்மை நேசிக்கிறார்.
0: So don't ever say God does not answer prayer.
1: ஆகவே தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதிலே கொடுப்பதில்லை என்று சொல்ல வேண்டாம்.
0: Supposing my son asks me for something, I say no. Can he say I never answered?
1: என்னுடைய மகன் சில காரியத்தை என்னிடம் கேட்கிறான், இல்லை என்று சொல்லிவிடுகிறேன். எங்க அப்பா பதிலே சொல்லவில்லை என்று அவன் சொல்ல முடியுமா?
0: He answered.
1: இல்லை, பதில் சொன்னார்.
0: Answer was no, but he answered.
1: இல்லை என்ற பதிலை சொன்னார், ஆனால் அது பதில் சொல்லிவிட்டார்.
0: So your testimony must be God always answers my prayer.
1: ஆக உங்களுடைய சாட்சி எப்படி இருக்க வேண்டும்? தேவன் எப்பொழுதுமே என்னுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார்.
0: Sometimes no, sometimes wait, sometimes yes.
1: சில சமயத்தில் இல்லை, சில சமயத்தில் காத்திரு, சில சமயத்தில் ஆம்.
0: So we don't have a dead God who doesn't listen.
1: ஆகவே நமக்கு செவி கொடுக்காத ஒரு மரித்து போன தேவன் நமக்கு இல்லை.
0: If your father is dead then you go and ask him, he won't give any reply.
1: உங்களுடைய தாப்பன் மரித்து விட்டார், மரித்த தாமனத்திலே போய் கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த பதிலும் வராது.
0: But we don't have a dead father.
1: நமக்கு ஒரு மரித்து போன தேவன் அல்ல.
0: Even if your earthly father is dead, you got a loving father in heaven.
1: உங்களுடைய பூமிக்குரிய தகப்பன் மரித்து இருந்தாலும் கூட பரலோகத்திலே உங்களுக்கு அன்பான ஒரு தகப்பன் உண்டு.
0: All of us can have a father in heaven.
1: நம் எல்லாருக்குமே பரலோகத்திலே ஒரு தகப்பன் உண்டு.
0: And he is a much better father than any earthly father.
1: எந்த பூமிக்குரிய தகப்பனை காட்டிலும் அவர் ஒரு நல்ல தகப்பன்.
0: Don't feel sorry if you don't have a good earthly father.
1: உங்களுக்கு நல்ல ஒரு பூமிக்குரிய தகப்பன் இல்லை என்று சொன்னால் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம்.
0: Then you definitely need this good heavenly father.
1: அப்படி இருக்கும் பட்சத்திலே கண்டிப்பாக இந்த பரலோக தகப்பன் உங்களுக்கு தேவை.
0: You know that is another unique thing about our gospel.
1: நம்முடைய சுவிசேஷத்தை குறித்த இன்னொரு விசேஷித்த காரியம் இதுதான்.
0: The other day I was visiting a shop where the owners asked me to pray. He was a non-Christian.
1: ஒரு கடைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த கடையினுடைய உரிமையாளர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர், எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டார்.
0: Some problem in his family.
1: அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக.
0: So I said, come, we will go to the room, we will pray.
1: வாருங்கள், நாம் ஒரு அறைக்குள்ளாக போய் ஜெபிப்போம் என்று சொன்னேன்.
0: And I prayed.
1: நான் ஜெபித்தேன்.
0: And I said, Father.
1: பிதாவே.
0: And I talked to my God in heaven as Father.
1: என்னுடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை தகப்பனே என்றுதான் நான் அழைக்கிறேன்.
0: That is a surprise to him.
1: அப்படி கூப்பிட்ட உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்.
0: You can talk to God like a father.
1: கடவுளை போய் அப்பான்னு கூப்பிடுறாரு.
0: That is something wonderful. No religion in the world teaches you to call God your
1: father. உலகத்தில் எந்த ஒரு மதமும் அவருடைய தேவனை தகப்பன் என்று கூப்பிட கற்றுக் கொடுப்பதே இல்லை.
0: I am not ashamed of this gospel.
1: நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்.
0: Because I have someone who conquered man's biggest problem.
1: மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையை மேற்கொண்ட ஒருவர் எனக்கு தேவனாயிருக்கிறார்.
0: Conquered the greatest enemy.
1: மிகப்பெரிய சத்துருவை ஜெயித்த ஒருவர் இருக்கிறார்.
0: That is Jesus Christ.
1: அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
0: In whose name demons will flee.
1: அவருடைய நாமத்தினாலே அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓடும்.
0: I'm not ashamed of this gospel because God has become my father.
1: தேவனுடைய தகப்பனாய் மாறி இருக்கிறபடியாலே இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட
0: மாட்டேன். I can go any time to him and say father.
1: எந்த வேளையிலேயே வேண்டுமானாலும் அவரிடத்திலே போய் அப்பா என்று கூப்பிட முடியும்.
0: In a personal way, appa.
1: தனிப்பட்ட விதத்திலே அப்பா என்று நான் அழைக்க முடியும்.
0: And talk to him.
1: அவரிடத்திலே பேச முடியும்.
0: That's why I'm not ashamed.
1: ஆகவே தான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்.
0: I hope you know this God as your father.
1: இந்த தேவனே உங்களுடைய அப்பாவாக அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
0: He cares for you more than any father will care for you.
1: எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கரிசனம் எடுப்பதை விட அதிகமாக உங்களுக்காக கரிசனம் எடுக்கக்கூடிய தகப்பன்.
0: Forgives and forgives and forgives.
1: மன்னிக்கிறார், மன்னிக்கிறார், மன்னித்துக் கொண்டே இருக்கிறார்.
0: No earthly father like that.
1: எந்த பூமிக்குரிய தகப்பனும் அப்படி செய்வதில்லை.
0: Plans for your future better than any earthly father.
1: எந்த பூமிக்குரிய தகப்பனை காட்டிலும் அவர் உங்களுக்கு எதிர்காலத்தை நன்றாக திட்டம் பண்ணுகிறார்.
0: All he says is,
1: அவர் சொல்வதெல்லாம்
0: trust me, trust me.
1: என்னை நம்பு என்று சொல்கிறார்.
0: Trust me, Jesus says.
1: Don't be afraid. என்னில் விசுவாசமாயிருங்கள்.
0: Many years ago,
1: அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக,
0: I got a picture calendar.
1: ஒரு படம்,
0: Christian picture calendar.
1: கிறிஸ்தவ பட காலண்டர் எனக்கு கிடைத்தது.
0: And in that there was one beautiful picture.
1: அதிலே ஒரு படம் மிகவும் அழகான ஒரு படமாக இருந்தது.
0: And I cut it out and kept it for many years.
1: நான் அந்த படத்தை வெட்டி அநேக வருடங்களாக அதை பத்திரமாய் வைத்திருக்கிறேன்.
0: It is from the Living Bible.
1: அந்த வசனமானது Living Bible-ல இருந்து இருக்கிறது.
0: Translation of John 14:1. Don't be afraid, trust me.
1: யோவான் 11 14 அதிகாரம் முதலாம் வசனத்தினுடைய

0: லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பிலே நீ பயப்பட வேண்டாம் இல்லை நம்பிக்கையாயிரு.
1: And there was a picture of Jesus holding a little child.
0: அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சிறு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறது போல ஒரு படம்.
1: And the words, don't be afraid, trust me.
0: நீ பயப்படாதே என்னிலே நம்பிக்கையாயிரு.
1: I love that picture.
0: நான் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: I said, Lord,
0: ஆண்டவரே,
1: I am that little baby.
0: அங்க இருக்கிற அந்த குழந்தை நான் தான்.
1: And you are holding me.
0: நீர் என்னை ஏந்தி கொண்டிருக்கிறீர்.
1: I won't be afraid.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I trust you.
0: நான் உம்மை நம்பிக்கையா இருக்கிறேன்.
1: It's wonderful to trust Jesus like a little child.
0: ஒரு சிறு குழந்தையைப் போல இயேசுவிலே நம்பிக்கையா இருப்பது என்பது அற்புதமான ஒரு வாழ்க்கை.
1: You know, when I think of crossing the road,
0: இந்த சாலையை கடப்பதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது,
1: some busy roads like Mount Road in Madras,
0: சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய அண்ணா சாலையை கடக்கும் பொழுது,
1: or some busy roads in Bangalore,
0: அல்லது பெங்களூர்ல இருக்கக்கூடிய தன ஒரு நல்ல போக்குவரத்து நிறைந்த ஒரு சாலையை கடக்கும் பொழுது,
1: very dangerous to cross the road.
0: அந்த சாலையை கடப்பது மிகவும் ஆபத்தான காரியமாக இருக்கும்.
1: So if a 2-year-old wants to cross the road,
0: 2 வயது பிள்ளை அந்த ரோட்டை கடக்க முயற்சிக்கும் பொழுது,
1: he says, daddy, please hold my hand.
0: அப்பா, என் கையை பிடிச்சிங்கப்பா.
1: I cannot cross this.
0: நான் இந்த ரோட்டை கடந்து போக முடியாது.
1: Jesus said, be like a little child.
0: அந்த சிறு பிள்ளையைப் போல நீங்கள் இருங்கள் என்று சொன்னார்.
1: That is how I live in this world.
0: இப்படி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
1: I say, Lord, this world is like a busy road.
0: ஆண்டவரே, இந்த உலகமானது போக்குவரத்து நெரிசல் உள்ள உலகத்தைப் போல இருக்கிறது.
1: If I try to cross it, car will run over me.
0: நான் இதை கடக்க முயற்சித்தால் என் மேல் கார் மோதிவிடும்.
1: I cannot cross this road.
0: நான் இந்த ரோட்டை கடக்க முடியாது ஆண்டவரே.
1: So I say, Lord, hold my hand.
0: ஆண்டவரே, என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள்.
1: All the time.
0: எல்லா நேரங்களிலேயும்.
1: Till the end of my life.
0: என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம்.
1: Hold me. And how that 2-year-old child is so happy.
0: இப்போ அந்த 2 வயது பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷம்.
1: He can sing and not worried about anything because his father is holding his hand.
0: தாப்பன் தன்னுடைய கையை பிடித்திருக்கிறபடினால அந்த குழந்தை பாட்டு பாடிக்கொண்டு வேடிக்கை
1: பார்த்துட்டு இருக்கு. Cars are whizzing past and trucks and all that.
0: பெரிய பெரிய லாரிகள் வருகிறது. கார்கள் வேகமாக வந்து கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது.
1: The child does not even have to look left or right.
0: இந்த குழந்தை இடப்பக்கம் வலப்பக்கம் திரும்பி பார்க்க தேவையில்லை.
1: He is so happy and he is
0: சந்தோஷமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறது.
1: Because his father is looking left and right.
0: என்றால் தாப்பன் இடப்பக்கம் வலப்பக்கம் பார்த்து அவர் கடந்து கடக்கிறார்.
1: That is the father I have.
0: எனக்கு இருக்கக்கூடிய அப்பா அப்படி தான் இருக்கிறார்.
1: I am a little child and I hold his hand.
0: சிறு குழந்தை அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: And I say, daddy, please help me to cross this road.
0: அப்பா, இந்த ரோட்டை கடக்க எனக்கு உதவி செய்யுங்க.
1: I can't cross it.
0: எனக்கு கடக்க முடியாது.
1: There are too many dangers in this world.
0: இந்த உலகத்தில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது.
1: There's so much evil in this world.
0: இந்த உலகத்தில் எவ்வளவு தீமை பொல்லாப்பு இருக்கிறது.
1: I cannot cross it.
0: நான் அவளை கடந்து போக முடியாது.
1: But I will hold your hand.
0: ஆகவே நான் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறேன்.
1: Until the end of my life you will take me.
0: என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நீர் என்னை எடுத்து செல்லுவீர் ஆண்டவரே.
1: The Lord says in Isaiah 46.
0: ஏசாயா 46-ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார்.
1: 4-ஆம்
0: வசனம்.
1: That till your old age I will carry you.
0: உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன் தாங்குவேன்.
1: I was the one who brought you to birth.
0: நான் உன்னை பிறக்க செய்தேன்.
1: And I carried you from your birth.
0: உன்னுடைய பிறந்த நாளிலிருந்து நான் உன்னை சுமக்கிறேன்.
1: And till your old age I will carry you.
0: உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன்.
1: I made you.
0: நான் உன்னை சிருஷ்டித்தேன்.
1: And I will bear you.
0: நான் உன்னை சுமப்பேன்.
1: That's why I'm not ashamed of the gospel.
0: ஆகவே தான் நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படைய மாட்டேன்.
1: Because I have such a wonderful savior.
0: எனக்கு அருமையான இரட்சகர் உண்டு.
1: And I have such a wonderful father.
0: எனக்கு அருமையான தகப்பன் உண்டு.
1: And there's another thing about this gospel.
0: இந்த சுவிசேஷத்தை குறித்து இன்னொரு காரியம் இருக்கிறது.
1: Which makes it distinct from all the other messages preached by many religions.
0: எந்த மதத்திலேயும் பிரசங்கிக்கப்படுகிற எந்த ஒரு செய்தியை காட்டிலும் இது தனித்துவம் வாய்ந்த ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது.
1: See, in many religions there's no savior.
0: அநேக மதங்களிலே ரட்சகர் என்று ஒருவர் இல்லை.
1: There's no savior.
0: எல்லா மதங்களிலேயும் ரட்சகர் என்று ஒருவர் இல்லை.
1: Only Christianity has got a savior.
0: கிறிஸ்தவம் மட்டுமே மீட்பரை வைத்திருக்கிறது.
1: All religions there's no father.
0: மற்ற எல்லா மதங்களிலேயும் தகப்பன் என்று ஒருவர் இல்லை.
1: But in Christianity God becomes our father.
0: ஆனால் கிறிஸ்தவத்திலே தேவன் நம்முடைய அப்பாவாய் மாறுகிறார்.
1: Another thing.
0: இன்னொரு காரியம்.
1: All religions will say be good and God will take you into his kingdom.
0: எல்லா மதங்களும் நீ நல்லவனாய் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு வருவாய் மோட்சத்துக்கு வருவாய் என்று போதிக்கிறது.
1: Only in Christianity we read that God takes sinners and wicked people into his kingdom.
0: கிறிஸ்தவத்திலே மட்டுமே தான் தேவன் பாவிகளையும் கொடுமைக்காரர்களையும் அவர் பரலோகத்துக்கு எடுத்து செல்கிறார் என்று வாசிக்கிறோம்.
1: Have you heard of a story in any religion in the world where a thief at the last moment before he dies he just says Lord remember me and he's taken to heaven?
0: எந்த உலகத்தில் எந்த ஒரு மதத்திலாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதாவது வாழ்க்கை முழுவதுமாகவே கள்ளனாய் வாழ்ந்த ஒருவன் அவன் மரிக்க முன்பதாக ஆண்டவரே என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறான், அவன் பரலோகத்துக்கு போய்விட்டான்.
1: Just because he admitted his sin.
0: தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்ட அந்த ஒரே காரணத்தின் நிமித்தமாக
1: he said Lord ஆண்டவரே I deserve this.
0: நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன்.
1: I am a sinner.
0: நான் ஒரு பாவி.
1: I don't say I don't justify myself. I'm not blaming my wife or father or anybody.
0: Naan என்னுடைய தகப்பனையோ மனைவியையோ வேறு யாரையும் நான் குறை சொல்லவில்லை ஆண்டவரே.
1: I am the sinner.
0: நான் தான் அந்த குற்றத்தை எடுத்துக்கொள்கிறேன் பாவி.
1: I don't deserve jail. I deserve death.
0: எனக்கு சிறைவாசம் மட்டுமல்ல நான் மரணத்துக்கும் மரண தண்டனைக்கும் தகுதியுடையவன்.
1: He is admitting I'm such a bad person.
0: நான் அவ்வளவு தீமையான நபர் என்பதை ஒத்துக்கொள்கிறான்.
1: The other thief on the other side of the cross of Jesus,
0: இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு மறுபுறம் உள்ள கள்ளன்,
1: he didn't say that.
0: அவன் அதை சொல்லவில்லை.
1: He said, no, there's nothing wrong with me.
0: என்னத்துல தவறு ஒன்றும் இல்லையே.
1: Maybe I did some small wrong thing few years in jail.
0: நான் ஏதோ தவறு சிறு தவறு செய்து விட்டேன் ஒரு சில வருஷங்கள் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்கலாம்.
1: But not death. I don't deserve this.
0: ஆனால் மரண தண்டனைக்கு நான் தகுதி அல்ல.
1: Please take me down from this cross.
0: என்னை இந்த சிலுவிலிருந்து இறக்கி விடும் என்று கேட்டான்.
1: He went to hell.
0: அவன் நரகத்துக்கு போனான்.
1: The other fellow,
0: மற்ற நபர்,
1: he may have been worse than this man.
0: இந்த மனிதனை காட்டிலும் அவன் கொடூரமான திருடனாக இருந்திருக்கலாம்.
1: But he had one good quality.
0: ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல தன்மை இருந்தது.
1: He did not blame anybody else like Adam.
0: ஆதாமை போல மற்ற யாரையும் அவன் குற்றம் சுமத்தவில்லை.
1: He did not blame anybody else.
0: யாரையும் குறை சொல்லவில்லை.
1: Adam blamed his wife.
0: ஆதாம் தன்னுடைய மனைவியை பார்த்து குறை சொன்னான்.
1: He could have also blamed somebody.
0: இவனும் வேறு யாரையாவது குறை சொல்லிருக்கலாம்.
1: Lord, it's not my fault. My parents brought me up in a bad way.
0: ஆண்டவரே, இது என்னுடைய தவறு அல்ல. என்னுடைய பெற்றோர் என்னை மோசமான விதத்தில் வளர்த்து விட்டார்கள்.
1: The judge did not like my face.
0: அல்லது என் முகத்தை இந்த நீதிபதிக்கு பிடிக்கவில்லை.
1: The police filed a false case against me.
0: அல்லது போலீஸ்காரர்கள் பொய்யான பொய் குற்றத்திலே போட்டு விட்டார்கள்.
1: He never said anything.
0: இவங்களெல்லாம் அவன் சொல்லவே இல்லை.
1: He said the fault is mine.
0: குற்றம் என் மீது தான் இருக்கிறது என்று சொன்னான்.
1: And Jesus said, today you'll be with me in paradise.
0: இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசத்தில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார்.
1: Learn a lesson from that thief.
0: இதில் இந்த கள்ள ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள
1: வேண்டும். All of you.
0: நீங்கள் எல்லாரும்.
1: What is that?
0: அது என்ன பாடம்?
1: Don't blame anybody else.
0: மற்ற யாரையும் குறை சொல்ல வேண்டாம்.
1: I learned a great lesson from that thief.
0: அந்த கள்ளனிடத்திலிருந்து நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன்.
1: Many people say, that thief, he never did any good thing.
0: அந்த கள்ளன் ஒரு நல்ல காரியம் கூட செய்யவில்லை என்று அநேகர் சொல்கிறார்கள்.
1: I tell you, he has done a good thing for thousands of people for 2000 years.
0: 2000 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்று நல்ல ஒரு காரியத்தை அவன் செய்து விட்டான் என்று நான்
1: சொல்கிறேன். He has taught people by his life that if I take the blame, God will take me to heaven.
0: குற்றத்தை நான் ஒப்புக்கொண்டால் தேவனை பரலோகத்துக்கு எடுத்து செல்வார் என்கிறதான ஒரு பெரிய பாடத்தை அநேக ஆயிரமான மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான்.
1: I know that that thief has blessed my life.
0: அந்த கள்ளனுடைய வாழ்க்கை ஆசீர்வதித்திருக்கிறான் என்று எனக்கு தெரியும்.
1: Hasn't he blessed your life?
0: உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கவில்லையா?
1: With one little word, he has blessed my life.
0: சிறு வார்த்தையை சொல்லி அவன் வாழ்க்கை ஆசீர்வதித்து விட்டான்.
1: He has taught me what Adam could not teach me.
0: ஆதாம் எனக்கு சொல்லிக் கொடுக்காத காரியத்தை இந்த கள்ளன் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான்.
1: The world is full of people who blame others.
0: இந்த உலகமானது மற்றவளை குறை சொல்லுகிறவர்களால் நிறைந்திருக்கிறது.
1: I've seen it everywhere.
0: எல்லா இடங்களிலேயும் நான் பார்த்திருக்கிறேன்.
1: I've seen it in so many brothers and sisters in our churches.
0: நம்முடைய சபைகளிலே இருக்கக்கூடிய अनेक சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே
1: பார்த்திருக்கிறேன். I've seen it in elder brothers in our churches.
0: நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய மூப்பர்களிடத்திலே பார்த்திருக்கிறேன்.
1: Unwillingness to take the blame.
0: குற்றத்தை தான் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு விருப்பமில்லாத நிலை.
1: To say that was my fault, I'm sorry. அது
0: என்னுடைய குற்றம் தான், என்னை மன்னித்து விடுங்கள்.
1: But what the elders in our churches cannot teach me, that thief on the cross has taught me.
0: நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய மூப்பர்கள் கற்றுக் கொடுக்காத ஒரு காரியத்தை அந்த கல்வாரியிலே இருக்கக்கூடிய அந்த கள்ளன்.
1: You ask yourself.
0: நீங்கள் உங்களை கேட்டு பாருங்க.
1: The more senior you become in the church, the more difficult it is to take the blame.
0: எந்த அளவுக்கு சபையிலே அதிகமதிகமாய் சீனியராய் மாறுகிறீர்களோ அந்த அளவுக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்வது கடினமாய் மாறுகிறது.
1: How many of you blame your wife?
0: உங்களில் எத்தனை பேர் மனைவி மாறலை குற்றம் சாட்டுகிறீர்கள்?
1: I told you so many times, don't do like
0: that. முறை இப்படி செய்யாதே செய்யாதே என்று சொன்னாலும் கேட்க
1: மாட்டீங்க. The husband the same way.
0: மனைவி புருஷனை பார்த்தும் அப்படியே சொல்கிறார்.
1: All of you who blame other people.
0: மற்றவர்களை குறை குற்றம் சுமத்துகிற எல்லாரும்
1: please learn a lesson from the thief on the cross.
0: சிறுவிலே இருந்த அந்த கள்ளனிடத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
1: He never blamed anybody.
0: அவன் வேறு யாரையும் குற்றம் சுமத்தவில்லை.
1: That's why he walked with Jesus in paradise the same day.
0: அதே நாளிலே இயேசுவோடு கூட பரதேசிலே இது நிமித்தமாய் தான் அவன் நடந்தான்.
1: If you want to walk with Jesus in paradise every day.
0: ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவோடு கூட பரதேசிலே நடக்க வேண்டுமானால்
1: Number one rule, stop blaming other people.
0: முதலாவது விதி என்னவென்றால் மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்தி விடுங்கள்.
1: If you want your life to be like a hell, then blame other people.
0: நரகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எல்லா காரியத்துக்கும் மற்றவர்கள் மீதே குற்றம் சுமத்துங்கள்.
1: That's the devil's nature.
0: இதுதான் பிசாசுடைய தன்மை.
1: Look at him. Look at him.
0: அவனை பாருங்க. அவனை
1: பாருங்க. The Bible says day and night he's telling God, see what he did. See what he did.
0: இரவும் பகலும் சகோதரர் மீது குற்றம் சுமத்துகிறவன் என்று வேதம் சொல்கிறது. இவன் செய்ததை பாருங்க. அவன் செய்ததை பாருங்க.
1: Accuser of the brothers.
0: சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன் என்று அழைக்கப்படுகிறான்.
1: That means one who puts the blame on other people.
0: அதனுடைய பொருள் என்னவென்றால் மற்றவர்கள் மீது குற்றத்தை போடுகிறவன்.
1: And Adam got that poison into his system.
0: ஆதாம் தன்னுடைய அமைப்பிலே அந்த விஷத்தை பெற்றுக்கொண்டான்.
1: The Lord asked, did you sin?
0: நீ பாவம் செய்ததே என்று ஆண்டவர் கேட்கிறார்.
1: He said, this wife of mine.
0: என்னுடைய மனைவிதான் அதை சாப்பிட கொடுத்தாள் என்று சொல்றார்.
1: The poison had come in.
0: அந்த விஷம் உள்ளே வந்து விட்டது.
1: I want to ask you, has the poison gone out of your system?
0: உங்களுடைய அமைப்பிலிருந்து இந்த விஷம் வெளியே போய் விட்டதா என்று நான் உங்களை கேட்கிறேன்.
1: Can you say you never blame your wife now?
0: இப்பொழுதே என் மனைவியை குற்றம் சொல்லுவதே இல்லை என்று சொல்ல முடியுமா?
1: Only then the poison has gone out.
0: அப்பொழுது மட்டுமே அந்த விஷம் வெளியே போய் விட்டது என்று அர்த்தம்.
1: If any of you, I don't care which church you belong, you blame your wife, the poison is still there in your system.
0: நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களா இருந்தாலும் எனக்கு அது ஒரு பொருட்டல்ல. மனைவியை குற்றம் சுமத்தினால் அந்த விஷமானது இன்னும் உங்கள் உள்ளே இருக்கிறது.
1: If you blame your husband, the poison is there.
0: புருஷனை குற்றம் சுமத்தினால் அங்கே விஷம் இன்னும் இருக்கிறது.
1: You blame your children.
0: பிள்ளைகளை குற்றம் சுமத்தினால்
1: look at him. That is why he is like this.
0: இவனை பாருங்க இப்படி இருக்கான், இப்படியா இருக்கிறது.
1: Or you blame your parents.
0: அல்லது உங்கள் பெற்றோரை குற்றம் சொல்கிறீர்கள்.
1: Then you are like Adam.
0: அப்படியானால் நீங்கள் ஆதாமை போல இருக்கிறீர்கள்.
1: You deserve to be kicked out of paradise.
0: பரதேசிலிருந்து துரத்தி வெளியே அனுப்பப்படுவதற்கு தகுதியானவர்கள்.
1: But if you can say.
0: ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்.
1: Like the thief on the cross.
0: சிலுவையில் இருந்த கள்ளனைப் போல.
1: I don't blame anybody.
0: வேறு யாரையும் நான் பழி சுமத்த மாட்டேன்.
1: 100% the blame is mine.
0: 100% அந்த பழி எனக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
1: Jesus will say to you.
0: இயேசு உங்களுக்கு சொல்வார்.
1: Today
0: இன்றைக்கு
1: you and I will walk in paradise.
0: நீயும் நானும் பரதேசிலே நடக்க முடியும்.
1: My life has become a paradise for many years.
0: அநேக ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையானது பரதேசாய் மாறி இருக்கிறது.
1: Because I have learned not to blame other people.
0: ஏனென்றால் மற்றவர்களை குறை சொல்லாமல் இருப்பதற்கு கற்றுக்கொண்டேன்.
1: Who taught me that?
0: எனக்கு யார் இதை சொல்லி கொடுத்தது?
1: Not some great professor in some Bible seminary.
0: வேதாகம கல்லூரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் அல்ல.
1: A wicked thief on the cross taught me that.
0: சிலுவையில் இருக்கக்கூடிய அந்த துன்மார்க்கமான அந்த கள்ளன் அதை எனக்கு சொல்லி கொடுத்தான்.
1: Take the blame.
0: பழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: And you can walk in paradise.
0: நீங்கள் பரதேசில் நடக்க முடியும்.
1: How difficult it is.
0: எவ்வளவு கஷ்டமான காரியம்.
1: You young people.
0: வாலிபர்களே.
1: Why is it your life is so miserable?
0: உங்களுடைய வாழ்க்கை ஏன் பரிதாபமாக இருக்கிறது?
1: Because you don't take the blame.
0: ஏனென்றால் குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்வதில்லை.
1: You blame other people.
0: எதற்கு பார்த்தாலும் மற்றவர்களை தான் குற்றம் சொல்கிறீர்கள்.
1: Will you learn today?
0: இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்வீர்களா?
1: God loves those who are honest.
0: நேர்மையா இருக்கிறவளை தேவன் நேசிக்கிறார்.
1: You've heard me tell the story before.
0: இந்த கதையை நான் முன்னமே சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இருக்கலாம்.
1: Those of you who haven't heard it, let me tell you again.
0: கேட்காதவர்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன்.
1: There was a king who on his birthday decided to release the prisoners from the jail.
0: ஒரு ராஜா இருந்தார். தன்னுடைய பிறந்த நாள் வரும்பொழுது சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய கைதிகளை எல்லாம் விடுதலை பண்ண வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார்.
1: As a birthday gift.
0: அது தன்னுடைய பிறந்தநாள் வெகுமதியாக அவர் கொடுக்க
1: விரும்பினார்.
0: ஆகவே சிறைச்சாலைக்கு சென்றார்.
1: And he talked to the prisoners one by one.
0: அங்கே இருக்கக்கூடிய கைதிகளிடத்தில் ஒருவருவராக பேசினார்.
1: He asked one man, "Why are you here?"
0: நீ ஏன் இங்கே இருக்கிறாயப்பா என்று கேட்டார்.
1: Oh, he said, "I never did anything wrong."
0: நான் தவறு ஒண்ணுமே செய்யலங்க.
1: I don't know why they put me here.
0: ஏன் என்னை ஜெயில போட்டாங்கன்னு தெரியல.
1: Then he went to another person.
0: இன்னொருவனிடத்தில் கேட்டார்.
1: Oh, is my definitely the police filed a false case. He had something against me.
0: போய் குற்றம் சாட்டி போலீஸ் என் மீது வழக்கு பதிந்து இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறேன்
1: என்று சொன்னார்.
0: நான் தவறே செய்யவில்லை.
1: Another place the judge was against me and I didn't do anything wrong.
0: அடுத்த கைதியை பார்க்கும் பொழுது அந்த நீதிபதி என்னை பிடிக்கவில்லை. நான் தவறு செய்யவில்லை.
1: Another fellow said my neighbor told a lie against me and that is why they put me here.
0: அடுத்த கைதி சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரன் பொய் சொல்லி விட்டான் ஆகவே என்னை போலீஸ் கைது பண்ணி சிறையில் போட்டு விட்டார்கள்.
1: The jail is full of all these innocent people. Who never did anything wrong.
0: ஆகவே இந்த சிறைச்சாலையானது தவறே செய்யாத அப்பாவி மக்களாலே நிறைந்திருக்கிறது.
1: Then he went to one last man.
0: கடைசி மனிதனிடத்திலே போனார்.
1: He said, "I am a bad man."
0: நான் ஒரு கெட்ட மனுஷன் என்று சொன்னார்.
1: I deserve to be here.
0: நான் ஜெயிலிலே போடுவதற்கு தகுதியானவன் தான்.
1: I did so many wrong.
0: எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறேன்.
1: So the king said.
0: ஆகவே ராஜா சொன்னார்.
1: To the jail keeper.
0: அந்த சிறைச்சாலை காவலனுக்கு சொன்னார்.
1: See, all these are good people.
0: இவர்கள் எல்லாரும் நல்லவர்கள்.
1: There's only one bad man.
0: ஒரே ஒரு கெட்ட மனிதன் அங்க இருக்கிறான்.
1: If we leave this bad man here, he'll spoil all these good people.
0: இந்த கெட்ட மனிதனை சிறைச்சாலை வைத்து விட்டால் மற்ற நல்ல மனிதர்கள் எல்லாம் கெடுத்து விடுவான்.
1: So send him out of the jail now.
0: ஆகவே இவனை மட்டும் வெளியே அனுப்பிடுங்கள் என்று சொன்னாராம்.
1: So he went out.
0: அவன் வெளியே போய் விட்டான்.
1: Why should he spoil all the good people sitting?
0: இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நல்ல மக்கள் எல்லாம் ஏன் அவன் கெடுக்க வேண்டும்?
1: That is the gospel.
0: இதுதான் சுவிசேஷம்.
1: You come to God.
0: தேவனிடத்தில் நீங்கள் வருகிறீர்கள்.
1: You say, "Lord, actually I'm a good man."
0: ஆண்டவரே, உண்மையாலுமே நான் ஒரு நல்ல மனுஷன் தான்.
1: But so many problems came.
0: ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது.
1: Okay.
0: சரி.
1: Then you stay in the jail for some more time.
0: இன்னும் கொஞ்ச நாட்கள் சிறைச்சாலையில் இருப்பா.
1: But that thief on the cross, he said, "Lord, there's nothing good in me."
0: ஆனால் அந்த கள்ளன் சிலுவையில் இருந்தானே, என்னில் நன்மை ஒன்றுமே இல்லை என்று சொன்னான்.
1: You know what Paul said?
0: பவுல் என்ன சொன்னார் தெரியுமா?
1: He made a wonderful statement.
0: அவர் அருமையான வாசகத்தை சொன்னார்.
1: I want to ask you whether you can make that statement.
0: நீங்கள் அந்த வாசகத்தை சொல்ல முடியுமா என்று உங்களை பார்த்து.
1: If you can make that statement, you can be like Paul.
0: நீங்கள் இந்த வாசகத்தை சொல்ல முடியும் என்று சொன்னால் நீங்களும் போய் போல இருக்க முடியும்.
1: You can experience the joy that Paul had.
0: பவுலுக்கு இருந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்க முடியும்.
1: It's in Romans chapter 7.
0: ரோமர் 7 அதிகாரம்.
1: Please listen to this statement.
0: இந்த வாசகத்தை கவனியுங்கள்.
1: Romans chapter 7.
0: ரோமர் 7 அதிகாரம்
1: verse 18.
0: 18 ஆம் வசனம்.
1: I know that nothing good dwells in me.
0: என்னிலே நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: I know it.
0: எனக்கு தெரியும்.
1: Nothing good is in me.
0: என்னிலே நன்மை ஒன்றுமே இல்லை.
1: Can you say that?
0: உங்களால இதை சொல்ல முடியுமா?
1: Supposing you hear somebody say,
0: யாராவது அப்படி சொல்லுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள்,
1: ah, this fellow, there's nothing good in him.
0: ஐயோ யோனா, நன்மை ஒண்ணுமே இல்ல, வாசமாவே இல்ல வந்துட்டே என்று சொல்வீர்கள்.
1: And you say, what do you mean? There's nothing good in me.
0: என்ன பார்த்து என்ன சொன்னேன் என்று திரும்பி கேட்கிறார்கள்.
1: That's why you don't enjoy paradise.
0: ஆகவே தான் நீங்கள் பரதீசை அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள்.
1: Paul enjoyed a paradise life.
0: பவுல் பரதீசு வாழ்க்கை அனுபவித்தார்.
1: Because he said there is nothing good in me.
0: என்னிலே நன்மை ஒன்றும் வாசமா இல்லை என்று அவர் சொன்னார்.
1: When somebody tells you there's nothing good in you.
0: யாராவது உங்களை பார்த்து உன்ட்ட நல்லது ஒண்ணுமே இல்லையப்பா என்று சொன்னால்,
1: say you are right. I already read it in Romans 7:18.
0: நீங்க சொல்றது சரிதான். ஏற்கனவே நான் ரோமர் 7 அதிகாரத்திலே வாசித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
1: That is why I am a child of God today.
0: ஆகவே தான் இன்றைக்கு நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன்.
1: I am a happy man.
0: நான் ஒரு சந்தோஷமான மனிதன்.
1: Because Jesus accepted.
0: என்னால் இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னை
1: ஏற்றுக்கொண்டார். You know, the Pharisees would not admit that there was nothing good in them.
0: பரிசேயர்கள் தங்களிலே நன்மை ஒன்றும் இல்லை என்று அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார்.
1: So Jesus said,
0: இயேசு சொன்னார்,
1: okay, you are all healthy people.
0: நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறீர்கள்.
1: You live by yourself.
0: நீங்களாகவே வாழ்ந்து கொள்ளுங்கள்.
1: But these sick people who are say there's nothing good in them, I'll go and help them.
0: நன்மை ஒன்றும் இடத்திலே வாசமாயில் என்று சொல்கிற அந்த வியாதியஸ்தர்களுக்கு நான் போகிறேன்.
1: That's why he went to the women caught in adultery.
0: ஆகவே தான் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீனிடத்திலே சென்றார்.
1: Prostitutes.
0: வேசிகள் இடத்திலே சென்றார்.
1: Demon possessed people.
0: பிசாசு பிடித்தவர்களிடத்திலே சென்றார்.
1: Crooked tax collectors like Zacchaeus.
0: சகேயுவைப் போல ஏமாற்று வேலை செய்கிறதன ஆயக்காரரிடத்திலே போனார்.
1: Thieves on the cross.
0: சிலுவையில் இருக்கக்கூடிய அந்த கல்லறையிலே போனார்.
1: He came to save them.
0: அவர்களை ரட்சிக்க முடியாய் வந்தார்.
1: Because he said only sick people need a doctor.
0: பிணியாளுகளுக்கு தான் வைத்தியன் தேவை என்று சொன்னார்.
1: And whoever is the big most sick person, he needs the doctor first.
0: யாருக்கு அதிகமான பிணி இருக்கிறதோ அவனுக்கு தான் முதலாவது வைத்தியன் தேவை.
1: Which religion preaches such a message?
0: எந்த மதம் இப்படிப்பட்ட செய்தியை பிரசங்கிக்கிறது?
1: That God loves sinners.
0: தேவன் பாவிகளை நேசிக்கிறார்.
1: That Christ came to save sinners.
0: பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து வந்தார்.
1: He did not come for righteous people. He said, I did not come to call the righteous.
0: நீதிமான்களை அழைக்க நான் வரவில்லை என்று சொன்னார்.
1: Those are the words of Jesus.
0: இவைகள் இயேசுவின் வார்த்தைகள்.
1: I did not come to call the righteous.
0: நீதிமான்களை அல்ல, அவர்களை அழைக்க அல்ல நான் வரவில்லை.
1: I came to save sinners.
0: பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன்.
1: Nobody in the world came with that message.
0: உலகத்தில் யாருமே இந்த செய்தியோடு கூட வரவில்லை.
1: Every religious leader says, bring the righteous people to me.
0: ஒவ்வொரு மத தலைவர்களும் நல்லவர்கள் இருந்தால் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார்கள்.
1: Except Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவை தவிர.
1: Who said I didn't come for you righteous people, I came for the sinners.
0: நீதிமான்களே, உங்களுக்காக நான் வரவில்லை, பாவிகளுக்காக நான் வந்தேன் என்று
1: சொன்னார். That is why I am not ashamed of this gospel.
0: ஆகவே தான் நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுவதில்லை.
1: Because the world is full of sinners.
0: இந்த உலகமானது பாவிகளால் நிறைந்திருக்கிறது.
1: And of whom I am chief, Paul said.
0: பவுல் சொல்கிறார், அவைகளிலே பிரதான பாவி நான்.
1: See 1 Timothy chapter 1.
0: 1 தீமோத்தேயு 1 ஆம் அதிகாரத்தில் பாருங்கள்.
1: 1 Timothy chapter 1.
0: 1 தீமோத்தேயு 1 ஆம் அதிகாரம்.
1: And we read in verse 15.
0: 15th வசனத்திலே வாசிக்கிறோம்.
1: Christ Jesus came into the world to save sinners, of whom I am the foremost of all.
0: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார், அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்கிறார்.
1: You say, Paul, are you worse than that thief on the cross?
0: பவுலே, சிலுவையில் இருக்கக்கூடிய அந்த கள்ளனை காட்டிலும் நீர் மோசமானவரா?
1: He says that fellow was much better than me.
0: அவன் என்னை காட்டிலும் மேன்மையானவன் என்று சொல்வார்.
1: Supposing I were to ask you.
0: நான் உங்களை கேட்கிறேன்.
1: Listen everybody.
0: எல்லாரும் கவனித்து கேளுங்கள்.
1: Supposing I were to ask you.
0: நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்.
1: Are you a worse sinner than the thief on the cross?
0: அந்த சிலுவையில் இருந்த கள்ளனை காட்டிலும் நீங்கள் மோசமான பாவியா?
1: No, I'm not that bad.
0: அந்த அளவுக்கு நான் மோசமானவன் அல்ல.
1: So your experience of salvation also will be quite shallow.
0: ஆகவே உங்களுடைய இரட்சிப்பின் அனுபவமும் கூட ஆழமற்றதாய் தான் இருக்கும்.
1: Supposing I ask you.
0: நிறைவுக்காமல்
1: இருக்கிறேன்.
0: God has shown me. தேவனுக்கு காண்பித்திருக்கிறார்.
1: I am the chief of sinners.
0: நான் பிரதான பாவி என்பதை காண்பித்திருக்கிறார்.
1: I don't despise anybody.
0: நான் யாரையும் அற்பமா எண்ணுவதில்லை.
1: I have seen the corruption in my own heart.
0: என்னுடைய சொந்த இருதயத்தில் இருக்கக்கூடியதன அழிவை நான் கண்டிருக்கிறேன்.
1: I may not have done outwardly the things that thief did.
0: அந்த கள்ளன் செய்த அதே காரியத்தை வெளிப்பிரகாரமாக நான் செய்யாமல் இருந்திருக்கலாம்.
1: He killed people.
0: அவன் ஜனங்களை கொலை செய்தான்.
1: I only killed them in my heart.
0: நான் இருதயத்தில் தான் சிலரை கொலை செய்கிறேன்.
1: It's just as bad in God's eyes.
0: தேவனுடைய கண்களில் அதே போல கெட்டதுதான்.
1: When I see the corruption of my own heart,
0: என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தீமையை தீங்கை நான் பார்க்கும் பொழுது,
1: I spontaneously say like Paul,
0: பவுலை போல,
1: I am the chief of sinners.
0: ஆண்டவரே, நான் பிரதான பாவி என்று நான் சொல்கிறேன்.
1: And Jesus came to save such people.
0: அப்படிப்பட்டவர்களை இரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார்.
1: You know, if you ask God to give you a revelation,
0: ஆண்டவரே, எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தாரும் என்று நீங்கள் கேட்டால்,
1: Lord, show me that I am the chief of sinners.
0: ஆண்டவரே, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்பதை எனக்கு காண்பியும்.
1: That's a great revelation.
0: அது மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு.
1: It will change your whole attitude to the gospel.
0: சுவிசேஷத்தை குறித்ததன உங்களுடைய முழு மனப்பான்மையை அது மாற்றிவிடும்.
1: You will understand what it is to walk in paradise with Jesus every day.
0: இயேசுவோடு கூட ஒவ்வொரு நாளும் பரதேசிலே நடப்பது என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வீர்கள்.
1: And there's another reason why I'm not ashamed of the gospel.
0: நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் உண்டு.
1: See, it's okay that God accepted us when we were such miserable failures in our past life.
0: நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே படுதோல்வி சந்தித்தவர்களாய் தோல்விகளாய் இருந்தபொழுது இயேசு ஏற்றுக்கொண்டார்தான்.
1: But what about people like me who after the Lord called me still failed him?
0: இயேசு என்னை அழைத்த பிறகு ஆனாலும் தவறை வீழ்ச்சியடைந்திருக்கிறேன், என்னை பற்றி என்ன என்று கேட்கலாம்.
1: Is there hope for such people?
0: அப்படிப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை உண்டா?
1: I can understand people like the thief on the cross. Before the Lord called him, he did so many wrong things.
0: இயேசு அவனை அழைப்பதற்கு முன்பதாக எவ்வளவோ தீமைகளை செய்த கள்ளனை நான் புரிந்து கொள்ள முடிகிறது.
1: But I say, Lord, my case is worse than that.
0: ஆண்டவரே, என்னுடைய நிலைமை அதை காட்டிலும் மோசமானதா இருக்கிறது.
1: After I was born again, I have done so many wrong things.
0: ரட்சிக்கப்பட்ட பிறகும் எவ்வளவோ தவறான காரியங்களை செய்திருக்கிறேன் ஆண்டவரே.
1: I have failed you so many times.
0: எத்தனையோ முறை ஆண்டவரே நான் வீழ்ச்சியடைந்திருக்கிறேன்.
1: Is there a gospel for such people?
0: அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் இருக்கிறதா?
1: Yes.
0: ஆம்.
1: Here is an example.
0: இங்கே ஒரு உதாரணம் இருக்கிறது.
1: In Luke chapter 22.
0: லூக்கா 22 அதிகாரம்.
1: Luke chapter 22
0: Luka suvisesham 22nd adhigaram
1: Here was a man whom Jesus called 3.5 years ago
0: 3.5 aandugalukku munbadhaga alaitha oru manidhan inge irukkiran
1: His name was Simon Peter
0: avanudaiya per Simon Pedro
1: and he was going to fail the Lord
0: avan ippozhudhu avan veechadiya poguran devani maradhalikka poguran
1: not like the thief on the cross before he was called
0: அழைக்கப்படுவதற்கு முன்பதாக தீமை பாவம் செய்ததான் கள்ளனை போல அல்ல
1: அழைக்கப்பட்ட
0: பிறகும் அதிலும் குறிப்பாய் அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்ட பிறகு
1: He's going to fail the Lord.
0: இப்பொழுது ஆண்டவரை மறுதலிக்க போகிறான்.
1: With a small sin?
0: சிறு பாவத்தை பாவத்தினாலயா? இல்லை இல்லை இல்லை.
1: Very big sin.
0: பெரிய பாவம்.
1: You know, if you say that falling into adultery is here,
0: விபச்சாரத்தில் எழுவது இப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னால்
1: at this level
0: இந்த நிலையில் இருக்கிறது
1: murder is still lower level
0: கொலை என்பது இன்னும் கீழான நிலையில் இருக்கிறது
1: even lower than that is to say I don't know Jesus Christ
0: அதை காட்டிலும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய பாவம் தான் எனக்கு இயேசு யார் என்று தெரியாது என்று மறுதலிப்பது
1: do you believe that
0: இதை நம்புகிறீர்களா
1: I believe that
0: நான் இதை நம்புகிறேன்
1: A man who knows Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு மனிதன்.
1: For whom Jesus showed so much love.
0: எவ்வளவு அன்பு காண்பித்த இயேசு அன்பு காண்பித்த ஒரு மனிதன்.
1: To stand up and say, No, I don't know who this Jesus Christ is.
0: எனக்கு அந்த இயேசு யார் என்று தெரியாது என்று சொல்வது.
1: That is lower than committing murder and adultery.
0: கொலை செய்வதை காட்டிலும் விபச்சாரத்தை காட்டிலும் கீழான பாவமாய் இருக்கிறது.
1: And to do it not once but twice thrice.
0: ஒரு முறை மட்டுமல்ல இரண்டு முறை மூன்று முறை மறுதலிப்பது.
1: Is there a hope for such a man?
0: அப்படிப்பட்ட மனிதனுக்கு நம்பிக்கை உண்டா?
1: Is there a hope for a woman who caught in adultery 3 times?
0: மூன்று முறை விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு நம்பிக்கை உண்டா?
1: Or who murders 3 times?
0: அல்லது மூன்று முறை கொலை செய்தவனுக்கு நம்பிக்கை உண்டா?
1: And this is lower than that.
0: அதை காட்டிலும் கீழான நிலையில் உள்ள பாவம்.
1: To deny the Lord 3 times.
0: ஆண்டவராகிய இயேசுவை மூன்று முறை மறுதலிப்பது.
1: That example is put in the Bible to show us that the gospel is for such people also
0: இந்த உதாரணம் ஏன் வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷம் இருக்கிறது
1: Because many of us, even after we are born again, we have failed the Lord.
0: நம்மில் அநேகர் மறுபடியும் பிறந்த பிறகும் கூட நாம் தேவனிடத்திலே தவறி இருக்கிறோம்.
1: And what does Jesus do?
0: இயேசு என்ன செய்கிறார்?
1: Does he push us away and say, I called you 3.5 years ago, I did so much for you, get out now, I don't want you.
0: 3.5 வருஷத்துக்கு முன்பாக உன்னை அழைத்தேன், உனக்காக எவ்வளவோ செய்தேன், மறுதலித்து விட்டாயே, போ என்று சொல்லி.
1: No, he doesn't say. துரத்துகிறாரா?
0: இல்லை, அப்படி சொல்லுவதில்லை.
1: What does he say?
0: உடனே சொல்கிறார்.
1: He says in Luke 22.
0: லூக்கா 22-லே சொல்கிறார்.
1: Simon, Simon, verse 31.
0: 31-ஆம் வசனம். சீமோனே, சீமோனே.
1: Satan is trying to sift you.
0: சாத்தான் உன்னை புடைக்க பார்க்கிறான்.
1: I know Satan is going to attack you.
0: சாத்தான் உன்னை தாக்க போகிறான்.
1: And you are going to deny me 3 times, verse 34.
0: 34-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய்.
1: Not once.
0: ஒருமுறை மட்டுமல்ல.
1: 3 times.
0: 3 முறை.
1: You think you are so strong?
0: நீ அவ்வளவு வலிமையுள்ளவன் என்று எண்ணுகிறாயா?
1: You are going to sink lower than the woman caught in adultery.
0: விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை காட்டிலும் கீழான நிலையில் நீ விழப் போகிறாய்.
1: Lower than the murderers.
0: கொலைகாரனை காட்டிலும் கீழான நிலையில் விழப் போகிறாய்.
1: To whom more is given, more is required.
0: அதிகமாய் கொடுக்கிறவன் கொடுத்தவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும்.
1: Your sin is very great.
0: உன் பாவம் மிக பெரியதாய் இருக்கிறது.
1: You are denying me 3 times.
0: 3 முறை நீ என்னை மறுதலிக்கிறாய்.
1: What shall I do for you, Peter?
0: பேதுருவே, உனக்கென்று நான் என்ன செய்யட்டும்?
1: I am praying for you.
0: நான் உனக்காக வேண்டிக் கொள்வேன்.
1: I am praying for you that after you fall,
0: நீ விழுந்த பிறகு,
1: you won't give up hope.
0: நீ நம்பிக்கையை விட்டுவிட மாட்டாய்.
1: What am I praying for you?
0: உனக்காக எதற்காக நான் ஜெபிக்கிறேன்?
1: Verse 32.
0: 32-ஆம் வசனம்.
1: I am praying for you that your faith will not fail.
0: உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன்.
1: Why didn't Jesus pray that Peter should not fall?
0: பேதுரு விழக்கூடாது என்று ஏன் ஜெபிக்கவில்லை?
1: Isn't that a better prayer to pray?
0: ஜெபிப்பதற்கு அது ஒரு நல்ல சிறந்த ஜெபம் அல்லவா?
1: Oh Father, please don't let Peter fall. He's going to be tempted to deny me. Don't let him deny me at all.
0: என்னை மறுதலிக்க முடியாய், சோதிக்கப்பட போகிறான். அவன் மறுதலிக்கவே கூடாது ஆண்டவரே, விழவே கூடாது என்று ஏன் இயேசு ஜெபிக்கவில்லை?
1: He didn't pray that.
0: அப்படி அவர் ஜெபிக்கவில்லை.
1: I mean, if you and I were there, we would have prayed for Peter. Oh Father, please don't let Peter fall.
0: நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருந்திருந்தால், பிதாவே, இவர் விழ அனுமதிக்க வேண்டாம் என்று ஜெபித்திருப்போம்.
1: But Jesus is wiser than you and me.
0: உங்களையும் என்னையும் காட்டிலும் இயேசு ஞானமுள்ளவராய் இருந்தார்.
1: He says he needs to fall.
0: அவன் விழ தேவையா இருக்கிறது.
1: Why?
0: ஏன்?
1: Because he is such a proud man.
0: அவன் அப்படிப்பட்ட பெருமையுள்ளவனா இருக்கிறான்.
1: He thinks I am an apostle.
0: நான் ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்று எண்ணுகிறான்.
1: What to do? I tried to humble him.
0: அவனை சிறுமைப்படுத்த முடியாது, தாழ்மைப்படுத்த முடியாது, விரும்பி முயற்சித்தேன்.
1: I gave him so many messages on humility.
0: தாழ்மையை குறித்து எவ்வளவோ செய்திகளை கொடுத்திருக்கிறேன்.
1: But he still thinks I am going to be the leader after Jesus dies.
0: இயேசு மரித்த பிறகு நான் தான் தலைவனாக இருக்க போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான்.
1: But he is a good man.
0: ஆனால் நல்ல மனிதன்.
1: But he's got this pride.
0: ஆனா அந்த பெருமை உள்ளத்தில் இருக்கிறதே.
1: How to humble him? I've tried every way to humble him.
0: இவன் எப்படி தாழ்த்துவது? பல முறைகளை நான் முயற்சித்து பார்த்து விட்டேன்.
1: Now last method.
0: கடைசி முறை.
1: To humble him.
0: அவனை தாழ்மைப்படுத்துவதற்கு.
1: Let him fall into sin.
0: பாவத்திலே விழட்டும்.
1: Then this balloon will be deflated and it'll come down to the earth.
0: இப்பொழுது பெரிசா இருக்கக்கூடிய அந்த பலூனானது உடைந்து காத்தெல்லாம் போய் அப்படியே சின்னதாய் மாறிவிடும்.
1: And so to make sure it's thoroughly deflated, we'll puncture it 3 times.
0: ஆகவே அது முழுமையாய் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது பலூன் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக 3 முறை ஓட்டை போடுவேன்.
1: Let him fall, not once, twice, thrice.
0: ஒரு முறை அல்ல, 2 முறை, 3 முறை விழட்டும்.
1: If it is only once, he may say, oh, that was just an accident.
0: ஒரு முறை மட்டும் அவன் விழுந்திருந்தால், தற்செயலாக விழுந்து விட்டேன் என்று சொல்லியிருப்பான்.
1: No, let him fall twice, thrice.
0: 2 முறை, 3 முறை விழட்டும்.
1: Then he will become so small.
0: அவன் அப்பொழுது தன்னுடைய கண்களிலே மிகவும் சிறியவனாய் மாறிவிடுவான்.
1: Then
0: அப்பொழுது
1: I can pick him up and make him the mightiest apostle.
0: அவனை நான் தூக்கி எடுத்து நிறுத்தி அவனை வல்லமையான அப்போஸ்தலனாய் மாற்ற முடியும்.
1: So you see, God had a purpose in allowing Peter to fail.
0: ஆகவே பேதுரு விழுவதற்கு தேவன் அனுமதித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு.
1: And God has a purpose in allowing you to fail.
0: நீங்களும் தவறுவதற்கு தேவன் அனுமதிக்கிறாரே, அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு.
1: Because you are such a proud man.
0: என்றால் நீங்கள் அவ்வளவு பெருமையுள்ள மனிதராக இருக்கிறீர்கள்.
1: Such a proud woman.
0: அவ்வளவு பெருமையுள்ள ஸ்திரீயாக இருக்கிறீர்கள்.
1: You think you are so holy.
0: நான் பரிசுத்தவான் என்று எண்ணுகிறீர்கள்.
1: God says, okay, let her fail.
0: இப்பொழுது வீழ்ச்சி அடையட்டும் என்று தேவன் அனுமதிக்கிறார். அவன் இப்பொழுது வீழ்ச்சி அடையட்டும்.
1: Not once, twice, thrice.
0: ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை.
1: Then I'll pick him up.
0: அப்பொழுது அவனை நான் தூக்கி எடுத்து நிறுத்துவேன்.
1: And make him a mighty apostle.
0: அவனை வல்லமையான அப்போஸ்தலனாய் மாற்றுவேன்.
1: But the angels say,
0: சொல்லுகிறார்கள் என்று எண்ணிவிட்டால் என்ன செய்வது? அதற்கு நான் ஜெபித்துக் கொள்வேன்.
1: I will pray that when he comes to that bottom level,
0: அந்த கீழான நிலைக்கு அவன் போகும் பொழுது நான் ஜெபிப்பேன்.
1: That his faith will not fail.
0: அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபிப்பேன்.
1: That he will still believe. You know what faith means?
0: விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா?
1: Faith means to believe that God loves you even when you have failed.
0: நீங்கள் வீழ்ச்சியடைந்தாலும் கூட தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று நாம் அறிவதுதான் விசுவாசம்.
1: Can you believe that?
0: அப்படி விசுவாசிக்க முடியுமா?
1: Can you believe that God loves you when you are a good boy or a good girl?
0: நீங்க நல்ல பையனா இருக்கும் பொழுது நல்ல பொண்ணா இருக்கும் பொழுது தேவன் உங்களை நேசிக்கிறான்றது நம்புறது கஷ்டமா இருக்கா?
1: That is not big faith.
0: அது பெரிய விசுவாசம் அல்ல.
1: Small faith.
0: அது சின்ன விசுவாசம் தான்.
1: When I am a good man, God loves me.
0: நான் நல்ல மனிதனா இருக்கும் பொழுது தேவன் என்னை நேசிக்கிறார்.
1: When I am a good sister, God loves me.
0: நான் நல்ல சகோதரியா இருக்கும் பொழுது தேவன் என்னை நேசிக்கிறார்.
1: Yeah, that is also faith, but it is
0: அது விசுவாசம் தான். அது சிறிய விசுவாசம்.
1: About 1 centimeter.
0: 1 centimeter விசுவாசம்.
1: You want to know what big faith is?
0: பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா?
1: That even when I have fallen, God loves me.
0: நான் வீழ்ச்சியடைந்த பிறகும் கூட தேவன் என்னை நேசிக்கிறார்.
1: Even when I have fallen right to the bottom 3 times.
0: மூன்று முறை அடியிலே குழிக்கு அடியிலே விழுந்து விட்டேன். அவர் என்னை நேசிக்கிறார்.
1: Do you have that faith?
0: இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா?
1: That's what Jesus prayed for Peter.
0: இதற்காக தான் இயேசு பேதுருக்காக ஜெபித்தார்.
1: God, when he has fallen,
0: ஆண்டவரே அவன் வீழ்ச்சியடையும் பொழுது,
1: Father, when he has fallen,
0: அவன் பிதாவே அவன் விழும் பொழுது,
1: fallen,
0: விழும் பொழுது,
1: fallen,
0: விழும் பொழுது,
1: reach right to the bottom that he cannot go anymore.
0: இன்னும் கீழாக போக முடியாத அளவுக்கு கீழே விழும் பொழுது,
1: lying there at the bottom,
0: அங்கே குழியிலே படுத்து விழுந்து கிடக்கிறான்.
1: I pray, Father, that he will know one thing.
0: ஆண்டவரே, பேதுரு ஒன்றை அறிந்து கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறேன்.
1: That you still love him.
0: நீ இன்னுமாய் அவனை நேசிக்கிறேன்.
1: And you can still pick him up.
0: அவரை நீ தூக்கி எடுக்க முடியும்.
1: And that is what Jesus is praying for you and me.
0: உங்களுக்கும் எனக்கும் இதற்காக தான் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
1: Like the story of the prodigal son we have in that picture there.
0: கெட்ட குமாரனுடைய கதையை போல இங்கே இருக்கக்கூடிய படத்திலே.
1: See, that prodigal son had fallen so far.
0: அந்த கெட்ட குமாரன் எவ்வளவோ தூரமாய் போய் வீழ்ச்சியடைந்து
1: விட்டான்.
0: தகப்பனுடைய பணத்தை விரயமாக்கி விட்டான்.
1: Lost everything.
0: எல்லாவற்றையும் இழந்து விட்டான்.
1: Crores. His father was a crorepati.
0: அவருடைய அப்பா ஒரு கோடீஸ்வரர். கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்தார்.
1: He took half the share of the property and wasted.
0: அந்த சொத்திலே பாதி எடுத்து அந்த கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து விட்டான்.
1: Not 100, 200 rupees.
0: 100, 200 ரூபாய் அல்ல.
1: Crores.
0: Everything
1: gone.
0: எல்லாம் அழிந்து விட்டது.
1: And he sits there with the pigs.
0: பன்றிகளோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
1: And the devil says.
0: பிசாசு சொல்கிறார்.
1: No use going home.
0: வீட்டுக்கு போவதிலே பிரயோஜனம் இல்லை.
1: Commit suicide and finish your life.
0: தற்கொலை செய்து உன் வாழ்க்கையை முடித்து விடு.
1: And he knows in his heart.
0: அவன் உள்ளத்திலே தெரியும்.
1: I know my father still loves me.
0: என்னை தாப்பன் இன்னும் என்னை நேசிக்கிறார் என்று இருக்கிறேன்.
1: My elder brother doesn't love me.
0: என்னுடைய அண்ணன் என்னை நேசிப்பதில்லை.
1: That I know.
0: அது எனக்கு தெரியும்.
1: My father loves me.
0: ஆனால் என்னுடைய அப்பா என்னை நேசிக்கிறார்.
1: So I'll go back.
0: நான் திரும்பி போவேன்.
1: Even if he gives me a servant's quarters, that is enough for me.
0: வேலைக்காரருடைய வீட்டை எனக்கு கொடுத்தாலும் கூட அது எனக்கு போதும்.
1: But when he went back,
0: ஆனால் திரும்ப போகும்பொழுது,
1: father saw him.
0: தாப்பனார் அவனை பார்த்தார்.
1: How did his father see him?
0: அவனுடைய தாப்பனார் அவனை எப்படி பார்த்தார்?
1: Did he send a telegram, I am coming so and so date?
0: மகன் அப்பாவுக்கு தந்தி
1: அனுப்பினான்
0: அவர் காலை எழுந்தவுடனே ஜன்னல் வழியாய் பார்ப்பார்.
1: Is my son coming?
0: மகன் வருகிறானா?
1: No.
0: இல்லை.
1: Whole year.
0: அந்த வருடம் முழுவதுமாய்.
1: Next year.
0: அடுத்த வருஷம்.
1: Looking. 2 years, 3 years.
0: 2 வருஷம் கழிகிறது, 3 வருஷம் கழிகிறது.
1: How long does it take to spend few crores of rupees?
0: ஒரு சில கோடி ரூபாய்களை செலவு செய்வதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்?
1: Not 1 or 2 days.
0: ஒரு 2 நாளிலே செலவு செய்து விட முடியாது. எத்தனை வருஷங்கள், வருஷங்கள், வருஷங்கள்.
1: I don't know, maybe 5 years.
0: 5 வருடங்களாய் இருக்கலாம்.
1: He is still looking.
0: ஆனாலும் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
1: And one day he sees.
0: ஒரு நாளிலே பார்க்கிறார்.
1: Doesn't look like my son.
0: மகனை போல தெரியவில்லை.
1: So thin.
0: உள்ளியாய் போய்விட்டான்.
1: Torn clothes.
0: கிழிந்த ஆடைகள்.
1: But I recognize his face.
0: ஆனால் அவன் முகஜாடை நான் பார்த்து விட்டேன்.
1: I remember seeing that face as a little baby.
0: சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த முகத்தை பார்த்திருக்கிறேன்.
1: It's the same face.
0: அதே முகம்தான்.
1: That's my son.
0: அவன்தானுடைய மகன்.
1: And he dropped everything and ran.
0: எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடுகிறான்.
1: And welcomed his son.
0: அவனை வரவேற்கிறார்.
1: Jesus said.
0: இயேசு சொன்னார்.
1: God is like that.
0: தேவன் அப்படி தான் இருக்கிறார்.
1: When you have made a mess of your life,
0: உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவோ குழப்பி,
1: after becoming a child of God,
0: தேவனுடைய பிள்ளையாய் மாறின பிறகும் நீங்கள் வீழ்ச்சியடைந்திருந்தால்,
1: that prodigal son is not the picture of a sinner. He is a sin picture of a child of God who has backslidden.
0: அந்த கெட்ட குமாரன் பாவியை சித்தரிக்கக்கூடிய ஒரு மகன் அல்ல. அவன் பின்வாங்கி போன ஒரு விசுவாசியுடைய காட்சியை சித்தரிக்கிறான்.
1: Because he was already a son in the father's house.
0: ஏனென்றால் ஏற்கனவே தகப்பனுடைய வீட்டிலே ஒரு குமாரனாய் இருந்தான்.
1: From there he went.
0: அங்கிருந்து தான் அவன் போகிறான்.
1: As a backslider.
0: பின்வாங்கி போனவன்.
1: Took the father's goodness and spoiled it.
0: பிதாவுடைய நன்மையை அனுபவித்து அதை கெடுத்தவன்.
1: And when he came back, he got such a welcome.
0: அவன் திரும்பி வரும்பொழுது அவ்வளவு வரவேற்பு அவனுக்கு கிடைத்தது.
1: He put the ring on his hand.
0: அவனுடைய விரலிலே மோதிரத்தை போடுகிறார்.
1: That is a picture of the anointing of the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது.
1: I'll tell you my testimony.
0: என் சாட்சியை சொல்கிறேன்.
1: You know when God anointed me with the Holy Spirit?
0: என்னை தேவன் எப்பொழுது பரிசுத்த ஆவியில் நிறைத்தார் என்று தெரியுமா?
1: Not when I was in some holy height.
0: நான் பரிசுத்தத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கும்பொழுது அல்ல.
1: But when I was in the depths of defeat.
0: ஆனால் தோல்வி என்ற அந்த குழியிலே கிடக்கும்பொழுது
1: he should have sent me to hell.
0: என்னை நரகத்துக்கு தான் அவர் அனுப்பி இருக்க வேண்டும்.
1: Instead of sending me to hell.
0: என்னை நரகத்துக்கு அனுப்புவதற்கு பதிலாக
1: he came to me.
0: அவர் என்னிடம் வந்தார்.
1: And put the ring on my finger.
0: அவர் என்னுடைய விரலிலே மோதிரத்தை
1: fill me with the holy spirit.
0: பரிசுத்த ஆவியானவரை நிரப்பினார்.
1: And said to me like he said to peter.
0: பேதுரு இடத்திலே சொன்னது போல இடத்திலே சொன்னார்.
1: Feed my sheep.
0: என் ஆடுகளை மேய்ப்பாயாக.
1: I didn't deserve that.
0: எனக்கு அது தகுதியானது அல்ல.
1: Peter didn't deserve that.
0: பேதுருக்கும் அது தகுதியான வேலை அல்ல.
1: There are 100,000 believers in India who deserve this ministry more than me.
0: 100,000 விசுவாசிகள் இந்த இந்திய தேசத்திலே உண்டு. என்னை காட்டிலும் ஒரு தகுதி வாய்ந்தவர்கள்.
1: Definitely I know it. You may not know it. I know it.
0: உங்களுக்கு அது தெரியாது. எனக்கு அது தெரியும்.
1: But he picked me.
0: ஆனால் என்னை அவர் எடுத்துக்கொண்டார்.
1: That is God.
0: அதுதான் தேவன்.
1: That is why when I stand in eternity I cannot glory that oh I'm such a good man, that's why God chose me.
0: ஆகவே தான் நித்தியத்திலே போய் நிற்கும் பொழுது நான் நல்ல மனிதனாக இருந்தபடியால் தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார் என்று நான் மென்மை பாராட்ட முடியாது.
1: My brothers and sisters,
0: நேர்மையான சகோதர சகோதரிகளே,
1: it's because of your pride that God cannot use you.
0: பெருமை நிமித்தமாக தான் தேவனை பயன்படுத்த முடியவில்லை.
1: God wants to humble us.
0: தேவன் நம்மை தாழ்த்த விரும்புகிறார்.
1: Bring us down.
0: நம்மை கீழே கொண்டு வர விரும்புகிறார்.
1: Sometimes he has to allow failure and sin to humble us.
0: சில சமயத்திலே நம்மை தாழ்த்தும்படிக்கு அவர் வீழ்ச்சிகளையும் பாவங்களையும் அனுமதிக்கிறார்.
1: When you reach the bottom,
0: நாம் கீழே போய் அடையும் பொழுது
1: Jesus says I'm praying for you that you don't lose your faith.
0: நீ விசுவாசத்தை உகாதிருக்கும்படியாக உனக்காக ஜெபிக்கிறேன்.
1: That I will fill you with the Holy Spirit when you're at the bottom of the valley.
0: நீ அந்த பள்ளத்தாக்கின் அடியிலே கடக்கும் பொழுது நான் உன்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புவேன்.
1: See, some of you are waiting to be more holy before you're filled with the Holy Spirit.
0: உங்களிலே ஒரு சிலர் பரிசுத்தான அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: If I had waited for that I would never have been filled with the Holy
0: Spirit. நான் அப்படி காத்துக்கொண்டிருந்திருப்பேன் ஆனால் நான் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றிருந்திருக்கவே மாட்டேன்.
1: In the Acts of the Apostles.
0: அப்போஸ்தலர் நடுவிலே வாசிக்கிறோம்.
1: People were filled with the Holy Spirit very first day.
0: முதல் நாளிலேயே அவர்கள் மனந்திரும்பின முதல் நாளிலே அபிஷேகம் பெற்றார்கள்.
1: What were they?
0: அவர்கள் எப்படி இருந்தார்கள்?
1: They were absolutely rotten sinners.
0: அவர்கள் முற்றிலும் கெட்டவனாய்
1: இருந்தார்கள். God knows we are weak.
0: நாம் பலவீனமானவர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே
1: just a rotten old sinner.
0: ஆண்டவரே நான் கெட்டு போன பாவி. ஆண்டவரே
1: Lord fill me with the Holy Spirit.
0: ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்பும்.
1: God does it.
0: தேவன் அதை செய்கிறார்.
1: Come to God as a sinner.
0: பாவியாக தேவனிடத்தில் வாருங்கள்.
1: God loves you.
0: தேவன் உங்களை நேசிக்கிறார்.
1: Don't lose faith.
0: நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இழந்து போக வேண்டாம்.
1: Don't live in your sin.
0: உன் பாவத்திலே வாழ வேண்டாம்.
1: Peter didn't go and deny the Lord after that.
0: அதற்கு பிறகு பேதுரு போய் இயேசுவை மறுதலிக்கவில்லை.
1: That's because he was filled with the Holy Spirit.
0: ஏனென்றால் அவன் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவனாய் இருந்தார்.
1: God knows we are weak.
0: நாம் பலவீனமானவர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்.
1: We cannot live this life.
0: இந்த வாழ்க்கை நம்மாலே வாழ முடியாது என்று
1: அறிந்திருக்கிறார். That's why he wants to fill you with the Holy Spirit.
0: ஆகவே தான் உங்களை பரிசுத்தாவினால் நிரப்ப விரும்புகிறார்.
1: Young people.
0: வாலிபர்களே.
1: God wants to fill you with the Holy Spirit.
0: தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்ப விரும்புகிறார்.
1: That's why I'm not ashamed of this gospel.
0: ஆகவே தான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்.
1: The gospel has a message for sinners.
0: சுவிசேஷம் பாவிகளுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது.
1: And for backsliders.
0: பின்மாற்றக்காரர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது.
1: If we come back to him.
0: நாம் அவரிடத்தை திரும்பி வருவோம்.
1: Will you come back to him?
0: நீங்கள் திரும்பி அவரிடத்தை வருவீர்களா?
1: Will you say Lord I trust you.
0: பிரேமை நான் நம்புகிறேன்.
1: Lord I'm never going to be discouraged again in my life.
0: இனிமேல் ஒரு நாள் கூட ஆண்டவரின் வாழ்க்கையில் அதிரியப்பட்டு சோர்வடைய மாட்டேன்.
1: I'm going to go away knowing that you love me.
0: நீர் என்னை நேசிக்கிறீர் என்ற உணர்வோடு கூட நான் இங்கிருந்து போக போகிறேன்.
1: When I fall and you love me.
0: நான் வீழ்ச்சியடைந்தாலும் கூட நீர் என்னை நேசிக்கிறீர். நாம் ஜெபிப்போம்.
1: While our heads are bowed in prayer.
0: நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை வணங்குவோம் ஜெபத்திலே.
1: God has brought you to this conference to encourage you.
0: உங்களை உற்சாகப்படுத்த முடியாய். தேவன் இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்.
1: Nobody should go away from this conference discouraged.
0: இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலிருந்து யாருமே சோர்வடைந்து போக கூடாது.
1: You must never be discouraged for the rest of your life.
0: நீ வாழ்க்கையை முழுதுமாய் மீதியுள்ள நாட்களில் ஒரு நாள் கூட அதிரியப்பட்டு சோர்ந்து போக கூடாது.
1: God loves you.
0: தேவன் உங்களை நேசிக்கிறார்.
1: He's got a plan for your life.
0: உங்களை வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: You say Lord I come to you.
0: ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறேன்.
1: From today I'll never blame anybody in the world.
0: இன்றிலிருந்து ஆண்டவரே உலகத்திலே ஒருவரையும் நான் பழி சுமத்த மாட்டேன்.
1: I'll never again blame my husband or my wife.
0: என்னுடைய கணவனையோ என்னுடைய மனைவியோ குற்றம் சாட்ட மாட்டேன்.
1: I will not blame the neighbors or my children or my parents or anybody.
0: என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களையோ என்னுடைய பிள்ளைகளையோ என்னுடைய பெற்றோரையோ யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன்.
1: I have learned from the thief this morning.
0: Indha kaalai velaiyil aandavare andha kallan eduthirundhu naan kattukonden.
1: Lord, the fault is with me.
0: Aandavare kurai enidathile dhaan irukkiraa.
1: I am the chief of sinners.
0: Naan dhaan paavigalile pradhana paavi.
1: Forgive me.
0: Enne manniyum aandavare.
1: I have let you down.
0: ஆண்டவரே பலமுறை ஆண்டவரே நான் உமக்கு துக்கத்தை கொடுத்திருக்கிறேன்.
1: I have dishonored you.
0: ஆண்டவரே உம்மை கனவீனப்படுத்தி விட்டேன்.
1: Thank you for dying for a sinner like me.
0: என்னைப் போல ஒரு பாவிக்காக மரித்தபடியால உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை சுத்திகரியும்.
1: Thank you for this gospel.
0: இந்த சுவிசேஷத்துக்காக நன்றி ஆண்டவரே.
1: I am not ashamed of this gospel.
0: நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன்.
1: I am going to tell others about it.
0: மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லுவேன் ஆண்டவரே.
1: I pray heavenly father you will encourage every single person here.
0: பரலோக பிதாவே இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி நபரையும் உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
1: And lead them forth into a life of victory.
0: வெற்றியின் வாழ்க்கைக்குள்ளே அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
1: Into a life of blessing to other people.
0: மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே நடத்தும் ஆண்டவரே.
1: We pray in Jesus' name.
0: இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
1: ஆமென்.
0: ஆமென்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

எங்களுக்காக தந்தவரே, நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நீர் எங்கள் மேல் வைத்தபடி கிருபையினாலே நிர்மூலம் ஆகாமல் காத்தவரே, விலகாமல் காத்தவரே, அழியாமல் காத்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை விலகாமல் இதுவரைக்கும் காத்து வந்த பரிசுத்தரே, எங்களை விட்டு நீங்காமல் காத்து வந்த பரிசுத்தரே,

ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. ஒரு விசை கைகளை உயர்த்தி சொல்லுங்க.

ஒவ்வொருவருக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தினாருங்க. அவர் தம்மையே நமக்காக தந்தது உண்மையானால், ரத்தத்தையே நமக்காக சிந்தினது உண்மையானால், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படிங்க? ஒரே ஒரு விஷயம் கூட கைப்படுத்தி சொல்வீங்களா?

ஆராதிக்கிறான். அவரே உங்களை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீரா, உயர்ந்திருப்பீரா, உயர்ந்திருப்பீரா.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அர்ஜுனா காமத் என்பவர் 33 வயது கல்லூரி பேராசிரியை. 4 வயதில் இவர்களுக்கு ஒரு குழந்தை உண்டு. இவர்கள் தன்னுடைய ஈரலை மற்றொருவருக்கு கொடுப்பதற்காக அறுவை சிகிச்சைக்குள் சென்றார்கள். அறுவை சிகிச்சை சரியாக நடைபெற்றது. ஆனால் அதற்கு பின் அவர்கள் உடலில் வேறு சில பாதிப்புகள் ஏற்பட்டன. சமீபத்தில் அவர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் செய்தது உண்மையாகவே பெரிய தியாகம். இது அவர்களை குறித்தது மட்டுமல்ல, பல இடங்களில் பெண்களே இவ்வாறு தியாகம் செய்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். மிக குறைந்த சதவீத பெண்களுக்குத்தான் இப்படிப்பட்ட நன்கொடை கிடைக்கிறது. 1995 முதல் 2021 வரை இவ்வாறு தியாகம் செய்தவர்களில் 80% பெண்களே. மேலும் மற்றொரு உண்மை என்னவென்றால், இந்த உடல் உறுப்பு தானங்களை பெற்றுக்கொண்டவர்கள் 80% ஆண்களே. 2/3 உடல் உறுப்பு தானம் செய்யப்படுவது சிறுநீரகம்தான். இதில் உலகம் முழுவதிலும் 60% சிறுநீரகங்களை கொடுப்பது பெண்களே. குடும்பங்களின் நல்வாழ்விற்காக உலகமெங்கும் இவ்வாறு பெண்கள் தியாகம் செய்கிறார்கள். இவ்வாறு தியாகம் செய்பவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தியாகம் செய்பவர்களை நிச்சயமாகவே நாம் பாராட்ட வேண்டும். நம்முடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு வேறு இல்லை என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுபோலவே நாம் ஒவ்வொருவரும் நித்தியமான அழிவிற்குள் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையில் நமக்காக கொடுத்தார். இந்த உண்மையை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அவர் மரணத்திற்கு பின் நித்தியமான வாழ்வை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் செய்த தியாகம் நமக்கும் சொந்தமாக வேண்டுமென்றால் அந்த தியாகத்தின் மேல் உண்மையான நம்பிக்கை வைத்தால் போதும். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதுதான் வேதம் எடுத்துரைக்கும் சத்தியம்.

எஸ்தர் 8 அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தி ஆகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மோர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மோர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மோர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்னர் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவர் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாரியனாகிய ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிஹரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளெல்லாம் இருக்கின்ற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெத்தானின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமல் பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தி ஆகிய எஸ்தரையும் யூதனாகிய மோர்தெகாயை நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியால் அவனை மரத்தில் தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை சொல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றார். சீவான் மாதம் என்னும் 3 23 அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மோர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 127 நாடுகளின் தேசாதிபதிகளும் அதிபதிகளும் அதிகாரிகளும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கு அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கின்ற 12 13 தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கின்ற யூதர் ஒன்றாக சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்கள் ஆகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரிகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்தல் அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகின்றதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவோறு கழுதைகள் மேலும் ஏறிய அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தைகளினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சுசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மோர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சுசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும்
களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளும் ஆயிற்று. யூதருக்கு பயப்படுகின்ற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள்.

தேவனுடைய அழைப்புகள் வேதாகமம் முழுவதுமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதில் முக்கியமாக புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்ம எதற்காக அழைக்கிறார் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், முதலாவது தேவன் என்னை எதற்காக அழைக்கிறார், இந்த வசனத்தை பாருங்க. மத்தேயு 9:13 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இந்த வசனம் சில இடங்களிலே இதே மாதிரி வருகிறதை நீங்க காண முடியும். நீதிமான்களை அல்ல பாவிகளை மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். பிரியமானவர்களே, முதலாவது தேவன் நம்ம எதற்காக அழைக்கிறார்? நாம் மனம் திரும்ப அவர் அழைக்கக்கூடியவராய் இருக்கிறார். மனம் திரும்பாமல் இந்த தேவனிடத்தில் வர முடியாது. ரைட், அப்ப எதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும்? 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். பாவம் செய்கிறதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும், இதுதான் நம்பர் 1 குறிப்பு. ஆனா மனிதர்கள் என்ன செய்யறாங்க? தாங்கள் பாவிகள் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே ஒத்துக்கொள்ளுவதில்லை. அவங்க ஏதாவது ஒரு நியாயம் கற்பித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவேதான் அநேகரால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றை வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் பாவி என்பதை யாருமே உணர முடியல. சரி, நாம் உண்மையிலே பாவிகளா? கண்டிப்பா. இந்த உலகத்துல மிருகங்களை விட மோசமாய் மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறதற்கு பல சாட்சிகள் உள்ளன. கொலை செய்தல், திருடுதல், இன்னைக்கு வீட்டுக்கு நம்ம எதற்கு கதவு வச்சிருக்கிறோம்? இவ்வளவு தூரம் ஞானமா இருக்கிறோம். மிருகங்களை விட மோசமாக நாம் மற்றவர்களை காயப்படுத்துவோம், அடுத்தவர்களுடைய உடைமைகளை பறிப்போம். இது எல்லாமே நாம் பாவிகள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள் மனிதனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. என் மகள் படிக்கிற பள்ளியில ஒரு முறை செய்தித்தாளில் நல்ல விஷயங்கள், நீங்கள் வந்து 5 விஷயங்களை அந்த காம்போசிஷன் அந்த நோட்டில் நீங்கள் வெட்டி ஒட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ஹோம் ஒர்க்கும் உண்மையில யாருக்கு? அது பேரண்ட்ஸுக்கு தான். அது ஸ்டூடெண்ட்டுக்கே கிடையாது. என் மகன் நல்லா ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறா. நான் விடாமல் ஒவ்வொரு பத்திரிகையாக வாங்கி பழைய பத்திரிகைகள் எல்லாத்தையும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு நல்ல விஷயத்தை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல, கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணோம்? அதில் பார்த்தீங்கன்னா யானைகள் முகாம் நடந்தது, அதில் பார்த்தீங்கன்னா சிலர் யானைகளுக்கு காயம்பட்ட யானையை குணப்படுத்தினாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி இவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருந்தால், இப்படி ஒன்றுக்கு முதவாத காரியங்களை. எது நல்ல விஷயம்? அந்த அளவுக்கு செய்தித்தாள்களை திறந்தாலே மனிதன் யார் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதற்கு ஒரு அழகாக ஒரு கேன் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு ஈய டம்ளர். அது ரொம்ப கேவலமான ஒரு டம்ளராக இருக்கும், அது நெளிஞ்சு அதை தொடவே முடியாது. ஆனால் அந்த டம்ளரையே செயினை போட்டு தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதையும் நம்ம தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடுவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம், யதார்த்தம் அதுதான். அப்போ மனுஷன் திருடன் அப்படிங்கிறது எல்லாம் தெரிகிறது அல்லவா? எவ்வளவு ஞானமாக நாம் இருந்தாலும் நாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக வீட்டில் வந்து செக்யூரிட்டி கேமரா வைக்கிறோம், கதவு போடுறோம், இது எல்லாமே மனிதனுடைய மிருகத்தனமான குணத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அது அன்றைக்கே ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த உலகத்தில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஸோ தேவன் நம்மை மனம் திரும்ப அழைக்கிறார். எதிலிருந்து? என்னுடைய பாவத்திலிருந்து. இன்னும் நிறைய பேர் மனம் திரும்புதலை ரொம்ப சர்வசாதாரணமாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க, சடங்காக மாற்றி வச்சுருக்கிறாங்க. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நாங்கள் தினமும் பாவம் செய்வோம் ஆண்டவரே, செய்யப்போகிற பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ப்ளீஸ். இந்த மாதிரியான ஜெபத்தை தயவு செய்து ஜெபிக்காதீங்க. இந்த தெரிந்தோ தெரியாமலோ அல்லது இனிமேல் செய்ய போகிற பாவம், எங்களை அறியாமல் செய்த பாவம், முதல்ல என்ன பாவம் செய்தீர்கள் அப்படிங்கிறத துல்லியமாக தேவனிடத்தில் அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான பாவ அறிக்கை. சும்மா பொத்தாம் பொதுவாக அப்படியே நாங்கள் பாவம் செய்திருப்போம், ப்ளீஸ். திட்டமும் தெளிவுமா பாவத்தை நீங்க உணரவில்லைன்னா நீங்க அறிக்கை செய்ய முடியாது, அது வீண். அடுத்து, பாவ அறிக்கை என்பது ஒரு விலையை உடையது. சும்மா போய் தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு நான் பாவத்தை அறிக்கை செய்து விட்டேன், இல்லை, அதுக்கு ஒரு பெரிய விலை செலுத்த வேண்டும். என்ன பதில் சொல்லுங்க? விலை செலுத்தணுமா? ஆமா. சகேயுவினுடைய மனம் திரும்புதில்லை, அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இப்படி நான் அநியாயமாய் சம்பாதிச்சா நான் நாளத்தனையா திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க யாருக்கு விரோதமா நீங்க பாவம் பண்ணீங்களோ, குற்றம் பண்ணீங்களோ, அவருக்கு என்ன நஷ்டம் வந்திருக்கோ அதை நீங்க என்ன பண்ணிய வேண்டும்? கொடுத்தாகணும். ஒருவேளை ஒருத்தருக்கு விரோதமா நீங்க வந்து பல விதமான காரியங்களை பேசி
அவமானப்படுத்தியதுன்னு அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும். கஷ்டம் தானே? நீங்கள் செய்த தவறை சரி செய்யணும். எங்கேயோ ஒரு இடத்துல வண்டி வாகனத்தை நிறுத்துகிற இடத்துல தெரியாமல் ஒருத்தர் மேலே மோதிட்டீங்க, யாருக்குமே தெரியல, அப்பா கிளம்பி வந்துட்டீங்க, இது பாவமா தெரியலையா? அவரை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது நான் அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும், உங்களுக்கு அந்த சிந்தனை வரலையா? அதற்கான நஷ்டத்தை நான் சரி செய்யணும் தோணலையா? முயற்சி பண்ணுங்க. இனி எங்க பிரதான போய் தேடி கண்டுபிடிக்க போறேன்? நீங்க தேடுகிறதை தேவன் பார்க்கிறவரா இருக்கிறார். இதுதான் சரியான மனம் திரும்புதல். அப்ப பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் என்பது வெறும் வார்த்தையினாலே அறிக்கை செய்வதல்ல, அதற்கு ஏற்பட்ட நஷ்டத்தையும் நான் என்ன செய்வேன், அதை சரி செய்வேன் என்கிற எண்ணத்தோடு தேவனை அணுகுவதுதான் சரியான மனம் திரும்புதல். நம்ம பாவிகள் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். நம்பர் டூ, தவறான தெய்வங்களில் இருந்து. தேவன் அருவருக்கிற ஒரு காரியம், அவரை தவிர வேற யாரையாவது நம்ம தெய்வமாய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கிறவர் அல்ல. பிரியமானவர்களே, அவரை குறித்து தெளிவாய் வேதம் வெளிப்படுத்துகிறது, இந்த உலகம் வெளிப்படுத்துகிறது, தன்னை குறித்து தேவன் மிக தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்நிய விக்கிரக மார்க்கத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? விடுதலையாகும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், இந்த தெய்வத்துக்கும் கும்பிட்டு வைப்போம், இந்த தெய்வத்தையும் கும்பிட்டு வைப்போம், அங்கேயும் காணிக்கையை போட்டு வைப்போம், இங்கேயும் காணிக்கையை போட்டு வைப்போம். இல்லை, கர்த்தரதை அறவே வெறுக்கிறவராய் இருக்கிறார். அப்படி நம்பிக்கையில் உங்கள் சபைக்கு யாராவது வந்து காணிக்க போடுறாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு புரிய வைங்க. முதலாவது நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போத்தான் உங்களுடையவைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படும். சும்மா ஏதோ நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா சாமிக்கும் நாம் ஒரு கும்பிட போட்டு வைப்போம் என்று சொல்லுகிற அந்த உபதேசம் தேவனுக்கு அருவறுப்பானது. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1:9 ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள். மெய்யான தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய அல்லது அவரை பின்பற்ற அவரிடத்துல நீங்கள் வரணும்னா பொய்யான தேவனை விட்டு நீங்கள் மனம் திரும்பி தான் ஆகணும். உங்களுடைய பழமையான பாரம்பரியமான எந்த விக்கிரகமாகட்டும் எந்த நம்பிக்கையாகட்டும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு கர்த்தரண்டை வாங்க. இதில் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள கணவன் மனைவி, மனைவி ஒரு வேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், கணவன் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம், இது மாறி மாறி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் வீட்டுக்குள்ள அவரவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் கொச்சைப்படுத்த வேண்டாம். ஏதோ அவங்க ஒரு வேற ஒரு சாமியை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கணவனோ மனைவியோ, நீங்கள் இல்லை நான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அதனால் அந்த சாமியெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் இயேசு கிறிஸ்து வேலை செய்ய மாட்டார், இப்படி கூட சில போதகர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளீஸ், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை விட்டு ஒழித்து விடுங்கள். அங்கே ஒரு உங்கள் கணவர் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய நம்பிக்கையின் பிரகாரம் அங்கே அவர் அவருடைய சாமியை ஃபோட்டோவை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய உரிமை, விட்டு விடுங்க, சண்டை போடாதீங்க. போதகர்களாக இருக்கிற நீங்களும் அங்கே போய்கிட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டால் தான் இயேசுநாதர் உள்ளே வருவாருன்னு சொல்லி மூட நம்பிக்கையை போதிக்காதீங்க. இதுக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் உங்களுடைய வீட்டில் இன்னும் முழுமையாக எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களை தூக்கி எரிஞ்சாதான் கர்த்தர் செயல்படுவார் அப்படிங்கிற பொய் போதனைகளை நம்பாதிருங்கள். ஏன்னா நிறைய இடங்களில் விக்கிரகமாகி அந்த ஃபோட்டோவை தூக்கி எறியலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே நிறையா விக்கிரகம் இருக்கே, பொருளாசையான விக்கிரகம் இருக்கிறது, எவ்வளவோ விக்கிரகங்கள் இருக்கே, அதை விட இந்த விக்கிரகங்கள் பெரிதல்ல. ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அந்நிய மார்க்கத்தில் இருந்தவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, அவங்க வீட்டில் சில பேர் இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, ஒரு போதகர் போயிருக்கிறாரு, இந்த ஃபோட்டோவை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தீ வச்சு எரிச்சிருங்க, சாமி சிலைகள்லாம் கொண்டு போய் தண்ணியில் கரைத்து விடுங்கள், அப்பத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வார் அப்படின்னு. வீட்டில் எங்கெங்கெல்லாம் விக்கிரகம் இருக்குதோ என்னென்னலாம் ஃபோட்டோ இருக்கோ எல்லாத்தையும் தப்பி தவறி கூட என்ன பண்ணிடாதீங்க, எங்கேயும் போட்டுறாதீங்க, எல்லாத்தையும் எரித்து விடுங்கள். அப்போ இவங்க கேட்டிருக்கிறாங்க, ஐயா நாங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்கள் காசு கொடுத்து நிறைய இந்த பொருளை வாங்கிதே நம்ம எரிச்சுக்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்றோம். தப்பு தான். அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வந்து பயங்கரமான பாவம், எரித்து விடுங்கள், அழித்து விடுங்கள். சரி, இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா, இப்போ அவங்க போட்டிருக்கிற மாங்கல்யம் தாலியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு விக்கிரகத்தினுடைய சிம்பிளாக இருக்குது,
அவங்க கணவனார் போட்டிருக்கக்கூடியதான மோதிரம், அதில் ஒரு பெரிய விக்கிரக சாமி இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறது? ஐயோ, ஒரு பவுன் ஆச்சுங்க, ரெண்டு பவுன் ஆச்சுங்க, இதை என்னங்க பண்ணுறது அப்படின்னு உடனே, இல்லை அதை அழித்து வேறு எதாவது செஞ்சுக்குங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பணம் அதிகமாக இருந்தால் அதை அழித்து வேற எதாவது மாற்றிக்கலாம். கொஞ்சம் பணமாக இருந்தால் உட்காந்து என்ன பண்ணிடுவோம், எரிச்சிருவோம். எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கை பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த விக்கிரகத்தை அழிக்கிறதுனால, எரிக்கிறதுனால உடனே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விக்கிரகம் போயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய இருதயத்திலிருந்து விக்கிரகம் போகணும், என்னுடைய இருதயத்திலிருந்து பொருளாசையான விக்கிரகம் போகணும், தவறான நம்பிக்கைகள் கலைந்தெறியப்பட வேண்டும். எச்சரிக்கையாக இருப்போம் நாம். நம்பர் 3, நான் எதிலிருந்து விடுபட வேண்டும்? இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் பரலோக வாழ்வை அடைவதற்கும் பல வகையான நம்பிக்கைகள் இருக்கின்றன. என்ன அது? நீ இதெல்லாம் பரிகாரம் செஞ்சிட்டேன்னா, இன்னென்னலாம் செஞ்சிட்டேன்னா நீ பரலோகம் போயிடுவ, நீ நல்ல நேரம் பார்த்தா உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், முகூர்த்தம் பார்த்தேன்னா உன் கல்யாணம் கடைசி வரைக்கும் நல்லா நிற்கும். சடங்கு, மூட நம்பிக்கைகள், இவைகளிலிருந்து விடுதலை. நிறைய பேர் இந்த பாவங்களிலிருந்து இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த நல்ல நேரம் பார்க்கறது, சோசியம், ஜாதி பார்க்குதல், இப்படி இந்த உலகத்தில் மற்ற மதங்கள் மார்க்கங்களை எதை கற்றுக் கொடுத்திருக்கின்றனவோ அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகாமல் நீங்கள் தேவனை அடைய முடியாது. ஸோ முதலாவது தேவனுடைய அழைப்பு, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. நியூயார்க்கின் 5வது அவென்யூவில் இருந்த ஒரு பிரஸ்பிடேரியன் சபையில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அது ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை. வழக்கத்தை விட மக்கள் முன்கூட்டியே வந்து அமர்ந்து விட்டனர். அந்த கூட்டத்தில் ஜிம் என்ற ஒரு மனிதனும் வந்திருந்தான். அவன் குடிப்பழக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பொழுதுதான் வெளியே வந்து கொண்டிருந்தான். 6 மாதமாக அவன் குடிக்கவில்லை. அவன் 11வது வரிசையிலே வந்து அமர்ந்தான். அவன் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்ததில் இருந்து இதுதான் அவன் கலந்து கொள்ளும் முதல் கிறிஸ்மஸ் ஆராதனை. அவனுக்கு 2 வருஷம் முன்னால் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தினர் சேர்ந்து வந்து உட்கார்ந்தனர். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்து அவர்கள் உட்கார்ந்ததை பார்த்ததும் ஜிம்மின் உள்ளம் நொறுங்கியது. இந்த சூழ்நிலையை எவ்வாறு மேற்கொள்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. மனைவி பிள்ளைகளை நினைத்து உள்ளம் நொறுங்கியது. மனம் இப்போது மதுபானத்தை தேடியது. எனவே அவன் ஆலயத்தை விட்டு வெளியே வர எழுந்திருந்தான். அவன் வெளியே செல்வதை பார்த்த போதகர் வேகமாக சென்று ஜிம்மை நிறுத்தி, ஜிம், எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் குடிக்க போகிறேன் என்றான். போதகர், ஜிம், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்றார். ஜிம் அவரிடம், நான் எனக்கு ஏதாவது நம்பிக்கை கிடைக்கும் என்றுதான் இந்த கூட்டத்திற்கு வந்தேன். ஆனால் எனக்கு 2 வருஷங்களுக்கு முன்பு வந்து உட்கார்ந்திருந்த அந்த குடும்பத்தை பார்த்ததும் நான் நொறுங்கி போனேன். என் கவலை இப்போது அதிகரித்து விட்டது. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், நான் குடிக்க வேண்டும் என்றான். நானும் என் மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து வாழ்ந்திருந்தால் நாங்களும் இப்போது குடும்பமாய் வந்திருப்போம் அல்லவா என்றான். ஜிம் இப்பொழுதுதான் மது பழக்கத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறான் என்பது போதகருக்கு நன்கு தெரியும். எனவே அவர் அந்த சபையின் பக்கவாட்டில் இருந்த ஒரு அறைக்குள் ஜிம்மை அழைத்து சென்றார். தன்னோடு 2-3 போதகர்களையும் ஜிம்முக்கு ஆலோசனை சொல்ல சென்றிருந்தார். அவர் ஜிம்மை அந்த அறையிலேயே போதகர்களோடு விட்டுவிட்டு ஆராதனை கூடத்திற்கு வந்தார். ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்தார். அவர் மனம், ஆண்டவரே, ஜிம்முக்கு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்க வேண்டும், உதவி செய்யும் என்று மன்றாடியது. ஒரு சில அறிவிப்புகளை சபையிலே அறிவித்தார். பின்பு அவர், நான் ஒரு முக்கியமான இறுதி அறிவிப்பை உங்களுக்கு சொல்ல போகிறேன், கவனிங்கள். உங்களில் யாராவது ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்ற அமைப்பை நிறுவிய பில் வில்சனுக்கு நண்பர்கள் இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் தயவு செய்து எழுந்து சைட் ரூமுக்கு செல்லுங்கள் என்றார். அந்த அறிவிப்பை கேட்டதும் அந்த முழு சபையிலும் ஆங்காங்கே ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் எழுந்து நின்றனர். அவர்கள் வேகமாக சைட் ரூமுக்கு சென்றார்கள். போதகர் சபையிலே இயேசு மனு உருவெடுத்து பிறந்தார் என்று பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் வார்த்தை மாம்சமாகி பிறந்த இயேசு கிறிஸ்து அந்த சைட் ரூமில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த அறைக்குள்ளே வந்தவர்கள் அனைவரும் தாங்கள் மதுபான பழக்கத்திலிருந்து எவ்வாறு விடுதலையானோம் என்று ஜிம்முக்கு எடுத்து கூறினார்கள். அதை கேட்டதும் ஜிம்முக்கு நம்பிக்கை வந்தது. குடிப்பழக்கத்திலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெற்றவர்கள் அநேகர் இருப்பதை பார்த்து ஜிம்முக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த கிறிஸ்மஸ் ஜிம்முக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஆம், பிரியமானவர்களே, தேவன் விடுதலையாக்க முடியாதவர்கள் என்று யாருமே இல்லை. தேவன் சரி செய்ய முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலையாவோம். எப்பேற்பட்ட பாவத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நம் குடும்ப பிரச்சனைகளையும் அவரால் மாற்ற முடியும். ஆகவே உங்கள் பிரச்சனைகளை எண்ணி நீங்கள் மனவேதனைப்பட வேண்டாம். நம்பிக்கையின் செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. இயேசுவே அந்த நம்பிக்கையின் செய்தி. அவரிடம் வந்துவிடுங்கள். அவர் உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார்.

0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கலாத்தியர்களது நிருபம் 6:15-16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6:15-16 வசனங்கள்.
2: கிறிஸ்து

0: இல்லாய்மையும் ஒன்றுமில்லை.
1: புது சிருஷ்டியே காரியம்,
0: புது சிருஷ்டியே காரியம்.
1: இந்த
0: பிரமாணத்தின்படி
1: நடந்து
0: வருகிறவர்கள் எவர்களோ
1: அவர்களுக்கும்
0: தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும்
1: இரக்கமும்
0: உண்டாயிருப்பதாக. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமாய் கேளுங்கள். ஆமேன். வாக்குத்தத்த வசனத்தின் தொடர்ச்சியை பேசும்படியாக தான் ஒரு செய்தி எல்லாம் போன வாரம் எடுத்து வைத்திருந்தேன். வியாழக்கிழமை காலையில தூக்கத்திலிருந்து எழும்பும் போதே இந்த சத்தம் கேட்டுதான் எழும்பினேன். புது சிருஷ்டியே காரியம் என்கிற சத்தம். பட் நியூ கிரியேஷன், மீதி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டார். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு, அதனாலதான் தேவனுடைய இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 2 கடைசி வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இஸ்ரவேலர், எல்லா இஸ்ரவேலருக்கு என்று சொல்லவில்லை, தேவனுடைய இஸ்ரவேலர். இந்த பிரமாணத்தின்படி, என்ன பிரமாணம்? புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5 அதனுடைய 16-17 வசனங்களிலே பார்க்கும் போது, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தில் அறியோம் என்று பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையின் நிலைமை எப்படி இருக்குன்னா, வரத்துல பிரச்சனை இல்லை, யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத சபை, ஆனால் மாம்ச கிரியைகள் அதிகமாயிருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கும் போது பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி ஒருவனை பார்க்கும் போதுதான் ஏற்ற தாழ்வுகள் நம்முடைய பார்வையில் இருக்கும். பணம் இருக்கிறவனு மேல ஒரு பார்வை, பணம் இல்லாதவன் மேல இன்னொரு பார்வை, வேலை இருக்கிறவனுக்கு மேல ஒரு பார்வை, வேலை இல்லாதவன் மேல இன்னொரு பார்வை, ஜாதியை வச்சு ஒரு பார்வை, வசதியை வைத்து ஒரு பார்வை. இந்த பார்வையில மாற்றங்கள் வர, ஏற்ற தாழ்வுகள் வர காரணம் என்ன? மாம்சத்தின்படி அறிகிறதுனால. பவுல் சொல்லுகிறார், இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தில் அறியோ. நாங்கள் கிறிஸ்துவையும், இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம், மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோ. கிறிஸ்துவை மாம்சத்தின்படி மட்டும் நாம் அறிந்திருந்தால் அவரை சொந்தம் கொண்டாடுவதற்கு நமக்கு இன்னும் தயக்கம் இருந்திருக்கும். ஏன்? அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் என்று தான் பைபிள் இருக்கு. அவருக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறது எதை? யூதா கோத்திரம், தாவீதின் வம்சம். ஆமே. அவரை நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதுனால அவரை நாம இஸ்ரவேலருக்குரியவராகவோ அல்லது யூதா கோத்திரத்துக்குரியவராகவோ மட்டும் நம்மால பார்க்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியில நிறைந்து யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இயேசுவை என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? மாம்சத்தின்படி அறிந்தவர்கள், ஆமா, இவனுக்கு 50 கூட ஆகவில்லையே. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இயேசுக்கு 2024 வயசுன்னு சொல்லுவாங்க. ஆவியின்படி அறிந்தவர்கள் சொல்லுவார்கள், அவர் ஆதியும் அந்தமும் மானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆதியும் அந்தமும் மானவர். மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இயேசுவை இன்னும் குழந்தையாதான் கொண்டாடுவாங்க. ஆவியின்படி அறிந்தவர்கள் அவரை ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இன்னும் அவர் நினைச்சு ஒரு போட்டோ வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அதனாலதான் யோவான் சொல்றாரு, ஆமென், நிறைய வசனங்கள் எடுத்து வாசிக்க டைம் இல்லாதனால வேகமா போறேன். நான் இப்ப சொல்ற வார்த்தை யோவான் 1 இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நானும் அவரை அறியாதிருந்தேன் அப்படிங்கிறார். அப்போ எனக்கு யார் காட்டி கொடுக்கிறார் தெரியுமா? ஜீசஸ் ஆவியானவர். ஆவியானவர் யார் மேல் புறாவை போல இறங்குவதை நீ காண்பாயோ அவர்தான். ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி ஏசாயா நிருபத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஜீசஸ் ஆவியின்படி இயேசுவை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவை அனுபவிப்பார்கள். அவர்கள் இயேசுவை பிரதிபலிப்பார்கள். அவர்கள் இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோ. அல்லேலூயா. ஆமென். அவர் தாவீதின் குமாரன், தாவீதின் வம்சத்தில் பிறந்ததனால தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். மாம்சத்தின்படி அறிகிறவர்களுக்கு அவர் தாவீதின் குமாரனாய் மட்டும்தான் தெரியும். ஆவியின்படி அறிகிறவர்கள் சொல்வார்கள் அவர் தாவீதுக்கே வேர் அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டாட விரும்புறவங்க மட்டும் வலது கைய உயர்த்தி சத்தமா ஆமே. இந்த சபை இயேசுவை கொண்டாடணும். என கேட்கிற எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். செலிப்ரேட் ஜீசஸ். இயேசுவை வந்து மாம்சத்தின்படி. ஹல்லேலூயா. ஆமே. அந்த ஊர்ல அவரை நஸ்ரேயனாகிய இயேசு என்றார்கள். ஆனால் மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தும் போது எல்லாரும் நஸ்ரேயனாகிய இயேசு என்றார்கள். ஆனால் பிதா வெளிப்படுத்தும் போது உன்னதமான தேவனுடைய குமாரன். புது சிருஷ்டியே காரியம். எனவேதான் அடுத்த 17வது வசனத்தை வாசியுங்கள்.
1: இனிமேல் ஒருவனும்
0: 17 வாசிங்க. இப்படி இருக்க நீங்க வேற எங்கே ஓடிட்டீங்களா? 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க
1: ஒருவன்
0: கிறிஸ்துவுக்குள் இருந்தா
1: புது
0: சிருஷ்டியா இருக்கிறான்.
1: பழையவைகள்
0: ஒழிந்து போயின,
1: எல்லாம் புதிதாய்.
0: எல்லாம் புது சிருஷ்டியே காரியம். பழையவைகள் ஒழிந்து போயின. பழைய, ஹல்லேலூயா.

0: கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் பாத்தீங்களா, பவுல் சொல்ற, நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தாலும் எங்களுக்கு தெரியும். மாம்சத்தின்படி இயேசுவை நமக்கு என்ன தெரியும், அவர் மரியாள் வயிற்றிலே பிறந்தார். ஆமென். மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் மரியாள் வயிற்றிலே பிறந்த 2000 வருடத்துக்கு முன்னாக பிறந்தார். அவருக்கு சத்திரத்தில் இடம் இல்லை, அவரை மாட்டு தொழுவத்திலே துணியிலே சுற்றி கடத்தினார்கள். இதுல மாம்சத்தின்படி அறிந்தது எனது சரித்திரம் அல்லவா, இது கட்டுக்கதை அல்ல. இது கட்டுக்கதைன்னு சொல்றவனும் அவர் அவர் வந்த நாளை வச்சுதான் அவனுடைய பர்த்டே கொண்டாடுறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு சொல்லி, என் ஆண்டவர் சரித்திரத்தை படைக்க வரல, சரித்திரத்தை ரெண்டா பிரிக்க வந்தார். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிதான் உலகம். இயேசுவுக்கு எதிராய் சாத்தானை வழிபடுறவங்களும் அந்த டேட்டை தான் வச்சிருக்கிறாங்க. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அந்த டேட்டை தான் வச்சிருக்கிறாங்க. ஆமே. அதுபோலதான் கிறிஸ்து ஒருவன் வாழ்க்கையில் வருவதற்கு முன்னும் பின்னும் இருக்கிறது. ஆமே. கிமு கிபி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன் பழைய, கிறிஸ்து வந்துட்டா பழையன ஒழிந்தன. முன் செய்த பாவங்களை நாம் கழுவப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். பிசாசானவன் நேர போய் நமக்கு எதிரான கையெழுத்தை கொண்டு போய், சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா, இங்க வந்து ஆமேன் எல்லாம் பாவம் செய்யறதுக்கு அனுகூலம் பண்ணிட்டு அங்க போய் ரிப்போர்ட் பண்ணுவான். சில கிருமி வேலை பார்க்குறவங்க உண்டு தெரியுமா, நம்ம கூட வந்து நல்லா பேசிட்டு அங்கே பேசுவாங்க, உங்களை பற்றி இவங்க அப்படி பேசுறாங்க. இதெல்லாம் அவனுக்கு வேலை. ஆமே. அங்கே போய் அவன் அந்த கையெழுத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே எல்லாம் பிளாங்காக இருக்கு. ஏன், சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரித்து கொண்டு சிலுவையில் ஆணி அடித்து. ஆமே. புது சிருஷ்டி. ஆமே. இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படி சொல்லும் போது, ஆண்டவர் இவனா, இவன் சபையை துன்பப்படுத்தினவன் இல்ல. ஆண்டவர் சொல்லவே இல்லையே. பவுல்கிட்ட ஒரே ஒரு வாட்டி சொன்னார், என்னை ஏன் துன்பப்படுத்தினேன். அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட எல்லாம் சவுல் பவுலை பத்தி எப்படி சொல்றாரு தெரியுமா, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஏன், எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வந்தானோ அவன் புது சிருஷ்டி ஆயிட்டான். இரத்தத்தால் கழுவப்பட்டது உண்மையானால், ஆமே, அன்பு சகோதரா சகோதரி, பழைய காரியங்கள் உன்னை வந்து வருத்தப்படுத்த நீ இடம் கொடுக்காத. போ சாத்தானே, நான் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். இது என் கிரியையினால் வந்ததல்ல, என் தேவனுடைய கிருபையினால. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவ்வளவுதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அந்த ஒருவன் யாரு, அதுல யூதனும் இருக்கலாம், கிரேக்கனும் இருக்கலாம், அல்லது மற்ற எந்த புறஜாதியானும் இருக்கலாம். இந்த இடத்துலதான் ஆண்டவர் அந்த வரப்பு எல்லாத்தையும் அடிக்கிறார். ஜீசஸ் வந்தனால அநேக வரப்புகள் தணிந்தது, நாம் காக்கப்பட்டோம். ஆமென். ஏசாயா 43:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதா பாத்தீங்களா, இதுதான் புது சிருஷ்டி. யாக்கோபு என்பது அதுதான் அறிமுகம், அது இயற்கையாவே பிறந்தவன். அதன் அடையாளம் தான், பிறக்கும் போதே அண்ணன் காலை பிடிச்சிட்டு தான், அண்ணன் காலை பிடித்தது வந்து அண்ணா என்ன காப்பாத்துங்கிறதுக்காக அல்ல, எப்படி இவனை வெளிய விட்டுறக்கூடாது. உள்ள இருந்த இந்த வேலை காட்டின ஆளுதான் யாரு, யாக்கோபு. அதனாலதான் அவனுக்கு என்ன பெயர் தெரியுமா, நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றிருக்கிற. ஆனா இஸ்ரவேல் அப்படி இல்லை, புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யாக்கோபை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பு என்பது உண்டாகட்டும்னா உண்டாகும், ஆனா இஸ்ரவேலை உருவாக்குகிறார். ஆமென். ஜேக்கபை கிரியேட் பண்றார், இஸ்ரவேலை ஃபார்ம் பண்றார். அதுதான் குயவன் வீட்டுக்கு எரேமியாவை கொண்டு போகிறார். கொண்டு போய் குயவன் தன் கையிலே வணிந்து கொண்டிருக்கையில் அது கெட்டு போயிட்டு, உடனே தன் பார்வைக்கு சரியானபடி வேறே பாண்டமாய் வணங்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ. அப்ப அந்த இடத்துல கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறார்னா, உண்டாகட்டும்னா என்னால உண்டாக்க முடியும், உன்னை நான் உண்டாக்கிட்டேன், இனி நான் உன்னை உருவாக்கணும். அதுதான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டி அவனுடைய பார்வையில் மாற்றம், அவனுடைய எண்ணத்தில் மாற்றம், அவனுடைய செயல்களில் மாற்றம், அவனுடைய வார்த்தையில மாற்றம். கர்த்தர் என்ன செய்கிறார்? கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு வரை விருத்த சேதனம் உள்ளவனுக்கும் விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் இடையே ஒரு பெரிய மதிர்ச்சுவர் இருந்தது. அதுதான் எபேசியர் 2:12-13-14 வசனங்களிலே பார்க்கும் போது, நாம் முற்காலத்திலே தேவனற்றவர்களாயிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு அந்நியராயிருந்தோம் என்றெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே தூரமாயிருந்த நம்மை கர்த்தர் சமீபமாய் கொண்டு வந்தார். நமக்கு தடையாக நின்ற, பகையாக நின்ற சுவரை அவர் என்ன செய்தார் தெரியுமா? தகர்த்து போட்டார். இரு திறத்தாரையும், விருத்த சேதனம் உள்ளவர்களும் விருத்த சேதனம் இல்லாதவர்களும், அந்த இரு திறத்தாரையும் அவர் ஒன்றாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான்? 1 யோவான் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள்.
1: இயேசுவானவரே

0: எனக்காக அனுப்பப்பட்டார், என் பாவத்திலிருந்து என்னை மீட்க எனக்காக அனுப்பப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவே ஆண்டவர் என விசுவாசிக்கணும். இதுதான் ஒருவன் ரட்சிப்புக்குள்ளாக அடிப்படையே கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை. இயேசுவை வந்து சரித்திர புருஷனாய் பார்க்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஜீசஸ் கட்டு கதைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி நிறைய செய்தியெல்லாம் பரப்பி விட்டு பார்த்தாங்க, ஒன்னும் வேலைக்காகல, எதுவுமே வேலைக்காகல. ஏன்னா இது ரியல். ஜீசஸ் பைபிள் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸே ரியலா இருக்கும் போது ஆமே. ஹல்லேலூயா. மோசே வாழ்ந்தது உண்மை, நோவா வாழ்ந்தது உண்மை, ஆபிரகாம் வாழ்ந்தது உண்மை, இவர்கள் எல்லாம் வாழ்ந்தது உண்மை என்றால் இவர்களை வாழ வைத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அது இன்னும் டீடைலா கலாத்தியர் 3:26 பார்க்கும் போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே, இதுதான் ஆவியின்படி அறிந்தவனுடைய எழுத்து. மாம்சத்தின்படி அறிந்து பிற்பாடு இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்தவர்கள் இயேசு கிறிஸ்து என்றார்கள். ஆனால் இந்த பவுல் எழுதும் போது அநேக நிருபத்தில், நீங்க ஹோம்ஒர்க் வீட்டில் போய் படிங்க, நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்துன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனால் நிறைய இடத்துல எப்படி சொல்வாரு தெரியுமா? கிறிஸ்து இயேசு அப்படிம்பார். ஏன்னா அவர் எப்படி அறிகிறார்னா ஆவியின்படி அறிகிறார். மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் எல்லாருமே இயேசுன்னு தான் கூப்பிட்டாங்க. இயேசுவின் சகோதரர்கள் அவரை என்ன தான் கூப்பிட்டாங்க? ஹாய் ஜீசஸ் அப்படிதான் கூப்பிட்டாங்க. ஏன்னா அப்படி அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் இயேசுன்னு கூப்பிட்டாங்க. கிறிஸ்துன்னு சொல்லல, மேசியான்னு யாரும் சொல்லல. ஆனா ஆவியின்படி அறிந்தவர்களுக்கு தெரியும், அவர் தான் இயேசு. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். அடுத்த வசனம், ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ
1: அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை,
0: கிறிஸ்துவுக்குள்ளாக. ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்க, புது சிருஷ்டியாக அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த ஞான ஸ்நான உடன்படிக்கைக்கு உட்பட வேண்டும். அது சின்ன வயசுலயே எங்க மேல அடிச்சு விட்டாங்க. கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானங்கிறது ஒரு சபை ஒழுங்கல்ல, ஒரு மனிதன் ஏற்படுத்தினது கிடையாது. நீங்க இங்க வந்து ஆராதிக்கலாம், எங்க இருந்து ஆராதிக்கலாம். ஆனா நீங்க புது சிருஷ்டியாக அந்த அடிப்படையை நான் சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போக விரும்புறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் ஞான ஸ்நானம் பெறும்போது அவன் கிறிஸ்துவுக்கு உள்ளானவராய் மாறுகிறான். அந்த இடத்துல தான் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள். முதல்ல இந்த லைனுக்குள்ள வரணும். இந்த லைனுக்குள்ள வராம வெளியே நிக்கிறது வரைக்கும் நமக்கு உலக அடையாளம் எதுவோ அந்த அடையாளத்துல தான் அறியப்படுவோம். இவன் யார்? இன்னாருடைய பையன், யோனாவின் மகனாகிய சீமோனே அப்படிங்கிறார். நீ உள்ள வரது வரைக்கும், ஏன்னா அவர் திரும்ப போனார்ல, ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே கேபா அப்படிங்கிறார், திரும்ப போறார். ஆண்டவர் திரும்ப அவனுக்கு எல்லா அப்பெல்லாம் கொடுத்துட்டு, யோனாவின் குமாரனாகிய சீமோன் எப்படி இருக்கும்? எந்த அடையாளத்துல? அவர் என்ன டைரக்டா சொல்லணும், என் மகனே அப்படின்னு கூப்பிடணும். பிதா பேசினார்ல, இயேசுவை என்ன பேசினார்? யோசேப்பு மரியாளின் குமாரனாகி இயேசுவை என்ன கூப்பிட்டார்? இல்ல, இவர் என்னுடைய நேசகுமார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. உலகெல்லாம் 1000 சொல்லும், உலகம் ஒன்னு 1000 பேசும், ஆனா பரலோகம் சொல்லணும், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆனா நீ வெளியே நிக்கிறது வரைக்கும் உலக அடையாளத்துலதான் அறியப்படுவ, நீ உள்ள வர வர வரதான் அவருடைய அடையாளத்தில் அறியப்படுவ. நீயும் அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே. வெளியே போயிட்டான், இயேசு வந்தார், யோனாவின் மகனாகிய சீமோனே அப்படிங்கிறார். அப்படி இருக்கிறான், நீ என்னிடத்தில் இவர்கள் எல்லாரிலும் அன்பா இருக்கிறாயா? நீ உள்ள வந்தாதான் ஒண்ணு, உள்ள வந்தா ஒண்ணு. ஆமே. வெளியே நின்னுட்டு நாங்க ஞானஸ்நானம், ஞானஸ்நானம் அடுத்த மாசம் உண்டு.

0: நான் டேட் அடுத்த வாரம் சொல்றேன். ஆமே. நான் நினைச்சேன் அது சின்ன வயசுல லைட்டா இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்ன எங்க பைபிள்ல ஒரு இடத்துல காட்டி தாங்க. அது நீங்க இப்ப எந்த பைபிளை ஃபாலோ பண்றீங்க? அதாவது தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிற சிலர் சீக்கிரட்டா ஞானஸ்நானம் எடுத்தது தெரியும். எங்க அப்பா கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க அவங்களுக்கு வந்து ஞானஸ்நானம் கிடையாது. அவர் சீக்கிரட்டா ஒரு ராத்திரி வந்து பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. எங்க அப்பா சொன்னா நீங்க எடுத்துட்டீங்களே, அப்போ உங்க பிலீவர்ஸ் வந்து ஞானஸ்நானம் கிடையாது, அப்படி ஒரு இதுக்கு கீழே போனா போதும் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க பிலீவர்ஸ் எங்களுக்கு முன்னாடி எடுத்தாச்சு பாஸ்டர், எடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, இதுதாங்க சத்தியம். ஆமே. காலத்தை தள்ளாத நீ ஒன் கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணு, அந்த ஒரு லைனுக்குள்ள நீ வர்றது வரைக்கும் உலகத்தின் அடிப்படை தான். யோனாவின் குமாரனாகிய அந்த 23 நம்பர் வீட்டில் வசிக்கிற உள்ள வந்துட்டேன்னா எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, இப்படி அவர் பேசணுமா? அல்லது இன்னாருடைய மகனே, இரண்டாவது மகனே, மூணாவது மகனே, எப்படிங்க இருக்கும் ஆண்டவர் பேசி? ஆமே. திடீர்னு போய் என்ன கூட்டு பேசுறீங்களே, நாகர்கோவில் சர்ச்சு தெருவில் இத்தனாவது நம்பர் வீட்டில் வசிக்கும் இன்னாருடைய 1, 2, 3, 4, 5 ரெண்டாவது மகனே, நம்மளே யோசிப்பான் ரெண்டா மூணா எப்படி அதை விட்டுட்டு மாறாக மோசே ஆபிரகாமே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள ஒன்று. எனவேதான் சிமியோன், தேவ மனிதனாகிய சிமியோன் 2:30 இப்படி சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். ஆமே. இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிக்கும் போது, ஆமே, அதாவது யூதர்கள் எல்லாம் புறஜாதிகளை பார்த்த பார்வையே வித்தியாசம். ஆனா இயேசு அப்படி அல்ல. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த மண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படிங்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்தெடுக்கப்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, நல்ல கவனமா கேளுங்க, கலாத்தியர் 2:7-8 வாசியுங்கள். கலாத்தியர் 2:7-8
1: அதுவும்
0: அல்லாமல் நல்ல விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படிக்கு என்னையும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப அவருக்கு இஸ்ரவேலர் எப்படியோ அப்படிதான் நாமும். அதனாலதான் இயேசுவை செலிப்ரேட் பண்ணுங்க சொன்னேன். பட்சபாதம் இல்லாதவர், கிருபையா என்னை தயவா. எங்க இந்த புது சிருஷ்டி இயேசுவின் பார்வை நமக்குள்ள வரணும். இன்னைக்கு பார்வை மட்டும்தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன். ஆமே. 2வது ஆராதனை இல்லைன்னா 2 ஆராதனையும் சேர்த்து சொல்லலாம். ஏன்னா இது பேசிட்டே இருக்கலாம். இயேசுவை பத்தி பேசுனா 1000 நாவிரும். ஆமே. நன்றி சொல்லி அதுதாங்க உண்மை, இதுதாங்க சத்தியம். பாருங்க, பேதுருவை இஸ்ரவேலருக்கு பலப்படுத்தினார், அதே போல ஒருவனை எடுக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், ஆமே, இது பட்சபாதம் இல்லாத செயல் இருந்தாலும் நம்ம சைடில் கொஞ்சம் என்ன இருந்தாலும் இயேசுவை நம்ம பக்கம் இழுக்கிறதுல தானே ஒரு சந்தோஷம். பேதுருவை வச்சு எழுதுன நிருபம் ஜாஸ்தியா, பவுலை வச்சு எழுதுன நிருபம் ஜாஸ்தியா? அப்ப நமக்கு தேவன் பாராட்டின கிருபை என்பது. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டு. ஹல்லேலூயா. 8வது வாசிங்க,
1: விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி
0: பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல
1: விருத்தசேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும்
0: கையளிக்கப்பட்டது. அது அது எது பேதுருவுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான். அதுல கொஞ்சம் கூட குறையல. பேதுருவுக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டதோ அதே கிருபை தான் பவுலுக்கு. இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? எப்படி இஸ்ரவேலருக்கு கிருபையும் மகிமையும் ரட்சிப்பும் போய் சேரணுமோ அப்படியே அதுல ஒன்னு கூட குறையாம, அதுல ஒரு ஒரு பாயிண்ட் கூட குறையாம நமக்கும் வந்து சேர வேண்டும் என்பதற்காக. எனவேதான் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுரு பிரசங்கிக்கும் போது கொர்நேலியு வீட்டுல, அதாவது புறஜாதியார் வீட்டுல ஹோலி ஸ்பிரிட் வந்து இறங்கி போது பேதுரு சொல்லுகிறார் 47வது வசனத்தில், நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த வேர்ட் பாத்தீங்களா, நம்மை போல. கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு அவனையும் இன்னொரு புறஜாதியையும் அவனால கம்பேர் பண்ண முடியல. ஆனா ஆவியானவர் பட்சபாதம் காட்டவில்லை. அடுத்து நேரா அவருடைய கூட்டத்துக்கு போறார். போகும்போது அங்க கொஞ்சம் அந்த விருத்த சேதனம் உள்ள சில இந்த பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது எப்படி நீங்க அப்படி போலாம் இப்படி போலாம் அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது பேதுரு சொல்லுகிறார் 11:15 நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே. கொஞ்சம் கூட அதுல குறைக்கல, நம்மேல் இறங்கினது போலவே, ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும். ஆவியானவர் வந்து டச் பண்ணிட்டு போனார் இப்படி ஏதாவது சொல்ல வேண்டியதானே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பார்வையில விருத்த சேதனம் என்றோ விருத்த சேதனம் இல்லாதவன் என்றோ இல்ல, புது சிருஷ்டியே. எனவேதான் எபேசியர் 3:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பரிசுத்தவான்களோட கூட. இந்த இடத்துல ஒரே அடையாளத்துக்குள்ள கொண்டு வரார் சகல பரிசுத்த. இந்த இடத்துல யூதன் வரல, கிரேக்கன் வரல, இஸ்ரவேலன் வரல, ஒன்னும் கிடையாது. பரிசுத்தவான்களுடைய கூட்டம், பரிசுத்தவான்களுடைய கூட்டம். கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். இந்த நியூ கிரியேஷன் இருக்குல்ல, எதுக்கு புதுசா சிருஷ்டிக்கிறார் தெரியுமா? புது வீட்டுக்குள்ள பழைய வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச பொருள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கலாம்னு பார்த்தா ஏற்கனவே சில பொருள் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும். ஆமா, இது எங்க கொண்டு கால் சரி மாத்தலான்னு எடுத்த வீட்டுல இருந்து ஒரு ஆள் சொல்லுவாங்க, அதை தொடாத, அது நான் கொண்டு வந்தது. அது எங்க, அது எங்க பாட்டி கல்யாணம் முடிச்சு வந்தப்போ கொண்டு வந்த பீரோ. ஒன்னும் கொய் வைக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது. இந்த சேரை மாத்திர கஷ்ட காலத்துல எனக்கு இருந்த ஒரே சேரு கரெக்ட் தான். அந்த ஈசி சேர்னு ஒண்ணு உண்டு தெரியுமா, அது கரெக்ட் தான். ஆனா இடையில கம்பு இல்லையே, உட்காரலாம் பார்த்தா பொத்திட்டுலாம் விழுவோம். சரி மாத்திட்டு பழையதுல எல்லாம் தொட முடியாது. ஆனா புது சிருஷ்டி, புது வீடுன்னு எங்களை எல்லாமே புதுசு. என்ன ஏன் கர்த்தர் புதுசாக்குறார் தெரியுமா? அவருடைய அறிவு கெட்டாத அன்பு நீளம் அகலம் ஆழம் அது அதை அறியணும். அவருடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படும், சகல பரிபூரணத்தால. இதற்காக ஹல்லேலூயா, கர்த்தர் பாராட்டின கிருபை

இன்னும் நம்ம ஏற்ற தாழ்வுகளின் அடிப்படையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம இன்னும் யாரா மாறல தெரியுமா? புது சிருஷ்டியா மாறல. பவுல் அப்படி பார்த்திருந்திருப்பார்னா அங்க நாலு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பவுலை சார்ந்த கூட்டம், இன்னொரு கூட்டம் அப்பல்லோவை சார்ந்த கூட்டம், இன்னொரு கூட்டம் கேபாவை. கேபானா யாரு? பேதுரு. அவர் தான் அப்போஸ்தலர், அவர் தான் முதல் ஆளு. அவரை சார்ந்த கூட்டம், இன்னொரு கூட்டம் கிறிஸ்துவை, இயேசுவை, இயேசுவை சார்ந்த கூட்டம். அதை மாம்சத்தின் படி அறிந்தவங்க. நாங்க யார் தெரியுமா? மரியாளுக்கு ஒன்னு விட்ட சொந்தக்காரங்க, ஒன்னு விட்டேனா, ஒன்னு விட்ட சொந்தக்காரங்க. அப்படி அறிந்தவங்க நாங்கள்லாம், அந்த வம்சத்துல வந்தவங்க நாங்கள். அந்த இப்படி பவுல் உடனே மாம்சத்தின்படி பவுல் செயல்பட்டு இருந்த எந்த கூட்டத்தில் போய் சேர்ந்திருப்பார் தெரியுமா? ஒரு கூட்டம் பவுலுக்கு நிக்கிறாங்க தெரியுமா? யூஸ்வலாவே அப்படிதானங்க. சிலர் நமக்கு விரோதமா பேசும்போது ஒருத்தங்க நமக்கு ஃபேவரா நிக்கிறாங்கன்னா நம்ம அறியாம அவங்களதான் ஒட்டியிருப்போம். அவங்க கிட்டதான் பேசுவோம், அவங்க கிட்டதான் பழகும். ஆனா பவுல் சொல்ற, நான் ஒருவனை மாம்சத்தின்படி அறியேன். மாம்சத்தின்படி அறிந்திருந்தா இந்த நாலு குரூப்ல ஒரு குரூப்ல பவுல் போய் இருப்பார், அந்த குரூப்ல இருந்து மற்ற மூணு குரூப்புக்கு கண்டறிவார். நமக்கு யார் சப்போர்ட், நமக்கு யார் ஃபேவரா பேசுறாங்க, அந்த அவங்க கூட இருந்துட்டு மத்தவங்களை கல்லறி. பவுல் சொல்றாரு அந்த கூட்டத்தை பார்த்து, பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் கேட்டார். என்ன கேள்விங்க! பவுல் அறையப்பட்டான். ஆமென். பாரு, பவுலுக்கு நடுற வேலையை கொடுத்திருக்கிறார் பவுல் நடுற. அப்பல்லோவுக்கு நீர் பாய்ச்சிற வேலையை கொடுக்கிறார் அப்பல்லோ நீர் பாய்ச்சிறான். ஒரு விஷயம் தெரியுமா? நடுகிறவனால ஒண்ணும் கிடையாது. ஒரு புது சிருஷ்டியினுடைய சிந்தை என்ன தெரியுமா? I am nothing, Jesus is everything. அவ்வளவுதான். நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒண்ணுமே கிடையாது. நான் யார் தெரியுமா? பாவிகளில் பிரதான பாவி.

ஆண்டவர் எப்படி கொண்டு வரார் பாருங்க. இஸ்ரவேல் இருக்க அப்போஸ்தலன் பெந்தெகோஸ்தே நாளில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா தமஸ்குக்கு போற உள்ள ஒருத்தனை பிடிச்சி பேதுரு போல உருவாக்குறார். பேதுருக்கு என்ன கிஃப்ட்? அதே கிஃப்ட். பேதுரு மரித்தவரை உயிரோடு எழுப்புறார், பவுலும் மரித்தவரை உயிரோடு எழுப்புறார். இதுவும் ஒரு ஹோம்வொர்க். பேதுரு மூலம் நடந்த அற்புதங்கள், பவுல் மூலம் நடந்த அற்புதங்கள் போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க. எங்க பண்ணுவீங்க? சிலர் பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல அநேகர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பண்ணுவாங்க. சபை பண்ணணும். ஆமே, வாலிபர்கள்லாம் பண்ணணும். வாலிப பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வரீங்களோ உங்களுக்கு பிரைஸ். சண்டே ஸ்கூல் செக்ரட்டரியும் சேர்த்தான், டீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்தான். சீக்கிரம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு, பேதுரு மூலம் நடந்த அற்புதங்கள், பவுல் மூலம் நடந்த அற்புதங்கள். ஏன்னா அவருக்கு எது அளிக்கப்பட்டதோ அது அப்படி கொஞ்சம் கூட குறையல. அதுதான் பெந்தெகோஸ்தே நாளில் 120 பேர் மேல் இறங்கின ஆவியானவர் நம்மேல. ஹல்லேலூயா! இதற்கு காரணர் இயேசு. ஹல்லேலூயா!

0: அடிமையா ஒப்பு கொடுத்துடணும். நீர் யார்? பவுல் கேட்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாதா, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? அவன் வேலை இல்லாதவன் கிடையாது, பெரிய பொறுப்புகள் உள்ளவன். ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் தூக்கிப்பட்டான் பாத்தீங்களா, இதான் அடிமை. ஒரே செகண்ட்ல சனகரிப் சங்கத்துக்கு போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆலயத்திலிருந்து நிருபத்தை வாங்கிட்டு போறேன், அவங்களுக்கு நான் இந்த டியூட்டியை முடிச்சு கொடுக்கலன்னா என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டுட்டு நான் என்ன செய்யணும்? புறஜாதிகளுக்கு எப்படியோ அவர் பார்வையில் பட்சபாதம் கிடையாது. அதனாலதான் அவர் அவர் தாங்க தெய்வம். அவர் அவர் மனிதன் அல்லவே போய் சொல்வார். அவர் மனுஷன் இல்ல, அவர் மனுஷ சாயலாய் வெளிப்பட்டார். அவர் ஆதியில இருந்தவர், பிதாவுக்கு சமமானவர், வார்த்தையானவர். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் மாம்சமாகி வெளிப்பட்டார். அவர் மாம்சமாகி வெளிப்பட்டு 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே சஞ்சரித்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு அவர் சரித்திரம் முறியவில்லை. 3வது நாளிலே இயேசு உயிர் தெழுந்தார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவராய், கிரீடங்களை அணிந்தவராய், வெள்ளை குதிரையில் ஏறி இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே, அதாவது இஸ்ரவேலர்களுக்குள்ளே அவர் சஞ்சரிக்கும் போது தம்முடைய சொந்த ஜனம் இல்ல, அந்த பார்டர்ல தானே சுத்திட்டே வருவார். அவர் நம்மை பார்த்த 5 இடங்களை நான் டச் பண்ணி ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு நம்மளை எங்கெல்லாம் பார்த்தார் அப்படின்னு. 1, லூக்கா 4வது அதிகாரம், சபையிலே பார்த்தார். 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கையில் ஒரு நிருபம் கொடுக்கப்படுகிறது. அவர் வாசித்து முடித்து ஆமென், 22வது வசனம், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். சொந்த ஊர்ல, நல்ல கவனமா கேட்கணும், சொந்த ஊர்ல, தாம் வளர்ந்த ஊர்ல, ஓய்வு நாள்ல ஜப ஆலயத்தில் பிரவேசித்து அவர் அப்படி உட்கார்றார். அப்படி உட்காரும் போது எல்லா கண்களும், அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல, 20வது வசனம், வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்த போது அவருடைய கண்கள் அந்த இடத்துல நம்மேல், அது அடையாளம்தான், சம்பந்தமே இல்லாம சாரி பாத்து விதவையை உள்ள கொண்டு வரார், நாகமான உள்ள கொண்டு வரார். அவர் அங்க அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, அவர் தான் வாசிச்சு வாசித்ததை வச்சு பேசிட்டு போக வேண்டியதானே. என்ன வாசிக்கிறார்? 18, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அனுப்பினார். இருதயம் நறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடர், இப்படி எல்லாம் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? இதெல்லாம் நாம தான், நம்முடைய தரித்திரத்தை தான் மாத்த வந்தார், நம்முடைய சிறையிருப்பை தான் அவர் மாத்த வர்றார், நம்முடைய நமக்கு தான் பார்வையை கொடுக்கிறார், நமக்கு தான் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஆண்டவரே நற்சாட்சி கொடுத்தாங்க, கிருபையுள்ள வார்த்தை, எல்லா கண்களும் அப்படி அவரே பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன அழகா பேசுறார். ஆனால் அவருடைய கண்களோ இப்பொழுது அவர் பேச ஆரம்பிக்கிறார். 25 முதல் பார்த்தீர்களே, ஆனால் அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருடம் ஆறு மாதம் வானம் அடைப்பட்டு தேசம் அங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் சீதோ நாட்டில் உள்ள சரத்தா ஊரில் இருந்து ஒரு விதவையினிடத்தில் அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீனிடத்திற்கும் எல்லையை தாண்டி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். அது அர்த்தம் என்ன? ஆமே, ஆண்டவரை ஒரு லைனுக்குள்ள பிடிச்சு நிக்க வைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போய் நம்மளை எங்க பார்க்கிறார் தெரியுமா? ஆலயத்துல. அவர் அன்று ஆலயத்துல நம்மை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு அவரை அவருடைய சமூகத்தில் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியல. ஆமே, அவர் பார்த்தார். அடுத்து சொல்றார், அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயிரம் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல். இதை கேட்டதும் 28வது வசனம், இதை கேட்ட போது அவங்க எல்லாருக்கும் என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த வாக்கு தத்தங்கள் இவைகள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு மட்டுமே என்று. எஸ், கிறிஸ்து வெளிப்படும் வரை. ஹல்லேலூயா. என்னையா தேடி நீ? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கு நீங்க எங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி அவர் ஏற்கனவே பார்த்துட்டார். இல்லைன்னா நம்ம எங்க இருக்க வேண்டியவங்க? நம்ம எங்க இருந்தோம்? சேற்றி நின்றென்னை, அதாவது என்ன உள்ள கொண்டு வரணும்னு அவர் பிளான் பண்ணதுனால அவரை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. இயேசுவை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அவர் உடனே சாரி சாரி கேட்டாரா? சாரி கேட்டாரா? அவர் அங்க சாரி கேட்டிருந்தா நம்ம அவர்கிட்ட சாரி கேட்க முடியுமா? சான்ஸ் கிடைச்சிருக்குமா? இல்ல, அவர் போயிட்டாராம். என்ன போயிட்டார்? என் பிள்ளைய உள்ள நான் கொண்டு வருவேன், தடுக்கிறனா நீ வேண்டாம் போ. அவர் போயிட்டார். என்ன உள்ள கொண்டு வந்தது அவருடைய உறுதியான தீர்மானம். என்ன கொண்டு வந்தார்? பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. சபையிலே பார்த்தா, இரண்டாவது எங்க பார்த்தா தெரியுமா? மத்தேயு 8வது அதிகாரம் 10 11 வசனங்களை வாசியுங்கள்.
1: இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை
0: நோக்கி, அப்படியே ஃபாலோ பண்றாங்க ஒரு கூட்டம், அப்படியே திரும்பி பார்த்து இஸ்ரவேலருக்குள் என்று சொல்லுகிறார். நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனம் சொல்லுவார் பாருங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆவேன் சொல்லுங்க பாருங்க. அப்படி அந்த இஸ்ரவேலர்கள் அப்படி அவரை ஃப்ரண்ட் லைன்ல யார் நிப்பாரு? பீட்டர். பீட்டர், பேதுரு அப்படி திரும்பி பார்த்த அநேகர் அப்படிங்கிறார். யாரு கூட? ஆபிரகாம், ஈசாக்கு. ஆமென். அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய சொந்தங்கள் 10 பேர் இருக்கிற இடத்துல 11வது என்னையும் சொந்தமாய் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

அல்லேலூயா. இன்னைக்கு நாம அவரை சொந்தம்னு கொண்டாடுறோம்ல. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டு, அவர் நம்மளை ஏற்கனவே சொந்தமா பார்த்துட்டார். அதன் அர்த்தம் எனக்கு ஆபிரகாம் எப்படி அப்படிதான் பண்ணிங்கிறார். ஆபிரகாம் விசுவாசம் நமக்கு இருக்கா? சான்ஸே கிடையாது. ஆமே. நம்ம வீட்டில் யாராவது விசுவாசத்தில் தோய்ந்தா ஆபிரகாம் விசுவாசத்தை தானே பேசுவோம். நம்ம போய் நம்ம விசுவாசத்தை சொல்லுவோமா? நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு இருக்கிற விசுவாசமும் போச்சு. உனக்கு தெரியும் எதில் கம்பேர் பண்ண முடியும்? என்னை என்னில் கண்டீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். இயேசுவை நினைச்ச பாட்டு வந்துடும், பாட்டு பாட்டாக வரும். அதனாலதான் பிரசங்கம் முடிய மாட்டேங்குது. ஆமென். எங்க உங்க சொந்தக்காரங்க கூட உங்களை சொந்தக்காரனா சொல்ல யோசிக்கும் போது யாருங்க நாமே?

0: Era. மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. இன்னைக்கு அவர் அப்பா பிதாவு என்று சொந்தம் கொண்டாட காரணம் என்ன? அவர் அன்னைக்கே பார்த்தா நல்ல கைகளை தட்டி மூன்றாவதாக அவர் எங்க பார்க்கிறார் தெரியுமா? யோவான் 10:11 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஜீவன் உண்டாகவும் பரிபூரணம், அதுதான் நித்திய ஜீவன். இது தம்முடைய மந்தை எல்லாம் சுத்தி இருந்து பேதுரு யோவான் யாக்கோபெல்லாம் அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது, ஏன்னா பேதுருவே சொல்றாரு, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு, அதனாலதான் வந்து கூடவே இருக்கிறார். இதை அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது 16 அடுத்து அடிக்கிறார் பாருங்க, இந்த தொழுவத்தில் நல்லவைகள் அல்லாமல் வேற ஆடுகள். அப்ப நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டத்துல இயேசு நம்மளை பார்த்தா அவர் சொல்றார் அடுத்து, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நல்ல கைகளை தட்டி ஆமே. நீங்க வந்தீங்களா, அவர் கொண்டு வந்தாரா? ஆனா நம்ம நினைப்பெல்லாம், நம்ம இருப்பெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் வரலன்னா, நான் வரலன்னா சர்ச்சில் ஆளே கிடையாது. நம்ம சிலர் இருப்பெல்லாம் பார்த்தா ஆமே, சிலர் சிலர் இருப்ப பார்த்தா இவங்க தான் இயேசுவை ரட்சித்து கொண்டு வந்தது மாதிரி இல்ல, அப்படி இல்ல. எங்க எப்படி பாக்குறாரு பாருங்க, ஜீவன் உண்டா இருக்கும் பரிபூர்ண படவும், அந்த பரிபூர்ண ஜீவன் அதான் நித்திய ஜீவன். அப்போஸ்தலர் 13:46-47 வசனங்களிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே. 48 வாசிங்க.
1: புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு,
0: அதாவது பவுலும் பர்னபாவும் சுவிசேஷத்தை சொல்றாங்க, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு
1: கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்.
0: அடுத்த வார்த்தை கவனிங்க,
1: நித்திய
0: ஜீவனுக்கு
1: நியமிக்கப்பட்டவர்கள்.
0: கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள்
1: விசுவாசித்தார்கள்.
0: அப்ப நானும் நீங்களும் இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறதுனா ஒரு காரியம் தெரிகிறது, நாம் ஏற்கனவே நித்திய ஜீவனுக்கு என்று நியமிச்சிட்டார். ஹல்லேலூயா. தாவீத ராஜாவாக நியமிச்சிருக்கிறார், சாமுவேல தீர்க்க தரிசிய நியமிச்சிருக்கிறார், உன்னை எப்படி நியமிச்சிருக்கிறார்? இதாங்க கரெக்டா சொன்னீங்க, அவர் ஒத்தை சொன்னதால டக்கம் கையக்கீழ போட்டார். நித்திய ஜீவனை எங்க நான், அதனாலதான் சொல்றேன் எல்லா மகிமையும் அவருக்கு. நான் ஜபிக்கவங்க இருக்கிறீங்க, அதுல பெருமை எல்லாம் பாராட்ட கூடாதுங்க. நல்லா ஜோம் பண்ணேன், நல்லா காலையில் எழும்பி ஜோம் பண்ணாலும் ராத்திரி ஒன்னும் கிடையாது. அவர் செட் பண்ணி வச்சுட்டார் ஜெபிக்கிறதுக்குன்னு, உங்களை நியமிச்சு வச்சிருக்கார், நீங்க ஜெபம் பண்றீங்க. அவர் நியமித்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். இல்லன்னா சின்ன வயசுல இருந்து உறுதியான தீர்மானம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பண்ணிடக்கூடாது, அப்படி யாராவது தீர்மானத்தோடு இருக்கிறீங்கன்னா வெல்கம். ஆமென். அவர் நியமித்தார்.

ஜீசஸ் நித்திய ஜீவனுக்கு. அதனாலதான் இந்த தொழுவத்தில் அல்லவைகள் அல்லாமல் வேறே நான் கொண்டு வருவேன், அவைகள் உண்டாகும், ஒன்றாகும். ஆமே, கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ஒரு பையன் கையில் அஞ்சு அப்பம் இருந்தில்ல, அது அவர் கையில போனதுக்கு அப்புறம் அது அது அதிகமா மாறிச்சுல, இப்ப எடுத்து கொடுக்கிறார். இப்ப பையனுக்கு ஒரே குழப்பம், இதுல எது ஏன் அப்போ நான் கொண்டு வந்த அப்போ இல்ல நான் கொண்டு வந்த அப்பம் தான் எனக்கு வேணும்னா, நீ பட்டினியாவே இரு, இப்ப நீ கொடுக்கறத வாங்கு. அந்த அப்போ நீ கொண்டு வந்த அப்போ அது எங்க அம்மா செஞ்சது, அது எங்க அப்பா எனக்கு வாங்கி தந்தது, அது எங்க ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம், இது அப்படியே நீ வச்சிட்டு இருந்தா ஒன்னாலும் சாப்பிட முடியாது. நீ கொடு, அவர் எடுத்து கொடுக்கிறார். அவர் இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வாக்கு தத்தம் என்னும் அப்பத்தை எடுத்து, இஸ்ரவேலர் 12 கோத்திரத்துக்கு மட்டும் இருந்தது, 13வது ஒரு கோத்திரமாய் நம்மை தெரிந்தெடுத்து வச்சுக்கோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக அவர் எங்க பார்க்கிறார் தெரியுமா? மத்தேயு 26வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்களிலே, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக. அங்க இருக்கிறது மொத்தம் எத்தனை பேர்? 12. அதுல ஒருத்தர் இப்ப ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறான், கொஞ்ச பேரை வச்சுட்டு அநேகர்னு சொல்றவர் கிடையாது அவர். அவர் அநேகர்னு சொல்லும் போது இதான் அந்த பாத்திரம்னு வைங்களேன், இதுக்குள்ள அந்த ரசம் இருக்கு, ரத்தத்தின் அடையாளமா. அப்படி உள்ள பார்க்கிறாரு. இந்த அப்படி பார்க்கும்போது இதுல அவர் பேதுருவை மட்டும் பார்க்கல, யோவான மட்டும் பார்க்கல, என்னை பார்த்தா, உங்களை பார்த்தா. தூரமான புற ஜாதி எனக்கு, பாடுங்க,

0: ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 10 வசனத்தை வாசியுங்கள்.
1: கர்த்தரோ அவரை நொறுக்க
0: சித்தமாகி
1: அவரை
0: பாடுகளுக்கு உட்படுத்தினார். இனி கேளுங்க வாசிங்க.
1: அவருடைய ஆத்மா
0: தன்னை குற்ற நிவாரண பலியாக
1: ஒப்பு கொடுக்கும் போது
0: அவர் தமது சந்ததியை கண்டு. அப்படியே இந்த வசனத்தை மனசுல அப்படியே நிறுத்தி வச்சுட்டு Mark 14:36 வாங்க. அந்த சீன் அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர விரும்புறேன். Mark 14:36 அப்பா பிதாவே எல்லாம் உம்மார்க்கோடு. இந்த பாத்திரத்திலிருந்து இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் அப்படிதான் ஜெபம் பண்றார். அப்படி எடுத்து போடும் ஜெபிக்கும் போது அவர் அங்க யார பாக்குறார் தெரியுமா? நம்மளை பாக்குறார். ஆகில என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. ஒப்பு கொடுக்கும் போது அவர் கேட்டா, அவர் தான் சொல்றார்ல, நான் கேட்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என் அப்பா அனுப்ப மாட்டாரா? நான் கேட்க மாட்டேன். ஏன்? ஏன்னா ஒரு டீமை என் சந்ததியா பார்த்துட்டேன், ஒரு கூட்டத்தை என். பிரியமானவர்களே, இந்த வேர்டு ஆவியானவர் என்கிட்ட பேசினது. அவர் உன்னை பார்த்து சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்ல, நீ அவரை பார்த்து சித்தத்துக்கு ஒப்பு கொடு. உன்னை பார்த்து இனி அப்படியே ஏசாயா 53:10 வாசியுங்கள். அவர் தம்முடைய ஆத்மாவை, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக
1: ஒப்பு
0: கொடுக்கும் போது
1: அவர் தமது சந்ததியை கண்டு.
0: ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது எல்லாம் நம்ம குடும்பம், நம்ம சூழ்நிலை எல்லாமே தெரியும், நிறைய தெரியும். அந்த இடத்துல மட்டும், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, என்ன கண்டு என்ன பார்த்து ஒப்பு கொடுத்தார், என்ன பார்த்ததுனாலதான் கெட்ச. அதனாலதான் பேதுரு வந்து என்ன பண்ற, பேதுரு அப்பவே உஷார் தட்டி போட வர்றாரு. ஏன்னா அவர் யாரு தான் நமக்குள்ள? பேதுரு வந்து கத்தி எடுத்தது, பேதுரு பாப்பா தந்த பாத்திரத்தை. அந்த இடத்துல பேதுரு அப்ரிசியேட் பண்ணிருந்தா, அந்த கையில இருந்து விழுந்தது பாத்திரம் இல்ல, அந்த கையில இருந்து விழுந்தது நான் நீங்களும். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு ஒப்பு அப்படி வியர்வை வந்து ரத்தமா வடியுது. எப்படிங்க ஒப்பு கொடுக்க முடியுது? என்ன பார்த்துட்டா, நேசம் மரணத்தை விட வலியது. நேசம் மரணத்தை விட வலியது. தம்முடைய சந்ததியை ஒப்பு கொடுக்கும் போது பார்க்கிறார். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே. அதாவது நம்மளை இன்னைக்கு தாயின் கருவில் தோன்றினதுக்கு அப்புறம் பார்த்தவர் கிடையாது, அவர் பார்த்ததுனாலதான் தோன்றவே செஞ்சோம். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமானது
1: அவர் கையினாலே வாய்.
0: இந்த வார்த்தையை அப்படியே சொல்றேன், என்ன அவர் அன்னைக்கு பார்த்த பார்வைதான் இன்று நான் சித்தத்துக்குள்ள இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிறோம், இன்னைக்கு அவருடைய சொந்தமா இருக்கிறோம், இன்னைக்கு நாம நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறோம், அவருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறோம், தேவராஜ்ய திட்டத்துக்குள்ள இருக்க காரணம் என்ன தெரியுமா? அன்று இயேசு என்னை கண்டதினால. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நேரம் போய்விட்டது. சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சில வசனங்களை வேகமா சொல்லி வாசிக்க வேண்டாம். கர்த்தர் பவுலை தெரிந்தெடுக்கிறார். எதற்கென்றா, அப்போஸ்தலர் 9:15 ஆமென் அனனியா கிட்ட சொல்றார், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக. அப்போஸ்தலர் 13:2 ஆமென். அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது பவுலையும் பர்ணபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பட்டினார். கலாத்தியர் 2:9 சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எதற்கு தெரியுமா? புறஜாதிகள்ட்ட இந்த சுவிசேஷம் போனோம். அப்போஸ்தலர் 14:26 அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு, தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா பவுல் சரண்டர் பண்றார். ஒப்புவிக்கப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தோம். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும், அடுத்த வேட கவனிங்க, அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து, அந்த டோர் நானே வாசல் என்றாரே. அந்த வாசல் பேதுருவுக்கு மட்டும் திறக்கப்படல, இஸ்ரவேலருக்கு மட்டும் திறக்கப்படல, நம்மை போன்ற புறஜாதிகளுக்காகவும் அந்த கதவு திறக்கப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு உள்ளே வந்து நிற்கிறோம். எபேசியர் 3:1-3 இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனானேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரரும் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளியாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை, ஹல்லேலூயா, டோர் ஓபன் ஆச்சு, நம்ம உள்ள வந்துட்டோம். நான் ஒரே வார்த்தையை சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஒருவன் கிருபைக்கு ஒப்பு கொடுத்தான், நமக்கு வாசல் திறக்கப்பட்டது. நாமும் இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம் மூலமாக எத்தனை பேருக்கு வாசல்கள் திறக்கப்படும். எத்தனை புறஜாதிகள் இருக்கிறார்கள் தேவனை அறியாமல். நாம் மட்டும் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டு அவர்கள் கைவிடப்படுவார்களே. ஆனால் இந்த கிருபை, அவன் சொல்ற, நான் கட்டுண்டவனானே, கட்டப்பட என்ன ஒப்பு கொடுத்தேன், எனக்கு நான் பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயர், எனக்கு அங்கே இருக்கணும்னு ஆசை கிடையாதா? என் ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்களுக்குள்ளே இருக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாதா? ஆனால் எனக்கென்று ஒரு கிருபையை வைத்திருந்தார், எனக்கென்று ஒரு நியமத்தை வச்சிருந்தார். நான் மட்டும் ஒப்பு கொடுக்கலைன்னா எத்தனை பேருக்கு இந்த டோர் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கும் தெரியுமா? ஆண்டவர் பரிசேயர் வேத பாரகரை பார்த்து, மாயக்காரரே, நீங்க பரலோகத்தின் வாசலை பூட்டி போடுறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனையோடு வலியோடு சொன்னார். இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, யாருக்கோ தேவன் கொடுத்த கிருபையினால தானே உனக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டது. சுவிசேஷம் யார் மூலமாய் உன் காதுகளிலே கேட்கப்பட்டது போல உன் மூலமாய் கர்த்தர் அநேகருக்கு இந்த கிறிஸ்துவாகிய வாசலை திறக்க விரும்புகிறார், திறக்க விரும்புகிறார், திறக்க விரும்புகிறான். எத்தனை பேர் ஆண்டவரே, அன்னைக்கு அந்த பவுல் ஒப்பு கொடுக்கலன்னா இந்த டோர் ஓபன் ஆயிருக்கும், இந்த நிருபங்கள் கிடைக்கிறது. நம்மளை வச்சு நம்ம எத்தனை பேருக்கு வாசல் இன்னும் திறக்காம இருக்கிறோம். அவர் கட்டுண்டவனானே, புறஜாதிகள் நிமித்தம் கட்டுண்டவனானே. ஒரு இடத்துல சொல்லுவார், எனக்கு ஆசை இல்லையா என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் கோத்திரம் ரட்சிக்கப்படணும். ஆனா நான் இதனால கட்டுண்டவனானே. புறஜாதியா இருக்கிற உங்கள் பொருட்டு இதனால என்னாச்சு? டோர் ஓபன் ஆச்சு. ஏதோ நம்ம வாழ்ந்தோம் போனோங்க, ஒரு ஆளுக்கு கூட கிறிஸ்து ஆகிய டோரை ஓபன் பண்ணி கொடுக்கலன்னா நம்ம எல்லாம் தால அந்த மண்ணில் புதைச்சு வைக்கிறோம். நாளைக்கு போய் கணக்கு கேட்டார்னா எனக்கு டோர் ஓபன் ஆச்சு. அனனியாவை கொண்டு போய் பவுலுக்கு டோரை ஓபன் பண்றார், பவுலை கொண்டு போய் அநேகருக்கு டோரை ஓபன் பண்றார். விசுவாசம் கேள்வினால, ஒருத்தன் சொல்லாம எப்படி நம்ம கேட்க முடியும்? யார் மூலமோ சொல்ல வச்சுதான நமக்கு இந்த டோர் ஓபன் ஆச்சு. நம் மூலமா அவர் பேச விரும்புறார். எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? சர்ச்சில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்தா சர்ச்சு ஃபுல்லுன்னு சொல்லுவோம், ஆனா வெளியே போய் பாருங்க. ஆமே, கடல்ல ஒரு துளிதான் நம்ம இவ்வளவு பேரும், சமுத்திரத்தில் ஒரு துளிதான் நம்ம இவ்வளவு பேரும், எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள். நம் மூலமாய் ஒரு சிலருக்காவது அந்த டோர் ஓபன் பண்ண வேண்டாமா? கதவு விசுவாசத்தின் கதவு திறக்கப்பட்டது. ரீசன் என்ன? அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

எல்லாம் சேர்ந்து தெரிந்த பாடல் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உன் காரியத்தை எண்ணி போற்ற வேண்டும். வார்த்தையினால ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறதுனால அவரை நன்றி சொல்லி உற்சாகமா இந்த பாடல எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா கைகளை தட்டி சந்தோஷத்தோட பாடுவோம். ஏதோ நம்ம ஒரு மீட்டிங் வந்துட்டோம் பாட சொல்றாங்கன்னு பாடாம உற்சாகத்தோட பாடுவோம்.

எல்லாரும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி சத்தமா பாடலாமா. ஆண்டவரை பாடுறதை விட்டுட்டு அதை விட ஒரு பெரிய வேலை இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா? ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறதை விட ஒரு மேன்மையான ஒரு வேலை இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. அதனால உள்ளத்துல இருந்து பாடுவோம், உண்மை பாடாமல். நீங்க மாத்திரம் பாடுறீங்களா சத்தமா? உண்மை பா

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அர்ஜனா காமத் என்பவர் 33 வயது கல்லூரி பேராசிரியை. 4 வயதில் இவர்களுக்கு ஒரு குழந்தை உண்டு. இவர்கள் தன்னுடைய ஈரலை மற்றொருவருக்கு கொடுப்பதற்காக அறுவை சிகிச்சைக்குள் சென்றார்கள். அறுவை சிகிச்சை சரியாக நடைபெற்றது. ஆனால் அதற்கு பின் அவர்கள் உடலில் வேறு சில பாதிப்புகள் ஏற்பட்டன. சமீபத்தில் அவர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் செய்தது உண்மையாகவே பெரிய தியாகம். இது அவர்களை குறித்தது மட்டுமல்ல, பல இடங்களில் பெண்களே இவ்வாறு தியாகம் செய்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். மிக குறைந்த சதவீத பெண்களுக்குத்தான் இப்படிப்பட்ட நன்கொடை கிடைக்கிறது. 1995 முதல் 2021 வரை இவ்வாறு தியாகம் செய்தவர்களில் 80% பெண்களே. மேலும் மற்றொரு உண்மை என்னவென்றால், இந்த உடல் உறுப்பு தானங்களை பெற்றுக்கொண்டவர்கள் 80% ஆண்களே. 2/3 உடல் உறுப்பு தானம் செய்யப்படுவது சிறுநீரகம்தான். இதில் உலகம் முழுவதிலும் 60% சிறுநீரகங்களை கொடுப்பது பெண்களே. குடும்பங்களின் நல்வாழ்விற்காக உலகமெங்கும் இவ்வாறு பெண்கள் தியாகம் செய்கிறார்கள். இவ்வாறு தியாகம் செய்பவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தியாகம் செய்பவர்களை நிச்சயமாகவே நாம் பாராட்ட வேண்டும். நம்முடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு வேறு இல்லை என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுபோலவே நாம் ஒவ்வொருவரும் நித்தியமான அழிவிற்குள் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையில் நமக்காக கொடுத்தார். இந்த உண்மையை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அவர் மரணத்திற்கு பின் நித்தியமான வாழ்வை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் செய்த தியாகம் நமக்கும் சொந்தமாக வேண்டுமென்றால் அந்த தியாகத்தின் மேல் உண்மையான நம்பிக்கை வைத்தால் போதும். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதுதான் வேதம் எடுத்துரைக்கும் சத்தியம்.

மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர் பரிசியர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற இவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும்

உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருக்க கடவீர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, விசுவாசியே பதறாதே, குவாட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 16:6-14 அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தனியாவுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிரார் இருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பலேறி சாமோத்திராக்கிய தீவுக்கும் மறுநாளிலே நெயோபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த பெண்களுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமான லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு பெண் கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள், அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் வலிமையாயிருக்கும். Only in returning to me and waiting for me will you be saved. In quietness and confidence is your strength. சிறிதானாலும் பெரிதானாலும் நமது வாழ்வில் காரியங்களை நடத்துவது இறைவனே. இவ்வித அறிவே நம்மை பதறாதிருக்க செய்யும். ஆபிரகாமின் அவசரம் இஸ்மவேலை பிறப்பித்தது. தேவனுடைய நிறைவான பரிபூரணமான சித்தத்திற்கு மேல் அவரது அனுமதி சித்தம் தலை தூக்கியது. இன்ஸ்டெட் ஆஃப் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில், ஏப்ரஹாம் செட்டில் டவுன் ஃபார் காட்ஸ் பெர்மிசிவ் வில். இன்று வரை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இஸ்மவேலர் இறை மக்களுக்கு இன்னலாகவே இருக்கின்றனர். இறை சித்தத்திற்கு இசைந்து நடக்கிறோம் என்பதற்காகவே எல்லாமே உடனடியாக நடந்துவிடும் என்று எதிர்பார்ப்பது மடமை. கொஞ்ச காலம் என்பது ஒரு நாளாயிருக்கலாம் அல்லது 1000 ஆண்டாகவும் இருக்கலாம். நாம் செய்வது தேவனது பரிபூர்ண சித்தம் என்று நிச்சயித்துக் கொண்டால் அப்படியே விசுவாசத்தினால் பிழைத்து கொண்டு இருக்க வேண்டும். இதோ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10:36-38. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். பிரியமானவர்களே, நமது செல்வாக்கு சொல்வாக்கு போன்றவைகளாம் வைத்து கொண்டு நாமே வெளிவந்து விடக்கூடாது. We should not bail ourselves out by our influence and affluence. நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்கவே ஆண்டவர் இக்கட்டான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நமது வாழ்வின் தரத்தை ஸ்டாண்டர்ட் உயர்த்துவதையே அவர் குறியாக கொண்டுள்ளார். இன்று 14 இன்று வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே. பரிசுத்த மங்கையர்களின் சரிதைகளை கவனிப்போம். அவர்களை குறித்து என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 11:35, பெண்கள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். சுகம் பெறுவதே ஆசீர்வாதம் என்ற இன்றைய இறையியலின் வறட்டு தத்துவம் நமக்கு போதித்துள்ளது. ஆனால் பரமனின் திருவடிக்கு நம்மை சுமந்து செல்லும் மரணத்தின் மாட்சிமைதான் என்னே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விடுகிறோம் என்பதால் எல்லாமே நமக்கு தெளிவாகி விடாது. கேள்விகள் இருக்கலாம், ஆனால் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. Questions, they can be there, but doubts should not be there. நாம் பொறுமையா இருந்தால் சாயங்காலத்தில் கூட நமக்கு வெளிச்சம் உண்டாகும். எனக்கு பிடித்தமான ஒரு அருமையான வசனம் சகரியா 14:7 உண்டு. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலுமல்ல இரவும் அகல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அதுதான் ஆண்டவரோடு பொறுமையாய் நடந்து போகிறவர்களுக்கு கிட்டுகிற சிலாக்கியம். அதே போலவே திருச்சத்தத்தை குறித்து நாம் பேசும் பொழுது, சோம்பேறித்தனத்தினாலும் நாம் அநேக வேளைகளில் திருச்சத்தத்தை தடுக்கிறோம். அவசரப்பட்டு ஆண்டவருக்கு முந்தி செல்லக்கூடாது என்று முன்பு பார்த்தோம். அதே விதமாக சோம்பேறித்தனத்தினால் பின்தங்கியும் விடக்கூடாது. Because of impatience, we should not run ahead of God. And because of indolence, we should not lag behind either. தமது சித்தத்தை செயலாற்ற எழுந்து செல்லாத சோம்பேறிக்கு கடவுள் ஏன் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும்? சோம்பலை தூய பவுலடியார் மதியீனம் என்று அழைக்கிறார். அவருடைய கருத்துப்படி காலத்தை பயன்படுத்திக் கொள்வோர்தான் கர்த்தரன் சித்தத்தை செய்கிற அதை புரிந்து கொள்ளுகிற ஞானவான்கள். நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசுவிலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த அந்த பகுதியிலே ஆசியாவில் வசனத்தை பிரசங்கியாதபடி ஆவியானவர் அப்போஸ்தலரை தடுத்தார். அவர்கள் பெத்தானியாவிற்கு செல்ல பித்தினியாவிற்கு செல்ல முயன்ற போதும் அங்கேயும் ஆவியானவர் அவர்களை தடுத்தார். அவர்களோ நின்று விடாது சென்று கொண்டே இருந்தனர். சோம்பலிலும் சோர்விலும் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து அமர்ந்து விடவில்லை. முடிவில் முதல் ஐரோப்பிய விசுவாசி கிடைத்த மக்கதோனியா வந்து சேர்ந்தனர். நின்று கொண்டிருக்கும் வாகனத்தை திருப்புவது கடினம். இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஸ்டியர் எ பார்க்ட் கார். அண்ணன் ஸ்வென் பீட்டர் அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள்.

விசுவாசியே பதறாதே, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் வலிமையாய் இருக்கும். மகாபரிய தேவனே, நாங்கள் உம்முடைய அனுமதி சித்தத்தை அல்ல, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தையே நாடி அதற்குள்ளேயே நாங்கள் எங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்று எங்களுக்கு இந்த தியானத்தின் மூலமாக வந்த அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அவசரப்பட்டதினால் ஆபிரகாம் செய்த பெரும் தீங்கு, அந்த தீங்கை சரி செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு வரைக்கும் நீடிப்பதை எங்கள் முன்னால் நீர் காட்டினீர் ஆண்டவரே. அதே வேளையிலே அவசரம் கூடாது என்று சொல்லி ஆமை போல் நாங்கள் படுத்து விடாதபடி, ஆமை போல் கர்த்தாவே நாங்கள் சோம்பேறித்தனத்திற்குள் போய்விடாதபடி, கர்த்தாவே நடந்து கொண்டே இருக்க முன்னேறிக்கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். ஆதி அப்போஸ்தலரை போல ஓரிடத்தில் அடைக்கப்பட்டால் இன்னொரு இடம் நாங்கள் திரும்பவும், இன்னொரு இடமும் அடைக்கப்பட்டால் மறு இடத்திற்கு திரும்பவும். இப்படியாக முக்கியமான சில நபர்களை சந்திப்பதற்காகத்தான் நீர் எங்களை அப்படி நடத்திக்கொண்டே போகிறீர் என்று அதை விசுவாசிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதிலே எங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை தாரும். ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை நீர் திறப்பீர் ஆண்டவரே. பதறாதபடி அமர்ந்திருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். விசுவாசியே பதறாதே, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நங்கூரமாகிய உம்மிலே முழுவதுமாக வேரூண்டப்பட்டிருக்கும் பொழுது அங்கும் இங்கும் அசையாமல் நாங்கள் எப்பொழுதும் தைரியமாக நிதானமாக நிமிர்ந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், நீர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கெல்லாமாக இருக்கிறீர். இந்த உலகத்தில் ஆண்டவர், என் வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் நல்லவராய், நன்மை செய்கிறவராய், எனக்கு உதவி செய்கிறவராய், அற்புதமாய் என்னை நடத்துகிறவராக என் தேவன் என் வாழ்வில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?

இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். என் பக்கத்திலே இருக்கிற ஆண்டவர், ஹல்லேலூயா, இருளான வாழ்க்கையிலே எனக்கு வெளிச்சமாக வந்தவர் அவர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றினவர், எனக்குள்ளே ஒரு தீபத்தை ஏற்றினவர் அவர்,

இயேசு இல்லாமல் நான் வாழவே முடியாது. இயேசு இல்லாமைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையில் இயேசு இருப்பதினாலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு இருப்பது எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? இயேசு இருப்பது எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர், வியாதியின் நேரத்தில், பலவீன நேரத்தில், மனிதரால் கைவிடப்பட்ட நேரத்தில், யாருமே உதவி செய்ய முடியாத நேரத்தில், என் கூடவே இருந்து என்னை ஆற்றுகிறவராய், என்னை தேற்றுகிறவராய், எனக்கு உதவி செய்கிறவராய், எனக்கு நன்மை செய்கிறவராய் என் கர்த்தர், ஒவ்வொரு நாளும் என் கூடவே இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. என்னை பெயர் சொல்லி அழைத்த அவரே

கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவருடைய உள்ளம் கையிலே நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாரா? எத்தனை பேர் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்க ஆமென் இப்பொழுதே விடுதலையோடு கர

தட்டினால் உற்சாகமா? என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரம் அல்ல, உங்க கிருபைதான் என்னை இதுவரைக்கும் நடத்தினது. பலமோ பராக்கிரமோ இதுவரைக்கும் என்னை கொண்டு வரவில்லை, கர்த்தருடைய கிருபைதான் என்னை நடத்தி இருக்கிறது. அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்.

ஆவியே அசைவாடும் ஆவியே, அனல் மூட்டும் ஆவியே, என்னை பலப்படுத்தும் ஆவியே, நிலைநிறுத்தும் ஆவியே. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட சொல்ல போகிறோம், ஆவியானவர் என்னை பலப்படுத்தட்டும்.

கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். புயவன் கையில் உள்ள ஒரு மண்பாண்டம், அது உருவாக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்படுகிறது போல ஆவியானவர் இதை செய்யக்கூடாதோ என்று கேட்கிறாரே. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உடைந்து நிற்கும் பொழுது நம்மளை உருவாக்கி நம்மளை உபயோகப்படுத்துகிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தரோடு உறவாடுவதற்கு, அவரோடு ஆமை நிற்பதற்கு, அவருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவையா இருக்கிறதே.

ஆவியானவர் நம்முடைய மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா! கிருபையினால் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. நியூயார்க்கின் 5வது அவன்யூவில் இருந்த ஒரு பிரிஸ்பிடேரியன் சபையில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அது ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை. வழக்கத்தை விட மக்கள் முன்கூட்டியே வந்து அமர்ந்துவிட்டனர். அந்த கூட்டத்தில் ஜிம் என்ற ஒரு மனிதனும் வந்திருந்தான். அவன் குடிப்பழக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பொழுதுதான் வெளியே வந்து கொண்டிருந்தான். 6 மாதமாக அவன் குடிக்கவில்லை. அவன் 11வது வரிசையிலே வந்து அமர்ந்தான். அவன் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்ததில் இருந்து இதுதான் அவன் கலந்து கொள்ளும் முதல் கிறிஸ்மஸ் ஆராதனை. அவனுக்கு 2 வரிசை முன்னால் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தினர் சேர்ந்து வந்து உட்கார்ந்தனர். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்து அவர்கள் உட்கார்ந்ததை பார்த்ததும் ஜிம்மின் உள்ளம் நொறுங்கியது. இந்த சூழ்நிலையை எவ்வாறு மேற்கொள்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. மனைவி பிள்ளைகளை நினைத்து உள்ளம் நொறுங்கியது. மனம் இப்போது மதுபானத்தை தேடியது. எனவே அவன் ஆலயத்தை விட்டு வெளியே வர எழுந்திருந்தான். அவன் வெளியே செல்வதை பார்த்த போதகர் வேகமாக சென்று ஜிம்மை நிறுத்தி, ஜிம், எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் குடிக்கப் போகிறேன் என்றான். போதகர், ஜிம், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்றார். ஜிம் அவரிடம், நான் எனக்கு ஏதாவது நம்பிக்கை கிடைக்கும் என்றுதான் இந்த கூட்டத்திற்கு வந்தேன். ஆனால் எனக்கு 2 வருஷங்களுக்கு முன்பு வந்து உட்கார்ந்திருந்த அந்த குடும்பத்தை பார்த்ததும் நான் நொறுங்கி போனேன். என் கவலை இப்போது அதிகரித்து விட்டது. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், நான் குடிக்க வேண்டும் என்றான். நானும் என் மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து வாழ்ந்திருந்தால் நாங்களும் இப்போது குடும்பமாய் வந்திருப்போம் அல்லவா என்றான். ஜிம் இப்பொழுதுதான் மது பழக்கத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறான் என்பது போதகருக்கு நன்கு தெரியும். எனவே அவர் அந்த சபையின் பக்கவாட்டில் இருந்த ஒரு அறைக்குள் ஜிம்மை அழைத்து சென்றார். தன்னோடு 2-3 போதகர்களையும் ஜிம்முக்கு ஆலோசனை சொல்ல அழைத்து சென்றிருந்தார். அவர் ஜிம்மை அந்த அறையிலேயே போதகர்களோடு விட்டுவிட்டு ஆராதனை கூடத்திற்கு வந்தார். ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்தார். அவர் மனம், ஆண்டவரே, ஜிம்முக்கு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்க வேண்டும், உதவி செய்யும் என்று மன்றாடியது. ஒரு சில அறிவிப்புகளை சபையிலே அறிவித்தார். பின்பு அவர், நான் ஒரு முக்கியமான இறுதி அறிவிப்பை உங்களுக்கு சொல்லப் போகிறேன், கவனிங்கள். உங்களில் யாராவது ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்ற அமைப்பை நிறுவிய பில் வில்சனுக்கு நண்பர்கள் இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் தயவு செய்து எழுந்து சைட் ரூமுக்கு செல்லுங்கள் என்றார். அந்த அறிவிப்பை கேட்டதும் அந்த முழு சபையிலும் ஆங்காங்கே ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் எழுந்து நின்றனர். அவர்கள் வேகமாக சைட் ரூமுக்கு சென்றார்கள். போதகர் சபையிலே இயேசு மனு உருவெடுத்து பிறந்தார் என்று பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் வார்த்தை மாம்சமாகி பிறந்த இயேசு கிறிஸ்து அந்த சைட் ரூமில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த அறைக்குள்ளே வந்தவர்கள் அனைவரும் தாங்கள் மதுபான பழக்கத்திலிருந்து எவ்வாறு விடுதலையானோம் என்று ஜிம்முக்கு எடுத்து கூறினார்கள். அதை கேட்டதும் ஜிம்முக்கு நம்பிக்கை வந்தது. குடிப்பழக்கத்திலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெற்றவர்கள் அநேகர் இருப்பதை பார்த்து ஜிம்முக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த கிறிஸ்மஸ் ஜிம்முக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஆம், பிரியமானவர்களே, தேவன் விடுதலையாக்க முடியாதவர்கள் என்று யாருமே இல்லை. தேவன் சரி செய்ய முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலையாவோம். எப்பேற்பட்ட பாவத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நம் குடும்ப பிரச்சனைகளையும் அவரால் மாற்ற முடியும். ஆகவே உங்கள் பிரச்சனைகளை எண்ணி நீங்கள் மனவேதனைப்பட வேண்டாம். நம்பிக்கையின் செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. இயேசுவே அந்த நம்பிக்கையின் செய்தி. அவரிடம் வந்துவிடுங்கள். அவர் உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் எண்ணாகமும் 16:46 48 வரைக்கும் நாம் வாசித்து அதை தியானிப்போமாக. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதிலே போட்டு அதன் மேல் உள்ள தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்திலே போய் அவர்களுக்காக பாவ நிவார்த்தினை செய், கர்த்துடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டு வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்து சபையில் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள் வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தனை செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அன்மாலே, இன்னைக்கு வாதை நிறுத்தும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டுமாம். இன்னைக்கு தேசத்திலும் சரி, நம்ம குடும்பத்திலும் சரி, நம்முடைய சபைகளிலும் சரி, இன்றைக்கு ஆண்டவருடைய வாதை இன்னைக்கு வர ஆயத்தமாக இருக்கிறது. அந்த வாதை நிறுத்துவதற்காக நாம் ரொம்பவும் கவனமாக ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இங்கு ஆரோன் அந்த வாதையை நிறுத்தும்படியாக செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்று ஆண்டவரை பார்த்து என்ன செஞ்சான்? செபித்தான் என்று பார்க்கிறோம். அன்பாலே, அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஏன் இந்த வாதை வரணும்? அன்பாலே, இன்னைக்கு பாருங்க, இந்த வாதை எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 41 பதில் சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரரில் சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். பாருங்க, மோசேவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் அந்த இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்ததுனால வாதையை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதனால இது பயங்கரமாக இருக்கிறது. ஆண்டவர் எதுக்கெல்லாம் வாதையை அனுப்புகிறாருன்றத இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த வாதை நீங்கள் நம்ம ஜெபிக்கணுமாம். அதனாலே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரிகளுக்கு விரோதமாய், ஊழியம் செய்வர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலோ, கை நீட்டினாலோ, நிபச்சொல் சொன்னாலோ, உன்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையில் வாதை வருவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த முறுமுறுப்பு என்பது மிக தவிர்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில். அன்பாலே, ஆனால் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு முறுமுறுத்து வாதைக்கு ஆட்கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு பிரக்மான் ஐயா கூட ஒரு பாட்டு பாடினார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான் என்று. முறுமுறுத்தா சாத்தான் வருமா? சாத்தான் வருவதோடு இல்லாமல் வாதையை நம்ம என்ன செஞ்சிருமா? வாங்கி கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். அதனால அந்த முறுமுறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனை விட்டும், கிறிஸ்தவளை விட்டும் நீங்க வேண்டும். அதுக்கு நம்ம முதல் ஜெபிக்கணும், அந்த வாதை நீங்குவதற்காக. வாதை ஏன் வருதுன்றதை தெரிஞ்சாதான் நம்ம வாதைகளுக்காக நம்ம ஜெபிக்கும்போது அந்த காரியத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். இந்த கால வேளையில் நான் இந்த வாதையை குறித்து கொஞ்சம் தியானித்தேன். முத எப்போ வாதையை ஆண்டவர் அனுமதித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகத்தில் 12:17 அது இருக்குது. ஆதியாகமம் 12:17 படிக்கிறேன். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் வீட்டாரையும் மகாவாதையினால் வாதித்தார். எதனால் வாதித்தாரா? மகாவாதையினால். எது நிமித்தம்? ஆபிரகாமுடைய மனைவியை அந்த பார்வோன் மன்னன் எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி, அவர் ரூபவதியாக இருந்ததுனால, அழகு உள்ளவளாக இருந்ததுனால, அவளை இவன் என்ன சொல்லிட்டான்? என் தங்கச்சின்னு சொல்லிட்டான், என் சகோதரின்னு சொல்லிட்டான். இவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக, இல்லைன்னா இவனை போட்டு தள்ளிட்டு அந்த மனைவியை அவன் என்ன செய்வான்? அபகரித்து கொள்வானோ அப்படின்ற பயத்தினால என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டான். சகோதரி தானே, அப்போ இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன செஞ்சிட்டான்? எடுத்துகிட்டு போய் அவன் அரண்மனையில் வச்சுக்கிட்டான். அந்த அரண்மனையில் வைத்த ஆபிரகாமுடைய மனைவி சாராளி நிமித்தம் ஆண்டவர் பார்வோனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் வீட்டார் அனைவருக்கும் வாதையை உண்டு பண்ணாருங்க. பாருங்கள் அன்பாவில், இன்றைக்கி அதுதான் சொல்கிறேன். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததிகள் நாம். இன்றைக்கி ஆபிரகாமனுக்கு ஒன்று ஏதாவது ஒரு காரியம்னா, ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார், ஆண்டவர் வாதை அனுப்பி யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த கூட்டத்தாரையும் ஆண்டவர் வாதையினால் வாதிப்பார். அது அவர்களுக்கு தெரியல, அது ஏதோ வியாதி வந்திருக்குது இல்லைன்னா பிரச்சனை வந்திருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் ஆண்டுடைய வாதை தான் அவர்களை தாக்கும். யார்? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு. அன்பால் இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படின்னாலே இன்றைக்கி நாம் எல்லாமே ஆண்டுடைய பிள்ளைகள், அனைத்து கிறிஸ்தவர்களும், அனைவரும், கிறிஸ்தவர்கள் அனைவரும் இன்றைக்கி ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று சொல்கிறோம். அப்போ நமக்கு விரோதமாய் வருகிறவர்களுடைய குடும்பத்தாரையும் அவர்களுக்கும் வாதை உண்டு என்பதை மறக்கக்கூடாது. இன்றைக்கி அங்கே தான், அங்கே ஆபிரகாமுடைய மனைவிக்காக, ஆபிரகாமுக்காக பார்வோனுடைய வீட்டார் அனைவரையும் அவர் என்ன செஞ்சார்? வாதையினால். வாதை என்பது ஒரு பிரச்சனை, வியாதியாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு சாபமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். வாதை என்பது என்னது? ஆண்டவரால் வரக்கூடிய கோபங்கள், அதுதான் வாதையாக வருகிறது. அன்பாலே இன்றைக்கி ஒரு நோயோ அல்லது எப்படியோ எது மூலமாகவோ ஆண்டவர் என்ன செய்வார்? வாதையை அனுப்புவார். இப்படி பார்க்கும்போது நம்ம வாதையை குறித்து பழைய ஏற்பாட்டில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, 10 வாதைகள் அப்படின்னு. இன்றைக்கி 10 வாதைகளை பற்றி கொஞ்சம் நான் தியானித்தேன். இன்றைக்கி பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் பார்வோனுடைய தேசத்தில் அந்த 10 வாதைகளை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். அந்த 10 வாதைகள் ஒன்று என்னென்னா, நீர் இரத்தமாக மாறியது, நீர் இரத்தமாக மாறியது. இது யாத்ராம் 7வது படிக்க வேண்டாம், நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதும். யாத்ராம் 7:24-25 இருக்குது. அடுத்தது என்ன செஞ்சார்? நீரெல்லாம் ரத்தமாக மாறினோடனே உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அடுத்தது தவளை அனுப்பினார். என்ன அனுப்பினார்? ஊரெல்லாம் தவளை, வீடெல்லாம் தவளை. தவளை வந்து அந்த வாதையை பாருங்கள், இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு, அந்த வாதைன்னு தெரியல, அதாவது கடவுளுடைய கோபாக்கினை வாதையாக வருகிறது என்று உணராமலே இருந்தாங்க அந்த பார்வோன் மன்னனும் மக்களும். இஸ்ரவேலை விடுதலை செய்யவே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், 2வது வாதை தவளை, அது யாத்ராம் புஸ்தகம் 8:14-15 இருக்குது. அடுத்தது 3வது வாதை பேன், அது யாத்ராம் புஸ்தகம் 8:18-19 இருக்குது. அடுத்தது 4வது வாதை வண்டு, வண்டுகள் அனுப்பினார், பேனை அனுப்பினார். அடுத்தது வண்டு அனுப்பினார், அது 8:23-24 இருக்குது. அடுத்தது கொள்ளை நோயை அனுப்பினாராம். இன்றைக்கி கொள்ளை நோய் என்பது ஒரு ஆண்டவுடைய கோபாக்கனை, அது ஒரு வாதை அப்படின்றத நாம் அறியாமலே இருக்கிறோம். அன்பாவிலே இன்றைக்கி நம்ம நாட்டில் தேசமெங்கும் இன்றைக்கி நமக்கு கொள்ளை நோயாக என்ன வந்தது? கொரோனா என்ற ஒரு நோய் வந்தது. தேசத்தை அது என்ன செஞ்சுது? எத்தனையோ பேரை கொள்ளை நோயில் அது சாகடிச்சுது. ஆனால் அது ஆண்டுடைய வாதை என்பதை தேசம் உணராமல் இருந்தது. ஏன் தேசத்தில் வந்து இந்த ஹோமோசெக்சுவல் இன்றைக்கி பயங்கரமாக தலைவிரித்து ஆடுது. ஆணும் ஆணும் திருமணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் வசிக்கலாம், இன்றைக்கி திருமணத்துக்கு முன்பே ஒரு பொண்ணோட என்ன செய்யலாம், வாழலாம் என்ற இந்த பரிசுத்த குலைச்சலாக்கும் போது, இந்த ஆண்டவர் படைத்த இந்த சரீரத்தை அவர்களும் பரிசுத்த குலைச்சலாக்கும் பொழுது ஆண்டுடைய வாதை தேசத்து மேலே வரும். அன்பாலே இன்றைக்கி பாருங்கள், ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாட்டில் நடந்த சம்பவத்தை நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். ஒரு பெரிய சர்ச்சு, நல்ல பெரிய கோபுரம் அதுக்கு, அந்த சர்ச்சில் ஆணுக்கும் ஆணுக்கும் அந்த பாஸ்டர் திருமணம் செய்து வைத்தாராம். ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம். அந்த சர்ச்சு பாருங்கள், ஆண்டவருடைய கோபாக்கனைக்கு இடம் கொடுத்ததுனால அந்த வாதை எப்படி வந்தது தெரியுமா? அந்த மின்னல் அடித்து, இடி உழுந்ததா மின்னல் உழுந்ததா என்ன உழுந்ததுன்னு தெரியலிங்க, அந்த சர்ச்சே தரமட்டமாகிடுச்சு. அந்த சர்ச்சு மட்டும்தான், பக்கத்தில் நிறைய பில்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. அந்த சர்ச்சினுடைய கோபுரம் இடிந்து விழுந்து அந்த சர்ச்சே இன்னைக்கு தரமட்டமாகிடுச்சு. அக்னி இறங்கினதை நான் பார்த்தேன் என் கண்ணால். அப்படியே மேலிருந்து ஒரு அக்னி வந்து அந்த கோபுரத்தை இடித்து தள்ளி அந்த சர்ச்சையை வாதையினால் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். அன்பாவில்லே இன்றைக்கி ஆண்டவருக்கு விரோதமாய் பரிசுத்த குலைச்சலாக்கும் போது வாதை நம்ம விட்டு நமக்கு வரும், அதுதான் கொள்ளை நோயாக வருகிறது. அடுத்து என்ன சொன்னார்னா, கொப்பளங்கள் வந்தது. 6வது வாதை எப்படி வந்தது? கொப்பளங்கள், எல்லார் மேலும் கொப்பளம் வந்தது. அது யாத்ரா 9:8-12 வரைக்கும் இருக்குது. அடுத்தது 7வது, கல்மழை பெய்ந்தது. இன்றைக்கி கல்மழை இன்றைக்கி அநேக தேசத்தில் பொழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வாதைன்னு அவங்க உணரவே இல்லை. கல்மழை 9 யாத்திரா 9:18-14 அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார், 8th வாதையாக பார்வோன் தேசத்துக்குள்ள என்ன அனுப்பினார்னா வெட்டி கிளி அனுப்பினார். 8th வாதை அது யாத்திராம் 10:19-20 இருக்குது. அப்புறம் 9th வாதையாக கார் இருளை அனுப்பினார். இன்றைக்கி அந்த தேசத்து முழுவதும் கார் இருள் மூடியது என்று பார்க்கிறோம். யாத்திராம் 10:21-23 அது இருக்குது. அடுத்தது கடைசியாக ஹைலைட்டே எது அப்படின்னாக்கா 10th வாதை தான், தலச்சன் பிள்ளைகளை சங்காரம் பண்ணார். அது ஆடு மாடாக இருந்தாலும் சரி, அது எதாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் தலையீற்றுகளையும் தலைச்சன் பிள்ளைகளையும் அவர் என்ன செஞ்சார், சாகடித்தார். அந்த வாதை அந்த பார்வோன் தேசத்தையும் அந்த பயங்கரமாக கலங்கடிக்க பண்ணது. எல்லாரும் கதறி எழுது, ஐயோ இஸ்ரேவேல் மக்களை நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எதை எதை வேணுமானாலும் எடுத்துகிட்டு ஓடுங்க, முதல் எங்கள் தேசத்தை விட்டே நீங்கள் போங்கயா, இதை விட இன்னும் வாதை அதிகமாக வந்ததுன்னா எங்களால் தாங்க முடியாது என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க, கொள்ளையாடின பொருளாக எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இஸ்ரேவேல் மக்கள் போனதை பார்க்கிறோம். அன்பாலே இந்த தலைச்சம்பிள்ளை சங்காரம் யாத்திராகும் 12:29-40 அந்த வாதையில் ஹைலைட் அதுதான். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அன்பாலே? இன்றைக்கி இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் வரும்பொழுது ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய யுத்தமே எப்படி இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கண்ணுக்கே தெரியாத யுத்தம், நீ கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அந்த யுத்தத்தை ஆண்டவர் வாதையின் மூலமாக அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அன்பாலே இன்றைக்கு வாதை நீங்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பாலே இன்றைக்கி இதை பார்க்கும்போது சங்கீதத்தில் 89th சங்கீதம் 32nd வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன்றார். இன்றைக்கி எங்கே பாவமும் அக்கிரமும் பெருகுதோ அங்கே வாதை பெருகுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் அக்கிரமம் நான் செஞ்சேன்னா என் வீட்டில் வாதை வரும். அன்பாவில் இன்றைக்கி துணிகரமான பாவங்கள், துணிகரமான அக்கிரமங்கள், இன்றைக்கி துணிகரமான மீறுதல்கள், குற்றங்கள், இப்படியாக பல விதத்தில் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கும் போது வாதை வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பாவில்லே இன்றைக்கி அக்கிரமங்கள் மிகுதியினால் ஆண்டவர் வாதையினால் தண்டிப்பார் என்று பார்க்கிறோம். ஆனால்தான் தாவீது பக்தன் சொல்கிறாரு 91:10 படிங்க, ஆதால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம அணுதினமும் இந்த ஜபத்தை பண்ணுமாங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த பாட்டு எனக்கு உண்மையிலே அந்த பாட்டு போட்டு கேட்கும்போதெல்லாம் நான் அழுவேன்.

இயமே இந்த பாட்டை போட்டு நான் கேட்டுட்டு அழுவோம். ஏன்னா அந்த பாட்டில் தாங்க நமக்கு பாதுகாப்பு இருக்குது. அன்பாவில்லை, இன்றைக்கி உம்முடைய அக்கிரமத்தையெல்லாம் நம்ம நிப்பாட்டிட்டு, பாவத்தையெல்லாம் நம்ம மனம் திரும்பிட்டு, ஆண்டவர்கிட்ட முழங்காலில் நின்று, ஆண்டவரே எங்கள் என் மேலே இருக்கிற வாதையை நிறுத்துங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாதையை நிறுத்துங்க, எங்கள் சபையில் இருக்கிற வாதையை நிறுத்துங்க, எங்கள் தேசத்தில் இருக்கிற வாதையை நிறுத்துங்கன்னு சொல்லி நீ நான் ஜெபிக்கும்போது வாதை நிறுத்தப்படுங்க. மோசேயும் ஆரோனும் வாதை நிறுத்தப்படுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வாதை நீங்கும்படியாக, வாதை என்பது கண்ணுக்கு தெரியாமல் வர்றது, கண்ணுக்கு தெரியாத வரக்கூடிய காரியங்கள். இன்றைக்கி ஒரு நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், இதை நாம் வந்து இயற்கையாக நடக்குதுன்னு நினச்சிப்போம். இல்லை என்பாங்களே, ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே முழங்காலில் நில்லு, ஆண்டவரே ஏன் இந்த கஷ்டம் வந்தது, இது வாதையாக இருக்குதா, ஆண்டவரே என்னை தண்டிப்பதற்காக இதை நீ அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உன் இருதயத்தை என் இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக வாதை நிறுத்தப்படுங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு ஜுரம் வந்தாலும் சரி தான், நான் முழங்காலில் போய் ரூமில் போயிட்டு கதவு சாத்திப்பேன். ஆண்டவரே என் மீறுதல் நிமித்தம், என் அக்கிரமத்து நிமித்தம், என்னுடைய பாவத்து நிமித்தம், என்னுடைய குற்றத்து நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு ஜுரம் வந்துச்சா, இல்லை பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சா என்று ஆண்டவர்கிட்ட நான் என்னை தாழ்த்து ஜெபிக்கும்போது அந்த காரியத்திலேருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்துருக்கிறார். அன்பாவிலே இன்றைக்கி நம்மளை ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வாதையை நிறுத்தும்படியாக, நம்முடைய சபைகளிலே வாதையை நிறுத்தும்படியாக, நம்முடைய இண்டிவிஜுவல் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில், கிறிஸ்தவர்களை குடும்பத்தில் இருந்தாலும், யார் குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் வாதை நிறுத்தும்படியாக நம்ம திறப்பில் நின்று ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட நின்று ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் ஜெபத்தை கேட்டு வாதை நம் கூடாரத்தை அணுகாதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்வாராக. ஜெபிப்போம்மா, ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சங்கீதம் 91:10 சொல்லப்பட்டதைப் போல, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி பக்தன் பாடுகிறான். ஆண்டவரே நானும் நாங்களும் ஆண்டவரே இந்த வாதையிலிருந்து தப்பிவிக்க, வாதையிலிருந்து நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விடுதலையாக்க, மீட்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் என்னை எங்களையும் மாற்றுங்க. அப்படியாக நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே எங்கள் தேசத்தில் வரக்கூடிய வாதையும், எங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய வாதையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த வாதையை ஆண்டவரே நீக்கும்படியாக, வாதையை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய முறுமுறுப்புகள், எங்களுடைய முறுமுறுப்புகளால் வரக்கூடிய எல்லா வாதையும் ஆண்டவரே நிறுத்தி போடுங்க. ஆண்டவரே நாங்கள் முறுமுறுக்காதவர்களாய், துதிக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பாவத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பாவம் நீங்க கழுவி சுத்திகரிக்கப்படுகிறவர்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த வாதையிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும். அப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் அன்பாவில்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல நம்மை பாதுகாத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தர் ராஜாவின் சமூகத்தில் போய் ராஜாவோடு பேசி ராஜாவின் பாதத்தில் விழுந்து ஆமான் யூதருக்கு விரோதமாக எழுதி அதில் ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்டு யூதரை அழிக்க வேண்டும் என்று போட்ட அத்தனை திட்டங்களையும் ராஜா செல்லாமற் போக பண்ணும்படிக்கு ராஜாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிற காரியம்தான் இது. எழுதி கையெழுத்து போட்டு முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட காரியம். இதை யாருக்கும் மாற்றவும் முடியாது, இதை யாருக்கும் மீறவும் முடியாது. ஆனால் ஒருவரால் அதை மாற்றவும் அதை சரி செய்யவும் முடியும். யாரால் என்றால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவினா. இந்த வார்த்தையை கேளுங்கள். கட்டளைகள், தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டும் என்று. எல்லா எதிரான கட்டளைகளையும் செல்லாமற் போக பண்ண சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரா? எஸ்ஐ 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா. இவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எஸ்ஐயாவை கொண்டு 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சத்ருவின் திட்டங்கள் பலத்தது போல காணப்படலாம், நமக்கு எதிரான காரியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டது போல தோன்றலாம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவரிடத்துல தைரியமாய் நெருங்கும் மார்க்கத்தை கல்வாரி சிலுவையில் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதுதான் தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து அவருடைய பிரசன்னத்தில் அந்த கிருபாசன தண்டையிலே நெருங்குகிற அந்த நல்ல அனுபவம், அவரிடத்துல நெருங்கி அவரோடு பேசி நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தும் போது அந்த ராஜாதி ராஜா செய்கிற காரியம் எதுவாக இருக்கும் தெரியுமா? நமக்கு எதிராக இருந்த எல்லா கையெழுத்துகள், நமக்கு எதிரான அத்தனை சட்டங்கள், நமக்கு எதிரான எல்லா ஆயுதங்களையும் செல்லாமற் போக பண்ணி நமக்கு அனுகூலமான காரியங்களை அவர் கட்டளையாய் பிறப்பிப்பார். இங்கே இந்த அகஸ்வேரு ராஜா அப்படிதான் செய்தான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. 9வது அதிகாரத்தின் 1வது வசனம், ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12வது மாதம் 13வது தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்ரு என்னென்ன தீமையான காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்தானோ அவை அனைத்தையும் ராஜாவினால், அந்த ராஜாதி ராஜாவினால் நன்மையாய் மாற்ற முடியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று இதனால்தான் வேதம் சொல்லுகிறது. அந்த ராஜாதி ராஜாவை அண்டிக் கொள்வோம், நமக்கு எதிரான அனைத்துமே நமக்கு நன்மையாய் மாறும், அவர் மாற்றி தருவார். நல்ல தகப்பனே, எங்களுக்கு எதிரான அத்தனை காரியங்களையும் செல்லாமற் போக பண்ண வல்லமை உள்ளவரே, உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி அன்று யூதரை மகிழ பண்ணினது போல ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரை உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அனுப்பப்பட்டு வந்தேன் என்ற தலைப்பிலே தானியேல் 10:11 பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன் என்ற ஜீவ வார்த்தை கூடாக உங்களை சந்திக்கிறோம். நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்ற வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய கண்கள் நம்மை இடைவிடாமல் கண்டுகொண்டே இருக்கின்றன. நீங்கள் துயரப்படும் போது கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி உங்களை திடப்படுத்துகிறார். அப்படித்தான் கர்த்தரால் அனுப்பப்பட்ட கப்ரியேல் தேவதூதன் வயதான சக்கரியாவிடத்தில் வந்தான் என்று லூக்கா 1:19 கூறுகிறது. ஒரு முறை ஒரு கிராமத்திலே ஒரு சிறிய ஆலயத்தில் பிரதிஷ்டை நடந்தது. அந்த ஆலயத்தின் உட்பக்கத்திலே குறுக்கும் நெடுக்குமாக ஏராளமான மின்சார விளக்குகளை போட்டு அலங்கரித்திருந்தார்கள். பிரதிஷ்டையின் முடிவில் ஜாரோ எதிர்பாராத விதமாக அந்த மின்சார விளக்கின் மேல் கையை வைத்த போது அவருக்கு ஷாக் அடித்தது மட்டுமல்ல, அந்த மின்சார கம்பிகள் கூட்டத்தின் நடுவிலே விழுந்து இமைப்பொழுதில் எல்லோரையும் மின்சாரம் பற்றி பிடித்துக் கொண்டது. எல்லோரும் மரணத்தோடு கூட போராடினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போது திடீரென ஜாரோ மின்சாரத்தை அணைத்தது போன்று இருந்தது. ஜார் இவ்வளவு தைரியமாக அந்த ஆலயத்திற்குள் வந்து மின்சாரத்தை அணைத்தது என்பது இன்று வரை ஜாருக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது. தேவ தூதனை தவிர வேறு ஜாரும் இருக்க முடியாது என்பது நம்முடைய கருத்தாய் இருக்கிறது. பூலோகத்திலே நீங்கள் கர்த்தருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். பரலோக குடும்பத்தில் தேவ தூதர்கள் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய எப்போதும் ஆவலுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பிரச்சனை நேரங்களில் தேவ தூதர்கள் இமைப்பொழுதிலே ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் இதன் நிமித்தம், நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று எபேசியர் 3:14-15 குறிப்பிடுகிறார். பூமியிலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் மகிழ்வதுடன் கர்த்தரும் அவருடைய தூதர்களும் கூட சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தருடைய குடும்பத்திற்குள் அவர்களை வரவேற்கிறார்கள். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் தேவ தூதர் மத்தியில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு கூறினார். லூக்கா 15. கொர்நேலியு ஒரு புறஜாதியானாய் இருந்த போதிலும் கூட கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னுமாய் வளர கர்த்தர் சித்தங்கொண்டார். ஒரு நாள் பகலில் தேவதூதன் கொர்நேலியுவுக்கு வெளிப்படையான தரிசனம் கொடுத்து, உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ ஜோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். இப்படியாக அப்போஸ்தலர் 10:4-6 நாங்கள் காணலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அருமையாய் வழிகாட்ட கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாய் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் உங்கள் நினைவுக்கு. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம ஜெருசலேமினிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12:22-24 காணக்கூடியதாக இருக்கும். இப்படியாக 24 நீங்க தேவனுடைய செய்திகளையும் தேவனுடைய கிருபைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளும் படிக்கும், இன்னும் அதிகமாக உங்களுக்கு மனதுக்கு சமாதானத்தையும் ரம்யத்தையும் கொடுக்கக்கூடிய தேவனுடைய பாடல்களையும், தேவ பிள்ளைகள் தங்களுடைய அனுபவ வாயிலாக பெற்றுக்கொண்ட தேவனுக்குள்ளே உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சிகளையும் சொல்லுவதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளவும், நீங்களும் அதை பகிர்ந்து கொள்ளவும் பயனடையவும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து நிரப்புவாராக. ஆமேன்.

சோசியல் மீடியாவில் வர்ற எல்லாத்தையும் ஒன்று விடாம பார்த்து அதன்படி செய்கிற இந்த மனுஷர் புலம்புற புலம்பல கொஞ்சம் கேளுங்களேன். இப்பெல்லாம் சோசியல் மீடியாவில் எல்லாருமே சொல்றது என்னன்னா, டெய்லி காலையில் எழுந்து ஓடுங்க. சரி, இவ்வளவு சொல்றாங்களேன்னு ஓடுனா ஒரு புது குரூப் வந்து, ஓடுறதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல், நடக்கிறது தான் நல்லது, ஓடாதீங்க நடங்கன்னு சொல்றாங்க. சரின்னு நடக்க ஆரம்பிச்சா திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்து, வாக்கிங்லாம் எக்ஸசைஸே கிடையாது, வேஸ்ட் அப்படிங்கிறான். என்னடா குழப்பறீங்கன்னு பார்த்தா, அதுக்குள்ள அடுத்த குரூப்ல ஒருத்தன், ஷூ போட்டு வாக்கிங் போக நீங்க என்ன சூப்பர் ஸ்டாரா, வெறுங்கால தான் நடக்கணும், அப்போதான் நர்வ்ஸுக்கு நல்லதுன்னு சொல்றான். அதுக்குள்ள அடுத்த குரூப், முன்னாடி போறதுக்கு இது வாழ்க்கை இல்ல, வாக்கிங், அதனால பின்னாடியே வாக் பண்றதுதான் நல்லதுங்கிறான். நான் வீட்ல இருந்து கிளம்பி முன்னாடியே நடந்து வந்துட்டேன், இப்போ பின்னாடியே எப்படி வீட்டுக்கு போறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், பேசாம யார் கூடவாவது போன்ல பேசிட்டே வாக் போகலாம்னு பார்த்தா, சைலண்ட் வாக்கிங் இஸ் குட் ஃபார் யுவர் பிரெயின். வாக்கிங் போகும்போது பாட்டு கேட்கக்கூடாது, வீடியோ பார்க்கக்கூடாது, யார் கூடவும் பேசக்கூடாது. சைலண்ட் வாக்கிங் போகலன்னா பிரெயின்ல இருக்கிற செல்ஸுக்கெல்லாம் சைலண்டா சென்ட் ஆஃப் கொடுக்க வேண்டிய டைம் வந்துடும். பேசாம நடங்கிறாங்க. பேசாம யார் சொல்றதையும் கேட்காம பொங்கலும் வடையும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடலாம்னு இருக்கேன், போங்கடா நீங்களும் உங்க அட்வைஸும்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே சிரிப்பு ஒரு பக்கம் வந்தாலும், இது என்னைய சிந்திக்கவும் வச்சது. இப்படி படிச்சவங்க அறிவாளிங்க மாறுபாடா பேசி நம்மள குழப்பறாங்களே, ஆனா நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்குதே. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது, உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது, சமஸ்தமும் உம்மை சேவிக்கும்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 8:6 முதல் 9 வரைக்கும் மறுபடியும் வாசிக்கிறேன்.
2: Let us read again Proverbs chapter 8 verses 6 to 9.
1: கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும், என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது, என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும்.
2: Listen, for I will speak of excellent things, and from the opening of my lips will come right things. For my mouth will speak truth. Wickedness is an abomination to my lips. All the words of my mouth are with righteousness. Nothing crooked or perverse is in them. They are all plain to him who understands, and right to those who find knowledge.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பொதுவாகவே நாம் பேசுவது, நம்முடைய வார்த்தைகள் என்று சொல்வதை நாம் ஒரு இயல்பான ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்கிறோம்.
2: So generally the speech or the words that we utter, we consider them as a familiar and usual thing.
1: ஏதோ பழகினேன், ஏதோ மனதுக்கு வந்ததை பேசுறேன் அப்படி நம்ம நினைக்கிறோம்.
2: We think it is an habitual thing where I just speak out things that come into my heart.
1: ஆனால் இந்த இயல்பான காரியத்திலேயும் ஒரு மேன்மையான தரம் இருக்க வேண்டும் என்பதை இங்கே ஞானி நம்மோடு பேசுகிறார்.
2: But here, though it is a natural thing that comes out of our mouth, here the wise man speaks that it should be of an excellent standard.
1: அதாவது என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற நிலையில் நம்ம இருக்க கூடாது.
2: So it means that we should not be in a place where we can speak whatever we want.
1: என் வாயின் வார்த்தைகளிலேயும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு கட்டளை, ஒரு தரம் இருக்க வேண்டும் என்பதை வேதம் இங்கே நமக்கு போதிக்கிறது.
2: Here the Bible teaches us that there should be a restriction, a kind of standard and excellency that should be present in our speech.
1: இதே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கூட, சங்கீதம் 141:3 வாசிக்கும் போது,
2: This is what when Psalmist says in Psalm 141 verse 3,
1: கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று நாம் வாசிக்கிறோம்.
2: We read, set a guard, O Lord, over my mouth. Keep watch over the door of my lips.
1: அப்படின்னா என் வாயின் வார்த்தைகளை நான் ஜாக்கிரதையாய் பிரயோகம் பண்ணணும்.
2: It means that I should use the words of my mouth very carefully.
1: எப்பொழுதுமே இதற்கு அதிகமான பாதுகாவலும் எச்சரிப்பும் ஜாக்கிரதையும் இருக்கும் என்றால், எது சக்தி படைந்ததாக வல்லமை உள்ளதாக இருக்கிறதோ அதை நாம் ரொம்ப பாதுகாப்போம்.
2: ஜென்ரலி எனி திங் தட் இஸ் பவர்ஃபுல் ஆர் விச் ஹேஸ் அ கிரேட் எபிலிட்டி இஸ் பீங் ப்ரொடெக்டட் அண்ட் கார்டட் வெரி மச்.
1: நம்ம நாட்டில் பாருங்கள், அணு ஆயுதங்கள் எங்கெல்லாம் பதுக்கி வச்சுருக்கிறாங்க, எங்கே சேர்த்து வச்சுருக்கிறாங்கன்றத வெளியே சொல்ல மாட்டாங்க.
2: ஸோ ஈவன் இன் அ கண்ட்ரி தே வில் நாட் ரிவீல் வேர் திஸ் நியூக்ளியர் பாம்ஸ் அண்ட் அதர் பாம்ஸ் ஆர் பீங் கன்சீல்ட் அண்ட் ஹிடன்.
1: எங்கே வந்து வல்லமையான காரியங்கள் இருக்கிறதோ, சக்தி படைத்தது இருக்கிறதோ, அதற்கு அதிகமான பாதுகாப்பையும் மறைவிடத்தையும் கொடுப்பார்கள்.
2: So where there is something that is powerful is kept, they give much protection and great importance.
1: அதனால தான் வேதம் சொல்லுது, உன் நாவை நீ காத்துக்கொள்.
2: That's why the Bible says you have to guard your mouth.
1: மத்தேயு 12:35 வாசிப்பீர்களானால்,
2: If you read Matthew 12 and verse 35,
1: நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்.
2: A good man out of the good treasure of the heart bringeth forth good things.
1: பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
2: And an evil man out of the evil treasure bringeth forth evil things.
1: இந்த பொக்கிஷம் என்றால் என்ன?
2: What is this treasure?
1: ஒரு மனிதன் தன் இதயத்திலிருந்து கொண்டு வர்ற பொக்கிஷம் என்ன?
2: What is this treasure that a man brings out of his heart?
1: நீங்க 34 வாசித்தால்,
2: If you read verse 34,
1: அந்த பொக்கிஷம் என்ன என்று விளங்கும்.
2: You can understand what is that treasure.
1: விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்?
2: Oh generation of vipers, how can he being evil speak good things?
1: இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வாசிக்கிறோம்.
2: We read, for out of the abundance of the heart the mouth speaks.
1: அப்ப இங்க பொக்கிஷம், நல்ல பொக்கிஷம் அல்லது கெட்ட பொக்கிஷம்ன்றது என்னன்னு கேட்டா, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்.
2: So here the good treasure or the evil treasure is what the thing that comes out of his mouth.
1: பேசுறதெல்லாம் நல்லதா மாறிறது.
2: Not everything that you speak becomes good.
1: பேசுறதெல்லாம் தீமை இல்லாம போயிடாது.
2: Not everything that you speak will not be out without evil.
1: நாம ஜாக்கிரதையாகவும் எச்சரிப்பாகவும் நாம பேசுகிற காரியங்கள்ல கவனமா இல்லை என்றால் நம்முடைய பேச்சு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்.
2: If you are not careful or cautious regarding the words that you use, then that becomes a great danger.
1: ஆகவே தான் நம்முடைய பேச்சுல ரொம்ப எச்சரிப்பு இருக்கணும்.
2: Therefore we should be very careful in our speech.
1: அது ரொம்ப கவனமா இருக்கணும்.
2: We should be very cautious.
1: பாருங்க, நான் பொதுவாக நினைப்பேன் இந்த பேச்சு வந்து நாம எச்சரிப்பா இருக்க வேண்டியது முன்பாக பேசுறதுக்கு முன்பாக.
2: So generally I used to think we should be very careful before we utter or speak out.
1: பேசின பிறகு வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்ல.
2: There is no use in regretting after you speak.
1: இந்த பேச்சு சரியா இருக்கறோனா நம்மளுடைய இதயத்தையும் சரியா வச்சுக்கணும்.
2: So if this speech ought to be right, then our heart ought to be right.
1: இதயத்தை சரியா வைத்திருந்தா அந்த இதயத்தின் நிறைவிலிருந்து வாய் வந்து நன்மையானவைகளை பேசும்.
2: If you keep your heart right, then things out of that heart will be right.
1: அதனால தான் வாசிக்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்.
2: That's why it says set a guard over all with all watch over the heart.
1: Keep your heart with all diligence. வாசிக்கிறோம், அவைகளிலிருந்து ஜீவ நீரூற்றுகள் புறப்படும்.
2: For out of it comes out the springs of life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த இ வார்த்தைகள்ல ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது தான் அடிக்கடி ஜபங்களாக நம்ம வேதத்துல வாசிக்கலாம்.
2: So being careful in our speech is what we can read as prayer in Bible.
1: நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 19 சங்கீதத்தின் 14 வசனத்தை வாசிக்கும்போது,
2: If you read Psalm 19 and verse 14,
1: என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக.
2: Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight, O Lord, my strength and my redeemer.
1: அதுல நம்ம எச்சரிப்பா இருக்கணும். அதனால தான் அவங்க ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே.
2: That's why they pray, Lord, let the words of my mouth be pleasing to you, Lord.
1: அப்படின அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: எல்லா வார்த்தைகளை பற்றியும் தேவன் பிரியப்படுறது இல்ல.
2: It means the Lord is not pleased with all the words that we utter.
1: எல்லா வார்த்தையும் தேவன் அங்கீகரிக்கிறது இல்ல.
2: It's not all the words are being accepted by God.
1: எல்லா வார்த்தைகளையும் தேவன் வந்து பலன் அளிக்கிறது இல்ல, அல்லது அதற்காக வேண்டிய பலன் அல்லது கிரீடத்தை அவர் கொடுக்கிறது இல்ல.
2: The Lord doesn't give the reward that will be received for all the words.
1: அதாவது அதனால தான் மத்தேயு 12 அதிகாரத்தின் 36 வசனத்துல வாசிக்கும் போது,
2: That's why if we read Matthew 12 and verse 36,
1: மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
2: But I say unto you that every idle word that men shall speak, they shall give account thereof in the day of judgment.
1: ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று இயேசு சொன்னார்.
2: And Jesus said, for by thy words thou shall be justified and by thy word thou shall be condemned.
1: எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க.
2: How terrible it is.
1: வார்த்தைகளை நாம் எவ்வளவு எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கிறது.
2: How much we have to be careful and cautious regarding our words.
1: இங்க பூமியில நாம பேசுற வார்த்தைகளுக்கு பரலோகத்துல போய் கணக்கு கொடுக்கணுமா?
2: So here the words that we utter in this earth, we have to give an account in heaven.
1: நம்முடைய வார்த்தைகளாலேயே நாம் நீதிமான் என்றோ குற்றவாளி என்றோ தீர்க்கப்படுவோமா?
2: So we will be justified as just or accused according to our words.
1: நம்முடைய வாயினால் நம்ம பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful that we should not sin using our words.
1: இதை குறித்து யோபு பற்றி வாசிக்கும் போது, யோபுவை குறித்து வேதம் சாட்சி சொல்லுகிறது, அவன் தன் வாயினால் எந்த குற்றமும் செய்யவில்லைன்னு வாசிக்கிறோம்.
2: That's what when you read about Job, the Bible testifies saying that he never did any evil or sin using his mouth.
1: அநேக வார்த்தைகளை பேசாம விட்டுறதே நல்லது போல இருக்கு.
2: It is better for us to remain silent without speaking many words.
1: சில வார்த்தைகளை சொல்லிட்டு குற்றவாளியை தீர்க்கப்படாம இருக்கிறதுக்கு அமைதியா இருப்பதே நல்லது.
2: It is better for us to remain silent than speaking out and being condemned.
1: கர்த்தர் தாமே நம்முடைய வாய்க்கு ஒரு காவலை வைத்து ஒரு பூட்டை போடுவாராக.
2: May the Lord set a guard and keep a lock over our mouths.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: சில மனதில வர்ற வருத்தங்களை கூட மனதோட விட்டுறது நல்லது நினைக்கிறேன்.
2: So even if you have certain things against certain people, it is better if you have it in your heart.
1: அந்த இதயத்திலிருந்தே அதை சுத்திகரிச்சிட்டு தூக்கி போடுறது நல்லது.
2: It's better you cleanse it and just throw it away from your heart.
1: நாம வந்து சில பேர் வந்து அத ஒரு வார்த்தை நான் கேட்டுறேன், அதை நான் வெளிப்படுத்திடுறேன் சொல்றேன்னு சொல்லிட்டு எனிவே அதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறது இல்லை, அதை டீல் பண்ண போகிறது இல்லை.
2: See, some people just want to speak out a word or ask regarding that thing, but anyway they are not going to continue with that or deal with that.
1: அங்க வந்து நம்ம எதை நம்ம அது தொடர போறது கிடையாது.
2: We are not going to continue that matter.
1: ஆனா நமக்கு என்ன ஒரு திருப்தினா அதை பேசிட்டேனா எனக்கு ஒரு திருப்தி நினைப்பாங்க.
2: But we have a satisfaction if I speak out those things, I would be satisfied.
1: ஆனா நம்ம அத கூட கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது நினைக்கிறேன்.
2: But instead of that, if you think about it, it is better.
1: சில வேளையில சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ணாம இருக்கதே நல்லது.
2: Sometimes it is better not to discuss certain things.
1: நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.
2: It is better for us and for also others.
1: சில வேளையில சில டெக்ஸ்ட் எல்லாம் அனுப்பாம இருக்கதே நல்லது.
2: It is better not to send certain texts sometimes.
1: அனுப்பிட்டு நான் கடைசியா அனுப்பிடுறேன், கடைசியா சொல்லிடுறேன், கடைசியா எழுதிடுறேன் அப்படி சொல்லாம அதை இருக்கிறபடியே விட்டுட்டு அதை மறந்துட்டு கடந்து போறதே நல்லது.
2: So instead of saying I send this the last time, this is the last time I ask this, this is the last time I say this, instead of doing that, it's better you just move on.
1: நாம பேசின வீணான வார்த்தைகளுக்காக அங்க போய் கணக்கு கொடுக்க வேண்டியது இல்ல.
2: We need not give an account for all the idle words that we have uttered in heaven.
1: அதனாலதான் நம்ம நேற்றை கவனித்தோம், நீதிமொழிகள் 18:21 ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள்னு போட்டிருக்கு.
2: That's what we also learned yesterday in Proverbs 18:21. Death and life are in the power of the tongue, and they that love it shall eat the fruit thereof.
1: அதுல நம்ம ஜீவனை பிரியப்படணும்.
2: So we should always have delight in
1: நல்ல பலன் மேல பிரியப்படணும்.
2: We should delight over good rewards.
1: கர்த்தாவே என் நாவை அடக்க கிருபை தாரும்.
2: Lord, give me grace to control my tongue, Lord.
1: என் வார்த்தைகளிலே அமைதியை காக்க கிருபை தாரும்.
2: Lord, give me grace to have a calmness in my words.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஏனென்றால் என்னுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கு.
2: It's because my words have so much of power.
1: அதனால அதை நான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது நல்லது.
2: So it is better for me to have a control over it.
1: அதனால அநேகருடைய வாழ்க்கைகள் கெட்டு போகாதபடி, பாதிக்கப்படாதபடி, நாசமாகாதபடி என் வாயின் வார்த்தைகளை குறித்து நான் ஒரு கட்டுப்பாடோடு வாழ எனக்கு கிருபை தாரும்.
2: Lord, give me grace to lead my life with a control over my words, that others may not be destroyed or affected because of my words.
1: நமக்கு நல்ல உதாரணம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து.
2: A very good example for us is our Lord and Savior Jesus Christ.
1: அவரை பற்றி எழுதியிருக்கீங்க மத்தேயு 5 அதிகாரத்துக்கு வருவீர்களானா.
2: If you come to Matthew chapter 5,
1: அதுல முதலாம் வசனம் வாசிங்க.
2: Verse 1 says,
1: அங்க நம்ம வாசிக்கிறோம் அவரை குறித்து எழுதியிருக்கு, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள்.
2: And seeing the multitudes, he went up into a mountain, and when he was set, his disciples came unto him.
1: இரண்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா,
2: Verse 2,
1: அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால்,
2: And he opened his mouth and taught them saying,
1: எனக்கு வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு.
2: This word is really beautiful.
1: வாயை திறந்து உபதேசம் பண்ணார்.
2: And he opened his mouth and then taught them.
1: அப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுமா நான் யோசிக்கிறேன்.
2: So I think should such kind of description be given here.
1: வாயை திறக்காமலா உபதேசம் பண்ணுவாங்க?
2: Can someone teach without opening their mouth?
1: ஆனா இயேசு வாயை திறந்தது வந்து ஒரு நியூஸ், அது வந்து ஒரு ஒரு சம்பவம்.
2: But when Jesus opened his mouth, that is an incident or a news there.
1: அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ், அது வந்து ரொம்ப அபூர்வம் போல இருக்கு.
2: So that is something strange and significant there.
1: ஏனா அவர் அடிக்கடி பேசுறது கிடையாது.
2: Because he doesn't speak very often.
1: அவர் அமைதியாவே இருந்தார் போல இருக்கு.
2: He remained calm.
1: எவ்வளவு கூட்டம் கூடினாலும் வாயை திறந்து உபதேசம் பண்ணார்னா அது வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது போல இருக்கு. அவர் பேச விரும்பும் போது தேவையானத, அவசியமானத சமயம் வந்த பொழுது அவர் பேசினார்.
2: So when he says that he opened his mouth and taught, it means that it is not a regular activity. He just opened his mouth and speak only it is when it is required or when it is necessary.
1: நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி வாயை திறந்து பேசினார் அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்பவம் எழுத முடியுமா தெரியல.
2: I don't know whether such kind of incident where we open our mouth and then spoke can be written in our life or not.
1: எல்லாருக்குமே உடனே வாயை திறந்துருவோம்.
2: So we will open our mouth immediately.
1: ஆனா இயேசு அப்படி இல்ல.
2: But Jesus was not so.
1: அநேக வேளை அவர் வாய் திறவாத இருந்தார்னே போட்டிருக்கு.
2: Many times we read that he never opened his mouth.
1: விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ வந்த பொழுது கூட இயேசு வாயை திறக்கல, குனிந்து தரையில எழுதி கொண்டிருந்தார்னு போட்டிருக்கு.
2: When a woman was caught red hand in adultery and brought to Jesus, we see Jesus never opened his mouth. He was bowing down and was writing something on the ground.
1: பிலாத்துக்கு முன்பாக இயேசு வாய் மூடி இருந்தார்.
2: And even before Pilate, Jesus remained calm.
1: இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பழக்கப்படுத்திட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் நான்.
2: So I think if we make this as a habit in our life, that would be very useful to us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அந்த வாயினுடைய வல்லமை, வார்த்தைகளின் வல்லமையை குறித்து முதல் பகுதி பேசினேன்.
2: So yesterday by the grace of God, I spoke on the first part of the power of our words.
1: முதலாவது சொன்னேன், வார்த்தைகளுக்கு உருவாக்குகிற வல்லமை இருக்கிறது.
2: First I told you, words have the power to create.
1: பூமி முழுவதும் வார்த்தையினால் உருவானது.
2: The entire earth was created because of the words.
1: இன்றைக்கு நம்முடைய வார்த்தையினால நாம நல்ல உணர்வுகளை, நல்ல உறவுகளை உண்டாக்க கூடிய திறன் நமக்கு இருக்கிறது.
2: Even today we have the ability to create good feelings, good relationships through our words.
1: இரண்டாவது கவனித்தோம், வார்த்தையின் வல்லமை என்று சொல்லும் பொழுது வார்த்தைக்கு மாற்றத்தை உண்டாக்குகிற வல்லமை உண்டு.
2: Number 2, words have the power to change.
1: எந்த சூழ்நிலையும் அது மாற்றிவிடும்.
2: It can change any situation.
1: மூன்றாவது, வார்த்தைகளுக்கு என்ன வல்லமை என்றால் உள்ளே மறைந்திருக்கிற குணத்தை அது வெளிப்படுத்தும்.
2: Number 3, words reveal a character.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான்காவது இன்றைக்கு கவனிக்க போறோம்.
2: We going to listen to the fourth one today.
1: வார்த்தைகளுக்கு இன்னொரு வல்லமை இருக்கு.
2: There's one more power for this words.
1: அது என்ன தெரியுமா? வார்த்தைகளுக்கு வந்து ஒன்றை அமைதிப்படுத்துகின்ற வல்லமை இந்த வார்த்தைகளுக்கு உண்டு.
2: Words have the power to calm.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீதிமொழிகள் 15 அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்தை இன்னொரு முறை பார்க்கலாமா?
2: Let us read Proverbs 15 and verse 1.
1: மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும்.
2: A soft answer turns away wrath, but grievous words stir up anger.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகளோட வல்லமை என்னன்னா, இருக்கிற கோபத்தை, உக்கரத்தை கூட அப்படியே அமர பண்றதுக்கு இந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுது.
2: The Bible says these words have the power to calm down even a situation where we have a wrath and anger.
1: சில வேளையில பாருங்க, ஒரு பெரிய யுத்தத்தின் முடிவுல சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா?
2: Sometimes they will speak about peace treaty at the end of a battle.
1: அந்த இவ்வளவு நாள் வருஷ கணக்கில் யுத்தம் பண்ணியிருப்பாங்க, அநேகர் ரெண்டு பக்கமும் மரிச்சிருப்பாங்க.
2: So they would have fought and waged war for many years together, many people would have died on both the sides.
1: அப்போ அந்த யுத்தத்துக்கு முடிவை கொண்டு வந்து ஒரு அமைதியை கொண்டு வர்றதுக்கு ஒரு சிலர் கூடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவரோடு ஒருவர் பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த சண்டைக்கே ஒரு முடிவை கொண்டு வந்துருவாங்க.
2: So at the end of this battle, a few people will gather together and through their words and their discussion they will try to bring an end to this battle.
1: நான் சொல்றேன், பெரிய யுத்தங்கள்ல மட்டும் இல்ல, நம்முடைய வீடுகளுக்குள்ள வர்ற பிரச்சனையில கூட நம்முடைய வார்த்தைகளால என்ன பண்ண முடியும்னா, பெரிய குழப்படிகளுக்கு ஒரு அமைதியை நம்மால கொண்டு வர முடியும்.
2: Actually not only in battles and wars but also in the problems that are existing in our families, we can bring an end to them by words.
1: அதே வேளையில வார்த்தையின் வல்லமை துஷ்பிரயோகம் பண்ணா கோபத்தை எழுப்ப முடியும், எரிச்சலை எழுப்ப முடியும், சண்டைகளை மூட்ட முடியும்.
2: So at the same time if you misuse the power of these words, you can stir up anger, wrath and also you can bring strife against people.
1: அதனால தான் யாக்கோபு 3 அதிகாரத்துல போட்டிருக்கு, நாவானது சிறிய உறுப்பா இருந்தும் பெரிய காட்டையே கொளுத்தி விடும் தான போட்டிருக்கு.
2: That's what we read in James chapter 3, though the tongue is a small member, it can kindle an entire forest into fire.
1: எத்தனையோ சம்பவங்களை நாம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேப்பர்கள்ல வாசிக்கிறோம்.
2: We read many incidents even today in papers.
1: பேச்சு கொண்டிருக்கும் போதே பேச்சினாலேயே கொலையில முடிஞ்ச சம்பவங்கள்லாம் இருக்கு.
2: So we know incidents which have ended up in murder because of words.
1: பேச்சினுடைய முடிவு பெரிய சண்டைகள்ல முடிஞ்சிருக்கு.
2: And the conversations have ended up in murders many times.
1: நிறைய பேச்சினுடைய முடிவு அடிதடியில முடிஞ்சிருக்கு.
2: Many conversations have ended up in fights and strife.
1: அநேக பேச்சுகளுடைய முடிவு ரெண்டு பேர் வந்து பிரிந்து போகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு.
2: And many conversations have ended up in separation of two people.
1: வேதத்திலே வாசிப்பீர்களானா, பவுல் பர்னபா இடையில பெரிய வாக்குவாதம் மூண்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு பாக்குறோம்.
2: And when you read in the Bible you can read there was a big dispute between Paul and Barnabas and at last they just parted away from each other.
1: ஆனால் அதே வார்த்தைக்கு கோபத்தை, எரிச்சலை, தணிக்க கூடிய சக்தி இருக்குன்றத மறந்துடாதீங்க.
2: But don't forget the same words have the power to calm down and quench that anger and wrath.
1: கொலோசியர் 4 அதிகாரம் 6 வசனத்துல பவுல் எழுதும் பொழுது,
2: when you read in Colossians 4:6,
1: அவன் அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக போட்டிருக்கு.
2: It is written, let your speech be always with grace, seasoned with salt, that he may know how he ought to answer every man.
1: அது எப்படி இருக்கணுமோ, உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும்.
2: So it should be seasoned with salt.
1: இந்த உப்பு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும்ல?
2: You know what the salt will do?
1: அது ருசியை கூட்டுறது மாத்திரம் இல்ல.
2: It not only adds taste.
1: ஒரு பொருள் அழிந்து போகாதபடி அல்லது அழுகி போகாதபடி பதப்படுத்துற வேலை வந்து இந்த உப்பு செய்யும்.
2: This salt acts as a preservative to preserve a fruit or any food particles without being rotten.
1: அது அழுகி போயிடும். அது போடலனா அழுகிரும். அது பிரயோஜனம் இல்லாம போயிடும்.
2: If you don't add this salt, it will be totally rotten and it becomes useless.
1: ஆனா அந்த நெகட்டிவ் ரியாக்ஷனை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இந்த salt என்ன பண்ணுனா அப்படியே அதை வந்து பதப்படுத்தும்.
2: So this salt will season and preserve to stop that negative reaction.
1: நான் சொல்லுவேன், வார்த்தைகள் கூட ஒப்பினால் சாரமேற்றப்பட்டதாக.

0: For they persecute him whom thou was smitten, and they talk to the grief of those whom thou was wounded.
1: யாரு?
0: Who?
1: இவங்க என்ன பண்றாங்க?
0: What do they do?
1: அவங்க தேவன் காயப்படுத்தினவர்களை நோகும்படியே பேசுறாங்களாம்.
0: So they speak to the grief of those whom the Lord has wounded.
1: ஏற்கனவே அவங்க காயப்பட்டிருக்காங்க.
0: They are already wounded.
1: அந்த காயத்தை ஆற்றுறதுக்கு பதிலாக அந்த காயத்துக்கே இன்னும் அதிக வலியை சேர்க்கறாங்க.
0: So instead of healing that wound, they just add more pain to it.
1: அன்னாளுடைய வாழ்க்கையில பெனினாள் செய்த வேலை இப்படிப்பட்டதுதான்.
0: So this is the act of Penina in the life of Hannah.
1: அவள் மனம் மடிவாகும் மட்டும் அவள் அவளை நிந்தித்து பேசுவாள்.
0: So she used to speak words of reproach until she is vexed to death.
1: அவள் கண்ணீர் விட்டு அழும் வரைக்கும் அவள் மனம் நோக பேசுவாள்.
0: So she will hurt and wound her until she shed tears.
1: அவள் ஏற்கனவே மனம் முறிஞ்சு போய் தான் இருக்கிறாள்.
0: She is already wounded in her heart.
1: பெனினாள் தன்னுடைய பிள்ளைகளோடு தன்னுடைய குமாரரோடு குமாரத்திகளோடு பண்டிகையை ஆசரிக்க வரும்போது தன் கையில ஒரு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி வருத்தத்தில் அவள் வருகிறாள்.
0: Whenever Penina comes with her sons and daughters to celebrate the feast, this Hannah would be crying that she doesn't have any child.
1: குடும்பத்தில் இன்னொரு பெண்மணிக்கு என்ன அறிவு இல்லைனா, அட நம்மளை போல ஒரு பெண் தானே, அவள் எவ்வளவு வருத்தத்தில் இருப்பா, அவளுடைய நிலைமையை புரிந்து கொண்டு நாம் அவளிடத்துல இணக்கமா பேசலாமே, ஆறுதலா பேசலாமே நினைக்கல, பண்டிகை நேரத்துல அவளை மனமடிவாக்கி அழும்படி அவள் பேசுவாள்.
0: Another woman in the same family, she doesn't even have the knowledge and understanding that she is also a woman, she will also have a heart, but rather she will wound her, and she will not use words of comfort or soothing, rather she was actually wounding her more and more.
1: நீதிமொழிகள் 12:18 பாருங்க.
0: Proverbs 12:18.
1: பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு என்று வாசிக்கிறோம்.
0: There is one who speaks like the piercings of a sword.
1: ஆனால் ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ நல்ல ஔஷதம் அல்லது மருந்துன்னு போட்டிருக்கு.
0: And but the tongue of the wise promotes health.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நாம பேசுறது மருந்தா இருக்கா, நம்ம பேசுறது குத்துறதா இருக்கா?
0: So is our words or a health or a healing or is it piercing people?
1: நம்ம ஆலயத்து கூட வரலாம்.
0: Even you can come to church.
1: நம்மை போல अनेகர் ஆராதிக்க வரலாம்.
0: Many people like us also can come and worship the Lord.
1: நாம அவர்களோடு பேசும் சம்பாஷணைகள் அவங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி இருக்கா, அல்லது அவர்களை வந்து வேதனைப்படுத்துதா?
0: So is our conversations with them, is it piercing them and wounding them, or is it healing them?
1: எதை பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு.
0: We have power and authority to speak whatever we want.
1: ஆனா நான் பேசி முடிச்ச பிறகு அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்களா?
0: But are they hurt at the end of a conversation?
1: அவங்களுக்கு மன வேதனையை நான் கொடுத்துட்டேனா?
0: Have I given any pain in their heart of after it?
1: ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் ஒரு ஞானம் உள்ளவனை போல நல்ல ஔஷதமாக மாற கிருபை தாரும்.
0: Lord, let the words of my mouth like a wise man promote health. Lord,
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஐந்தாவது, வார்த்தைகளுடைய வல்லமை என்னவென்றால்,
0: Number 5, the power of the words.
1: வார்த்தைகள் வந்து அமைதி படுத்தக்கூடிய வல்லமை உள்ளதாய் மாத்திரமல்ல,
0: words not only have the power to calm.
1: வார்த்தைகள் ஒரு மனிதனை சுத்திகரிக்க, ஒரு மனிதனுடைய குற்றங்களை விளக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது.
0: Words also have the power to clear and cleanse the sins of men.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: லூக்கா 18:10-14 வசனங்கள் நமக்கு அறிந்த ஒரு பகுதி.
0: So Luke 18:10-14 is a familiar incident.
1: இயேசு ஒரு உபமானத்தை சொன்னார்.
0: Jesus told a parable.
1: இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன்.
0: Two men went up to the temple to pray, one a Pharisee, the other a tax collector.
1: பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசோபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார்.
0: The Pharisee stood and prayed thus with himself, God, I thank you that I am not like the other men, extortioners, unjust, adulterers, or even as this tax collector. I fast twice a week. I give tithes of all that I possess.
1: ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான்.
0: And the tax collector, standing afar off, would not so much as raise his eyes to heaven, but bent his breast, saying, God be merciful to me, a sinner.
1: அவன் அல்ல, அதாவது பரிசேயன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுங்க.

0: I tell you, this man went down to his house justified rather than the other, that is Pharisee.
1: இந்த சம்பவத்தை நம்ம நிறைய முறை படிச்சிருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் இப்ப நல்ல பழக்கமான ஒரு பகுதி தான்.
0: We have read this incident very often. It's a familiar incident to us.
1: ஆனா பாருங்க, ரெண்டு பேர் பேசுறதுக்கு என்ன பின்விளைவு வருதுன்னு பாருங்க.
0: But look at the consequence or the outcome of the words of people here.
1: ஒரு மனிதன் மனதுக்குள்ள பேசிக்கொண்டாலும் அவன் என்ன பேசுறான்றது கர்த்தர் கேட்டுச்சான்.
0: So though a person talked within himself, the Lord could hear what he spoke.
1: நம்முடைய எண்ணங்களையும் நினைவுகளின் தோற்றங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று தான போட்டிருக்கு.
0: And we read, the Lord knows our thoughts and the formation of the thoughts.
1: அப்போ கர்த்தர் அந்த பேச்சை கேட்டாரு.
0: The Lord also heard that speech.
1: ஆனா இன்னொருத்தன் வாய் திறந்து பேசினான்.
0: The other one spoke by opening his mouth.
1: மார்பில் அடித்து கொண்டு சொன்னானா, தேவனே என் பாவியாகி என் மேல்
0: வாயின்
1: வார்த்தைகள் பாருங்க, நம்ம தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு நன்மையை ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வல்லமை இந்த நாவுக்கு இருக்கு.
0: Our words and mouth has the power to fetch great blessings before God.
1: நம்முடைய வாயினுடைய அறிக்கையை பரலோகம் கேட்கிறது.
0: The confession of our mouth is being heard by heaven.
1: நம்முடைய இருதயத்தில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நம்முடைய வாயினால் நாம் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம்.
0: We read when we believe our Lord and Savior Jesus Christ through our heart and when we confess through our mouth, then we will be saved.
1: தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறவன் அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்.
0: He who confess his sins and leaves it, he will receive mercy.
1: என்ன பண்ணணுமா?
0: What you are supposed to do?
1: தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும்.
0: You have to confess your sins and leave it.
1: நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு கருவின்றதை மறந்துடாதீங்க.
0: Don't ever forget the words remain a tool for us to cleanse us out of our sins.
1: பரமண்டல ஜெபத்துல கூட ஆண்டவர் இந்த ஒரு பகுதியை உள்ள சேர்த்துட்டாரு.
0: So even the heavenly prayer, the Lord has added this as a part into it.
1: எங்கள் குற்றவாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்க சொல்லி கொடுத்தார்.
0: The Lord taught us to pray, forgive us our trespasses as we forgive them that trespass against us.
1: பாருங்க, நீங்க 51 சங்கீதம் முழுவதும் வாசித்தீங்கன்னா அந்த சங்கீதம் தாவீது பத்சேபாளோடு பாவம் செய்த பிறகு தேவனுக்கு முன்பாக அறிக்கையாக, ஒரு பாவ அறிக்கையாக அவன் செய்த ஒரு ஜெபமாக நம்ம பார்க்கிறோம்.
0: So even if you read Psalm 51, it is a confession of David after he committed a sin with Bathsheba.
1: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால், அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களிலிருந்து நீக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார்.
0: If we confess our sins, the Lord is able to cleanse us from all our righteousness and give us a freedom out of it.
1: எவ்வளவு உண்மை இது!
0: How true it is.
1: நம்முடைய பாவத்தை நாம அறிக்கை பண்றது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் அறிக்கையின் வார்த்தைகளா மாறணும்.
0: It is very important for us to confess our sins and this word should be words of confession.
1: பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு இந்த ஞானம் இல்லாமல் போனது ரொம்ப வேதனைதான்.
0: It is really painful to know that Adam and Eve never had this knowledge.
1: ஆண்டவர் வந்து அவங்க வாயிலிருந்து ஒரு வாய் பிறப்ப கேட்டாரு.
0: The Lord actually asked for a confession from their mouth.
1: ஆண்டவருக்கு தெரியாமன்னு இல்ல, அவங்க பாவம் செஞ்சிட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும்.
0: It's not that the Lord is not aware. The Lord knew that they committed a sin.
1: அவங்க கீழ்ப்படியாம தான் இருந்தாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும்.
0: The Lord knew they were disobedient.
1: ஆனா ஆண்டவர் அவங்க வாய் பிறப்ப கேட்க விரும்பினாரு.
0: But the Lord want a confession from their mouth.
1: வாயினால் நீ என்ன அறிக்கை பண்ண போற?
0: What are you going to confess through your mouth?
1: வேதம் சொல்லுது, ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்விக்கும் அவங்க அறிக்கையாக எதுவுமே சொல்லல, மற்றவர் மேல பழிய சுமத்துறதுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க.
0: So when you see for every question that the Lord asked, they never confessed, they were trying to complain about others.
1: They blamed it on others. முடிவு என்ன தெரியுமா? மன்னிப்பு கிடைக்கல அவங்களுக்கு.
0: At the end they never received forgiveness.
1: நம்ம பாவங்களை அறிக்கையிடும் போது அதுல ஒரு விடுதலை இருக்கு.
0: So when we confess your sins, there's a deliverance.
1: அதுல ஒரு சுத்திகரிப்பு இருக்கு.
0: There's a cleansing there.
1: பாருங்க, இயேசுவின் இடத்துல வந்தவர்கள் எல்லாம் பாருங்களேன், தங்கள் வாயினால என்ன பண்ணாங்கன்னா அறிக்கை செய்தாங்க.
0: When you look at people who came to Jesus, they were confessing by their mouths.
1: யோவான் இடத்துல ஞானஸ்தானம் பெற வந்தவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள்னு வாசிக்கிறோம்.
0: All who came to be baptized by John the Baptist, they confessed their sins and they were baptized.
1: நம்முடைய வாய்க்கு அவ்வளவு வல்லம இருக்கு.
0: So our mouth has such a great power.
1: நம்முடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லம இருக்கு.
0: Our words has such a great power.
1: நமக்கு அறிக்கை செய்யற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும்.
0: We should have a characteristic of confession.
1: பாருங்க, குடும்பத்துல கூட தவறுகள் வருவது இயல்புதான்.
0: It is natural that we have mistakes and faults in our families.
1: நம்முடைய வீடுகளில் வந்து குற்றங்கள் நடப்பது இயல்புதான்.
0: It is natural that all mistakes and faults happens in our family.
1: ஆனால் கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, நான் சொல்லுவேன், இந்த அறிக்கை செய்கிற ஒரு சுபாவம் இருக்குமானா அநேக காயங்கள், அநேக பிரச்சனைகள் முற்றிலுமாக நீக்கப்படும்.
0: But when you have the character of confessing between husband and wife or between parents and children, most of the wounds and most of the problems will be solved.
1: சில பேர் வந்து தப்புன்னு உணர்ந்துருவாங்க, ஆனா வாயை திறந்து தவறுன்னு சொல்லி ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, அறிக்கை பண்ண மாட்டாங்க.
0: Some people will realize that is their fault, but they will never open their mouth or confess or accept it.
1: என்ன மன்னிங்க, I'm sorry அப்படிங்கற வார்த்தை அவங்கட்ட இருந்து வரவே வராது.
0: They will never utter I'm sorry from their mouth.
1: அதுக்காக பெரிய குற்றவாளிகள் நான் சொல்லல.
0: I don't say that they are great criminals because of it.
1: அவங்க வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்துருவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல.
0: They will bring forth fruits of repentance.
1: அவங்க வந்து தங்க தவறு செய்துட்டோன்றத வெளிப்படுத்துறதுக்கு நிறைய கிரியைகளை செய்வாங்க.
0: They will do many works and deeds just to show that they have repented.
1: ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, தவறு செய்துட்டு வாயினால வந்து அறிக்கை பண்ணும்போது நான் தவறு செய்தேன், நான் குற்றம் செய்தேன், என்னை மன்னித்துக்கோ என்று நம்ம வாயை திறந்து அறிக்கை பண்றோம் பாருங்க, அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லம் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
0: But when you confess your mistake saying I have committed this mistake, I'm sorry, those words have really power.
1: அது கேட்கிறவர்களுடைய உள்ளத்திலே உள்ள குற்ற மனசாட்சியையும் அல்லது அவர்களுக்கு இருக்கிற வருத்தங்களை கூட நீக்கிவிடக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்கிறது.
0: That has the power to clear and cleanse all the guilty conscience and all the other sins from their hearts.
1: தொடர்ந்து வேதனை தொடராதபடிக்கு அது இன்ஸ்டன்ட்டா ஒரு ஃபிக்ஸ் அது கொடுக்கும்.
0: That gives an instant fix that this pain may not continue or prolong.
1: நம்ம கிரியை செய்யிறது அது வெளிப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
0: So when you do actions or deeds, that will take time to reveal.
1: நாம் மனம் திரும்பிட்டோம், நான் தவறுனு உணர்ந்துட்டேன் வெளிப்படுத்துறதுக்கு நாம் செய்கிற எத்தனையோ காரியங்கள் to set it right, அவைகளெல்லாம் கொஞ்சம் டைம் கழிச்சு தான் வெளிப்படும்.
0: So things you show or do to set things right, that will take time to show.
1: ஆனா கர்த்தர் எதுக்கு வாயை கொடுத்திருக்கிறாருன்னா, தவறு நடந்தா தவறு செய்தேன் அப்படின்னு அறிக்கை பண்ற ஒரு சுபாவம் நல்லது.
0: But the reason why the Lord has given us mouth, it's just to confess if you have committed a mistake.
1: ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக.
0: May the Lord speak with us.
1: என்னோட வாயின் வார்த்தைகள் எதற்கு வல்லம் இருக்குன்னா, என்னுடைய குற்றங்களிலிருந்து என்னை விடுதலையாக்க, என்னை கழுவி சுத்திகரிக்க என் வாயின் வார்த்தையின் அறிக்கையை வல்லமை உள்ளதா இருக்கிறது.
0: Number 5, words have the power to clear and cleanse me out from my faults and sins and to cleanse me completely.
1: 6வது ஒன்று இருக்கு.
0: Number 6,
1: வார்த்தைகளுக்கு இன்னொரு வல்லமை இருக்கு.
0: There is one more power to this.
1: மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 24 வசனங்களை பாருங்க.
0: Mark chapter 11 verses 23 and 24.
1: எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொல்லியபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: For assuredly I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and does not doubt in his heart, but believes that those things he says will be done, he will have whatever he says.
1: தான் சொல்லபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
0: And does not doubt in his heart, but believes that those things he says will be done, he will be have whatever he says.
1: அவன் சொன்னபடியே ஆகும்.
0: He will have whatever he says.
1: வார்த்தைகள் உள்ள 6வது வல்லம் என்ன தெரியுமா? வார்த்தைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறதற்கு வல்லமை உள்ளது.
0: Number 6, words have the power to claim blessings.
1: அதை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு வல்லமை வார்த்தைக்கு உண்டு.
0: Words have the power to claim.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
0: How beautiful it is.
1: அவன் சொன்னபடியே ஆகும்.
0: So whatever he says shall happen.
1: நம்முடைய வாயின் அறிக்கைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு.
0: The confession of our mouth has so much of power.
1: இதை சொல்லிட்டு இயேசு உடனே அடுத்த வசனம் 24ஆம் வசனம் பார்த்தா,
0: Immediately verse 24 says,
1: நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
0: Therefore I say to you whatever things you ask when you pray believe that you receive them and you will have them.
1: எதை ஜெபம் பண்றீங்களோ அது உங்களுக்கு உண்டாகிடும்.
0: So whatever you pray for that you will have it.
1: அந்த ஜெபத்துல ஒரு பகுதி வந்து என் வாயினால் நான் பேசுகிற வார்த்தைகள்.
0: So one part of the prayer is the words that I utter through my mouth.
1: அதனால தான் வாசிக்கிறோம், நீ பூமியில் இருக்கிற தேவன் வானத்தில் இருக்கிறாரு, நீ அவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் வந்து சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு, உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும்னு போட்டிருக்கு.
0: So that's why it says, you are on this earth, the Lord is in heaven, and when you utter words before the Lord, you should be very careful and you should be very short.
1: நாம் என்ன சொல்கிறோமோ அந்த வார்த்தை வந்து நமக்கு ஒரு கிளைமிங், ஒரு அப்ளிகேஷன் நினைச்சுக்கணும்.
0: So whatever words that we utter, it should be a claiming application for us.
1: நான் சொல்லுகிறதை செய்ய தேவன் வல்லவர்.
0: My God is able to do what I say.
1: யோவான் 14 அதிகாரம் 13-14 பார்க்க.
0: John 14 verses 13 and 14.
1: என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்.
0: And whatever you ask in my name that I will do that the father may be glorified in the son.
1: என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
0: If you ask anything in my name I will do it.
1: நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துறேன், கேட்டால், கேட்டால்.
0: I want to emphasize that word again and again. If you ask, ask.
1: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: Ask and it shall be given to you.
1: மத்தேயு 18:18 பாருங்க.
0: Matthew 18:18-19.
1: பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: Assuredly I say to you whatever you bind on earth will be bound in heaven and whatever you loose on earth will be loosened in heaven.
1: 19 வசனம்.
0: Verse 19.
1: அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: Again I say to you that if two of you agree on earth concerning anything that they ask it will be done for them by my father in heaven.
1: பாருங்க, ஜெபத்துல கூட நாம பதறி பேசாம இருக்கிறதுல எச்சரிப்பா இருக்கணும்.
0: So we should be very careful not to utter words out of anxiety even in prayer.
1: அதனால தான் பவுல் எழுதும்போது ஆவியினாலே ஜெபம் பண்ணின்னு சொல்வார்.
0: That's why when Paul writes you have to pray in spirit.
1: ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்க.
0: You have to pray in spirit.
1: நமக்கு இன்ன விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாததினாலே பரிசுத்தாவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் வேண்டுதல் செய்கிறார்.
0: So since we do not know how we ought to pray, we have a Holy Spirit who makes application for us with groanings.
1: தேவனுடைய சிந்தை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறபடியால் அவர் அதன் பிரகாரமாகவே வேண்டுதல் செய்கிறார்.
0: Since he knows the mind of the Lord, then he prays and gives supplication accordingly.
1: அப்போ ஆவியானவரை சார்ந்து நம் வாயினால சொல்லுகிற எந்த காரியமும், ஜெபிக்கிற எந்த காரியமும், வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை கர்த்தர் அருள் செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்கணும்.
0: So whenever we depend on the Holy Spirit and ask or claim anything in prayer, we have to believe that the Lord will do it to us.
1: எவ்வளவு வல்லமை நம்ம வாயில இருக்கு பாருங்க.
0: See how much power our words have.
1: நாம கேட்கிறதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் நம் வாயிலே தந்திருக்கிறார்.
0: The Lord has given the power to claim that we ask for.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கேட்டுக்கொள்ளுகிறதை தேவன் கொடுக்க வல்லவர்.
0: So you have to pray with faith that the Lord is able to give what you ask for.
1: நீங்க ஆண்டவர் முன்பாக நீங்க தயங்காதீங்க, கலங்காதீங்க.
0: You don't hesitate before the Lord or don't be troubled before God.
1: கர்த்தர் உங்கள் இருதயத்திலே கொடுத்த விருப்பங்களை நீங்க ஜெபத்துல சொல்லுங்க.
0: You just utter the desires which the Lord has given to you in prayer.
1: சொன்னத திரும்ப திரும்ப சொல்லணும் அவசியம் இல்ல.
0: It's not necessary for you to repeat it again.
1: வீண் அலுப்பல்கள் நமக்கு இருக்க கூடாது.
0: We should not have vain speech.
1: வீணாக அலப்ப கூடாது.
0: We should not have vain speech.
1: நம்ம ரிபீட் பண்ண கூடாதுன்னு சொல்லி கூட போட்டுருக்கு.
0: The Bible
1: says on repeating. பரிசேயர்களை போல ரிபீட் பண்ணுறதுனால நமக்கு பலன் கிடைக்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை.
0: So we need not think like Pharisees. If you repeat it again and again, you will receive that reward.
1: சொல்லுவே, நாம கேட்கும் போதே விசுவாசத்தோடு ஆவியானவருடைய நடத்துதலோடு நம்ம கேட்கும் போது நம்ம வாயின் வார்த்தைகளுக்கு பரலோகம் செவி கொடுக்கிறது என்பது வேதத்தின் சத்தியம்.
0: But when you ask with a faith and with the leading of the Holy Spirit and it is true that the heaven will hear and give you according to your prayer.
1: அன்னாள் சொன்னாள் பாத்தீங்களா?
0: Like Hannah said,
1: நான் வேண்டிக்கொண்டதை கர்த்தர் எனக்கு அருளினார்.
0: The Lord has granted me what I have asked for.
1: நாம கேக்குறத வந்து நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது.
0: Don't just take it as simple thing what you ask for.
1: நாம் தேவனிடத்தில் எதை விசுவாசத்தோடு வேண்டிக்கொள்கிறோமோ அதை கர்த்தர் தருகிறார்.
0: So whatever we ask God in faith the Lord is able to give us.
1: Abraham parunga Sodom Gomorrah naatukaga oru manidhan thirappin vaasal irundhu devanodu mandraadi jaavam anna.
0: So this one man Abraham was praying in an open door for the Sodom and Gomorrah to God.
1: 50 neethimaangal irundhu 10 neethimaangal varaikkum vandhan.
0: So he just decreased from 50 righteous people to 10 righteous men.
1: Avlo perukaga avan mandraadina.
0: He was pleading for so many people.
1: Avanude jabathai kettu kathu லோத்தை அவன் குடும்பத்தையும்
0: காப்பாற்றினான்.
1: ஜபம் அவ்வளவு வல்லமை உள்ளது.
0: The prayer has such a power.
1: விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் சொல்லி வாசிக்கிறோம்.
0: The Bible says even a prayer with faith will heal the sick.
1: The prayer of the righteous ல நீதிமான்களோடு செய்யும் ஊக்கமான ஜபத்திற்கு மிகுந்த வல்லமை மிகுந்த பலன் உண்டு.
0: The fervent prayer of the righteous availeth much.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க.
0: Look at the words which have power.
1: கடைசியா ஒன்று சொல்லி நான் முடித்து விடுகிறேன்.
0: At last I want to say one more thing.
1: நம்முடைய வார்த்தைகளில் வல்லமையை வெளிப்படுத்துகிற ஏழாவது காரியம் என்ன தெரியுமா?
0: Thing that has the power of our words.
1: நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
0: read Matthew chapter 4
1: முதல் 11 வசனங்கள் ஒரு சம்பவம் இருக்கிறது.
0: There's a incident in first 11 verses.
1: அது என்ன சம்பவம்?
0: What is that?
1: வேதம் சொல்கிறது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்.
0: Then Jesus was led up by the spirit into the wilderness to be tempted by the devil.
1: இந்த சோதனைக்காரன் 3 சோதனைகளை இயேசு கொண்டு வந்தார்.
0: This tempter brought 3 temptation to Jesus.
1: கண்களின் இச்சை,
0: the lust of the eyes,
1: மாமிசத்தின் இச்சை,
0: lust of the flesh,
1: ஜீவனத்தின் பெருமை,
0: pride of life.
1: இதை மூன்றையும் வெவ்வேறு கோணங்கள்ல நம்ம இந்த 3 சோதனைகள்ல பாக்குறோம்.
0: So you can read these 3 things in different ways in this 3 temptation.
1: நீங்க மாம்சத்தின் இச்சை என்று சொல்லும் பொழுது இயேசுவுக்கு உண்டான பசியை அவன் பயன்படுத்தி நீர் தேவகுமாரனானால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொன்னான்.
0: So for the, when you see about the lust of the flesh, he asked Jesus to command that the stones become bread when Jesus was hungry.
1: அதே போல கண்களின் இச்சை என்று சொல்லும் பொழுது அந்த பிசாசானவன் 8 வசனத்தில் பார்க்கும்போது இயேசுவை மிகுந்த உயர்ந்த ஒரு மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்தான் என்று பார்க்கிறோம்.
0: When you read about the lust of the eyes, you can read verse 8. The devil took him up on exceedingly high mountain and showed him all the kingdoms of the world and their glory.
1: காண்பித்தான்.
0: He showed him.
1: நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார்.
0: And he said to him, all these things I will give you if you will fall down and worship me.
1: மூன்றாவது அவன் கொண்டு வந்த சோதனை வந்து ஜீவனத்தின் பெருமை.
0: The third temptation that brought you is the pride of life.
1: அதைதான் நீங்கள் இரண்டாவது சோதனையாக இங்க பார்க்கலாம்.
0: That is what you can read as the second temptation.
1: 6 வசனத்துல
0: verse 6
1: அவன் பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கை மேல கொண்டு போய் இயேசுவை நிறுத்திட்டு நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும்.
0: He took Jesus upon the holy city, set him on the pinnacle of the temple and he said, if you are the son of God, throw yourself down.
1: ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதி இருக்கிறது என்று சொன்னார்.
0: For it is written, he shall give his angels charge over you and in their hands they shall bear you lest you dash your foot against a stone.
1: இந்த 3 சோதனைகள் பிசாசு இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்த சோதனை.
0: These 3 temptations are the temptation which the devil brought to Jesus.
1: இந்த 3 சோதனைகளும் முதலாவது ஏவாள் இடத்திலேயும் கொடுக்கப்பட்டது.
0: So these 3 temptations were also first brought to Eve.
1: கண்களின் இச்சை,
0: the lust of the eyes.
1: என்ன கண்களின் இச்சை? அந்த கனி பார்ப்பதற்கு அவ்வளவு கவர்ச்சிகரமாக இருந்தது.
0: That fruit was really appearing very attractive to eyes.
1: மாமிசத்தின் இச்சை,
0: and the lust of the flesh.
1: அந்த கனி புசிப்புக்கு நல்லதாக தெரிந்தது.
0: And the fruit was good for food.
1: ஜீவனத்தின் பெருமை,
0: and the pride of life.
1: இதை புசித்தால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள்.
0: If you eat this fruit, your eyes will be open and you shall become like gods.
1: அதே சோதனை தான்.
0: The same temptation.
1: வெவ்வேறு வடிவங்கள்ல வந்தது.
0: It came in different forms.
1: ஆனா ரெண்டு பேர் அந்த சோதனைகளை கையாண்ட விதத்தை பாருங்க.
0: But look at the way both handle this temptation.
1: முதல் சோதனை ஏவாளை நீங்க எடுத்துக்கொள்வீங்களானா,
0: இஃப் யூ கன்சிடர் ஈவ்,
1: இந்த சோதனை பிசாசு கொண்டு வந்த பொழுது அவளும் வாயினால தான் பதில் சொன்னாள்.
0: When the Satan brought this temptation, she also replied using her words.
1: ஆனால் அவள் பேசின வாயின் வார்த்தைகள் எல்லாமே என்னன்னா மாம்சத்தின் வார்த்தைகள்.
0: But every word that she uttered was words of flesh.
1: அவளாக திரித்து பாதி வசனம் பாதி மாம்சத்தை அவள் சொல்லுகிறத நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
0: If you read, you can understand that she herself interpreted using half the words and half from her own herself.
1: தேவனுடைய வாயில வார்த்தையிலிருந்து கூட்டவும் கூடாது குறைக்க கூடாதுன்னு போட்டிருக்கு.
0: The Bible says you should not add or subtract any word from the word of God.
1: ஆனால் அவளுடைய செய்கை நீங்க பாத்தீங்கன்னா வசனத்தை கூட்டுறது வசனத்தை குறைக்கிற வேலையை அந்த அம்மா செய்தாங்க.
0: But when you look at her act, she added and subtracted words from the scripture.
1: அந்த அம்மா தன்னுடைய செயலினால் தன்னுடைய முயற்சியினால அவங்க வந்து இந்த சோதனையை எதிர்த்துடலாம் அப்படின்னு
0: நினைச்சாங்க. She thought that she can overcome this temptation by her act and by her words.
1: ஆனா இயேசு தன்னுடைய வார்த்தைகளை பேசல.
0: But Jesus did not
1: மாம்ச வார்த்தைகளை பேசல.
0: But Jesus did not use words of flesh.
1: அவர் எதை பேசினார்னா வேத வசனத்தை அவர் பேசினார்.
0: But he spoke the scripture.
1: அவர் ஒவ்வொரு சோதனைக்கும் தேவனுடைய வார்த்தையினால் தன் வாயை நிறைத்து இருதயத்தை நிறைத்து அந்த வார்த்தையின் மூலமாகவே பதில் கொடுத்தார்.
0: He filled his heart and his mouth with the scriptures and he answered the devil using those scriptures.
1: விளைவு என்ன?
0: What is the outcome?
1: விளைவு வந்து சாத்தானை ஜெயித்தார்.
0: At last he conquered the devil.
1: நான் சொல்வேன் ஏழாவது வார்த்தையின் வல்லமை என்ன தெரியுமா? வார்த்தைகள் மேற்கொள்ளும் வல்லமை உள்ளது.
0: Number 7, words have the power to conquer.
1: மேற்கொள்ளும் வல்லமை உள்ளது.
0: Words have the power to conquer.
1: பிசாசு இயேசு ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ஜெயிக்கல.
0: The Lord Jesus did not conquer devil using sword and spear.
1: அவர் எதனால ஜெயித்தார்னா தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயித்தார்.
0: He conquered using the word of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இதைதான் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது,
0: this is what if you read in Revelation 12 verses 10 and 11,
1: அங்கே பரலோகத்தில் ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான் ஒரு பெரிய சத்தம் உண்டானது.
0: So then I heard a loud voice saying in heaven, now salvation and strength and the kingdom of our God and the power of his Christ have come, for the accuser of our brethren who accused them before our God day and night has been cast down.
1: ஆனால் ஒரு அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு.
0: The next verse is very beautiful.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அல்லது வார்த்தையினாலும் அவனை ஜெயித்தார்கள்னு போட்டிருக்கு.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they did not love their life to the death.
1: ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா?
0: It is really amazing.
1: நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டு ஜெயிக்கத்தக்கதாக வல்லமை பொருந்தினது என்பதை மறந்துடாதீங்க.
0: Don't forget the words of our mouth have the power to conquer devil and its temptation.
1: நாம வார்த்தையினாலேயே மேற்கொள்ள முடியும்.
0: You can conquer through your words.
1: சாட்சியின் வசனத்தினாலே மேற்கொள்ள முடியும்.
0: You can conquer by the word of the testimony.
1: அதனால தான் தேவனுடைய வார்த்தையை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வாசிக்கிறோம்.
0: That's why we read the word of God is two edged sharp sword.
1: நான் சொல்வேன் இந்த ஆவியின் பட்டயத்தை நாம் எப்பொழுதும் பயன்படுத்தணும்.
0: We should use this spirit of a sword always.
1: நம்முடைய வாய் கர்த்தருடைய வசனத்தினால் நிறைந்திருக்கணும்.
0: Our mouth should be filled with the word of God.
1: நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தினால் நிறைந்திருக்கணும்.
0: Our heart should be filled with the word of God.
1: நமக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும் சாட்சியின் வசனத்தினால் நாம் ஜெயிக்க முடியும்.
0: We can conquer all the temptation that the devil brings by the word of testimony.
1: ஒரு வாலிபன் தன் வழியை எவ்விதமாய் சுத்தம் பண்ணுவான்?
0: How can a young man cleanse his ways?
1: கர்த்தருடைய வசனத்தினால் தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே.
0: By keeping himself according to the word of God.
1: நம்முடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது தெரியுமா?
0: See how powerful is the word of God in our mouth.
1: இந்த சாட்சியின் வசனத்தினால் பிசாசை நாம ஜெயிக்க முடியும்.
0: We can overcome and conquer the devil using this word of testimony.
1: நாம் அவனை மேற்கொள்ள முடியும்.
0: We can overcome and conquer him.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இந்த காலையில நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க.
0: This morning think about the words of your mouth.
1: கர்த்தர் கொடுத்த இந்த திறன் ஏதோ ஒரு சாதாரண திறன் நினைச்சிடாதீங்க.
0: Don't think this ability which the Lord has given as an ordinary and simple ability.
1: அதிலே அவ்வளவு வல்லமை உள்ளடங்கி இருக்கிறது.
0: You have so much of power filled in it.
1: ஏழு காரியங்களை கவனித்தோம்.
0: We saw seven things.
1: வார்த்தைகளுக்கு உருவாக்கும் வல்லமை உண்டு.
0: Words have the power to create.
1: இரண்டாவது, வார்த்தைகளுக்கு மாற்றங்களை உண்டு பண்ணும் வல்லமை உண்டு.
0: Number 2, words have the power to change.
1: மூன்றாவது, வார்த்தைகள் நம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்த கூடியது.
0: Number 3, words reveal our character.
1: நான்காவது, வார்த்தைகள் சூழ்நிலைகளை அமைதிப்படுத்த வல்லமை உள்ளது.
0: Number 4, words have the power to calm.
1: ஐந்தாவது, வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க கூடிய வல்லமை உள்ளது.
0: Number 5, words have the power to clear and cleanse our life.
1: ஆறாவது, வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படி அது நமக்கு உதவுகிறது.
0: Number 6, words have the power to claim.
1: ஏழாவது, வார்த்தைகள் பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள பண்ண வல்லமை உள்ளது.
0: Number 7, words have the power to conquer devil.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள இந்த திறனை, இந்த கிருபையை என் நாவில் கொடுத்திருக்கிறீர். அதன் மூலமா எனக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள எனக்கு கிருபை தாரும்னு கேளுங்க.
0: We have to ask, Lord, you have given me this ability, the grace and the gift in my mouth. Lord, give me grace to inherit your blessing through this power.
1: ஆண்டவரே, என் வார்த்தைகள் மற்றவர்களிடத்தை பயன்படுத்தும் போது எச்சரிப்போடு பயன்படுத்த கிருபை தாரும்.
0: Lord, when I use these words to others, let me use with caution, Lord.
1: தாவீது ஜெபம் பண்ணினானே.
0: As David prayed.
1: என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரியமா இருக்கட்டும்.
0: Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight.
1: ஒரு நல்ல மனிதனாய், நல்ல பொக்கிஷத்தமாகிய இருதயத்திலிருந்து நான் கனிகளை கொண்டு வரட்டும்.
0: Let me bring forth good things and good fruits as a good man or as a good treasure of my heart.
1: தாவே, என் வாய்க்கு காவல் வையும்.
0: Lord, set a guard over my mouth, Lord.
1: என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும்.
0: Lord, keep watch over the door of my lips, Lord.
1: ஜெபமண்ணுவோமா?
0: Let us pray.
1: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Our gracious and merciful Father, we praise you.
1: இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த உன்னத சத்தியங்களுக்காக நன்றி.
0: Lord, thank you for the divine revelations that you have revealed today, Lord.
1: எத்தனையோ முறை எங்களுடைய வார்த்தைகள் உள்ள வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் எங்கள் வார்த்தையிலே வீண் வார்த்தைகளை பேசி விடுகிறோம்.
0: Lord, many times not knowing or not aware of the power of our words, we have spoken many vain words, Lord.
1: ஆண்டவரே, எத்தனையோ விவேகம் இல்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம்.
0: Lord, we also speak out words without prudence many times, Lord.
1: எத்தனையோ முறை எங்கள் வார்த்தைகளால் அநேகரை காயப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் வீணடிக்கிறோம்.
0: Lord, many times we also heard many people wound them using our words and waste all the blessings that you have given us, Lord.
1: இன்றைக்கு எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி.
0: Lord, thank you for the good words that you have spoken to us today, Lord.
1: அம்மாப்பா, எங்கள் வார்த்தைகளை இன்றைக்கு நீர் சீர்தூக்கி பார்க்கிற கிருபை தாரும்.
0: Lord, give us grace to set right our words today, Lord.
1: எங்கள் நாவை சுத்திகரியும்.
0: Lord, cleanse our mouth.
1: எங்களுடைய நாவு அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நாவாக மாற்றி தாரும்.
0: Lord, let our tongue become a tongue that brings blessing to many people, Lord.
1: எங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் மாற்றும்.
0: Let it become our make it that it may fetch blessings to our family, Lord.
1: உம்முடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி தாரும்.
0: Lord, make it useful and beneficial for your kingdom, Lord.
1: உப்பினால் சாரமேற்றப்பட்டதாய் அநேகரை குணமாக்க கிருபை தாரும்.
0: Lord, let it heal many people, be seasoned with salt, Lord.
1: ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தையும் சுத்திகரிக்கிறதற்கு, மேற்கொள்ளுகிறதற்கு இந்த வார்த்தை பயன்படட்டும்.
0: Lord, let these words be used to cleanse our own personal life, to conquer, Lord.
1: உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை எங்களுக்குள்ளே மகிமைப்படுத்து.
0: Glorify your powerful name amidst us.
1: தொடர்ந்து எங்களோடு பேசும், இடைபடும்.
0: Continue to minister to us and speak with us.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.
0: Amen.
1: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165 வசனம். ஒரு வாலிபன் தான் செய்த குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். அவன் சிறையில் இருக்கும்போது அவனுக்கு பணம் தேவைப்பட்டது. எனவே அவன் தன் தாய்க்கு $500 பணம் அனுப்பும்படி ஒரு கடிதம் எழுதினான். தன் மகனின் வாழ்க்கை இவ்வாறு போய்விட்டதே என்று மிகுந்த வருத்தத்தில் இருந்த அந்த தாயிடமிருந்து உடனடியாக ஒரு பார்சல் தபாலில் வந்தது. அவன் மிகுந்த ஆவலோடு அதை திறந்து பார்த்தான். உள்ளே ஒரு பைபிளும் அதன் மேல் ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தை திறந்தபோது அதில், "மகனே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். ஜெபி, உன் வேதத்தை வாசி" என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை வாசித்த பின்பு அவனுக்கு மிகுந்த எரிச்சல் வந்தது. தன் தாயை தொலைபேசியில் அழைத்தான். "அம்மா, நீங்கள் கொடுத்த பைபிள் நன்றாக இருக்கிறது. ஆனால் இப்போது என்னுடைய தேவை பைபிள் அல்ல, $500 பணம்" என்று கோபமாக எரிந்து விழுந்தான். அப்போதும் அவனுடைய தாய், "மகனே, ஜெபி, பின்பு உன் வேதத்தை வாசி" என்றுதான் மறுமொழி கூறினாள். கோபத்தில் அவன் ஒன்றுமே பேசாமல் போனை வைத்து விட்டான்.

அப்பன் தாய் அனுப்பிய பைபிளை மிகுந்த கோபத்தோடு ஜெயிலில் ஒரு மூலையிலே வைத்தான். அவன் சிறையில் இருந்த 6 மாதங்களும் அதை தொடவே இல்லை. 6 மாதங்களுக்கு பின்பு அவன் விடுதலை செய்யப்பட்டான். அவனை அழைத்து செல்ல அவன் தாயும் வந்திருந்தாள். அவன் அம்மாவை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் தாய் அவனிடம், மகனே, ஜெபித்தாயா? உன் வேதத்தை வாசித்தாயா என்று மீண்டும் கேட்டாள். ஆம், நான் ஜெபித்தேன், என் வேதத்தை வாசித்தேன். ஆனால் நான் கேட்ட $500 பணத்தை நீங்கள் ஏன் தரவில்லை என்றான். எங்கே உன் வேதாகமத்தை என்னிடம் காட்டு என்றாள் அவனுடைய தாய். அவன் அதை எடுத்து காட்டிய போது அந்த வேதாகமும் பிரிக்கப்படாமல் அப்படியே இருந்தது தெரிந்தது. அவள் தன் மகனிடம், நீ ஜெபிக்கவும் இல்லை, வேதத்தை வாசிக்கவும் இல்லை என்று சொல்லி தான் அனுப்பிய வேதத்தை திறந்து காட்டினாள். அதற்குள் $500 நோட்டுகள் ஆங்காங்கே 5 பக்கங்களிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அவன் தாய்க்கு கீழ்ப்படிந்து வேதாகமத்தை திறந்து வாசித்திருந்தால் அவனுக்கு $500 பணமும் கிடைத்திருக்கும். வேத வசனங்கள் அவன் வாழ்க்கையையும் மாற்றியிருக்கும். ஆனால் அவன் வேதத்தை திறந்து வாசிக்காததால் அந்த 2ஐயும் இழந்தான். ஆம் பிரியமானவர்களே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கும் கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த வேதத்தை தொடர்ந்து நேசித்து வாசிக்கிற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் வேண்டாத எந்த பிரச்சனைகளிலும் சிக்கமாட்டார்கள். ஆனால் வேதம் வாசிக்காமல் ஜெபிக்காமல் தன் மனம் போல வாழ்க்கை வாழும் வாலிபர்களை பிசாசு தன் வலையிலே சிக்க வைக்கிறான். வேண்டாத பழக்க வழக்கங்கள் மற்றும் வேண்டாத உறவுகளில் மாட்டி அவர்கள் வாழ்க்கையை பாழாக்கி விடுகிறான். தீமோத்தேயு என்ற ஒரு வாலிபன் தன் தாய்க்குள்ளும் தன் பாட்டிக்குள்ளும் இருந்த விசுவாசத்தை தானும் பிடித்து கொண்டான். அவனை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை அவன் சிறுவயது முதலே நன்றாய் அறிந்திருந்தான். எனவே அவன் வாலிபத்துக்குரிய சகல பாவங்களுக்கும் விலகி ஓடினான். தன்னை பரிசுத்தவானாய் காத்து கொண்டான். ஆம், தேவன் கொடுத்த வேதத்தை நீங்கள் நேசித்தால் பிரச்சனைகளுக்கு உங்களை தப்புவித்துக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்.

சத்தி அப்பாக்கு மகிமை செலுத்துவோம். அவருக்கு என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக, கனம் உண்டாவதாக, துதி உண்டாவதாக. ஹல்லேலூயா! எல்லா நாவுகளும் முழங்குவதாக, எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாய் முடங்குவதாக. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே ராஜா. ஹல்லேலூயா! தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மை பாட, துதிக்க, ஆராதிக்க, நாம் எங்கே இருந்தாலும் நம்முடைய இருதயம், நம்முடைய உதடுகள், நம்முடைய உள்ளம் அவரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் காலை மாலை உயர்வோ தாழ்வோ, அனுகூலமோ பிரதிகூலமோ, ஆமே, கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமே, ஹல்லேலூயா! புலம்புகிற கூட்டமாய் அல்ல, துதியை சொல்லி வருகிற கூட்டமாய் தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார், அவர் நமக்கு மகிமையாயிருக்கிறார். வேதனையின் மிகுதியில தான் சத்துருக்கள் திரளாய் பெருகி சத்துருக்களின் கையில் நின்று தப்ப ஓடும் போது பாடின சங்கீதம் தான் மூன்றாவது சங்கீதம். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீரன் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா! ஆமே! என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள், இனி இவனுக்கு ரட்சிப்பு இல்லை, இனி இவனுக்கு வாழ்க்கை இல்லை, இனி இவனுக்கு விடுதலை இல்லை. ஆண்டவரே, சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும், ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, எனக்கு தெரியும், ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமாயிருக்கிறீர், நீர் எனக்கு மகிமையாயிருக்கிறீர், நீர் என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, நான் இதை சொல்லுவேன், ஆண்டவரே. எஸ், தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லுகிறபடி அல்ல உங்கள் வாழ்க்கை. நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் உங்கள் தேவன் மேல் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை. அவர் கேடகம், அவர் மகிமை, அவர் தலையை நிமிர பண்ணுகிறவர். சேர்ந்து பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து.

நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை கேடக மகிமை தலை நிமிர செய்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருக்கள் எவ்வளவு பெருகினாலும் நீர் இருந்தீர், நீர் இருக்கிறீர், நீர் இருப்பீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை ராஜா. ஆமென். Thank you Father. Yes Lord, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம், உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அப்பா, சமூகம் தான் நம்முடைய சந்தோஷம். தாவீது ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார், சிங்காசனத்தை கொடுத்தார், ராஜ்யத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார். ஆனா தாவீது அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை எங்கே கண்டான்னு தெரியுமா? அவருடைய சமூகத்தில். எனவே தான் தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே உங்க சமூகத்தில் இருப்பதையே நான் நாடுவேன். அவன் உற்று பார்க்கிறான், அறிந்து கொண்டா உங்களுடைய சமூகத்தில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு கூடும் கிடைத்ததே ஆண்டவரே. ஆமே. தேவ சமூகத்தில் நெருங்கும் போதுதான் தெரியும், மனிதன் சின்னதென்று அற்பம் என்று எண்ணப்பட்டவைகளுக்கு கூட அவர் அடைக்கலம் கொடுக்கிறார், அடைக்கலம் கொடுக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொன்னார், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அடைக்கலான் குருவிக்கே அப்பா சமூகத்தில் வீடு கிடைக்குமானால் நம்மை அவர் எங்கே வைத்திருப்பார்? அவர் சமூகமே நம் சந்தோஷம். அவருடைய அன்பை எண்ணும் போது நமக்கு சந்தோஷம், அவருடைய நாமத்தை சொல்லும் போது சந்தோஷம், அவர் பிரசன்னத்தில் மூழ்கும் போது சந்தோஷம்.

நம்முடைய சந்தோஷம் அவருடைய சமூகத்தில் தான் நமக்கு பரிபூர்ண சந்தோஷம். கவலை இல்லாதிருப்பது தேவ பிரசன்னத்தில் இருக்கும் போது மட்டும்தான். கவலைகள் பாரங்கள் இவைகளை நினைக்காமல் இருக்க தேவ சமூகத்தில் வந்து அமருவது எவ்வளவு அவசியம் தெரியுமா? மரியாளை போல அப்பா பாதத்தில், அதுவே நமக்கு சந்தோஷம். ஆமே. ஓ, கவலை எல்லாம் அவர் மேல வைக்க அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைகளை குறித்தும் கலங்காதிருங்கள், பதறாதிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன்.

எஸ்தர் 8 அதிகாரம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவா இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தி ஆகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மோர்தெகாய் ராஜசமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மோர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மோர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்னர் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவர் பாதங்களில் விழுந்து அழுது, ஆகாரியனாகிய ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜசமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளெல்லாம் இருக்கின்ற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெத்தானின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமல் பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மோர்தெகாயை நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியால் அவனை மரத்தில் தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை சொல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றார். சீவான் மாதம் என்னும் 3 23 தேதியாகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மோர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 127 நாடுகளின் தேசாதிபதிகளும் அதிபதிகளும் அதிகாரிகளும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கு அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கின்ற 12 மாதம் 13 தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கின்ற யூதர் ஒன்றாக சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரிகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்தல் அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகின்றதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிய அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தைகளினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சுசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மோர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சுசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும்
களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளும் ஆயிற்று. யூதருக்கு பயப்படுகின்ற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறவராக இன்று உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். 4 காரியங்களை இவ்வசனத்தின் அடிப்படையில் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5 அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று உள்ளது. இன்றைக்கும் உங்களின் காரியம் எதுவாயிருந்தாலும் கடினமானதாக இருக்கலாம், வழியே இல்லாமலும் இருக்கலாம், அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். என் காரியமாய் யார் போவார்கள், எனக்கென்று பரிந்து பேச யாருமில்லையே என்றும், நான் செய்கிற காரியம் எப்படியாக முடியுமோ என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற உங்கள் நடைகளை உறுதிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை இன்று வாய்க்க பண்ணுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று உள்ளது. அதற்கு முந்தின வசனத்தை பார்க்கும்பொழுது ஏன் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று உள்ளது. வேதத்தில் பிரியமாயிருக்கிறான், தியானிக்கிறான். நீங்களும் அவருடைய வார்த்தையை நம்புகிறபடியினால் உங்களின் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இந்த நாளில் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். 2 சங்கீதங்களின் புஸ்தகம் 37:6 உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று உள்ளது. தாவீதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அநேக பாடுகள், உபத்திரவங்கள், அவன் செய்யாத குற்றத்திற்கு அவனை குற்றப்படுத்தின கூட்டத்தினர் அநேகர். இப்படியாக கடந்து போன தாவீதனுடைய நீதியை கர்த்தர் விளங்க பண்ணும்படி அவனை எல்லாவற்றிலும் உயர்த்தினார். அப்படியாகவே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு நீங்கள் குற்றப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா? உங்களை வேதனைப்படுத்துகிற கூட்டத்தினர் உங்கள் இருதயங்களை காயப்படுத்துகிறார்களா? வேலை செய்கிற இடங்களில், குடும்பத்தில், படிக்கிற இடத்தில், ஊழியத்தில் எல்லாம் உங்கள் வேதனையை கர்த்தர் அறிவார். உங்கள் நீதியை கர்த்தர் பட்டப்பகலை போல விளங்க பண்ணும்படிக்கு இன்று கர்த்தர் உங்கள் மத்தியில் வருகிறார். 3 சங்கீதங்களின் புஸ்தகம் 37:40 கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்று உள்ளது. தாவீது தன் வாழ்க்கையில் அநேக இடங்களில் தன் உயிரை கொள்ளையாடும்படிக்கு சூழ்நிலைகள் கடந்து வந்தது. ஒருமுறை சிங்கம், ஒருமுறை கரடி, ஒருமுறை தன் மகன் மற்றும் சவுல் மூலம். இப்படியாக தாவீது தன் ஜீவனை தப்புவிப்பதற்காக உபத்திரவத்தின் பாதையில் ஓடினான். அப்பொழுது கர்த்தர் அவனை எல்லாவற்றிலுமிருந்து விடுவித்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் வியாதியா, மன போராட்டத்தினால் ஜீவனுக்கு போராட்டமா, அநேக தீமையான காரியங்கள் உங்கள் ஜீவனை பறிக்கும்படிக்கு உங்களை நோக்கி வருகிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எல்லாவற்றிலுமிருந்து விடுவிப்பேன் என்று. இறுதியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 37:34 பூமியை சுதந்தரிப்பாய் என்று உள்ளது. ஆடு மேய்த்த தாவீதை அரசனாக தேவன் உயர்த்தி சகல பூமியிலும் அவனைப் போல ராஜா இல்லை என்ற நிலைக்கு உயர்த்தினார். அவன் இழந்ததை இரட்டத்தனையாய் மீட்டுக் கொள்ளும்படியும் செய்தார். பெயரிலும், வீரத்திலும், புகழிலும், செல்வத்திலும், எல்லாவற்றிலும் அவனை உயர்த்தின கர்த்தர் இன்று உங்களின் வாழ்க்கையிலும் அப்படியே செய்யப்போகிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை உயர்த்தப் போகிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 ஆசீர்வாதமாயிருக்கும்படி உங்களை இன்று கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:17. உங்கள் இருதயங்களை தேற்றி உங்களை நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் ஸ்திரப்படுத்துவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்கிற இந்த வார்த்தையைப் போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இருதயத்தை தேற்றி நல் வார்த்தையினாலும் நல் வசனத்தினாலும் நிரப்ப போகிறார். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சிலர் காலையிலேயே போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நிறைய தேவையோடு நாங்கள் இருக்கிறோம், எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு, இன்னைக்கு நைட்டு முடிகிறதுக்குள்ள இன்னந்த காரியங்களை நாங்கள் முடிக்கணும், ஒரு பயம் எங்களை சூழ்ந்திருக்கு, கவலையோடு இருக்கிறோம், என்ன செய்ய போறோம்னு தெரியல, எங்களுக்காக ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இருதயம் பயங்கர பாரத்தினாலே, வேதனையினாலே, கண்ணீரினாலே நிறைந்திருக்கிறதை காண முடியும். இந்த காலை நேரத்திலே சகோதரா சகோதரி, நீங்க எந்திரிக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை சுற்றில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாய் உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதா? கர்த்தர் நிச்சயமாய் இன்னைக்கு உங்களை தேற்றி அற்புதம் செய்ய போகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து, 23:3, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே என்னை நடத்துவார். அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை தேற்றுவார். எத்தனையோ முறை தாவீதை தேற்றி இருக்கிறார், தூக்கி இருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார், காயம் கட்டி இருக்கிறார், அற்புதமாய் நடத்தி இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சில நேரம் நாம சிலரை தேற்ற முயற்சிப்போம், கவலைப்படாதீங்க, நீ சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி தேற்ற முயற்சிப்போம். ஆனா அது சில நிமிஷங்கள் மாத்திரம்தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் ஆறுதலை தந்து தேற்ற ஆரம்பித்தால் ஒரு தாயை போல தேற்ற ஆரம்பிப்பார், ஒரு தந்தையை போல தேற்ற ஆரம்பிப்பார், தோளில் சுமந்து காக்கிறது போல, தோளில் சுமந்து நடக்கிறது போல வாழ்க்கையில அருமையாய் நடத்தி கொண்டு போவார். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு நாம் இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவர் நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்தி இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எத்தனையோ பாரம் வேதனை கண்ணீரோடு கூட இருக்கலாம். தேவைகள் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். எத்தனையோ தேவைகள், மனபாரங்கள், குடும்பத்திலே, தொழிலிலே, வேலையிலே, படிப்பிலே, பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவரே இருதயத்தில் காயப்பட்டு வேதனையோடு இருக்கலாம். இன்னைக்கு தேற்றி ஆறுதல் படுத்துவீராக, சமாதானத்தை தந்தது ஆண்டவர் அற்புதம் செய்வீராக, விடுதலை ஆக்குவீராக, அவர்களை நல் வார்த்தையினாலும் நல் வசனத்தினாலும் ஸ்திரப்படுத்தி அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் அதிகமாய் உமோடு நெருங்கி ஜீவிக்க கட்டப்படுவதாக. நீர் ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

0: சுவிசேஷத்துக்காக நாம் வெட்கம் அடைவதில்லை என்ற தலைப்பில் ஊழியர் சகரியா பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Paul said in Romans chapter 1
2: ரோமர் 1 ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார்,
1: a wonderful word that all of us must also be able to say.
2: நாம் எல்லாரும் கூட சொல்லக்கூடியதான ஒரு நல்ல அற்புதமான வசனம்.
1: He said in verse 16, I am not ashamed of the gospel, for it is the power of God for salvation to everyone who believes.
2: கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று 1:16 ரோமர்லே வாசிக்கிறோம்.
1: We must never be ashamed of our faith.
2: ஒரு காலம் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது.
1: We live in a country where many people profess many different faiths.
2: நாம் வாழுகிற இந்த நாட்டிலே பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான தங்களுடைய மார்க்கங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: We have so many religions in this country.
2: இந்த தேசத்திலே அநேக மதங்களும் மார்க்கங்களும் உண்டு.
1: And there are great forces that are trying to make everybody say all religions are the same.
2: எல்லா மதங்களும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடியதன பல சக்திகள் இந்த தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கின.
1: If we say that, we will become more popular.
2: நாமும் அப்படி சொன்னால் நாமும் அவர்கள் மத்தியிலே புகழ் பெற்றவர்களாய் பிரபலமானவர்களாய் மாற முடியும்.
1: And nobody will trouble us.
2: யாரும் நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார்கள்.
1: But how can I tell a lie?
2: ஆனால் நான் எப்படி ஒரு பொய் சொல்ல முடியும்?
1: I can't tell a lie because all religions are not the same.
2: எல்லா மதங்களும் ஒன்று அல்ல. ஆகவே நான் எப்படி எல்லா மதங்களும் ஒன்று என்று பொய் சொல்ல முடியும்?
1: Who rose up from the dead?
2: மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தது யார்?
1: Who died for my sins?
2: என்னுடைய பாவங்களுக்காக மரித்தது யார்?
1: Only one person.
2: ஒரே ஒரு நபர் தான்.
1: Who came from heaven to tell us the way to heaven?
2: பரலோகத்துக்கு போகிற வழி எது என்று சொல்லுவதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் யார்?
1: My faith is not in a religion, my faith is in a person.
2: என்னுடைய விசுவாசமானது ஒரு மதத்திலே அல்ல, அது ஒரு நபரிலே இருக்கிறது.
1: When I speak the gospel to people, I tell them I'm not trying to convert you to Christianity.
2: நான் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது என்னவென்றால், உங்களை நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்ற முடியாய் முயற்சிக்கவில்லை.
1: I'm not trying to change your name to John or David or something like that.
2: உங்களுடைய பெயரை John David என்று மாற்றுவதற்கு நான் இங்கே இல்லை.
1: I don't want to change name. I'm not trying to lead you to some religion.
2: உங்களை ஒரு மதத்தண்டை நடத்துவதற்கோ உங்களுடைய பெயரை மாற்றுவதற்கோ நான் இங்கே இல்லை.
1: I want to introduce you to a person, Jesus Christ, who changed my life.
2: என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன்.
1: It is like a patient who was terribly sick, who one doctor treated and cured, telling another patient, listen, this doctor can cure you also.
2: கடுமையான நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை ஒரு மருத்துவர் சிகிச்சை கொடுத்து அவருக்கு குணமாகிவிட்டது. அதே போல வியாதியில் இருக்க இன்னொருவருக்கு இந்த மருத்துவரை அறிமுகம் செய்து வைப்பது போலதான்.
1: That is what it means to present the gospel.
2: சுவிசேஷத்தை சொல்லுவது என்பதனுடைய அர்த்தம் இதுதான்.
1: It's not like a fight, your religion versus my religion.
2: உன்னுடைய மதம் பெரிதா என்னுடைய மதம் பெரிதா என்றதான ஒரு சண்டை அல்ல.
1: It's not like a football game where I'm trying to defeat all the other teams.
2: மற்ற எல்லா அணிகளையும் தோற்கடிக்கக்கூடியதான ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டை போல இது அல்ல.
1: I'm not here to defeat all the other religions to prove that my religion is the greatest.
2: என்னுடைய மதம் தான் பெரிய மதம் என்று நிரூபிக்கும்படியாக மற்ற மதங்களை எல்லாம் வாக்குவாதம் செய்து தோற்கடிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல.
1: But the gospel concerns a person, Jesus Christ.
2: ஆனால் சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தனி நபரை பொறுத்த விஷயம்.
1: Came from heaven.
2: அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தார்.
1: Who is the only one who died for the sins of the world.
2: அவர் ஒருவர் மட்டுமே இந்த உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரித்தவர்.
1: Who is the only one who rose from the dead.
2: அவர் ஒருவர் மட்டுமே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர்.
1: And the message we preach is so different from what many other people speak.
2: அநேக மக்கள் பேசுவதை காட்டிலும் நாம் சொல்லுகிற செய்தி வித்தியாசமானது.
1: Our message is not that you must fast and pray and go through all these religious activities.
2: நீங்கள் உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், மத வாழ்வின் கிரியைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவது நம்முடைய செய்தி அல்ல.
1: Our message is that Jesus Christ can save you from your sins.
2: Now Yesu Kristu nammudaiya paavangalirundu nammai viduvikka mudiyum endradhu dhaan nammudaiya seidhi.
1: Whatever sin you are a slave to, Jesus can save you from.
2: Evidhamana paavathirkku nee adimaiya irundhalum sari Yesu Kristu adilirundu unnai vidudhilaiyaakka mudiyum.
1: Jesus Christ can come inside you and give you the nature of God.
2: Yesu Kristu ungalkullaga vandu devanudaiya thanmaiyai ungalku kodukka mudiyum.
1: Through the Holy Spirit.
2: Parisutha aaviyanavar moolamaga.
1: Very important that is what we preach.
2: இதைத்தான் நாம் பிரசங்கிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
1: That's why I don't argue with anybody about their religion.
2: ஆகவே யாருடைய மதத்தை குறித்தும் நான் யாரோடும் தர்க்கிப்பதில்லை.
1: Even if a person is worshiping idols.
2: ஒரு மனிதன் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்தாலும்
1: சரி. I don't first go to him and say all your idols are wrong.
2: முதலாவதாக அவனிடத்தில் போய் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் தவறு என்று நான் சொல்லுவதில்லை.
1: He may be a sincere man.
2: அவர் ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருக்கலாம்.
1: He may not have understanding on some things I have understanding about.
2: நான் சில அறிவுகளை பெற்றிருக்கிறது போல அவருக்கு சில காரியங்களை குறித்து நான் அறிவில்லாமல் இருக்கலாம்.
1: So I'm not here to go and tell him your religion is all wrong. That's not what I tell
2: him. அவருடைய மதம் தவறு என்று சொல்லுவதற்கு நான் இங்கே இல்லை.
1: You know how I approach people with the gospel?
2: சுவிசேஷத்தை நான் எப்படி ஜனங்களிடத்தில் கொண்டு செல்கிறேன் தெரியுமா?
1: I say listen. In God's eyes there are no religions.
2: தேவனுடைய பார்வையிலே மதங்களே இல்லை என்று சொல்கிறேன் முதலாவது.
1: We are all the same.
2: நாம் எல்லாரும் ஒன்றுதான்.
1: Whichever family you are born into, that child gets that religion.
2: எந்த குடும்பத்திலே நீங்கள் பிறக்கிறீர்களோ ஒரு குழந்தை எந்த குடும்பத்திலே பிறக்குதோ அந்த மதத்தை தான் அந்த குழந்தை பின்பற்றுகிறது.
1: That child is born into Hindu family grows up as a Hindu.
2: இந்த குழந்தை இந்து குடும்பத்திலே பிறந்தபடினாலே அது இந்து குழந்தையா வளர்கிறது.
1: Child grows up born in a Muslim family grows up as a Muslim.
2: இந்த குழந்தை முஸ்லிம் குடும்பத்திலே பிறந்தபடினாலே ஒரு முஸ்லிம் குழந்தையா வளர்கிறது.
1: Child grows up in a Christian family grows up as a Christian.
2: இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தபடினாலே கிறிஸ்தவ பையனா வளர்கிறான்.
1: But all and different religions like that.
2: இதுபோல பல மதங்கள் இருக்கிறது.
1: You look at all these babies.
2: இந்த எல்லா குழந்தைகளையும் பாருங்கள்.
1: They look alike.
2: எல்லா குழந்தையும் பார்த்தால் ஒரே மாதிரி தான் இருக்குது.
1: All of them.
2: எல்லா குழந்தைகளும்.
1: And they grow up.
2: அவைகள் வளர்கிறது.
1: They all tell lies.
2: அந்த எல்லா குழந்தைகளுமே பொய் சொல்கிறது.
1: Even the Christian children also tell lies.
2: கிறிஸ்தவ குழந்தைகளும் பொய் சொல்கிறது.
1: They fight.
2: சண்டை போடுகிறார்கள்.
1: Don't Christian children fight?
2: கிறிஸ்தவ பிள்ளைகள் சண்டை போடுவதில்லையா?
1: They are all the same.
2: எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள்.
1: They fight, they quarrel.
2: சண்டை போடுகிறார்கள்.
1: They tell lies.
2: பொய் சொல்கிறார்கள்.
1: When they become teenagers, they lust after women.
2: வாலிப பருவம் அடையும் பொழுது அவர்கள் பெண்களை இச்சையோடு பார்க்கிறார்கள்.
1: Christians do it just like people of every religion.
2: எல்லா மதத்தினரும் செய்வது போலவே கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள்.
1: There is no difference.
2: வித்தியாசமே இல்லை.
1: Proving that our religion makes no difference.
2: அது எதை நிரூபிக்கிறது என்றால் நம்முடைய மதம் என்பது ஒரு வித்தியாசத்தையும் அதே உண்டு
1: பண்ணுவது. Even your denomination makes no difference.
2: உங்களுடைய சபை பிரிவு கூட உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டாக்குவதில்லை.
1: The teenager in the Catholic Church or the CSI Church, the Pentecostal Church, they all lust after women.
2: கத்தோலிக்க சபையா இருந்தாலும், Protestant சபையா இருந்தாலும், பெந்தகோஸ்த சபையா இருந்தாலும், அதில் இருக்கக்கூடிய வாலிப பையன் கண்ணினால இச்சிக்கிறான்.
1: And everybody loves money.
2: எல்லாரும் பணத்தை நேசிக்கிறார்கள்.
1: Many of you sitting here, don't you love money?
2: இங்கே உட்கார்ந்திருக்கிறவங்களில் அநேகர் பணத்தை நேசிப்பதில்லையா?
1: What is the difference between then your religion and somebody else's religion?
2: உங்களுடைய மதத்திற்கும் மற்ற மக்களுடைய மதத்திற்கும் என்ன வித்தியாசம்?
1: So it is a nature that we have all got.
2: ஆகவே நமக்குள்ளாக ஒரு சுபாவம் இருக்கிறது.
1: So no religion can change that nature.
2: எந்த ஒரு மதமும் இந்த குணாதிசயத்தை மாற்ற முடியாது.
1: It is a person.
2: ஒரு நபர் தான் மாற்ற முடியும்.
1: The living Lord Jesus Christ.
2: உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: He can come and do a miracle and change my nature.
2: அவர் உள்ளாக வந்து ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய குணத்தை மாற்ற முடியும்.
1: He is the one who can wipe out the guilt of all the sins I committed in my life.
2: என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த எல்லா பாவத்தை குறித்ததான குற்ற உணர்விலிருந்து அவருடைய ரத்தம் மட்டுமே கழுவ முடியும்.
1: So I always try to introduce people to Jesus Christ.
2: ஆகவே நான் எப்பொழுதே ஜனங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே விரும்புகிறேன்.
1: Because Jesus Christ is my friend.
2: ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னுடைய நண்பர்.
1: Supposing you don't know Brother Vincent, I try to introduce you to Brother Vincent and say here is a good man. You should meet.
2: Vincent என்ற சகோதரன் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நான் இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நல்லவரை பாருங்கள்.
1: Exactly like that.
2: இதே போல தான்.
1: Just like I know Brother Vincent, I know Lord Jesus Christ.
2: எப்படி சகோதர வின்சென்ட்டை நான் அறிந்திருக்கிறேனோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன்.
1: And I say Lord Jesus has done so much for me.
2: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார்.
1: My sickness was worse than yours, he cured me.
2: உங்களுடைய காட்டிலும் என்னுடைய வியாதியானது கொடூரமாக இருந்தது அதை குணமாக்கி இருக்கிறார்.
1: My spiritual sickness.
2: என்னுடைய ஆவிக்குரிய நோய்.
1: Sin.
2: பாவம் என்கிற நோய்.
1: And if he can heal me, why can't he heal you?
2: அவர் என்னை குணமாக்க முடியும் என்று சொன்னால் ஏன் உங்களை குணமாக்க முடியாது?
1: And it is free. This doctor Jesus, he charges nothing.
2: இந்த டாக்டர் ஜீசஸ் என்கிறவர் அவர் எந்த கட்டணத்தையும் வசூலிப்பதில்லை, இலவசமாக உங்களுக்கு குணமாக்குகிறார்.
1: That is how we must present the gospel.
2: இப்படித்தான் நாம் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
1: And there are certain unique things about the Christian gospel.
2: கிறிஸ்துவ சுவிசேஷத்தை குறித்தான சில தனித்துவம் வாய்ந்த தன்மைகள் இருக்கிறது.
1: That's why Paul said I'm not ashamed to preach this gospel.
2: ஆகவே அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு வெட்கப்படையேன் என்று சொல்கிறார்.
1: He's saying I'm proud of this gospel.
2: இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் பெருமையுள்ளவனாய் இருக்கிறேன் என்று பவுல்
1: சொல்கிறார். Why? ஏன்? Because first of all, like we said in the last session,
2: கடந்த கூட்டத்திலே பார்த்தது போல,
1: that our leader is the only one who came out alive from the grave, never to die again.
2: நம்முடைய தலைவர் மட்டுமே கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து மீண்டும் மரிக்காமல் ஜீவனோடு இருக்கிறார்.
1: He has conquered man's greatest problem.
2: மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையை அவர் ஜெயித்தார்.
1: That is death.
2: அதுதான் மரணம்.
1: He conquered death, he is alive.
2: அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறார்.
1: He defeated man's greatest enemy Satan.
2: மனிதனுடைய மிகப்பெரிய சத்துருவாகிய சாத்தானை அவர் ஜெயித்தார்.
1: And therefore Satan has got no power over me anymore.
2: ஆகவே இன்னும் சாத்தானுக்கு என் மீது எந்த ஒரு வல்லமையும் கிடையாது.
1: You know, for example, when we encounter a demon possessed person,
2: ஒரு பிசாசு பிடித்த ஒரு நபரோடு கூட இடைபடும் பொழுது,
1: I'll tell you my experience.
2: என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு
1: சொல்றேன். Every single time.
2: ஒவ்வொரு முறையும்.
1: Every single time.
2: ஒவ்வொரு முறையும்.
1: If I say in the name of Jesus Christ get out of him.
2: இயேசுவின் நாமத்தினாலே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்கிறேன்.
1: Every time they go.
2: ஒவ்வொரு முறையும் அவைகள் புறப்பட்டு ஓடுகிறது.
1: I have never in my life seen a demon that did not go when commanded in the name of Jesus Christ to go.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்த பிறகும் போகாத ஒரு பிசாசியும் நான் பார்த்ததில்லை.
1: Not because they are afraid of me, because they know Jesus Christ conquered them.
2: என்னை பார்த்து அவைகள் பயப்படுகிறதுனாலே அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து அவைகளை ஜெயித்தார் என்று அவைகள் அறிந்திருக்கின்றன.
1: Anytime the devil has resisted me or troubled me,
2: என்னை எப்பொழுதெல்லாம் பிசாசு எதிர்த்திருக்கிறதோ தொந்தரவு செய்திருக்கிறதோ,
1: I say in the name of Jesus Christ,
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்கிறேன், இங்கிருந்து ஓடிப்போ.
1: He goes.
2: அவன் போகிட்டு விடுகிறான்.
1: Are you harassed by bad dreams?
2: கெட்ட சொப்பனங்களினாலே நீங்கள் தொந்தரவுபடுத்தப்படுகிறீர்களா?
1: Fearful dreams.
2: பயமுறுத்துகிற கனவுகள் உங்களுக்கு
1: வருகிறதா? In the name of Jesus Christ, resist the devil.
2: இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை எதிர்த்திருங்கள்.
1: There is a mighty power in the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தினாலே பெரிய வல்லமை உண்டு.
1: Now you try, you don't have to try it, but if anybody tries to cast out that demon with the name of any other god, that demon will not go.
2: வேறு யாராவது வேறு எந்த பெயரிலாவது அந்த பிசாசை விரட்ட முயற்சி செய்தால் அந்த பிசாசு போகாது.
1: They can try any other name.
2: வேறு எந்த பெயரில் வேண்டுமானாலும் ஓட்டி பார்க்கலாம்.
1: All the gods in the world,
2: இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேவருடைய பெயர்களையும் சொல்லி விரட்டி பார்க்கலாம்.
1: In the name of so and so go.
2: இந்த இவருடைய பெயராலே போ என்று சொல்லி பார்க்கலாம்.
1: It won't go.
2: அவைகள் போகாது.
1: Because those demons know who conquered them.
2: ஆனால் தங்களை ஜெயித்தவர் யார் என்று அந்த பிசாசுகள் அறிந்திருக்கிறது.
1: That is the proof. The demons confess that Jesus has conquered us.
2: இயேசு கிறிஸ்து எங்களை ஜெயித்தார் என்று பிசாசுகள் அறிக்கையிடுகிறது.
1: How do they confess it?
2: அவைகள் எப்படி அறிக்கையிடுகிறது?
1: When they are commanded to go in the Jesus name, they'll go. If they are commanded to go in any other name, they will not go.
2: இயேசுவின் நாமத்திலே போ பிசாசு என்று சொன்னால் அது போய் விடுகிறது. வேற எந்த பெயரை பயன்படுத்தி போ பிசாசு என்று சொன்னால் அது போகுது.
1: If I use my name, the demon will say no, I'm not going.
2: என்னுடைய பெயரை பயன்படுத்தி என்னுடைய நாமத்திலே போ என்று சொன்னால் அது நான் போக மாட்டேன்
1: என்று சொல்லுவார். So there's something unique about our faith.
2: ஆகவே நம்முடைய மார்க்கத்தை குறித்து ஏதோ ஒரு வித்தியாசமான தனித்தன்மை உண்டு.
1: Our savior,
2: நம்முடைய இரட்சகர்,
1: rose up from the dead.
2: மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்து
1: solved man's greatest problem of death.
2: மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மரணத்தை தீர்த்து வைத்தார்.
1: Conquered our greatest enemy, the devil.
2: நம்முடைய மிகப்பெரிய சத்துருவாகிய பிசாசை ஜெயித்தார்.
1: And the proof is these demons go in Jesus name.
2: அவருடைய அத்தாட்சி என்னவென்றால் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பிசாசுகள் புறப்பட்டு ஓடுகிறது.
1: Jesus said that.
2: இயேசு இதை சொன்னார்.
1: He says if I cast out demons in by the Holy Spirit, then the kingdom of God has come.
2: பரிசுத்த ஆவியானவராலே நான் பிசாசுகளை துரத்துவேன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது.
1: That is one of the proofs that the kingdom of God has come.
2: தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதனுடைய அடையாளம் இதுதான்.
1: They never did it in the Old Testament.
2: பழைய ஏற்பாட்டில் அவர்களால் விரட்ட முடியவில்லை.
1: Even Moses never cast out a demon.
2: மோசேயும் கூட பிசாசை துரத்தவில்லை.
1: Elijah never cast out a demon.
2: எலியா பிசாசை துரத்தவில்லை.
1: Jesus was the first person in the Bible who cast out demons.
2: பிசாசை விரட்டுவதற்கு வேதத்திலே முதல் நபர் இயேசு கிறிஸ்து தான்.
1: After that the apostles did it.
2: அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் விரட்டினார்கள்.
1: And now you and I can do it.
2: இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி செய்யலாம்.
1: Because Something happened on Calvary 2000 years ago.
2: 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே ஒன்று நடந்தது.
1: Our enemy was defeated.
2: நம்முடைய சத்துரு தோற்கடிக்கப்பட்டார்.
1: He has no power over us.
2: அவனுக்கு நம்மீது எந்த அதிகாரமும் இல்லை.
1: He trembles at the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தை கேட்கும்பொழுது அவன் நடுங்குகிறான்.
1: So that's the first thing which is very unique about our faith. We have a risen living savior who's conquered everything.
2: ஆகவே நம்முடைய விசுவாசத்தை குறித்ததன முக்கியமான காரியம் என்னவென்றால் நமக்கு உயிர்த்தெழுந்த ஒரு ஜெயாளி இருக்கிறார்.
1: And he hears our prayer.
2: அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார்.
1: And he answers all our prayers.
2: நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
1: Yes or no?
2: கொடுக்கிறாரா இல்லையா?
1: Sometimes the answer is yes.
2: சில சமயத்திலே ஆம் என்ற பதிலை கொடுக்கிறார்.
1: Sometimes the answer is wait.
2: சில சமயத்திலே இன்னும் கொஞ்சம் காத்துற என்ற பதிலை கொடுக்கிறார்.
1: And sometimes the answer is no.
2: சில சமயத்திலே இல்லை என்ற பதிலையும் கொடுக்கிறார்.
1: If you go to your father,
2: நீங்கள் உங்களை தாப்பண்டத்திலே போகிறீர்கள்.
1: Ask him for something.
2: அப்பா கிட்ட போய்
1: Sometimes the answer is yes.
2: சில சமயத்தில் இந்தாப்பா வைத்துக் கொள்ள சொல்கிறார்.
1: Sometimes he says wait.
2: சில சமயத்தில் கொஞ்சம் பொறுத்து என்று சொல்கிறார்.
1: Sometimes he says no.
2: சில சமயத்தில் அது உனக்கு கிடையாது என்று சொல்கிறார்.
1: But he always gives an answer, right?
2: ஆனால் எப்பொழுதுமே ஒரு பதிலை கொடுக்கிறாரல்லவா?
1: It's like the traffic light.
2: அந்த போக்குவரத்தில் இருக்கக்கூடிய டிராபிக் லைட்டை போல.
1: How many colors in the traffic light?
2: அங்கே அந்த போக்குவரத்து சிக்னலில் எத்தனை நிறமுள்ள விளக்குகள் இருக்கும்?
1: 3.
2: மூன்று.
1: Red,
2: சிவப்பு.
1: Orange,
2: ஆரஞ்சு கலர்.
1: Green,
2: பச்சை.
1: So when you pray,
2: ஆகவே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது
1: you'll get one of these colors.
2: ஏதோ ஒரு நிற விளக்கு எரியும்.
1: Sometimes it is green.
2: சில சமயத்தில் பச்சை விளக்கு.
1: Here, here's your answer.
2: பதில்.
1: Sometimes the answer, the color is orange.
2: சில சமயத்தில் ஜெபத்துக்கு பதில் ஆரஞ்சு கலர்ல இருக்கும்.
1: Wait, my son.
2: மகனே கொஞ்சம்
1: பொறுத்திரு. My daughter.
2: என் மகளே கொஞ்சம் பொறுத்திரு.
1: You are not ready for that yet.
2: இதற்காக இன்னும் நீ ஆயத்தமா இல்லை.
1: I'll give it to you but not today. You have to wait one more year.
2: நான் உனக்கு கொடுப்பேன் ஆனால் இன்றைக்கு அல்ல. இன்னும் ஒரு வருடம் நீ காத்திருக்க வேண்டும்.
1: It is orange light.
2: அதன் ஆரஞ்சு விளக்கு.
1: Sometimes the answer is
2: சில சமயத்திலே என்ன கலர்?
1: It's like supposing your 1 year old child asks you for a blade.
2: ஒரு வயது குழந்தை வந்து அப்பா எனக்கு ஒரு கூர்மையான பிளேடை தாருங்கள் என்று கேட்டால்
1: வாட் கலர் யூல் ஷோ?
2: நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன கலர் கொடுப்ப காண்பிப்பீர்கள்?
1: ரெட்,
2: சிவப்பு.
1: வை?
2: ஏன்?
1: பிகாஸ் யூ லவ் யுவர் சைல்ட்.
2: உங்களுடைய பிள்ளையை நீங்கள் நேசிக்கிறீர்கள்.
1: ஸோ God also shows us red sometimes because he loves us. He says that's not good for you.
2: ஆகவே தேவனும் சில சமயத்திலே நம்முடைய ஜெபங்களுக்கு சிவப்பு கலரை காண்பிக்கிறார். என்னென்னால் அவர் நம்மை நேசிக்கிறார்.
1: So don't ever say God does not answer prayer.
2: ஆகவே தேவன் ஜெபங்களுக்கு பதிலே கொடுப்பதில்லை என்று சொல்ல வேண்டாம்.
1: Supposing my son asks me for something, I say no. Can he say I never answered?
2: என்னுடைய மகன் சில காரியத்தை என்னிடத்தில் கேட்கிறான், இல்லை என்று சொல்லிவிடுகிறேன். எங்க அப்பா பதிலே சொல்லவில்லை என்று அவன் சொல்ல முடியுமா?
1: He answered.
2: இல்லை, பதில் சொன்னார்.
1: Answer was no, but he answered.
2: இல்லை என்ற பதிலை சொன்னார், ஆனால் அது பதில் சொல்லிவிட்டார்.
1: So your testimony must be God always answers my prayer.
2: ஆக உங்களுடைய சாட்சி எப்படி இருக்க வேண்டும்? தேவன் எப்பொழுதுமே என்னுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார்.
1: Sometimes no, sometimes wait, sometimes yes.
2: சில சமயத்தில் இல்லை, சில சமயத்தில் காத்திரு, சில சமயத்தில் ஆம்.
1: So we don't have a dead God who doesn't listen.
2: ஆகவே நமக்கு செவி கொடுக்காத ஒரு மரித்து போன தேவன் நமக்கு இல்லை.
1: If your father is dead and you go and ask him, he won't give any reply.
2: உங்கள் தாப்பன் மரித்து விட்டார், மரித்த தாமிரத்திலே போய் கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த பதிலும் வராது.
1: But we don't have a dead father.
2: நமக்கு ஒரு மரித்து போன தேவன் அல்ல.
1: Even if your earthly father is dead, you got a loving father in heaven.
2: உங்கள் பூமிக்குரிய தகப்பன் மரித்து இருந்தாலும் கூட பரலோகத்திலே உங்களுக்கு அன்பான ஒரு தகப்பன் உண்டு.
1: All of us can have a father in heaven.
2: நம் எல்லாருக்குமே பரலோகத்திலே ஒரு தகப்பன் உண்டு.
1: And he is a much better father than any earthly father.
2: எந்த பூமிக்குரிய தகப்பனை காட்டிலும் அவர் ஒரு நல்ல தகப்பன்.
1: Don't feel sorry if you don't have a good earthly father.
2: உங்களுக்கு நல்ல ஒரு பூமிக்குரிய தகப்பன் இல்லை என்று சொன்னால் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம்.
1: Then you definitely need this good heavenly father.
2: அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பரலோக தகப்பன் உங்களுக்கு தேவை.
1: You know that is another unique thing about our gospel.
2: நம்முடைய சுவிசேஷத்தை குறித்த இன்னொரு விசேஷித்த காரியம் இதுதான்.
1: The other day I was visiting a shop where the owners asked me to pray. He was a non-Christian.
2: ஒரு கடைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த கடையினுடைய உரிமையாளர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர், எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டார்.
1: Some problem in his family.
2: அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக.
1: So I said, come, we will go to the room, we'll pray.
2: வாருங்கள், நாம் ஒரு அறைக்குள்ளாக போய் ஜெபிப்போம் என்று சொன்னேன்.
1: And I prayed.
2: நான் ஜெபித்தேன்.
1: And I said, Father.
2: பிதாவே.
1: And I talked to my God in heaven as Father.
2: என்னுடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை தகப்பனே என்று தான் நான் அழைக்கிறேன்.
1: That is a surprise to him.
2: அப்படி கூப்பிட்ட உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்.
1: You can talk to God like a father.
2: கடவுளை போய் அப்பான்னு கூப்பிடுறாரே.
1: That is something wonderful. No religion in the world teaches you to call God your
2: father. உலகத்தில் எந்த ஒரு மதமும் அவருடைய தேவனை தகப்பன் என்று கூப்பிட கற்றுக் கொடுப்பதே இல்லை.
1: I am not ashamed of this gospel.
2: நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்.
1: Because I have someone who conquered man's biggest problem.
2: மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையை மேற்கொண்ட ஒருவர் எனக்கு தேவனாய் இருக்கிறார்.
1: Conquered the greatest enemy.
2: மிகப்பெரிய சத்துருவை ஜெயித்த ஒருவர் இருக்கிறார்.
1: That is Jesus Christ.
2: அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
1: In whose name demons will flee.
2: அவருடைய நாமத்தினாலே அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓடும்.
1: I'm not ashamed of this gospel because God has become my father.
2: தேவனுடைய தகப்பனாய் மாறி இருக்கிறபடியினாலே இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன்.
1: I can go any time to him and say father.
2: எந்த வேளையிலே வேண்டுமானால் மண்டத்திலே போய் அப்பா என்று கூப்பிட முடியும்.
1: In a personal way, அப்பா.
2: தனிப்பட்ட விதத்திலே அப்பா என்று நான் அழைக்க முடியும்.
1: And talk to him.
2: அவரிடத்திலே பேச முடியும்.
1: That's why I'm not ashamed.
2: ஆகவே தான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்.
1: I hope you know this God as your father.
2: இந்த தேவனை உங்களுடைய அப்பாவாக அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
1: He cares for you more than any father will care for you.
2: எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கரிசனம் எடுப்பதை விட அதிகமாக உங்களுக்காக கரிசனம் எடுக்கக்கூடிய தகப்பன்.
1: Forgives and forgives and forgives.
2: மன்னிக்கிறார், மன்னிக்கிறார், மன்னித்துக் கொண்டே இருக்கிறார்.
1: No earthly father like that.
2: எந்த பூமிக்குரிய தகப்பனும் அப்படி செய்வதில்லை.
1: Plans for your future better than any earthly father.
2: எந்த பூமிக்குரிய தகப்பனை காட்டிலும் அவர் உங்களுக்கு எதிர்காலத்தை நன்றாக திட்டம் பண்ணுகிறார்.
1: All he says is,
2: அவர் சொல்வதெல்லாம்
1: trust me, trust me.
2: என்னை நம்பு என்று சொல்கிறார்.
1: Trust me, Jesus says.
2: இயேசு சொன்னார், என்னில் விசுவாசமாயிருங்கள்.
1: Many years ago,
2: அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக,
1: I got a picture calendar.
2: ஒரு படம்,
1: Christian picture calendar.
2: கிறிஸ்தவ பட காலண்டர் எனக்கு கிடைத்தது.
1: And in that there was one beautiful picture.
2: அதிலே ஒரு படம் மிகவும் அழகான ஒரு படமாக இருந்தது.
1: And I cut it out and kept it for many years.
2: நான் அந்த படத்தை வெட்டி अनेक வருடங்களாக அதை பத்திரமாய் வைத்திருக்கிறேன்.
1: It is from the Living Bible.
2: அந்த வசனமானது Living Bible-ல இருந்திருக்கிறது.
1: Translation of John 14:1. Don't be afraid, trust me.
2: யோவான் 11 14ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தினுடைய Living Bible மொழிபெயர்ப்பிலே நீ பயப்பட வேண்டாம், என்னில் நம்பிக்கையாயிரு.
1: And there was a picture of Jesus holding a little child.
2: அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சிறு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறது போல ஒரு படம்.
1: And the words, don't be afraid, trust me.
2: நீ பயப்படாதே, என்னிலே நம்பிக்கையாயிரு.
1: I love that picture.
2: நான் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: I said, Lord,
2: ஆண்டவரே,
1: I am that little baby.
2: அங்க இருக்கிற அந்த குழந்தை நான் தான்.
1: And you are holding me.
2: நீர் என்னை ஏந்தி கொண்டிருக்கிறீர்.
1: I won't be afraid.
2: நான் பயப்பட மாட்டேன்.
1: I trust you.
2: நான் உம்மை நம்பிக்கையா இருக்கிறேன்.
1: It's wonderful to trust Jesus like a little child.
2: ஒரு சிறு குழந்தை போல இயேசுவிலே நம்பிக்கையா இருப்பது என்பது அற்புதமான ஒரு வாழ்க்கை.
1: You know, when I think of crossing the road,
2: இந்த சாலையை கடப்பதை நான் எண்ணி பார்க்கும்போது,
1: some busy roads like Mount Road in Madras,
2: சென்னை பட்டணத்திலே இருக்கக்கூடிய அண்ணா சாலையை கடக்கும்போது,
1: or some busy roads in Bangalore,
2: அல்லது பெங்களூர்ல இருக்கக்கூடியதன ஒரு நல்ல போக்குவரத்து நிறைந்த ஒரு சாலையை கடக்கும்போது,
1: very dangerous to cross the road,
2: அந்த சாலையை கடப்பது மிகவும் ஆபத்தான காரியமாக இருக்கும்.
1: So if a 2-year-old wants to cross the road,
2: 2 வயது பிள்ளை அந்த ரோட்டை கடக்க முயற்சிக்கும்போது,
1: he says, daddy, please hold my hand,
2: அப்பா என் கையை பிடிச்சிங்கப்பா,
1: I cannot cross this,
2: நான் இந்த ரோட்டை கடந்து போக முடியாது.
1: Jesus said, be like a little child.
2: அந்த சிறு பிள்ளையை போல நீங்கள் இருங்கள் என்று சொன்னார்.
1: That is how I live in this.
2: இப்படி தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
1: I say, Lord, this world is like a busy road.
2: ஆண்டவரே, இந்த உலகமானது போக்குவரத்து நெரிசல் உள்ள உலகத்தை போல இருக்கிறது.
1: If I try to cross it, car will run over me.
2: நான் இதை கடக்க முயற்சித்தால் என் மேல் கார் மோதிவிடும்.
1: I cannot cross this road.
2: நான் இந்த ரோட்டை கடக்க முடியாது ஆண்டவரே.
1: So I say, Lord, hold my hand.
2: ஆண்டவரே, என் கரத்தை பிடித்துக் கொள்.
1: All the time.
2: எல்லா நேரங்களிலேயும்.
1: Till the end of my life.
2: என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம்.
1: Hold me. And how that 2-year-old child is so happy.
2: இப்போ அந்த 2 வயது பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷம்.
1: He can sing and not worried about anything because his father is holding his hand.
2: தாப்பன் தன்னுடைய கையை பிடித்திருக்கிறபடினால அந்த குழந்தை பாட்டு பாடிக்கொண்டு வேடிக்கை
1: பார்த்துட்டு போறது. Cars are whizzing past and trucks and all that.
2: பெரிய பெரிய லாரிகள் வருகிறது, கார்கள் வேகமாக வந்து கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது.
1: The child does not even have to look left or right.
2: இந்த குழந்தை இடப்பக்கம் வடப்பக்கம் திரும்பி பார்க்க தேவையில்லை.
1: He is so happy and he is
2: சந்தோஷமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறது.
1: Because his father is looking left and right.
2: என்றால் தாப்பன் இடப்பக்கம் வடப்பக்கம் பார்த்து அவர் கடந்து கடக்கிறார்.
1: That is the father I have.
2: எனக்கு இருக்கக்கூடிய அப்பா அப்படி தான் இருக்கிறார்.
1: I am a little child and I hold his hand.
2: சிறு குழந்தை அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: And I say, daddy, please help me to cross this road.
2: அப்பா, இந்த ரோட்டை கடக்க எனக்கு உதவி செய்யுங்க.
1: I can't cross it.
2: எனக்கு கடக்க முடியாது.
1: There are too many dangers in this world.
2: இந்த உலகத்தில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது.
1: So much evil in this world.
2: இந்த உலகத்தில் எவ்வளவு தீமை புல்லாப்பு இருக்கிறது.
1: I cannot cross it.
2: நான் அவளை கடந்து போக முடியாது.
1: But I will hold your hand.
2: ஆகவே நான் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறேன்.
1: Till the end of my life you will take me.
2: என் வாழ்க்கையின் முடிவு வரையும் நீர் என்னை எடுத்து செல்வீர் ஆண்டவரே.
1: The Lord says in Isaiah 46.
2: ஏசாயா 46-ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார்.
1: 4-ஆம் வசனம். That till your old age I will carry you.
2: உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன், தாங்குவேன்.
1: I was the one who brought you to birth.
2: நான் தான் உன்னை பிறக்க செய்தேன்.
1: And I carried you from your birth.
2: உன்னுடைய பிறந்த நாளிலிருந்து நான் உன்னை சுமக்கிறேன்.
1: Till your old age I will carry you.
2: உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன்.
1: I made you.
2: நான் உன்னை சிருஷ்டித்தேன்.
1: And I will bear you.
2: நான் உன்னை சுமப்பேன்.
1: That's why I'm not ashamed of the gospel.
2: ஆகவேதா நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன்.
1: Because I have such a wonderful savior.
2: எனக்கு அருமையான இரட்சகர் உண்டு.
1: And I have such a wonderful father.
2: எனக்கு அருமையான தகப்பன் உண்டு.
1: And there's another thing about this gospel.
2: இந்த சுவிசேஷத்தை குறித்து இன்னொரு காரியம் இருக்கிறது.
1: Which makes it distinct from all the other messages preached by many religions.
2: எந்த மதத்திலேயும் பிரசங்கிக்கப்படுகிற எந்த ஒரு செய்தியை காட்டிலும் இது தனித்துவம் வாய்ந்த ஒரு சுவிசேஷமாய் இருக்கிறது.
1: See, in many religions there's no savior.
2: அநேக மதங்களிலே ரட்சகர் என்று ஒருவர் இல்லை.
1: There's no savior.
2: எல்லா மதங்களிலேயும் ரட்சகர் என்று ஒருவர் இல்லை.
1: Only Christianity has got a savior.
2: கிறிஸ்தவம் மட்டுமே மீட்பரை வைத்திருக்கிறது.
1: All religions there's no father.
2: மற்ற எல்லா மதங்களிலேயும் தகப்பன் என்று ஒருவர் இல்லை.
1: But in Christianity God becomes our father.
2: ஆனால் கிறிஸ்தவத்திலே தேவன் நம்முடைய அப்பாவாய் மாறுகிறார்.
1: Another thing.
2: இன்னொரு காரியம்.
1: All

0: எந்த ஒரு மதத்திலாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதாவது வாழ்க்கை முழுவதுமாகவே கள்ளனாய் வாழ்ந்த ஒருவன் அவன் மறிக்க முன்பதாக ஆண்டவரே என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறான். அவன் பரலோகத்துக்கு போய்விட்டான்.
1: Just because he admitted his sin,
0: தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்ட அந்த ஒரே காரணத்தின் நிமித்தமாக
1: he said, Lord, ஆண்டவரே, I deserve this.
0: நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன்.
1: I am a sinner.
0: நான் ஒரு பாவி.
1: I don't justify myself. I'm not blaming my wife or father or anybody.
0: நான் என்னுடைய தகப்பனையோ மனைவியையோ வேறு யாரையும் நான் குறை சொல்லவில்லை ஆண்டவரே.
1: I am the sinner.
0: நான் தான் அந்த குற்றத்தை எடுத்துக்கொள்கிறேன், பாவி.
1: I don't deserve jail. I deserve death.
0: எனக்கு சிறைவாசம் மட்டுமல்ல, நான் மரணத்துக்கும் மரண தண்டனைக்கும் தகுதியுடையவன்.
1: He is admitting I'm such a bad person.
0: நான் அவ்வளவு தீமையான நபர் என்பதை ஒத்துக்கொள்கிறான்.
1: The other thief on the other side of the cross of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு மறுபுறம் உள்ள கள்ளன்.
1: He didn't say that.
0: அவன் அதை சொல்லவில்லை.
1: He said, no, there's nothing wrong with me.
0: என்னத்துல தவறு ஒன்றுமில்லையே.
1: Maybe I did some small wrong thing few years in jail.
0: நான் ஏதோ தவறு சிறு தவறு செய்து விட்டேன், ஒரு சில வருஷங்கள் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்கலாம்.
1: But not death. I don't deserve this.
0: ஆனால் மரண தண்டனைக்கு நான் தகுதி அல்ல.
1: Please take me down from this cross.
0: என்னை இந்த சிலுவிலிருந்து இறக்கி விடும் என்று கேட்டான்.
1: He went to hell.
0: அவன் நரகத்துக்கு போனான்.
1: The other fellow,
0: மற்ற நபர்,
1: he may have been worse than this man.
0: இந்த மனிதனை காட்டிலும் அவன் கொடூரமான திருடனாய் இருந்திருக்கலாம்.
1: But he had one good quality.
0: ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல தன்மை இருந்தது.
1: He did not blame anybody else like Adam.
0: ஆதாமை போல மற்ற யாரையும் அவன் குற்றம் சுமத்தவில்லை.
1: He did not blame anybody else.
0: யாரையும் குறை சொல்லவில்லை.
1: Adam blamed his wife.
0: ஆதாம் தன்னுடைய மனைவியை பார்த்து குறை சொன்னான்.
1: He could have also blamed somebody.
0: இவனும் வேறு யாரையாவது குறை சொல்லிருக்கலாம்.
1: Lord, it's not my fault. My parents brought me up in a bad way.
0: ஆண்டவரே, இது என்னுடைய தவறு அல்ல. என்னுடைய பெற்றோர் என்னை மோசமான விதத்தில் வளர்த்து விட்டார்கள்.
1: The judge did not like my face.
0: அல்லது என் முகத்தை இந்த நீதிபதிக்கு பிடிக்கவில்லை.
1: The police filed a false case against me.
0: அல்லது போலீஸ்காரர்கள் பொய்யான பொய் குற்றத்தில் போட்டு விட்டார்கள்.
1: He never said anything.
0: இவங்களெல்லாம் அவன் சொல்லவே இல்லை.
1: He said the fault is mine.
0: குற்றம் என் மீது தான் இருக்கிறது என்று சொன்னான்.
1: And Jesus said, today you'll be with me in paradise.
0: இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசத்தில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார்.
1: Learn a lesson from that thief.
0: இதில் இந்த கள்ள ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள.
1: All of you.
0: நீங்கள் எல்லாரும்.
1: What is that?
0: அது என்ன பாடம்?
1: Don't blame anybody else.
0: மற்ற யாரையும் குறை சொல்ல வேண்டாம்.
1: I learned a great lesson from that thief.
0: அந்த கள்ளனிடத்திலிருந்து நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன்.
1: Many people say, that thief, he never did any good thing.
0: அந்த கள்ளன் ஒரு நல்ல காரியம் கூட செய்யவில்லை என்று அநேகர் சொல்கிறார்கள்.
1: I tell you, he has done a good thing for thousands of people for 2000 years.
0: 2000 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்று நல்ல ஒரு காரியத்தை அவன் செய்து விட்டான் என்று நான்
1: சொல்கிறேன். He has taught people by his life that if I take the blame, God will take me to heaven.
0: குற்றத்தை நான் ஒப்புக்கொண்டால் தேவனை பரலோகத்துக்கு எடுத்து செல்வார் என்கிறதான ஒரு பெரிய பாடத்தை அநேக ஆயிரமான மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான்.
1: I know that that thief has blessed my life.
0: அந்த கள்ளனுடைய வாழ்க்கை ஆசீர்வதித்திருக்கிறான் என்று எனக்கு தெரியும்.
1: Hasn't he blessed your life?
0: உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கவில்லையா?
1: With one little word, he has blessed my life.
0: சிறு வார்த்தையை சொல்லி அவன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து விட்டான்.
1: He has taught me what Adam could not teach me.
0: ஆதாம் எனக்கு சொல்லிக் கொடுக்காத காரியத்தை இந்த கள்ளன் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான்.
1: The world is full of people who blame others.
0: இந்த உலகமானது மற்றவளை குறை சொல்கிறவர்களால் நிறைந்திருக்கிறது.
1: I've seen it everywhere.
0: எல்லா இடங்களிலும் நான் பார்த்திருக்கிறேன்.
1: I've seen it in so many brothers and sisters in our churches.
0: நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய अनेक சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில
1: பார்த்திருக்கிறேன். I've seen it in elder brothers in our churches.
0: நம்முடைய சபையில இருக்கக்கூடிய மூப்பர்களிடத்திலே பார்த்திருக்கிறேன்.
1: Unwillingness to take the blame.
0: குற்றத்தை தான் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு விருப்பமில்லாத நிலை.
1: To say That was my fault. I'm sorry.
0: அது என்னுடைய குற்றம் தான். என்னை மன்னித்து விடுங்கள்.
1: But what the elders in our churches cannot teach me, that thief on the cross has taught me.
0: நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் கற்றுக் கொடுக்காத ஒரு காரியத்தை அந்த கல்வாரியில் இருக்கக்கூடிய அந்த கள்ளன்.
1: You ask yourself.
0: நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள்.
1: The more senior you become in the church, the more difficult it is to take the blame.
0: எந்த அளவுக்கு சபையில் அதிகமாய் சீனியராய் மாறுகிறீர்களோ அந்த அளவுக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்வது கடினமாய் மாறுகிறது.
1: How many of you blame your wife?
0: உங்களில் எத்தனை பேர் மனைவி மாறலை குற்றம் சாட்டுகிறீர்கள்?
1: I told you so many times, don't do like this.
0: எத்தனை முறை இப்படி செய்யாதே செய்யாதே என்று சொன்னாலும் கேட்க
1: மாட்டீங்களா? And the wife tells the husband the same
0: way. மனைவி புருஷனை பார்த்தும் அப்படியே சொல்கிறாள்.
1: All of you who blame other people,
0: மற்றவர்களை குறை குற்றம் சுமத்துகிற எல்லாரும்,
1: please learn a lesson from the thief on the cross.
0: சிறுவிலே இருந்த அந்த கள்ளனிடத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
1: He never blamed anybody.
0: அவன் வேறு யாரையும் குற்றம் சுமத்தவில்லை.
1: That's why he walked with Jesus in paradise the same day.
0: அதே நாளில் இயேசுவோடு கூட பரதேசிலே இது நிமித்தமாய் தான் அவன் நடந்தான்.
1: If you want to walk with Jesus in paradise every day.
0: ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவோடு கூட பரதேசில் நடக்க வேண்டுமானால்
1: Number one rule, stop blaming other people.
0: முதலாவது விதி என்னவென்றால் மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்தி விடுங்கள்.
1: If you want your life to be like a hell, then blame other people.
0: நரகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எல்லா காரியத்துக்கும் மற்றவர்கள் மீதே குற்றம் சுமத்துங்கள்.
1: That's the devil's nature.
0: இதுதான் பிசாசுடைய தன்மை.
1: Look at him.
0: அவனை பாருங்க.
1: The Bible says day and night he is telling God, see what he did.

0: இரவும் பகலும் சகோதரர் மீது குற்றம் சுமத்துகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் செய்ததை பாருங்கள், அவன் செய்ததை
1: பாருங்கள். Of the brother,
0: சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன் என்று அழைக்கப்படுகிறான்.
1: One who puts the blame on other people.
0: அதனுடைய பொருள் என்னவென்றால் மற்றவர்கள் மீது குற்றத்தை போடுகிறவன்.
1: And Adam got that poison into his system.
0: ஆதாம் தன்னுடைய அமைப்பிலே அந்த விஷத்தை பெற்றுக்கொண்டான்.
1: The Lord asked, "Did you sin?"
0: நீ பாவம் செய்ததே என்று ஆண்டவர் கேட்கிறார்.
1: He said, "This wife of mine."
0: என்னுடைய மனைவிதான் அதை சாப்பிட கொடுத்தாள் என்று
1: சொல்கிறார். See, the poison had come in.
0: அந்த விஷம் உள்ளே வந்துவிட்டது.
1: I want to ask you, has the poison gone out of your system?
0: உங்களுடைய அமைப்பிலிருந்து இந்த விஷம் வெளியே போய் விட்டதா என்று நான் உங்களை கேட்கிறேன்.
1: Can you say you never blame your wife now?
0: இப்பொழுதே என் மனைவியை குற்றம் சொல்வதே இல்லை என்று சொல்ல முடியுமா?
1: Only then the poison has gone out.
0: அப்பொழுது மட்டுமே அந்த விஷம் வெளியே போய் விட்டது என்று அர்த்தம்.
1: If any of you, I don't care which church you belong, you blame your wife, the poison is still there in your system.
0: நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களா இருந்தாலும் எனக்கு அது ஒரு பொருட்டல்ல. மனைவியை குற்றம் சுமத்தினால் அந்த விஷமானது இன்னும் உங்கள் உள்ளே இருக்கிறது.
1: If you blame your husband, the poison is there.
0: புருஷனை குற்றம் சுமத்தினால் அங்கே விஷம் இன்னும் இருக்கிறது.
1: You blame your children.
0: பிள்ளைகளை குற்றம் சுமத்தினால்
1: look at him. That is why he is like this.
0: இவனை பாருங்க, இப்படி இருக்கிறான், இப்படியா இருக்கிறது.
1: Or you blame your parents.
0: அல்லது உங்கள் பெற்றோரை குற்றம் சொல்கிறீர்கள்.
1: Then you are like Adam.
0: அப்படியானால் நீங்கள் ஆதாமை போல இருக்கிறீர்கள்.
1: You deserve to be kicked out of paradise.
0: பரதேசிலிருந்து துரத்தி வெளியே அனுப்பப்படுவதற்கு தகுதியானவர்கள்.
1: But if you can say.
0: ஆனால் இப்படி நீங்கள் சொல்லுவீர்களா?
1: Like the thief on the cross.
0: சிலுவையில் இருந்த கள்ளனைப் போல.
1: I don't blame anybody.
0: வேறு யாரையும் நான் பழி சுமத்த மாட்டேன்.
1: 100% the blame is mine.
0: 100% அந்த பழி எனக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
1: Jesus will say to you.
0: இயேசு உங்களுக்கு சொல்வார்.
1: Today
0: இன்றைக்கு
1: you and I will walk in paradise.
0: நீயும் நானும் பரதேசிலே நடக்க முடியும்.
1: My life has become a paradise for many years.
0: अनेक ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையானது பரதேசாய் மாறி இருக்கிறது.
1: Because I have learned not to blame other people.
0: ஏனென்றால் மற்றவர்களை குறை சொல்லாமல் இருப்பதற்கு கற்றுக்கொண்டேன்.
1: Who taught me that?
0: எனக்கு யார் அதை சொல்லி கொடுத்தது?
1: Not some great professor in some Bible seminary.
0: வேதாகம கல்லூரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் அல்ல.
1: A wicked thief on the cross taught me that.
0: சிலுவையில் இருக்கக்கூடிய அந்த துன்மார்க்கமான அந்த கள்ளன் அதை எனக்கு சொல்லி கொடுத்தான்.
1: Take the blame.
0: பழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: And you can walk in paradise.
0: நீங்கள் பரதேசிலே நடக்க முடியும்.
1: How difficult it is.
0: எவ்வளவு கஷ்டமான காரியம்.
1: You young people.
0: வாலிபர்களே.
1: Why is it your life is so miserable?
0: உங்களுடைய வாழ்க்கை ஏன் பரிதாபமாக இருக்கிறது?
1: Because you don't take the blame.
0: ஏனென்றால் குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்வதில்லை.
1: You blame other people.
0: எதற்கு பார்த்தாலும் மற்றவர்களை தான் குற்றம் சொல்கிறீர்கள்.
1: Will you learn today?
0: இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்வீர்களா?
1: God loves those who are honest.
0: நேர்மையா இருக்கிறவளை தேவன் நேசிக்கிறார்.
1: You've heard me tell the story before.
0: இந்த கதையை நான் முன்னமே சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இருக்கலாம்.
1: Those of you who haven't heard it, let me tell you again.
0: கேட்காதவர்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன்.
1: There was a king who on his birthday decided to release the prisoners from the jail.
0: ஒரு ராஜா இருந்தார். தன்னுடைய பிறந்த நாள் வரும்பொழுது சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய கைதிகளை எல்லாம் விடுதலை பண்ண வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார்.
1: As a birthday gift.
0: அது தன்னுடைய பிறந்தநாள் வெகுமதியாக அவர் கொடுக்க
1: விரும்பினார்.
0: ஆகவே சிறைச்சாலைக்கு சென்றார்.
1: And he talked to the prisoners one by one.
0: அங்கே இருக்கக்கூடிய கைதிகளிடத்தில் ஒருவராக பேசினார்.
1: He asked one man, "Why are you here?"
0: நீ ஏன் இங்கே இருக்கிறாயப்பா என்று கேட்டார்.
1: Oh, he said, "I never did anything wrong."
0: நான் தவறு ஒண்ணுமே செய்யலங்க.
1: I don't know why they put me here.
0: ஏன் என்னை ஜெயில போட்டாங்கன்னு தெரியல.
1: Then he went to another person.
0: இன்னொருவனிடத்தில் கேட்டார்.
1: Oh, is my definitely the police filed a false case. He had something against me.
0: போய் குற்றம் சாட்டி போலீஸ் என் மீது வழக்கு பதிந்து இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறேன்
1: என்று சொன்னார்.
0: நான் தவறே செய்யவில்லை.
1: Another place the judge was against me and I didn't do anything wrong.
0: அடுத்த கைதியை பார்க்கும் பொழுது அந்த நீதிபதி என்னை பிடிக்கவில்லை, நான் தவறு செய்யவில்லை.
1: Another fellow said my neighbor told a lie against me and that is why they put me here.
0: அடுத்த கைதி சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரன் பொய் சொல்லி விட்டான், ஆகவே என்னை போலீஸ் கைது பண்ணி சிறையில் போட்டு விட்டார்கள்.
1: The jail is full of all these innocent people who never did anything wrong.
0: ஆகவே இந்த சிறைச்சாலையானது தவறே செய்யாத அப்பாவி மக்களாலே நிறைந்திருக்கிறது.
1: Then he went to one last man.
0: கடைசி மனிதனிடத்தில் போனார்.
1: He said, "I am a bad man."
0: நான் ஒரு கெட்ட மனுஷன் என்று சொன்னார்.
1: I deserve to be here.
0: நான் ஜெயிலே போடுவதற்கு தகுதியானவன் தான்.
1: I did so many wrong.
0: எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறேன்.
1: So the king said.
0: ஆகவே ராஜா சொன்னார்.
1: To the jail keeper.
0: அந்த சிறைச்சாலை காவலனுக்கு சொன்னார்.
1: See, all these are good people.
0: இவர்கள் எல்லாரும் நல்லவர்கள்.
1: There's only one bad man.
0: ஒரே ஒரு கெட்ட மனிதன் அங்கே இருக்கிறான்.
1: If we leave this bad man here, he'll spoil all these good people.
0: இந்த கெட்ட மனிதனை சிறைச்சாலை வைத்து விட்டால் மற்ற நல்ல மனிதர்கள் எல்லாம் கெடுத்து விடுவான்.
1: So send him out of the jail now.
0: ஆகவே இவனை மட்டும் வெளியே அனுப்பிடுங்கள் என்று சொன்னாராம்.
1: So he went out.
0: அவன் வெளியே போய் விட்டான்.
1: Why should he spoil all the good people sitting?
0: இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நல்ல மக்கள் எல்லாம் ஏன் அவன் கெடுக்க வேண்டும்?
1: That is the gospel.
0: இதுதான் சுவிசேஷம்.
1: You come to God.
0: தேவனிடத்தில் நீங்கள் வருகிறீர்கள்.
1: You say, "Lord, actually I'm a good man."
0: ஆண்டவரே, உண்மையாலுமே நான் ஒரு நல்ல மனுஷன் தான்.
1: But so many problems came.
0: ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது.
1: Okay.
0: சரி.
1: Then you stay in the jail for some more time.
0: இன்னும் கொஞ்ச நாட்கள் சிறைச்சாலையில் இருப்பா.
1: But that thief on the cross, he said, Lord, there's nothing good in me.
0: Anal and the kallan siluvile irundane enle nanni ondrume illai endu sonnan.
1: You know what Paul said?
0: Paul enna sonnar theriyuma?
1: He made a wonderful statement.
0: Avar avar arumiyana vasagathai sonnar.
1: I want to ask you whether you can make that statement.
0: Neengal andha vasagathai solla mudiyuma endru ungalai paarthu.
1: If you can make that statement, you can be like Paul.
0: நீங்கள் இந்த வாசகத்தை சொல்ல முடியும் என்று சொன்னால் நீங்களும் போய் போல இருக்க முடியும்.
1: You can experience the joy that Paul had.
0: பவுலுக்கு இருந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்க முடியும்.
1: It's in Romans chapter 7.
0: ரோமர் 7 அதிகாரம்.
1: Please listen to this statement.
0: இந்த வாசகத்தை கவனியுங்கள்.
1: Romans chapter 7.
0: ரோமர் 7 அதிகாரம்
1: verse 18.
0: 18 ஆம் வசனம்.
1: I know that nothing good dwells in me.
0: என்னிலே நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: I know it.
0: எனக்கு தெரியும்.
1: Nothing good is in me.
0: என்னிலே நன்மை ஒன்றுமே இல்லை.
1: Can you say that?
0: உங்களால இதை சொல்ல முடியுமா?
1: Supposing you hear somebody say,
0: யாராவது அப்படி சொல்லுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள்,
1: this fellow, there's nothing good in him.
0: ஐயோ இவனா நன்மை ஒண்ணுமே இல்லை, வாசமாவே இல்லை வந்துட்டே என்று சொல்லுவீர்கள்.
1: You say, what do you mean? There's nothing good in me.
0: என்ன பார்த்து என்ன சொன்னேன் என்று திரும்பி கேட்கிறார்கள்.
1: That's why you don't enjoy paradise.
0: ஆகவே தான் நீங்கள் பரதீசை அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள்.
1: Paul enjoyed a paradise life.
0: பவுல் பரதீசு வாழ்க்கை அனுபவித்தார்.
1: Because he said there is nothing good in me.
0: என்னிலே நன்மை ஒன்றும் வாசமா இல்லை என்று அவர் சொன்னார்.
1: When somebody tells you there's nothing good in you.
0: யாராவது உங்களை பார்த்து உன்ட்ட நல்லது ஒண்ணுமே இல்லையப்பா என்று சொன்னால்,
1: say you are right. I already read it in Romans 7:18.
0: நீங்க சொல்றது சரிதான். ஏற்கனவே நான் ரோமர் 7 அதிகாரத்திலே வாசித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
1: That is why I am a child of God today.
0: ஆகவே தான் இன்றைக்கு நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன்.
1: I am a happy man.
0: நான் ஒரு சந்தோஷமான மனிதன்.
1: Because Jesus accepted.
0: என்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்.
1: You know, the Pharisees would not admit that there was nothing good in them.
0: பரிசேயர்கள் தங்களிலே நன்மை ஒன்றும் இல்லை என்று அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார்.
1: So Jesus said,
0: இயேசு சொன்னார்,
1: okay, you are all healthy people.
0: நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள்.
1: You live by yourself.
0: நீங்களாகவே வாழ்ந்து கொள்ளுங்கள்.
1: But these sick people who are say there's nothing good in them, I'll go and help them.
0: நன்மை ஒன்றும் இடத்திலே வாசமாயில் என்று சொல்கிற அந்த வியாதியஸ்தர்களுக்கு நான் போகிறேன்.
1: That's why he went to the women caught in adultery.
0: ஆகவே தான் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீனிடத்திலே சென்றார்.
1: Prostitutes.
0: வேசிகளிடத்திலே சென்றார்.
1: Demon possessed people.
0: பிசாசு பிடித்தவர்களிடத்திலே சென்றார்.
1: Crooked tax collectors like Zacchaeus.
0: அதிகமான
1: that God loves sinners,
0: தேவன் பாவிகளை நேசிக்கிறார்.
1: That Christ came to save sinners,
0: பாவிகளை இரட்சிக்கும்படியாக கிறிஸ்து வந்தார்.
1: He did not come for righteous people, he said, I did not come to call the righteous.
0: நீதிமான்களை அழைக்க நான் வரவில்லை என்று சொன்னார்.
1: Those are the words of Jesus.
0: இவைகள் இயேசுவின் வார்த்தைகள்.
1: I did not come to call the righteous.
0: நீதிமான்களை அல்ல, அவர்களை அழைக்க அல்ல நான் வரவில்லை.
1: I came to save sinners,
0: பாவிகளை இரட்சிக்கவே நான் வந்தேன்.
1: Nobody in the world came with that message.
0: உலகத்தில் யாருமே இந்த செய்தியோடு கூட வரவில்லை.
1: Every religious leader says, bring the righteous people to me.
0: ஒவ்வொரு மத தலைவர்களும் நல்லவர்கள் இருந்தால் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார்கள்.
1: Except Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவை தவிர.
1: Who said, I didn't come for you righteous people, I came for the sinners.
0: நீதிமான்களே உங்களுக்காக நான் வரவில்லை, பாவிகளுக்காக நான் வந்தேன் என்று
1: சொல்கிறார். That is why I am not ashamed of this gospel.
0: ஆகவே தான் நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுவதில்லை.
1: Because the world is full of sinners.
0: இந்த உலகமானது பாவிகளால் நிறைந்திருக்கிறது.
1: And of whom I am chief, Paul said.
0: பவுல் சொல்கிறார், அவைகளிலே பிரதான பாவி நான்.
1: See 1 Timothy chapter 1.
0: 1 தீமோத்தேயு 1 ஆம் அதிகாரத்தில் பாருங்கள்.
1: 1 Timothy chapter 1.
0: 1 தீமோத்தேயு 1 ஆம் அதிகாரம்.
1: And we read in verse 15.
0: 15th vasanathile vasikkirom.
1: Christ Jesus came into the world to save sinners, of whom I am the foremost of all.
0: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார், அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்கிறார்.
1: You say, Paul, are you worse than that thief on the cross?
0: பவுலே சிலுவையில் இருக்கக்கூடிய அந்த கள்ளனை காட்டிலும் நீர் மோசமானவரா?
1: He says that fellow was much better than me.
0: அவன் என்னை காட்டிலும் மேன்மையானவன் என்று சொல்வார்.
1: Supposing I were to ask you.
0: நான் உங்களை கேட்கிறேன்.
1: Listen everybody.
0: எல்லாரும் கவனித்து கேளுங்கள்.
1: Supposing I were to ask you.
0: நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்.
1: Are you a worse sinner than the thief on the cross?
0: அந்த சிலுவையில் இருந்த கள்ளனை காட்டிலும் நீங்கள் மோசமான பாவியா?
1: No, I'm not that bad.
0: அந்த அளவுக்கு நான் மோசமானவன் அல்ல.
1: So your experience of salvation also will be quite shallow.
0: ஆகவே உங்களுடைய இரட்சிப்பின் அனுபவமும் கூட ஆழமற்றதாய் தான் இருக்கும்.
1: Supposing I ask you.
0: நான் ஆனால் நான் மோசமானவன் தான், அந்த அளவுக்கு நான் கெட்டவன் அல்ல.
1: Do you see now why you don't enjoy the fullness of the gospel?
0: சுவிசேஷத்தின் நிறைவை ஏன் இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள் என்பதற்குரிய காரணம் இப்பொழுது விளங்கி விட்டதா?
1: Why Paul experienced it?
0: ஏன் பவுல் அதை அனுபவித்தார்?
1: I have experienced it.
0: நான் அதை அனுபவித்திருக்கிறேன்.
1: God has shown me.
0: தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார்.
1: I am the chief of sinners.
0: நான் பிரதான பாவி என்பதை காண்பித்திருக்கிறார்.
1: I don't despise anybody.
0: நான் யாரையும் அற்பமாய் எண்ணுவதில்லை.
1: I have seen the corruption in my own heart.
0: என்னுடைய சொந்த இருதயத்தில் இருக்கக்கூடியதன அழிவை நான் கண்டிருக்கிறேன்.
1: I may not have done outwardly the things that thief did.
0: அந்த கள்ளன் செய்த அதே காரியத்தை வெளிப்பிரகாரமாக நான் செய்யாமல் இருந்திருக்கலாம்.
1: He killed people.
0: அவன் ஜனங்களை கொலை செய்தான்.
1: I only killed them in my heart.
0: நான் இருதயத்தில் தான் சிலரை கொலை செய்கிறேன்.
1: It's just as bad in God's eyes.
0: தேவனுடைய கண்களில் அதே போல கெட்டதுதான்.
1: When I see the corruption of my own heart,
0: என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தீமையை தீங்கை நான் பார்க்கும் பொழுது,
1: spontaneously say like Paul,
0: பவுலை போல,
1: I am the chief of sinners.
0: ஆண்டவரே, நான் பிரதான பாவி என்று நான் சொல்கிறேன்.
1: And Jesus came to save such people.
0: அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார்.
1: You know, if you ask God to give you a revelation,
0: ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தாரும் என்று நீங்கள் கேட்டால்,
1: Lord, show me that I am the chief of sinners.
0: ஆண்டவரே, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்பதை எனக்கு காண்பியும்.
1: That's a great revelation.
0: அது மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு.
1: It will change your whole attitude to the gospel.
0: சுவிசேஷத்தை குறித்ததன உங்களுடைய முழு மனப்பான்மையை அது மாற்றிவிடும்.
1: You will understand what it is to walk in paradise with Jesus every day.
0: இயேசுவோடு கூட ஒவ்வொரு நாளும் பரதேசிலே நடப்பது என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வீர்கள்.
1: And there's another reason why I'm not ashamed of the gospel.
0: நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் உண்டு.
1: See, it's okay that God accepted us when we were such miserable failures in our past life.
0: நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே படுதோல்வி சந்தித்தவர்களாய் தோல்விகளாய் இருந்தபொழுது இயேசு ஏற்றுக்கொண்டார்தான்.
1: But what about people like me who after the Lord called me still failed him?
0: இயேசு என்னை அழைத்த பிறகு ஆனாலும் தவறை வீழ்ச்சியடைந்திருக்கிறேன், என்னை பற்றி என்ன என்று கேட்கலாம்.
1: Is there hope for such people?
0: அப்படிப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை உண்டா?
1: I can understand people like the thief on the cross. Before the Lord called him, he did so many wrong things.
0: இயேசு அவனை அழைப்பதற்கு முன்பதாக எவ்வளவோ தீமைகளை செய்த கள்ளனை நான் புரிந்துகொள்ள முடிகிறது.
1: But I say, Lord, my case is worse than that.
0: ஆண்டவரே, என்னுடைய நிலைமை அதை காட்டிலும் மோசமானதா இருக்கிறது.
1: After I was born again, I have done so many wrong things.
0: ரட்சிக்கப்பட்ட பிறகும் எவ்வளவோ தவறான காரியங்களை செய்திருக்கிறேன் ஆண்டவரே.
1: I have failed you so many times.
0: எத்தனையோ முறை ஆண்டவரே நான் வீழ்ச்சியடைந்திருக்கிறேன்.
1: Is there a gospel for such people?
0: அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் இருக்கிறதா?
1: Yes.
0: ஆம்.
1: Here is an example.
0: இங்கே ஒரு உதாரணம் இருக்கிறது.
1: In Luke chapter 22.
0: லூக்கா 22 அதிகாரம்.
1: Luke chapter 22
0: Luka suvisesham 22nd adhigaram
1: Here was a man whom Jesus called 3.5 years ago
0: 3.5 aandugalukku munbadhaga alaitha oru manidhan inge irukkiran
1: His name was Simon Peter
0: Avanudaiya per Simon Pedro
1: And he was going to fail the Lord
0: Avan ippozhudhu avan veechadiya pogiran devani maradhalikka pogiran
1: Not like the thief on the cross before he was called
0: அழைக்கப்படுவதற்கு முன்பதாக தீமை பாவம் செய்ததான் கள்ளனை போல அல்ல
1: அழைக்கப்பட்ட
0: பிறகும் அதிலும் குறிப்பாய் அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்ட பிறகு
1: He's going to fail the Lord.
0: இப்பொழுது ஆண்டவரை மறுதலிக்க போகிறான்.
1: With a small sin?
0: சிறு பாவத்தை பாவத்தினாலயா? இல்லை இல்லை இல்லை.
1: Very big sin.
0: பெரிய பாவம்.
1: You know, if you say that falling into adultery is here,
0: விபச்சாரத்தில் எழுவது இப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னால்
1: at this level
0: இந்த நிலையில் இருக்கிறது
1: murder is still lower level
0: கொலை என்பது இன்னும் கீழான நிலையில் இருக்கிறது
1: even lower than that is to say I don't know Jesus Christ
0: அதே காட்டிலும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய பாவம் தான் எனக்கு இயேசு யார் என்று தெரியாது என்று மறுதலிப்பது
1: do you believe that
0: இதை நம்புகிறீர்களா
1: I believe that
0: நான் இதை நம்புகிறேன்
1: A man who knows Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு மனிதன்.
1: For whom Jesus showed so much love.
0: எவ்வளவு அன்பு காண்பித்த இயேசு அன்பு காண்பித்த ஒரு மனிதன்.
1: To stand up and say, No, I don't know who this Jesus Christ is.
0: எனக்கு அந்த இயேசு யார் என்று தெரியாது என்று சொல்வது.
1: That is lower than committing murder and adultery.
0: கொலை செய்வதை காட்டிலும் விபச்சாரத்தை காட்டிலும் கீழான பாவமாய் இருக்கிறது.
1: And to do it not once but twice thrice.
0: ஒரு முறை மட்டுமல்ல இரண்டு முறை மூன்று முறை மறுதலிப்பது.
1: Is there a hope for such a man?
0: அப்படிப்பட்ட மனிதனுக்கு நம்பிக்கை உண்டா?
1: Is there a hope for a woman who caught in adultery 3 times?
0: மூன்று முறை விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு நம்பிக்கை உண்டா?
1: Or who murders 3 times?
0: அல்லது மூன்று முறை கொலை செய்தவனுக்கு நம்பிக்கை உண்டா?
1: And this is lower than that.
0: அதைக் காட்டிலும் கீழான நிலையில் உள்ள பாவம்.
1: To deny the Lord 3 times.
0: ஆண்டவராகிய இயேசுவை மூன்று முறை மறுதலிப்பது.
1: That example is put in the Bible to show us that the gospel is for such people also.
0: இந்த உதாரணம் ஏன் வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷம் இருக்கிறது.
1: Because many of us, even after we are born again, we have failed the Lord.
0: நம்மிலே अनेகர் மறுபடியும் பிறந்த பிறகும் கூட நாம் தேவனிடத்திலே தவறி இருக்கிறோம்.
1: And what does Jesus do?
0: இயேசு என்ன செய்கிறார்?
1: Does he push us away and say, I called you 3.5 years ago, I did so much for you, get out now, I don't want you?
0: 3.5 வருஷத்துக்கு முன்பாக உன்னை அழைத்தேன், உனக்காக எவ்வளவோ செய்தேன், மறுதலித்து விட்டாயே, போ என்று சொல்லி.
1: No, he doesn't say
0: that. துரத்துகிறாரா? இல்லை, அப்படி சொல்லுவதில்லை.
1: What does he say?
0: உடனே சொல்கிறார்.
1: He says in Luke 22.
0: லூக்கா 22ல் சொல்கிறார்.
1: Simon, Simon, verse 31.
0: 31st verse, Simone, Simone.
1: Satan is trying to sift you.
0: Satan unnai pudaikka paakkuran.
1: I know Satan is going to attack you.
0: Satan unnai thaakka pogran.
1: And you are going to deny me 3 times, verse 34.
0: 34th verse, paarkrom nee ennai moondru thalam maradhalippai.
1: Not once.
0: Oru murai mattumalla.
1: 3 times.
0: Moondru murai.
1: You think you are so strong?
0: நீ அவ்வளவு வலிமையுள்ளவன் என்று எண்ணுகிறாயா?
1: You are going to sink lower than the woman caught in adultery.
0: விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரியை காட்டிலும் கீழான நிலையில் நீ விழப் போகிறாய்.
1: Lower than the murderers.
0: கொலைகாரனை காட்டிலும் கீழான நிலையில் விழப் போகிறாய்.
1: To whom more is given, more is required.
0: அதிகமாய் கொடுக்கிறவன் கொடுத்தவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும்.
1: Your sin is very great.
0: உன் பாவம் மிகப்பெரியதாய் இருக்கிறது.
1: You are denying me 3 times.
0: 3 முறை நீ என்னை மறுதலிக்கிறாய்.
1: What shall I do for you, Peter?
0: பேதுருவே, உனக்கென்று நான் என்ன செய்யட்டும்?
1: I am praying for you.
0: நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுவேன்.
1: I am praying for you that after you fall,
0: நீ விழுந்த பிறகு,
1: you won't give up hope.
0: நீ நம்பிக்கையை விட்டுவிட மாட்டாய்.
1: What am I praying for you?
0: உனக்காக எதற்காக நான் ஜெபிக்கிறேன்?
1: Verse 32.
0: 32nd verse.
1: I am praying for you that your faith will not fail.
0: உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன்.
1: Why didn't Jesus pray that Peter should not fall?
0: பேதுரு விழக்கூடாது என்று ஏன் ஜெபிக்கவில்லை?
1: Isn't that a better prayer to pray?
0: ஜெபிப்பதற்கு அது ஒரு நல்ல சிறந்த ஜெபம் அல்லவா?
1: Oh Father, please don't let Peter fall. He's going to be tempted to deny me. Don't let him deny me at all.
0: என்னை மறுதலிக்க முடியாய், சோதிக்கப்பட போகிறான். அவன் மறுதலிக்கவே கூடாது ஆண்டவரே, விழவே கூடாது என்று ஏன் இயேசு ஜெபிக்கவில்லை?
1: He didn't pray that.
0: அப்படி அவர் ஜெபிக்கவில்லை.
1: I mean, if you and I were there, we would have prayed for Peter. Oh Father, please don't let Peter fall.
0: நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருந்திருந்தால் பிதாவே, இவர் விழ அனுமதிக்க வேண்டாம் என்று ஜெபித்திருப்போம்.
1: But Jesus was wiser than you and me.
0: உங்களையும் என்னையும் காட்டிலும் இயேசு ஞானமுள்ளவராய் இருந்தார்.
1: He says he needs to fall.
0: அவன் விழ தேவையா இருக்கிறது.
1: Why?
0: ஏன்?
1: Because he is such a proud man.
0: அவன் அப்படிப்பட்ட பெருமையுள்ளவனா இருக்கிறான்.
1: He thinks I am an apostle.
0: நான் ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்று எண்ணுகிறான்.
1: What to do? I tried to humble him.
0: அவனை சிறுமைப்படுத்த முடியாது, தாழ்மைப்படுத்த முடியாது, விரும்பி முயற்சித்தேன்.
1: I gave him so many messages on humility.
0: தாழ்மையை குறித்து எவ்வளவோ செய்திகளை கொடுத்திருக்கிறேன்.
1: But he still thinks I am going to be the leader after Jesus dies.
0: இயேசு மரித்த பிறகு நான் தான் தலைவனாய் இருக்க போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான்.
1: But he is a good man.
0: ஆனால் நல்ல மனிதன்.
1: But he's got this pride.
0: ஆனா இந்த பெருமை உள்ளத்தில் இருக்கிறதே.
1: How to humble him? I've tried every way to humble him.
0: இவன் எப்படி தாழ்த்துவது? பல முறைகளை நான் முயற்சித்து பார்த்து விட்டேன்.
1: Now last method.
0: கடைசி முறை.
1: To humble him.
0: அவனை தாழ்மைப்படுத்துவதற்கு.
1: Let him fall into sin.
0: பாவத்திலே விழட்டும்.
1: Then this balloon will be deflated and it'll come down to the earth.
0: இப்பொழுது பெரிசா இருக்கக்கூடிய அந்த பலூனானது உடைந்து காத்தெல்லாம் போய் அப்படியே சின்னதாய் மாறிவிடும்.
1: And so to make sure it's thoroughly deflated, we'll puncture it 3 times.
0: ஆகவே அது முழுமையாய் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது பலூன் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக 3 முறை ஓட்டை போடுவேன்.
1: Let him fall, not once, twice, thrice.
0: ஒரு முறை அல்ல, 2 முறை, 3 முறை விழட்டும்.
1: If it is only once, he may say, oh, that was just an accident.
0: ஒரு முறை மட்டும் அவன் விழுந்திருந்தால் தற்செயலாக விழுந்து விட்டேன் என்று சொல்லியிருப்பான்.
1: No, let him fall twice, thrice.
0: 2 முறை, 3 முறை விழட்டும்.
1: Then he will become so small.
0: அவன் அப்பொழுது தன்னுடைய கண்களிலே மிகவும் சிறியவனாய் மாறிவிடுவான்.
1: Then
0: அப்பொழுது
1: I can pick him up and make him the mightiest apostle.
0: அவனை நான் தூக்கி எடுத்து நிறுத்தி அவனை வல்லமையான அப்போஸ்தலனாய் மாற்ற முடியும்.
1: So you see, God had a purpose in allowing Peter to fail.
0: ஆகவே பேதுரு விழுவதற்கு தேவன் அனுமதித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு.
1: And God has a purpose in allowing you to fail.
0: நீங்களும் தவறுவதற்கு தேவன் அனுமதிக்கிறாரே, அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு.
1: Because you are such a proud man.
0: என்றால் நீங்கள் அவ்வளவு பெருமையுள்ள மனிதராக இருக்கிறீர்கள்.
1: Such a proud woman.
0: அவ்வளவு பெருமையுள்ள ஸ்திரீயாக இருக்கிறீர்கள்.
1: You think you are so holy.
0: நான் பரிசுத்தவான் என்று எண்ணுகிறீர்கள்.
1: God says, okay, let her fail.
0: இப்பொழுது வீழ்ச்சி அடையட்டும் என்று தேவன் அனுமதிக்கிறார். அவன் இப்பொழுது வீழ்ச்சி அடையட்டும்.
1: Not once, twice, thrice.
0: ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை.
1: Then I'll pick him up.
0: அப்பொழுது அவனை நான் தூக்கி எடுத்து நிறுத்துவேன்.
1: And make him a mighty apostle.
0: அவனை வல்லமையான அப்போஸ்தலனாய் மாற்றுவேன்.
1: But the angels say,
0: சொல்லுகிறார்கள் என்று அதற்கு நான் ஜெபித்துக் கொள்வேன்.
1: I will pray that when he comes to that bottom level,
0: அந்த கீழான நிலைக்கு அவன் போகும் பொழுது நான் ஜெபிப்பேன்.
1: That his faith will not fail.
0: அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபிப்பேன்.
1: That he will still believe. You know what faith means?
0: விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா?
1: Faith means to believe that God loves you even when you have failed.
0: நீங்கள் வீழ்ச்சியடைந்தாலும் கூட தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று நாம் அறிவதுதான் விசுவாசம்.
1: Can you believe that?
0: அப்படி விசுவாசிக்க முடியுமா?
1: Can you believe that God loves you when you are a good boy or a good girl?
0: நீங்க நல்ல பையனா இருக்கும் பொழுது நல்ல பொண்ணா இருக்கும் பொழுது தேவன் உங்களை நேசிக்கிறான்றது நம்புறது கஷ்டமா இருக்கா?
1: That is not big faith.
0: அது பெரிய விசுவாசம் அல்ல.
1: Small faith.
0: அது சின்ன விசுவாசம் தான்.
1: When I am a good man, God loves me.
0: நான் நல்ல மனிதனா இருக்கும் பொழுது தேவன் என்னை நேசிக்கிறார்.
1: When I am a good sister, God loves me.
0: நான் நல்ல சகோதரியா இருக்கும் பொழுது தேவன் என்னை நேசிக்கிறார்.
1: Yeah, that is also faith, but it is
0: அது விசுவாசம் தான். அது சிறிய விசுவாசம்.
1: About 1 centimeter.
0: 1 centimeter விசுவாசம்.
1: You want to know what big faith is?
0: பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா?
1: That even when I have fallen, God loves me.
0: நான் வீழ்ச்சியடைந்த பிறகும் கூட தேவன் என்னை நேசிக்கிறார்.
1: Even when I have fallen right to the bottom 3 times.
0: மூன்று முறை அடியிலே குழிக்கு அடியிலே விழுந்து விட்டேன். அவர் என்னை நேசிக்கிறார்.
1: Do you have that faith?
0: இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா?
1: That's what Jesus prayed for Peter.
0: இதற்காக தான் இயேசு பேதுருக்காக ஜெபித்தார்.
1: God, when he has fallen,
0: ஆண்டவரே அவன் வீழ்ச்சியடையும் பொழுது,
1: Father, when he has fallen,
0: அவன் பிதாவே அவன் விழும் பொழுது,
1: fallen,
0: விழும்பொழுது
1: reach right to the bottom that he cannot go anymore.
0: இன்னும் கீழாக போக முடியாத அளவுக்கு கீழே விழும்பொழுது,
1: lying there at the bottom,
0: அங்கே குழியிலே படுத்து விழுந்து கிடக்கிறான்.
1: I pray, Father, that he will know one thing.
0: ஆண்டவரே, பேதுரு ஒன்றை அறிந்து கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறேன்.
1: That you still love him.
0: நீ இன்னுமாய் அவனை நேசிக்கிறீர்.
1: And you can still pick him up.
0: அவரை நீ தூக்கி எடுக்க முடியும்.
1: And that is what Jesus is praying for you and me.
0: உங்களுக்கும் எனக்கும் இதற்காக தான் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
1: Like the story of the prodigal son we have in that picture there.
0: கெட்ட குமாரனுடைய கதையை போல இங்கே இருக்கக்கூடிய படத்திலே.
1: See, that prodigal son had fallen so far.
0: அந்த கெட்ட குமாரன் எவ்வளவோ தூரமாய் போய் வீழ்ச்சியடைந்து
1: விட்டான்.
0: தகப்பனுடைய பணத்தை விரயமாக்கி விட்டான்.
1: Lost everything.
0: எல்லாவற்றையும் இழந்து விட்டான்.
1: Crores. His father was a crorepati.
0: அவருடைய அப்பா ஒரு கோடீஸ்வரர். கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்தார்.
1: He took half the share of the property and wasted.
0: அந்த சொத்திலே பாதி எடுத்து அந்த கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து விட்டான்.
1: Not 100 200 rupees.
0: 100 200 ரூபாய் அல்ல.
1: Crores.
0: Everything
1: gone.
0: எல்லாம் அழிந்து விட்டது.
1: And he sits there with the pigs.
0: பன்றிகளோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
1: And the devil says.
0: பிசாசு சொல்கிறார்.
1: No use going home.
0: வீட்டுக்கு போவதிலே பிரயோஜனம் இல்லை.
1: Commit suicide and finish your life.
0: தற்கொலை செய்து உன் வாழ்க்கையை முடித்து விடு.
1: And he knows in his heart.
0: அவன் உள்ளத்திலே தெரியும்.
1: I know my father still loves me.
0: என்னை தாப்பன் இன்னும் என்னை நேசிக்கிறார் என்று இருக்கிறேன்.
1: My elder brother doesn't love me.
0: என்னுடைய அண்ணன் என்னை நேசிப்பதில்லை.
1: That I know.
0: அது எனக்கு தெரியும்.
1: My father loves me.
0: ஆனால் என்னுடைய அப்பா என்னை நேசிக்கிறார்.
1: So I'll go back.
0: நான் திரும்பி போவேன்.
1: Even if he gives me a servant's quarters, that is enough for me.
0: வேலைக்காரருடைய வீட்டை எனக்கு கொடுத்தாலும் கூட அது எனக்கு போதும்.
1: But when he went back,
0: ஆனால் திரும்ப போகும்பொழுது,
1: father saw him.
0: தாப்பனார் அவனை பார்த்தார்.
1: How did his father see him?
0: அவனுடைய தாப்பனார் அவனை எப்படி பார்த்தார்?
1: Did he send a telegram, I am coming so and so date?
0: மகன் அப்பாவுக்கு தந்தி அனுப்பினானா, இந்த தேதியிலே நான் வருகிறேன் என்று?
1: How did the father see him so far away?
0: தூரத்திலே மகன் வருகிறது எப்படி தகப்பன் பார்த்தார்?
1: I'll tell you.
0: நான் சொல்கிறேன்.
1: Because every morning for so many years the father would look out of the window.
0: ஓ, இத்தனையோ ஆண்டுகளாக அவர் காலை எழுந்த உடனே ஜன்னல் வழியாய் பார்ப்பார்.
1: Is my son coming?
0: மகன் வருகிறானா?
1: No.
0: இல்லை.
1: Whole year.
0: அந்த வருடம் முழுவதுமாய்.
1: Next year.
0: அடுத்த வருஷம்.
1: Looking. 2 years, 3 years.
0: 2 வருஷம் கழிகிறது, 3 வருஷம் கழிகிறது.
1: How long does it take to spend few crores of rupees?
0: ஒரு சில கோடி ரூபாய்களை செலவு செய்வதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்?
1: Not 1 or 2 days.
0: ஒரு 2 நாளிலே செலவு செய்து விட முடியாது. எத்தனை வருஷங்கள், வருஷங்கள், வருஷங்கள்.
1: I don't know, maybe 5 years.
0: 5 வருடங்களாய் இருக்கலாம்.
1: And he's still looking.
0: ஆனாலும் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
1: And one day he sees.
0: ஒரு நாளிலே பார்க்கிறார்.
1: Doesn't look like my son.
0: மகனை போல தெரியவில்லை.
1: So thin.
0: உள்ளியாய் போய்விட்டான்.
1: Torn clothes.
0: கிழிந்த ஆடைகள்.
1: But I recognize his face.
0: ஆனால் நான் முகஜாடை நான் பார்த்து விட்டேன்.
1: I remember seeing that face as a little baby.
0: சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த முகத்தை பார்த்திருக்கிறேன்.
1: The same face.
0: அதே முகம்தான்.
1: That's my son.
0: அவன்தானுடைய மகன்.
1: And he dropped everything and ran.
0: எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடுகிறான்.
1: And welcomed his son.
0: அவனை வரவேற்கிறார்.
1: Jesus said.
0: இயேசு சொன்னார்.
1: God is like that.
0: தேவன் அப்படி தான் இருக்கிறார்.
1: When you have made a mess of your life,
0: உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவோ குழப்பி,
1: after becoming a child of God,
0: தேவனுடைய பிள்ளையாய் மாறின பிறகும் நீங்கள் வீழ்ச்சியடைந்திருந்தால்,
1: that prodigal son is not the picture of a sinner. He's a sin picture of a child of God who has backslidden.
0: அந்த கெட்ட குமாரன் பாவியை சித்தரிக்கக்கூடிய ஒரு மகன் அல்ல. அவன் பின்வாங்கி போன ஒரு விசுவாசியுடைய காட்சியை சித்தரிக்கிறான்.
1: Because he was already a son in the father's house.
0: ஏனென்றால் ஏற்கனவே தகப்பனுடைய வீட்டிலே ஒரு குமாரனாய் இருந்தான்.
1: From there he went.
0: அங்கிருந்து தான் அவன் போகிறான்.
1: As a backslider.
0: பின்வாங்கி போனவன்.
1: Took the father's goodness and spoiled it.
0: பிதாவுடைய நன்மையை அனுபவித்து அதை கெடுத்தவன்.
1: And when he came back, he got such a welcome.
0: அவன் திரும்பி வரும்பொழுது அவ்வளவு வரவேற்பு அவனுக்கு கிடைத்தது.
1: He put the ring on his hand.
0: அவனுடைய விரலிலே மோதிரத்தை போடுகிறார்.
1: That is a picture of the anointing of the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது.
1: I'll tell you my testimony.
0: என் சாட்சியை சொல்கிறேன்.
1: You know when God anointed me with the Holy Spirit?
0: என்னை தேவன் எப்பொழுது பரிசுத்த ஆவியில் நிறைத்தார் என்று தெரியுமா?
1: Not when I was in some holy height.
0: நான் பரிசுத்தத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கும்பொழுது அல்ல.
1: But when I was in the depths of defeat.
0: ஆனால் தோல்வி என்ற அந்த குழியிலே கிடக்கும் பொழுது.
1: He should have sent me to hell.
0: என்னை நரகத்துக்கு தான் அவர் அனுப்பி இருக்க வேண்டும்.
1: Instead of sending me to hell.
0: என்னை நரகத்துக்கு அனுப்புவதற்கு பதிலாக
1: he came to me.
0: அவர் என்னிடம் வந்தார்.
1: And put the ring on my finger.
0: அவர் என்னுடைய விரலிலே மோதிரத்தை
1: fill me with the holy spirit.
0: பரிசுத்த ஆவியானவரை நிரப்பினார்.
1: And said to me like he said to peter.
0: பேதுரு இடத்திலே சொன்னது போல இடத்திலே சொன்னார்.
1: Feed my sheep.
0: என் ஆடுகளை மேய்ப்பாயாக.
1: I didn't deserve that.
0: எனக்கு அது தகுதியானது அல்ல.
1: Peter didn't deserve that.
0: பேதுருக்கும் அது தகுதியான வேலை அல்ல.
1: There are 100,000 believers in India who deserve this ministry more than me.
0: 100,000 விசுவாசிகள் இந்த இந்திய தேசத்திலே உண்டு. என்னை காட்டிலும் ஒரு தகுதி வாய்ந்தவர்கள்.
1: Definitely I know it. You may not know it. I know it.
0: உங்களுக்கு அது தெரியாது. எனக்கு அது தெரியும்.
1: But he picked me.
0: அவர் என்னை எடுத்துக்கொண்டார்.
1: That is God.
0: அதுதான் தேவன்.
1: That is why when I stand in eternity I cannot glory that oh I'm such a good man, that's why God chose me.
0: ஆகவே தான் நித்தியத்திலே போய் நிற்கும் பொழுது நான் நல்ல மனிதனாக இருந்தபடியால் தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார் என்று நான் மென்மை பாராட்ட முடியாது.
1: My brothers and sisters,
0: நேர்மையான சகோதர சகோதரிகளே,
1: it's because of your pride that God cannot use you.
0: பெருமை நிமித்தமாக தான் தேவனை பயன்படுத்த முடியவில்லை.
1: God wants to humble us.
0: தேவன் நம்மை தாழ்த்த விரும்புகிறார்.
1: Bring us down.
0: நம்மை கீழே கொண்டு வர விரும்புகிறார்.
1: Sometimes he has to allow failure and sin to humble us.
0: சில சமயத்திலே நம்மை தாழ்த்தும்படிக்கு அவர் வீழ்ச்சிகளையும் பாவங்களையும் அனுமதிக்கிறார்.
1: When you reach the bottom,
0: நாம் கீழே போய் அடையும் பொழுது
1: Jesus says I'm praying for you that you don't lose your faith.
0: நீ விசுவாசத்தை உகாதிருக்கும்படியாக உனக்காக ஜெபிக்கிறேன்.
1: That I will fill you with the Holy Spirit when you're at the bottom of the valley.
0: நீ அந்த பள்ளத்தாக்கின் அடியிலே கடக்கும் பொழுது நான் உன்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புவேன்.
1: See, some of you are waiting to be more holy before you're filled with the Holy Spirit.
0: உங்களிலே ஒரு சிலர் பரிசுத்தான அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: If I had waited for that I would never have been filled with the Holy
0: Spirit. நான் அப்படி காத்துக்கொண்டிருந்திருப்பேன் ஆனால் நான் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றிருந்திருக்கவே மாட்டேன்.
1: In the Acts of the Apostles.
0: அப்போஸ்தலர்களிலே வாசிக்கிறோம்.
1: People were filled with the Holy Spirit very first day.
0: முதல் நாளிலேயே அவர்கள் மனந்திரும்பின முதல் நாளிலே அபிஷேகம் பெற்றார்கள்.
1: What were they?
0: அவர்கள் எப்படி
1: இருந்தார்கள்? They were absolutely rotten sinners.
0: அவர்கள் முற்றிலும் கெட்டவனாய்
1: இருந்தார்கள். God knows we are weak.
0: நாம் பலவீனமானவர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே
1: just a rotten old sinner.
0: ஆண்டவரே நான் கெட்டு போன பாவி. ஆண்டவரே
1: Lord fill me with the Holy Spirit.
0: ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்பும்.
1: God does it.
0: தேவன் அதை செய்கிறார்.
1: Come to God as a sinner.
0: பாவியாக தேவனிடத்தில் வாருங்கள்.
1: God loves you.
0: தேவன் உங்களை நேசிக்கிறார்.
1: Don't lose faith.
0: நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இழந்து போக வேண்டாம்.
1: Don't live in your sin.
0: உன் பாவத்திலே வாழ வேண்டாம்.
1: Peter didn't go and deny the Lord after that.
0: அதற்கு பிறகு பேதுரு போய் இயேசுவை மறுதலிக்கவில்லை.
1: That's because he was filled with the Holy Spirit.
0: ஏனென்றால் அவன் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவனாய் இருந்தார்.
1: God knows we are weak.
0: நாம் பலவீனமானவர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்.
1: We cannot live this life.
0: இந்த வாழ்க்கையை நம்மாலே வாழ முடியாது என்று
1: அறிந்திருக்கிறார். That's why he wants to fill you with the Holy Spirit.
0: ஆகவே தான் உங்களை பரிசுத்தாவினால் நிரப்ப விரும்புகிறார்.
1: Young people.
0: வாலிபர்களே.
1: God wants to fill you with the Holy Spirit.
0: தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்ப விரும்புகிறார்.
1: That's why I'm not ashamed of this gospel.
0: ஆகவே தான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்.
1: The gospel has a message for sinners.
0: சுவிசேஷம் பாவிகளுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது.
1: And for backsliders.
0: பின்மாற்றக்காரர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது.
1: If we come back to him.
0: நாம் அவரிடத்தை திரும்பி வருவோம்.
1: Will you come back to him?
0: நீங்கள் திரும்பி அவரிடத்தை வருவீர்களா?
1: Will you say Lord I trust you.
0: பிரேமை நான் நம்புகிறேன்.
1: Lord I'm never going to be discouraged again in my life.
0: இனிமேல் ஒரு நாள் கூட ஆண்டவரின் வாழ்க்கையில் அதிரியப்பட்டு சோர்வடைய மாட்டேன்.
1: I'm going to go away knowing that you love me.
0: நீர் என்னை நேசிக்கிறீர் என்ற உணர்வோடு கூட நான் இங்கிருந்து போக போகிறேன்.
1: When I fall and you love me.
0: நான் வீழ்ச்சியடைந்தாலும் கூட நீர் என்னை நேசிக்கிறீர். நாம் ஜெபிப்போம்.
1: While our heads are bowed in prayer.
0: நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை வணங்குவோம் ஜெபத்திலே.
1: God has brought you to this conference to encourage you.
0: உங்களை உற்சாகப்படுத்த முடியாய். தேவன் இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்.
1: Nobody should go away from this conference discouraged.
0: இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலிருந்து யாருமே சோர்வடைந்து போக கூடாது.
1: You must never be discouraged for the rest of your life.
0: நீ வாழ்க்கையை முழுதுமாய் மீதியுள்ள நாட்களில் ஒரு நாள் கூட அதிரியப்பட்டு சோர்ந்து போக கூடாது.
1: God loves you.
0: தேவன் உங்களை நேசிக்கிறார்.
1: He's got a plan for your life.
0: உங்களை வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: You say Lord I come to you.
0: ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறேன்.
1: From today I'll never blame anybody in the world.
0: இன்றிலிருந்து ஆண்டவரே உலகத்திலே ஒருவரையும் நான் பழி சுமத்த மாட்டேன்.
1: I'll never again blame my husband or my wife.
0: என்னுடைய கணவனையோ என்னுடைய மனைவியோ குற்றம் சாட்ட மாட்டேன்.
1: I will not blame the neighbors or my children or my parents or anybody.
0: என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களையோ என்னுடைய பிள்ளைகளையோ என்னுடைய பெற்றோரே யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன்.
1: I have learned from the thief this morning.
0: இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அந்த கள்ளனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன்.
1: Lord, the fault is with me.
0: ஆண்டவரே குறை என்னிடத்திலே தான் இருக்கிறது.
1: I am the chief of sinners.
0: நான் தான் பாவிகளிலே பிரதான பாவி.
1: Forgive me.
0: என்னை மன்னியும் ஆண்டவரே.
1: I have let you down.
0: ஆண்டவரே பலமுறை ஆண்டவரே நான் உமக்கு துக்கத்தை கொடுத்திருக்கிறேன்.
1: I have dishonored you.
0: ஆண்டவரே உம்மை கனவீனப்படுத்தி விட்டேன்.
1: Thank you for dying for a sinner like me.
0: என்னைப் போல ஒரு பாவிக்காக மரித்தபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை சுத்திகரியும்.
1: Thank you for this gospel.
0: இந்த சுவிசேஷத்துக்காக நன்றி ஆண்டவரே.
1: I am not ashamed of this gospel.
0: நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன்.
1: I am going to tell others about it.
0: மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லுவேன் ஆண்டவரே.
1: I pray heavenly father you will encourage every single person here.
0: பரலோக பிதாவே இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி நபரையும் உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
1: And lead them forth into a life of victory.
0: வெற்றியின் வாழ்க்கைக்குள்ளே அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
1: Into a life of blessing to other people.
0: மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே நடத்தும் ஆண்டவரே.
1: We pray in Jesus' name.
0: இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
1: ஆமென்.
0: ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அர்ஜனா காமத் என்பவர் 33 வயது கல்லூரி பேராசிரியை. 4 வயதில் இவர்களுக்கு ஒரு குழந்தை உண்டு. இவர்கள் தன்னுடைய ஈரலை மற்றொருவருக்கு கொடுப்பதற்காக அறுவை சிகிச்சைக்குள் சென்றார்கள். அறுவை சிகிச்சை சரியாக நடைபெற்றது. ஆனால் அதற்கு பின் அவர்கள் உடலில் வேறு சில பாதிப்புகள் ஏற்பட்டன. சமீபத்தில் அவர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் செய்தது உண்மையாகவே பெரிய தியாகம். இது அவர்களை குறித்தது மட்டுமல்ல, பல இடங்களில் பெண்களே இவ்வாறு தியாகம் செய்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். மிக குறைந்த சதவீத பெண்களுக்குத்தான் இப்படிப்பட்ட நன்கொடை கிடைக்கிறது. 1995 முதல் 2021 வரை இவ்வாறு தியாகம் செய்தவர்களில் 80% பெண்களே. மேலும் மற்றும் ஒரு உண்மை என்னவென்றால், இந்த உடல் உறுப்பு தானங்களை பெற்றுக்கொண்டவர்கள் 80% ஆண்களே. 3/2 வகை உடல் உறுப்பு தானம் செய்யப்படுவது சிறுநீரகம்தான். இதில் உலகம் முழுவதிலும் 60% சிறுநீரகங்களை கொடுப்பது பெண்களே. குடும்பங்களின் நல்வாழ்விற்காக உலகமெங்கும் இவ்வாறு பெண்கள் தியாகம் செய்கிறார்கள். இவ்வாறு தியாகம் செய்பவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தியாகம் செய்பவர்களை நிச்சயமாகவே நாம் பாராட்ட வேண்டும். நம்முடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு வேறு இல்லை என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுபோலவே நாம் ஒவ்வொருவரும் நித்தியமான அழிவிற்குள் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையில் நமக்காக கொடுத்தார். இந்த உண்மையை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அவர் மரணத்திற்கு பின் நித்தியமான வாழ்வை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் செய்த தியாகம் நமக்கும் சொந்தமாக வேண்டுமென்றால் அந்த தியாகத்தின் மேல் உண்மையான நம்பிக்கை வைத்தால் போதும். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதுதான் வேதம் எடுத்துரைக்கும் சத்தியம்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா? வல்லமையின்

தகப்பனே, உங்க மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now. Lord, ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் உங்க மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறோம் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் மகிமை காணட்டும். இந்த பரலோக மகிமை

தட்டி கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நீர் எங்கள் மேல் வைத்தபடி கிருபையினாலே நிர்மூலமாகாமல் காத்தவரே, விலகாமல் காத்தவரே, அழியாமல் காத்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை விலகாமல் இதுவரைக்கும் காத்து வந்த பரிசுத்தரே, எங்களை விட்டு நீங்காமல் காத்து வந்த பரிசுத்தரே,

0: மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராக. நீ நல்லவர்.
1: பாடுபட்டு பணத்தை

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

இயேசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேத பாரகர் பரிசியர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற இவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற இவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கத்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருக்க கடவீர்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. நியூயார்க்கின் 5th Avenue ஒரு பிரிஸ்பிடேரியன் சபையில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அது ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை. வழக்கத்தை விட மக்கள் முன்கூட்டியே வந்து அமர்ந்துவிட்டனர். அந்த கூட்டத்தில் ஜிம் என்ற ஒரு மனிதனும் வந்திருந்தான். அவன் குடிப்பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பொழுதுதான் வெளியே வந்து கொண்டிருந்தான். 6 மாதமாக அவன் குடிக்கவில்லை. அவன் 11th வரிசையிலே வந்து அமர்ந்தான். அவன் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்ததிலிருந்து இதுதான் அவன் கலந்து கொள்ளும் முதல் கிறிஸ்துமஸ் ஆராதனை. அவனுக்கு 2 வரிசைகளுக்கு முன்னால் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தினர் சேர்ந்து வந்து உட்கார்ந்தனர். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்து அவர்கள் உட்கார்ந்ததை பார்த்ததும் ஜிம்மின் உள்ளம் நொறுங்கியது. இந்த சூழ்நிலையை எவ்வாறு மேற்கொள்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. மனைவி பிள்ளைகளை நினைத்து உள்ளம் நொறுங்கியது. மனம் இப்போது மதுபானத்தை தேடியது. எனவே அவன் ஆலயத்தை விட்டு வெளியே வர எழுந்திருந்தான். அவன் வெளியே செல்வதை பார்த்த போதகர் வேகமாக சென்று ஜிம்மை நிறுத்தி, ஜிம், எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் குடிக்கப் போகிறேன் என்றான். போதகர், ஜிம், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்றார். ஜிம் அவரிடம், நான் எனக்கு ஏதாவது நம்பிக்கை கிடைக்கும் என்றுதான் இந்த கூட்டத்திற்கு வந்தேன். ஆனால் எனக்கு 2 வரிசைகளுக்கு முன்பு வந்து உட்கார்ந்திருந்த அந்த குடும்பத்தை பார்த்ததும் நான் நொறுங்கி போனேன். என் கவலை இப்போது அதிகரித்து விட்டது. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், நான் குடிக்க வேண்டும் என்றான். நானும் என் மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து வாழ்ந்திருந்தால் நாங்களும் இப்போது குடும்பமாய் வந்திருப்போம் அல்லவா என்றான். ஜிம் இப்பொழுதுதான் மது பழக்கத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறான் என்பது போதகருக்கு நன்கு தெரியும். எனவே அவர் அந்த சபையின் பக்கவாட்டில் இருந்த ஒரு அறைக்குள் ஜிம்மை அழைத்து சென்றார். தன்னோடு 2-3 போதகர்களையும் ஜிம்முக்கு ஆலோசனை சொல்ல அழைத்து சென்றிருந்தார். அவர் ஜிம்மை அந்த அறையிலேயே போதகர்களோடு விட்டுவிட்டு ஆராதனை கூடத்திற்கு வந்தார். ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்தார். அவர் மனம், ஆண்டவரே, ஜிம்முக்கு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்க வேண்டும், உதவி செய்யும் என்று மன்றாடியது. ஒரு சில அறிவிப்புகளை சபையிலே அறிவித்தார். பின்பு அவர், நான் ஒரு முக்கியமான இறுதி அறிவிப்பை உங்களுக்கு சொல்லப் போகிறேன், கவனிங்கள். உங்களில் யாராவது ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்ற அமைப்பை நிறுவிய பில் வில்சனுக்கு நண்பர்கள் இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் தயவுசெய்து எழுந்து சைட் ரூமுக்கு செல்லுங்கள் என்று

0: ஜிம்முக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த கிறிஸ்மஸ் ஜிம்முக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் விடுதலையாக்க முடியாதவர்கள் என்று யாருமே இல்லை. தேவன் சரி செய்ய முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலையாவோம். எப்பேற்பட்ட பாவத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நம் குடும்ப பிரச்சனைகளையும் அவரால் மாற்ற முடியும். ஆகவே உங்கள் பிரச்சனைகளை எண்ணி நீங்கள் மனவேதனைப்பட வேண்டாம். நம்பிக்கையின் செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. இயேசுவே அந்த நம்பிக்கையின் செய்தி. அவரிடம் வந்துவிடுங்கள். அவர் உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, விசுவாசியே பதறாதே, குவாட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 16:6 முதல் 14 வரை. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தனியாவுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிரார் இருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பலேறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயோபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த பெண்களுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்புரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமான லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு பெண் கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள், அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் வலிமையாயிருக்கும். Only in returning to me and waiting for me will you be saved. In quietness and confidence is your strength. சிறிதானாலும் பெரிதானாலும் நமது வாழ்வில் காரியங்களை நடத்துவது இறைவனே. இவ்வித அறிவே நம்மை பதறாதிருக்க செய்யும். ஆபிரகாமின் அவசரம் இஸ்மவேலை பிறப்பித்தது. தேவனுடைய நிறைவான பரிபூரணமான சித்தத்திற்கு மேல் அவரது அனுமதி சித்தம் தலை தூக்கியது. இன்ஸ்டெட் ஆஃப் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில், ஏப்ரஹாம் செட்டில் டவுன் ஃபார் காட்ஸ் பெர்மிசிவில். இன்று வரை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இஸ்மவேலர் இறை மக்களுக்கு இன்னலாகவே இருக்கின்றனர். இறை சித்தத்திற்கு இசைந்து நடக்கிறோம் என்பதற்காகவே எல்லாமே உடனடியாக நடந்துவிடும் என்று எதிர்பார்ப்பது மடமை. கொஞ்ச காலம் என்பது ஒரு நாளாயிருக்கலாம் அல்லது 1000 ஆண்டாகவும் இருக்கலாம். நாம் செய்வது தேவனது பரிபூரண சித்தம் என்று நிச்சயித்து கொண்டால் அப்படியே விசுவாசத்தினால் பிழைத்து கொண்டு இருக்க வேண்டும். இதோ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10:36-38. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். விசுவாச

சத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். பிரியமானவர்களே, நமது செல்வாக்கு சொல்வாக்கு போன்றவைகளாம் வைத்துக்கொண்டு நாமே வெளிவந்து விடக்கூடாது. We should not bail ourselves out by our influence and affluence. நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்கவே ஆண்டவர் இக்கட்டான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நமது வாழ்வின் தரத்தை, ஸ்டாண்டர்ட் உயர்த்துவதையே அவர் குறியாக கொண்டுள்ளார். இன்று அக்டோபர் 14வது நாள், இன்று வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே. பரிசுத்த மங்கையர்களின் சரிதைகளை கவனிப்போம். அவர்களை குறித்து என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 11:35, பெண்கள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். சுகம் பெறுவதே ஆசீர்வாதம் என்ற இன்றைய இறையியலின் வறட்டு தத்துவம் நமக்கு போதித்துள்ளது. ஆனால் பரமனின் திருவடிக்கு நம்மை சுமந்து செல்லும் மரணத்தின் மாட்சிமைதான் என்னே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விடுகிறோம் என்பதால் எல்லாமே நமக்கு தெளிவாகி விடாது. கேள்விகள் இருக்கலாம், ஆனால் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. Questions, they can be there, but doubts should not be there. நாம் பொறுமையாக இருந்தால் சாயங்காலத்தில் கூட நமக்கு வெளிச்சம் உண்டாகும். எனக்கு பிடித்தமான ஒரு அருமையான வசனம் சகரியா 14:7 உண்டு. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலுமல்ல இரவு மகள, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அதுதான் ஆண்டவரோடு பொறுமையாய் நடந்து போகிறவர்களுக்கு கிட்டுகிற சிலாக்கியம். அதே போலவே திருச்சத்தத்தை குறித்து நாம் பேசும் பொழுது சோம்பேறித்தனத்தினாலும் நாம் அநேக வேளைகளில் திருச்சத்தத்தை தடுக்கிறோம். அவசரப்பட்டு ஆண்டவருக்கு முந்தி செல்லக்கூடாது என்று முன்பு பார்த்தோம். அதே விதமாக சோம்பேறித்தனத்தினால் பின்தங்கியும் விடக்கூடாது. Because of impatience, we should not run ahead of God. And because of indolence, we should not lag behind either. தமது சித்தத்தை செயலாற்ற எழுந்து செல்லாத சோம்பேறிக்கு கடவுள் ஏன் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும்? சோம்பலை தூய பவுலடியார் மதியீனம் என்று அழைக்கிறார். அவருடைய கருத்துப்படி காலத்தை பயன்படுத்தி கொள்வோர்தான் கர்த்தரன் சித்தத்தை செய்கிற, அதை புரிந்து கொள்ளுகிற ஞானவான்கள். நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசுவிலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த அந்த பகுதியிலே ஆசியாவில் வசனத்தை பிரசங்கியாதபடி ஆவியானவர் அப்போஸ்தலரை தடுத்தார். அவர்கள் பெத்தானியாவிற்கு செல்ல, பித்தினியாவிற்கு செல்ல முயன்ற போதும் அங்கேயும் ஆவியானவர் அவர்களை தடுத்தார். அவர்களோ நின்று விடாது சென்று கொண்டே இருந்தனர். சோம்பலிலும் சோர்விலும் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து அமர்ந்து விடவில்லை. முடிவில் முதல் ஐரோப்பிய விசுவாசி கிடைத்த மக்கதோனியா வந்து சேர்ந்தனர். நின்று கொண்டிருக்கும் வாகனத்தை திருப்புவது கடினம். இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஸ்டியர் எ பார்க்ட் கார். அண்ணன் ஸ்வென் பீட்டர் அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள்.

விசுவாசியே பதறாதே, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் வலிமையாய் இருக்கும். மகாபரிய தேவனே, நாங்கள் உம்முடைய அனுமதி சித்தத்தை அல்ல, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தையே நாடி அதற்குள்ளேயே நாங்கள் எங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இன்று எங்களுக்கு இந்த தியானத்தின் மூலமாக வந்த அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அவசரப்பட்டதனால் ஆபிரகாம் செய்த பெரும் தீங்கு, அந்த தீங்கை சரி செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு வரைக்கும் நீடிப்பதை எங்கள் முன்னால் நீர் காட்டினீர் ஆண்டவரே. அதே வேளையிலே அவசரம் கூடாது என்று சொல்லி ஆமை போல் நாங்கள் படுத்து விடாதபடி, ஆமை போல் கர்த்தாவே நாங்கள் சோம்பேறித்தனத்திற்குள் போய்விடாதபடி, கர்த்தாவே நடந்து கொண்டே இருக்க, முன்னேறி கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். ஆதி அப்போஸ்தலரை போல ஓரிடத்தில் அடைக்கப்பட்டால் இன்னொரு இடம் நாங்கள் திரும்பவும், இன்னொரு இடமும் அடைக்கப்பட்டால் மறு இடத்திற்கு திரும்பவும், இப்படியாக முக்கியமான சில நபர்களை சந்திப்பதற்காகத்தான் நீர் எங்களை அப்படி நடத்திக்கொண்டே போகிறீர் என்று அதை விசுவாசிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதிலே எங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை தாரும். ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை நீர் திறப்பீர் ஆண்டவரே. பதறாதபடி அமர்ந்திருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். விசுவாசியே பதறாதே, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கை நங்கூரமாகிய உம்மிலே முழுவதுமாக வேரூண்டப்பட்டிருக்கும் பொழுது அங்குமெங்கும் அசையாமல் நாங்கள் எப்பொழுதும் தைரியமாக நிதானமாக நிமிர்ந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்மோட அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

தேவனுடைய அழைப்புகள் வேதாகமம் முழுவதுமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதுல முக்கியமாக புதிய ஏற்பாட்டுல தேவன் நம்ம எதற்காக அழைக்கிறார் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ரைட், முதலாவது தேவன் என்னை எதற்காக அழைக்கிறார், இந்த வசனத்தை பாருங்க. மத்தேயு 9:13 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இந்த வசனம் சில இடங்களிலே இதே மாதிரி வருகிறதை நீங்க காண முடியும். நீதிமான்களை அல்ல பாவிகளை மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். பிரியமானவர்களே, முதலாவது தேவன் நம்ம எதற்காக அழைக்கிறார்? நாம் மனந்திரும்ப அவர் அழைக்கக்கூடியவராய் இருக்கிறார். மனந்திரும்பாமல் இந்த தேவனிடத்தில் வர முடியாது. ரைட், அப்ப எதிலிருந்து நான் மனந்திரும்ப வேண்டும்? 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். பாவம் செய்கிறதிலிருந்து நான் மனந்திரும்ப வேண்டும், இதுதான் நம்பர் 1 குறிப்பு. ஆனா மனிதர்கள் என்ன செய்யறாங்க, தாங்கள் பாவிகள் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே ஒத்துக்கொள்ளுவதில்லை. அவங்க ஏதாவது ஒரு நியாயம் கற்பித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவேதான் அநேகரால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றை வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் பாவி என்பதை யாருமே உணர முடியல. சரி, நாம உண்மையிலே பாவிகளா? கண்டிப்பா. இந்த உலகத்துல மிருகங்களை விட மோசமாய் மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறதற்கு பல சாட்சிகள் உள்ளன. கொலை செய்தல், திருடுதல், இன்னைக்கு வீட்டுக்கு நம்ம எதற்கு கதவு வச்சிருக்கிறோம்? இவ்வளவு தூரம் ஞானமா இருக்கிறோம். மிருகங்களை விட மோசமாக நாம் மற்றவர்களை காயப்படுத்துவோம், அடுத்தவர்களுடைய உடைமைகளை பறிப்போம். இது எல்லாமே நாம் பாவிகள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள் மனிதனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. என் மகள் படிக்கிற பள்ளியில ஒரு முறை செய்தித்தாளில் நல்ல விஷயங்கள், நீங்கள் வந்து 5 விஷயங்களை அந்த காம்போசிஷன் அந்த நோட்டில் நீங்கள் வெட்டி ஒட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ஹோம் ஒர்க்கும் உண்மையில யாருக்கு? அது பேரண்ட்ஸுக்கு தான். அது ஸ்டூடெண்ட்டுக்கே கிடையாது. என் மகன் நல்லா ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறா. நாம் விடாமல் ஒவ்வொரு பத்திரிகையாக வாங்கி வாங்கி பழைய பத்திரிகைகள் எல்லாத்தையும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு நல்ல விஷயத்தை கூட என்னால கண்டுபிடிக்க முடியல, கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணோம்? அதுல பாத்தீங்கன்னா யானைகள் முகாம் நடந்தது, அதுல பாத்தீங்கன்னா சிலர் யானைகளுக்கு காயம்பட்ட யானையை குணப்படுத்தினாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாணவி இவ்வளவு மதிப்பெண் வாங்கி இருந்தால், இப்படி ஒண்ணுக்கு முதவாத காரியங்களை, எது நல்ல விஷயம். அந்த அளவுக்கு செய்தித்தாள்களை திறந்தாலே மனிதன் யார் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணு இல்லைங்க, நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அங்க பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதற்கு ஒரு அழகா ஒரு கேன் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஈய டம்ளர், அது ரொம்ப கேவலமான ஒரு டம்ளரா இருக்கும். அது நெளிஞ்சு அதை தொடவே முடியாது. ஆனா அந்த டம்ளரையே செயினை போட்டுதான் கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அதையும் நம்ம தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடுவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம், யதார்த்தம் அதுதான். அப்ப மனுஷன் திருடன் அப்படிங்கிறது எல்லாம் தெரிகிறது அல்லவா? எவ்வளவு ஞானமாக நாம் இருந்தாலும் நாம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா வீட்டுல வந்து செக்யூரிட்டி கேமரா வைக்கிறோம், கதவு போடுறோம், இது எல்லாமே மனிதனுடைய மிருகத்தனமான குணத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கு. அது அன்றைக்கே ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த உலகத்துல நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். சோ தேவன் நம்மை மனம் திரும்ப அழைக்கிறார். எதிலிருந்து? என்னுடைய பாவத்திலிருந்து. இன்னும் நிறைய பேர் மனம் திரும்புதலை ரொம்ப சர்வ சாதாரணமா ஆக்கி வச்சிருக்கிறாங்க, சடங்கா மாத்தி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நாங்கள் தினமும் பாவம் செய்வோம் ஆண்டவரே, செய்ய போகிற பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, பிளீஸ். இந்த மாதிரியான ஜெபத்தை தயவு செய்து ஜெபிக்காதீங்க. இந்த தெரிந்தோ தெரியாமலோ அல்லது இனிமேல் செய்ய போற பாவம், எங்களை அறியாமல் செய்த பாவம், முதல்ல என்ன பாவம் செய்தீர்கள் அப்படிங்கிறத துல்லியமா தேவனிடத்துல அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான பாவ அறிக்கை. சும்மா பொத்தாம் பொதுவா அப்படியே நாங்கள் பாவம் செய்திருப்போம், பிளீஸ். திட்டமும் தெளிவுமா பாவத்தை நீங்க உணரவில்லைன்னா நீங்க அறிக்கை செய்ய முடியாது, அது வீண். அடுத்து, பாவ அறிக்கை என்பது ஒரு விலையை உடையது. சும்மா போய் தேவனுடைய சமூகத்துல போயிட்டு நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டேன், இல்ல, அதுக்கு ஒரு பெரிய விலை செலுத்த வேண்டும். என்ன பதில் சொல்லுங்க? விலை செலுத்தணுமா? ஆமா. சகேயுவினுடைய மனம் திரும்புதல்ல, அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இப்படி நான் அநியாயமாய் சம்பாதிச்சா நான் நாளத்தனையா திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க யாருக்கு விரோதமா நீங்க பாவம் பண்ணீங்களோ, குற்றம் பண்ணீங்களோ, அவருக்கு என்ன நஷ்டம் வந்திருக்கோ அதை நீங்க என்ன பண்ணிக்க வேண்டாம், கொடுத்தாகணும். ஒருவேளை ஒருத்தருக்கு விரோதமா நீங்க வந்து பல விதமான காரியங்களை பேசி
அவமானப்படுத்தியதுன்னு அவர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும். கஷ்டம் தானே? நீங்கள் செய்த தவறை சரி செய்யணும். எங்கேயோ ஒரு இடத்துல வண்டி வாகனத்தை நிறுத்துகிற இடத்துல தெரியாம ஒருத்தர் மேல மோதிட்டீங்க, யாருக்குமே தெரியல, அப்பா கிளம்பி வந்துட்டீங்க, இது பாம தெரியலையா? அவரை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது நான் அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும், உங்களுக்கு அந்த சிந்தனை வரலையா? அதற்கான நஷ்டத்தை நான் சரி செய்யணும் தோணலையா? முயற்சி பண்ணுங்க. இனி எங்க பிரதர் போய் தேடி கண்டுபிடிக்க போறேன்? நீங்க தேடுகிறதை தேவன் பார்க்கிறவரா இருக்கிறார். இதுதான் சரியான மனம் திரும்புதல். அப்ப பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் என்பது வெறும் வார்த்தையினாலே அறிக்கை செய்வதல்ல, அதற்கு ஏற்பட்ட நஷ்டத்தையும் நான் என்ன செய்வேன், அதை சரி செய்வேன் என்கிற எண்ணத்தோடு தேவனை அணுகுவதுதான் சரியான மனம் திரும்புதல். நம்ம பாவிகள் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். நம்பர் டூ, தவறான தெய்வங்களில் இருந்து. தேவன் அருவருக்கிற ஒரு காரியம், அவரை தவிர வேற யாரையாவது நம்ம தெய்வமாய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கிறவர் அல்ல. பிரியமானவர்களே, அவரை குறித்து தெளிவாய் வேதம் வெளிப்படுத்துகிறது, இந்த உலகம் வெளிப்படுத்துகிறது, தன்னை குறித்து தேவன் மிக தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்நிய விக்கிரக மார்க்கத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? விடுதலையாகும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், இந்த தெய்வத்துக்கும் கும்பிட்டு வைப்போம், இந்த தெய்வத்தையும் கும்பிட்டு வைப்போம், அங்கேயும் காணிக்கையை போட்டு வைப்போம், இங்கேயும் காணிக்கையை போட்டு வைப்போம். இல்லை, கர்த்தரதை அறவே வெறுக்கிறவராக இருக்கிறார். அப்படி நம்பிக்கையில் உங்கள் சபைக்கு யாராவது வந்து காணிக்க போடுறாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு புரிய வைங்க. முதலாவது நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போ தான் உங்களுடையவைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படும். சும்மா ஏதோ நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா சாமிக்கும் நாம் ஒரு கும்பிட போட்டு வைப்போம் என்று சொல்லுகிற அந்த உபதேசம் தேவனுக்கு அருவறுப்பானது. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1:9 ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள். மெய்யான தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய அல்லது அவரை பின்பற்ற அவரிடத்துல நீங்க வரணும்னா பொய்யான தேவனை விட்டு நீங்கள் மனம் திரும்பிதான் ஆகணும். உங்களுடைய பழமையான பாரம்பரியமான எந்த விக்கிரகமாகட்டும் எந்த நம்பிக்கையாகட்டும் தூக்கி குப்பையில போட்டுட்டு கர்த்தரண்டை வாங்க. இதுல இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள கணவன் மனைவி, மனைவி ஒரு வேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், கணவன் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம், இது மாறி மாறி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் வீட்டுக்குள்ள அவரவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் கொச்சைப்படுத்த வேண்டாம். ஏதோ அவங்க ஒரு வேற ஒரு சாமியை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கணவனோ மனைவியோ, நீங்கள் இல்லை நான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அதனால் அந்த சாமியெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் இயேசு கிறிஸ்து வேலை செய்ய மாட்டார், இப்படி கூட சில போதகர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளீஸ், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை விட்டு ஒழித்து விடுங்கள். அங்கே ஒரு உங்கள் கணவர் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய நம்பிக்கையின் பிரகாரம் அங்கே அவர் அவருடைய சாமியை ஃபோட்டோவை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய உரிமை, விட்டு விடுங்க, சண்டை போடாதீங்க. போதகர்களாக இருக்கிற நீங்களும் அங்கே போய்கிட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டால் தான் இயேசுநாதர் உள்ளே வருவாருன்னு சொல்லி மூட நம்பிக்கையை போதிக்காதீங்க. இதுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் உங்களுடைய வீட்டில் இன்னும் முழுமையாக எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய விக்கிரகங்களை தூக்கி எரிஞ்சாதான் கர்த்தர் செயல்படுவார் அப்படிங்கிற பொய் போதனைகளை நம்பாதிருங்கள். ஏன்னா நிறைய இடங்கள்ல விக்கிரகமாகி அந்த போட்டோவை தூக்கி எறியலாம், ஆனா உள்ளுக்குள்ள நிறைய விக்கிரகம் இருக்கே, பொருளாசையான விக்கிரகம் இருக்கிறது, எவ்வளவோ விக்கிரகங்கள் இருக்கே, அதை விட இந்த விக்கிரகங்கள் பெரிதல்ல. ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அந்நிய மார்க்கத்தில் இருந்தவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, அவங்க வீட்டில் சில பேர் இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, ஒரு போதகர் போயிருக்கிறாரு, இந்த ஃபோட்டோவை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தீ வச்சு எரிச்சிருங்க, சாமி சிலைகள்லாம் கொண்டு போய் தண்ணியில் கரைத்து விடுங்கள், அப்போ தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார் அப்படின்னு. வீட்டில் எங்கெங்கெல்லாம் விக்கிரகம் இருக்குதோ என்னென்னலாம் ஃபோட்டோ இருக்கோ எல்லாத்தையும் தப்பி தவறி கூட என்ன பண்ணிடாதீங்க, எங்கேயும் போட்டுறாதீங்க, எல்லாத்தையும் எரித்து விடுங்கள். அப்போ இவங்க கேட்டிருக்கிறாங்க, ஐயா நாங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்கள் காசு கொடுத்து நிறைய இந்த பொருளை வாங்கிதே நம்ம எரிச்சுக்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்றோம். தப்பு தான். அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வந்து பயங்கரமான பாவம், எரித்து விடுங்கள், அழித்து விடுங்க. சரி, இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா, இப்போ அவங்க போட்டிருக்கிற மாங்கல்யம் தாலியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு விக்கிரகத்தினுடைய சிம்பிளாக இருக்குது,
அவங்க கணவனார் போட்டிருக்கக்கூடியதான மோதிரம், அதில் ஒரு பெரிய விக்கிரக சாமி இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறது? ஐயோ, ஒரு பவுன் ஆச்சுங்க, ரெண்டு பவுன் ஆச்சுங்க, இதை என்னங்க பண்ணுறது அப்படின்னு உடனே, இல்லை அதை அழித்து வேறு ஏதாவது செஞ்சுக்குங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பணம் அதிகமாக இருந்தால் அதை அழித்து வேறு ஏதாவது மாற்றிக்கலாம். கொஞ்சம் பணமாக இருந்தால் உட்காந்து என்ன பண்ணிடுவோம், எரிச்சிருவோம். எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கை பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த விக்கிரகத்தை அழிக்கிறதுனால, எரிக்கிறதுனால உடனே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விக்கிரகம் போயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய இருதயத்திலிருந்து விக்கிரகம் போகணும், என்னுடைய இருதயத்திலிருந்து பொருளாசையான விக்கிரகம் போகணும், தவறான நம்பிக்கைகள் கலைந்தெறியப்பட வேண்டும். எச்சரிக்கையாக இருப்போம். நாம் நம்பர் 3, நான் எதிலிருந்து விடுபட வேண்டும்? இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கும் பரலோக வாழ்வை அடைவதற்கும் பல வகையான நம்பிக்கைகள் இருக்கின்றன. என்னது? நீ இதெல்லாம் பரிகாரம் செஞ்சிட்டேனா, இன்னென்னலாம் செஞ்சிட்டேன்னா நீ பரலோகம் போயிருவ, நீ நல்ல நேரம் பார்த்தா உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், முகூர்த்தம் பார்த்தேன்னா உன் கல்யாணம் கடைசி வரைக்கும் நல்லா நிற்கும். சடங்கு, மூட நம்பிக்கைகள், இவைகளிலிருந்து விடுதலை. நிறைய பேர் இந்த பாவங்களிலிருந்து இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த நல்ல நேரம் பார்க்கறது, சோசியம், ஜாதி பார்க்குதல், இப்படி இந்த உலகத்தில் மற்ற மதங்கள் மார்க்கங்கள் எதை கற்றுக் கொடுத்திருக்கின்றனவோ அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகாமல் நீங்கள் தேவனை அடைய முடியாது. ஸோ முதலாவது தேவனுடைய அழைப்பு, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சோசியல் மீடியாவில் வர்ற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்த்து அதன்படி செய்யற இந்த மனுஷர் புலம்புற புலம்பல கொஞ்சம் கேளுங்களேன். இப்பெல்லாம் சோசியல் மீடியாவில் எல்லாருமே சொல்றது என்னன்னா, டெய்லி காலையில எழுந்து ஓடுங்க. சரி, இவ்வளவு சொல்றாங்களேன்னு ஓடுனா ஒரு புது குரூப் வந்து, ஓடுறதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல், நடக்கிறது தான் நல்லது, ஓடாதீங்க நடங்கன்னு சொல்றாங்க. சரின்னு நடக்க ஆரம்பிச்சா திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்து, வாக்கிங்லாம் எக்ஸசைஸே கிடையாது, வேஸ்ட் அப்படிங்கிறான். என்னடா குழப்பறீங்கன்னு பார்த்தா, அதுக்குள்ள அடுத்த குரூப்ல ஒருத்தன், ஷூ போட்டு வாக்கிங் போக நீங்க என்ன சூப்பர் ஸ்டாரா, வெறுங்கால தான் நடக்கணும், அப்போதான் நர்வ்ஸுக்கு நல்லதுன்னு சொல்றான். அதுக்குள்ள அடுத்த குரூப், முன்னாடி போறதுக்கு இது வாழ்க்கை இல்ல, வாக்கிங், அதனால பின்னாடியே வாக் பண்றதுதான் நல்லதுங்கிறான். நான் வீட்டிலிருந்து கிளம்பி முன்னாடியே நடந்து வந்துட்டேன், இப்போ பின்னாடியே எப்படி வீட்டுக்கு போறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், பேசாம யார் கூடவாவது போன்ல பேசிட்டே வாக் போகலாம்னு பார்த்தா, சைலண்ட் வாக்கிங் இஸ் குட் ஃபார் யுவர் பிரெயின். வாக்கிங் போகும்போது பாட்டு கேட்கக்கூடாது, வீடியோ பார்க்கக்கூடாது, யார் கூடவும் பேசக்கூடாது. சைலண்ட் வாக்கிங் போகலன்னா பிரெயின்ல இருக்கிற செல்ஸுக்கெல்லாம் சைலண்டா சென்ட் ஆஃப் கொடுக்க வேண்டிய டைம் வந்துடும். பேசாம நடங்கிறாங்க. பேசாம யார் சொல்றதையும் கேட்காம பொங்கலும் வடையும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடலாம்னு இருக்கேன், போங்கடா நீங்களும் உங்க அட்வைஸும்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே சிரிப்பு ஒரு பக்கம் வந்தாலும், இது என்னைய சிந்திக்கவும் வச்சது. இப்படி படிச்சவங்க அறிவாளிங்க மாறுபாடா பேசி நம்மள குழப்பறாங்களே, ஆனா நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்குதே. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தினீர் அது நிலைத்திருக்கிறது, உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது, சமஸ்தமும் உம்மை சேவிக்கும்.